அருள்மணி மாலை தெய்வீக ராகத்தில் அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது அகத்தினில் எனத் தொடங்கும் அம்மன் பாடல், பாம்பே ஜெயஸ்ரீயின் குரலில். எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையில்.

அம்மன் பாடல்களில் அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது சின்னஞ்சிறு பெண் போல் என தொடங்கும் பாடல். டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்களின் குரலில்

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 2ஆம் நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடித்திங்கள் 8ஆம் நாள் 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 101.4 ரெயின்போ பண்பலையில் இன்றைய ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. நேயர்கள் இனி கேட்கலாம் குறள் அமுதம்.

0: மனைவியிடத்தில் அடிமை கொண்டு அலையும் ஆண்மையின்மை நல்லவர் நடுவில் செல்லும் போதெல்லாம் வெட்கப்படும்படி செய்துவிடும். குறள் எண் 903 அதிகாரம் பெண்வழி சேரல்.
1: இல்லாள் கண் தாழ்ந்த இயல்பின்மை எஞ்ஞான்றும் நல்லாருள் நானு தரும்.
0: மனைவியிடத்தில் அடிமை கொண்டு அலையும் ஆண்மையின்மை நல்லவர் நடுவில் செல்லும் போதெல்லாம் வெட்கப்படும்படி செய்துவிடும். குறள் எண் 903 அதிகாரம் பெண்வழி சேரல்.

0: ஆறு மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுலா. ருமேனியாவுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். நீட் வினாத்தாள் கசிவு சம்பவம் குறித்து கடும் நடவடிக்கை எடுக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக இருப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த சுகாதாரத்துறையில் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நாட்டில் கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்துவது தொடர்பாக கடந்த 5 ஆண்டுகளில் 152 முக்கிய முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு முரளிதர் மொஹைல் கூறியுள்ளார். தமிழகத்தில் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களின் குறைகளை களைய தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் வசதிகளை அதிகரித்து நோயாளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் சூரிய சக்தி திட்டங்களை உலக வங்கியின் நிதி உதவியுடன் செயல்படுத்துவது குறித்து சென்னையில் நடைபெற்ற கூட்டத்தில் அந்த வங்கியின் அதிகாரிகளுடன் மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆலோசனை மேற்கொண்டார். தூத்துக்குடி மாநகராட்சியில் கடைகளில் அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையின் போது 240 கிலோ தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜிம்பாப்வேக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் தொடங்கியுள்ளன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றன.

0: FM 101.4 இங்க எல்லாமே தோணி.
1: நேரம் 6:02. தொடர்வது
2: பக்தி நேரம்.

வணக்கம் நேயர்களே, நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி நேரம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வரவிருக்கும் பாடல் விநாயகர் பாடல், வேடமுகம் என்ற பாடல். கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

திருவிளக்கு என்ற பாடலை சுஷீலா அவர்கள் குரலில் கேட்டு வர நேரம் 6:10. நேயர்கள் இணைந்திருப்பது பக்தி நேரம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் மாரியம்மன் பாடல், புன்னையூர் மாரியம்மன். கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது FM Rainbow 101.4.

வைபோக வாழ்வு தரம் என்ற பாடலை மகாநதி சோபனா அவர்களின் குரலில் கேட்டு வர நேரம் 6:21. நேயர்கள் இணைந்திருப்பது பக்தி நேரம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் நித்யஸ்ரீ மற்றும் பிரபாகர் குரலில் கருமாரி என்ற பாடல். கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது FM Rainbow 101.4.

கிருஷ்ணன் அவர்களது குரலில் அண்ணாமலையே ஆனந்த நிலையே என்ற சிவன் பாடலை கேட்டு வர நேரம் 6:29. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் உலகின் ஒளியே தீய மனதை என்ற கிறிஸ்தவ பாடலை ஏ.எம். ராஜா அவர்களின் குரலில் கேட்கலாம்.

நேரம் 6:33. நிகழ்ச்சியில் அடுத்ததாக காயல் ஏஆர் ஷேக் முகமது அவர்களின் குரலில் அல்லா பாடல் கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

பக்தி நேரம். நேரம் 6:37. நேயர்கள் இணைந்திருப்பது பக்தி நேரம். பக்தி நேர நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் முருகன் பாடல், பி உன்னிகிருஷ்ணன் அவர்களது குரலில். கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது FM Rainbow 101.4.

நேரம் 6:43. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருப்பது வேல் கொண்டு வெற்றி பெற்றார் என்ற பாடல். டி எம் சவுந்தரராஜன் அவர்களது குரலில் கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது FM Rainbow 101.4.

துரும்பிலும் என்ற பாடலை சித்ரா அவர்கள் குரலில் பாட கேட்டு வர நேரம் 6:51. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக வரவிருப்பது ஐயப்பன் பாடல். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இணைந்தது நான் உங்கள் அன்பு தோழி பவானி.

0: நேரம் 6:55. தொடர்வது நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள குமரேசன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். நாம ஒரு கடுதா சில காய்கறிகள் பழங்கள் பத்தி சில கருத்துக்களை தெரிவிக்க பதிலுக்கு கூடுதல் தகவல்கள் சிலவற்றை நமக்கு அனுப்பியிருக்கிறார் ஒரு நண்பர். பெரிய மனிதர்களை சந்தித்து நலம் விசாரிக்க போகும்போது வணக்கம் வாழ்த்து சொன்னபடியே கொடுக்கும் பழம் எலுமிச்சம் பழம். நோய்வாய்ப்பட்டவர்களை பார்க்கும் போது ஆப்பிள் ஆரஞ்சு போன்ற பழங்களை வாங்கிட்டு போய் கொடுப்போம். நல்ல காரியங்களுக்கு சபையோர் முன் வைத்து தன் தகுதியை நிலைநாட்டிட கொடுப்பது வாழைப்பழம். மாமியார் நாத்தனார் முன் சொல்லால் தைக்கப்பட்டாலும் உள்ளே ஊடுருவி பார்த்தால் இனிப்பான தாம்பத்தியமே இருக்கும் என்று உணர்த்த மகளை அவளது கணவன் வீட்டில் காணச் செல்லும் போது பெற்றோர் சுமந்து சென்று கொடுப்பது பலாப்பழம். வீடு திரும்பும் தன் பெற்றோருக்கு எல்லா துன்பங்களையும் மனதில் வைத்து செறித்து விடுவேன் என்று உணர்த்த மகள் தன் தோட்டத்து கொய்யா கனிகளை பெற்றோருக்கு கொடுப்பாராம். குமரேசனையா, இப்படி நம் முன்னோர்கள் பழங்களை வைத்தே பல செய்திகளை சொல்லி சென்றிருக்கிறார்கள். நண்பர்களுக்கு அன்னாசி பழம் தருவது அதன் தலை சிமிழை ஒடித்து அவர் வீட்டில் நட நட்பை போல் செடி வளரும் என்பதற்காகவேன்னு நண்பர் தன் பழக் கடிதத்தை அழகாக நிறைவு செய்திருக்கிறார். இதுல எல்லாமே பழங்கள் தான், நமது உடல் நலனுக்கும் உள்ள நலனுக்கும் ஏற்றவை, இயற்கையான பழங்கள் தான். அதிலிருந்து கிடைக்கிற சாறு ஜூஸ் கூட சொல்லப்படல, முழுக்க அப்படியே பழங்களை சாப்பிடணும்னு தான் சொல்றாங்க. அதனால நமது அன்றாட உணவுல ஏதாவது ஒரு பழம் சேரணும். வயிற்று பிரச்சனைகளை தீர்க்க வல்ல மாதுளம் பழம், ஆப்பிள் போல மருத்துவ குணங்களை அள்ளி வழங்கும் மலமிளக்கி கொய்யாப்பழம், அறிவாளிகளின் உணவு என்று அழைக்கப்படும் வாழைப்பழம், பெருங்குடல் புற்றுநோயால் ஆண்டுக்கு 500,000 பேர் உலகம் முழுவதும் இறக்கிறாங்களாம், இதனை தடுக்கும் வல்லமை கொண்ட திராட்சை, உடலுக்கும் மூளைக்கும் வலிமை தரும் அரிய பழம் பலாப்பழம், வறட்சி காலத்தில் நா வறட்சியை போக்கும் சத்துக்கள் நிறைந்த பழம் முலாம்பழம், ஃபாஸ்ட் ஃபுட் துரித உணவுகளால் மாரடைப்பும் பக்கவாதமும் எட்டி பார்க்கும் இக்காலகட்டத்தில் தினமும் 3-6 பழங்களையாவது சாப்பிடணுமா? அது என்ன பழம், காயா கனியா? அது ஏதோ ஒன்று, நம்ம தக்காளி பழம் தான். மாம்பழம் போலவே நாக்குக்கு இனிமையான ருசியை அளிக்கும் வைட்டமின் சத்துக்கள் நிறைந்த பப்பாளி பழம், இரத்தத்தில் சர்க்கரையை கட்டுப்படுத்த வல்ல நாவல் பழம், இரத்தத்தில் பீட்டா கரோட்டின் போன்ற சத்துக்களை அதிகரிக்க வல்ல அவகேடோ பழம், கால்சியம் சத்துக்கு ஆதாரமான சப்போட்டா, ஆப்பிளை விட பொட்டாசியம் அதிகமுள்ள பேரிக்கா. இவ்வளவு பழங்கள் இருக்கே குமரேசனையா, எந்த பழத்தை நாம தினமும் எடுத்துக்கிறோம்? கேள்வி கேட்டு கடிதத்தை நிறைவு செய்வது உங்கள் மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.

எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.

வணக்கம் வணக்கம் வணக்கம் நேயர்களே, எஃப்எம் 91.4 நேயர்கள் அனைவருக்கும் சூப்பரான ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் அன்பு தோழி பவானி. எஸ், ஃப்ரெஷ்ஷான ஒரு டேல சூப்பரான ஒரு பிகினிங்கோட இன்றைக்கு வணக்கம் சென்னையில நான் உங்க பவானி வந்திருக்கேன். சூப்பரான ஒரு க்வெஸ்சனோடவே தான் வந்திருக்கேன், ஆஸ் வெல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பரான டூப்பரான பாடல்களோடுமே வந்திருக்கேன். எஸ், இன்றைக்கு என்ன கேள்வி பவானி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் அவளோடு எதிர்பார்க்கறது எனக்கு நல்லாவே கேட்குது. எஸ் நம்ம எஃபி பக்கத்தில் நான் இன்றைக்கான கேள்வியை உங்களுக்காக போஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்பாக எப்போவுமே நம்மளுடைய நாளை ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு சூப்பரான ஒரு பிகினிங்கோட ஆரம்பிக்கிறதுக்கு பாடல் நமக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கு இல்லையா? ஸோ எஸ் இப்போ நாம கேட்க போகிறது ஒரு நல்ல ஒரு பாடலா, என்னை நோக்கி பாயும் தோட்டா என்ற திரைப்படத்திலிருந்து மறுவார்த்தை பேசாதே என்ற பாடல் தான். சித் ஸ்ரீராம் அவர்கள் குரலில், தாமரை வரிகளில் தர்முகா சிவா அவர்களுடைய இசையமைப்பில் உங்களுக்காக வந்துட்டு இருக்க, கேட்டு மழந்துருங்கள். இது நமது எஃப்எம் 91.4, இங்கே எல்லாமே சமதுல.

வணக்கம் மக்களே. எஸ், சூப்பரான ஒரு பாடலை கேட்டு வரும்பொழுது அப்படி ஒரு சந்தோஷம் நமக்குள்ளே அவ்வளோ பொங்குது இல்லையா? எஸ், ரொம்பவே அப்படியே ஒரு பிரைட் மார்னிங்கில் இந்த நாள் அப்படியே ஒரு இனிமையாக மறு வார்த்தையெல்லாம் பேச தேவையில்ல, அப்படியே என்ஜாய் பண்ணுங்கள், இப்போ இருக்கிற மூமெண்ட்டை வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ மனசு வந்து துடிக்குது இல்லையா? எஸ், இந்த நாளையுமே நான் உங்களுக்காக சூப்பர் சூப்பரான சில விஷயங்களையும் தாண்டி சில இன்ஃபர்மேஷனான சில விஷயங்களுமே உங்க கூட வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம், ஸோ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நிறைய நேரத்தில் வந்து அப்படியே ஒரு பாசிட்டிவ் வைபோடவே எப்போவுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவோம். ஆனால் சில நேரங்களில் அந்த மாதிரி இருக்கிறதுக்கான சூழ்நிலை வந்து நமக்கு இருக்காமல் போகும். ஆனால் நாம் மற்றவங்க கிட்ட கிரியேட் பண்ணுற சில சின்ன சின்ன விஷயங்கள், அது எப்படி கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, வித்தவுட் நம்மளுடைய நாலேஜ்லேயே இல்லாமல் ஒரு சின்ன ஸ்மைல் முகத்தில் நம்ம அணிஞ்சிருக்கும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்கலாக அவங்களுடைய ஒரு டேவையே அவ்வளோ ஸ்பெஷல் உள்ளதாக மாற்றிடும். எப்பவுமே சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா இருங்க, சும்மா நடிக்க வேண்டாம், ஏன்னா நம்ம சந்தோஷப்படுறதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம சுத்தி கொட்டி கிடக்கு, ஆராய்ஞ்சு பாருங்க, நிச்சயமா அறிவீங்க. அண்ட் எஸ், அதே போன்றே நமக்கு வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு சாங்குமே கேட்டுட்டு வந்துடலாம். உங்களுக்கான கேள்வி சுட சுட ரெடி ஆயிட்டே இருக்கு, காஃபி கூட அந்த கேள்விக்கான பதில்களையும் சீக்கிரமா சொல்லிடுங்க. ஸோ எஸ், இப்போ நிகழ்ச்சியில் அடுத்ததா வரவிருக்க பாடல் வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திலிருந்து மஞ்சள் வெயில் என்ற பாடல், ஹரிஹரன் விஜய் மற்றும் நக்குல் குரல்ல தாமரை இவர்கள் ஆரிஸ் ஜெயராஜுடைய சாம்பிள் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேட்டு மகிழ்ந்து. இது நமது FM 91.4 எல்லாமே சமதுல.

நேரம் 7:16 ஆயிற்றுக்கு வணக்கம். சென்னை நிகழ்ச்சியில வித் மீ உங்க பவானி கூட தான் நீங்க இணைந்திருக்கீங்க. சூப்பரான பாடல்கள் கேட்டு ஆடு வைப் பண்ணிட்டே இருப்பீங்க வித் அப்படி சுட சுட காஃபி சுடான டிஃபனோட. அப்போ ஒரு ஃப்ரெஷ் மார்னிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோட அப்படியே ஆரம்பிச்சுட்டு இருப்பீங்க. அதுவும் குறிப்பா இன்றைய நாள் வெள்ளிக்கிழமையா போச்சு. ஸோ இன்னும் அதிகமா சந்தோஷம் இருக்கு, ஏன்னா நாளைக்கு நமக்கு லீவ் ஆச்சு. அந்த சந்தோஷம் இன்னும் அதிகமா நமக்கு வந்து உள்ளுக்குள்ள இருந்து கப்பளிச்சுட்டே இருக்கும். ஸோ எஸ் நாம வந்து இன்றைக்கு வணக்கம் சென்னையில கேட்டிருக்க கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். உலக வரலாற்று புகழ்பெற்ற பெண் விமானி அமிலியா யோபர்ட் யஹார்ட் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி தான் நான் கேட்டிருக்கேன். எஃபி பக்கத்துலேயுமே வந்து போஸ்ட் பண்ணியாச்சு, நீங்கள் உங்களுடைய பதில்களை அழகாக நீங்கள் வந்து தெரிவிக்கலாம். ஸோ எஸ் நான் சொன்னேன் இல்லையா, நிறைய விஷயங்கள் நான் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, நம்ம வந்து சீக்கிரத்தில் ஒரு விஷயம் வந்து ஹர்ட் பண்ணிடுது அப்படின்னாக்கா நமக்கு வந்து சிலருடைய வார்த்தைகள் தான் வந்து நம்ம டக்குன்னு ஹர்ட் பண்ணிடும். அவங்களுடைய செயல்கள்லாம் வந்து ரெண்டாவது பட்சம் அதாவது ஈக்குவலாகவே கொடுக்கலாம், பட் சில வார்த்தைகள் தான் வந்து நம்மளை வந்து கஷ்டப்படுத்துகிறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், நல்ல எண்ணத்தோடு தான் அந்த வார்த்தைகளை சில நேரங்களில் சொல்லியிருப்போம், ஆனால் அதை சரியான அர்த்தத்தில் சொல்ல தெரியாமல் நம்ம வந்து தட்டு தடுமாறி இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, அந்த மாதிரிலாம் பண்ணாமல் ஸோ தடுத்தடுமாறி ஏதோ ஒரு சின்ன சின்ன காரியங்களில் வார்த்தைகளை நம்ம வந்து விட்டுடுறோம். அது வந்து மக்களை மனசை வந்து காயப்படுத்திடுது. ஸோ இதெல்லாம் வச்சு தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அடி பலவிதமான நாட்கள்லாம் வந்து அப்படியே யோசிச்சு உங்களுக்காகவே சூப்பரான ஒரு பதில் தான் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ சிம்பிளுங்க, ரொம்பவே சிம்பிள் லைஃப் வந்து ரொம்ப ஈஸியாக வாழணும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். அதனால் எப்பவுமே சில விஷயங்களை சொல்றீங்கன்னா அவங்களுக்கு வந்து அர்த்தம் உள்ளதா பிரயோஜனம் உள்ளதா யாருக்கா இருந்தாலும் சொல்லணும். அதனால அவங்களை திட்டி நிறைய நேரத்தில் குழந்தைகள்லாம் நம்ம வந்து எடுத்த உடனே வந்து அப்படி மேலே ஏறி நீ பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கத்துவோம். ஆனால் அவங்களுக்கு புரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கேள்விக்குறியாக தான் இருக்கும். எதுக்கு கத்துறாங்க, எதுக்கடா நான் சரிப்பட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம மனசில் இருக்கிறார் போல அவங்களுக்கு சில நேரங்களில் புரியாது. அப்போ அந்த தப்புக்கான காரணத்தை ஃபஸ்ட்டு அவங்க கிட்ட சொல்லணும், அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும். தென் அவங்களை திட்டும் பொழுது வார்த்தைகளை ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப பார்த்து யூஸ் பண்ணணும். நாட் ஒன்லி வித் கிட்ஸ், நம்ம எல்லாருக்கிட்டையுமே ஏதோ ஒரு கோபத்தில் வார்த்தைகள் விடுறோம்னா ரொம்ப ஜாக்கிரதையாக என்ன வார்த்தை பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு

கவனித்து பேசுகிறது ரொம்ப நல்லது. சில வார்த்தைகள்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா திட்டுறதுக்கு வந்து நம்ம வந்து மாடி அப்படி இப்படிலாம் திட்டுவோம் இல்லையா, அதெல்லாமே நம்ம வந்து குறைச்சிட்டு நம்ம அதுக்கு பதிலாக ஆக்சுவலாக நம்ம என்னென்னா அந்த வார்த்தைகளினுடைய அர்த்தத்தை வந்து தவறாகவும் புரிஞ்சிக்கொள்ள வேண்டாம். ஏன்னா திருவள்ளுவர் நமக்கு சொல்லியிருக்காரு இல்லையா, நன்றி மறப்பது நன்று அன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. அவங்க என்ன தப்பு செஞ்சாலுமே சரி அதை மறந்துருங்க, ஆனால் அவங்க செஞ்ச நன்மையை மட்டும் மறக்காதீங்க வாழ்நாள் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு. அது போல் எப்போவுமே நல்லதையே நீங்கள் நினச்சிட்டே இருங்க, உங்கள் லைஃப்பும் சரி எல்லாமே சூப்பராக அப்படியே சந்தோஷமாக. இப்போ நீங்கள் இங்கே கேட்க போகிற இந்த பாடலை போல் யார் இந்த சாலையோரம்லாம் பூக்களிச்சதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாவற்றையுமே நோட் பண்ணி அவ்வளோ சந்தோஷப்படுவீங்க. தலைவர் திரைப்படத்திலிருந்து யார் இந்த சாலையோரம் பூக்கள் வைத்தது என்ற பாடல், ஜி வி பிரகாஷ் மற்றும் சைந்தவி குரலில், நான் முத்துக்குமார் வரிகளில், ஜி வி பிரகாஷ் குமாரனுடைய இசையமைப்பில் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் 101.4 எல்லாமே சம்மதூலு.

நேரம் 7:25 ஆயாச்சு. வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் எஸ் நான் கேள்வி கேட்ட கேள்விக்கு அதிக பதில்கள் நம்மளுடைய லிசனர்ஸ் வந்து அழகாக கொடுத்துருக்காங்க. எஃபி பக்கத்தில் என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உங்களுக்காக சொல்லிடுறேன். அதாவது உலக வரலாற்றில் புகழ்பெற்ற பெண் விமானியான அமேலியா ஹியர்ஹார்ட் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து கேட்டிருக்கேன். இதுக்கான கேள்வியை எஃபி பக்கத்துலேயும் போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இது நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கும்பொழுது இன்றைக்கு என்ன நாள் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கா டக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்க ஆ வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம். அதையும் தாண்டி இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு நம்பராகவே இது இருக்கு இல்லையா, 24th 7th மந்த் அப்படின்னு சொல்லி. ஸோ எஸ் இது 24 மணி நேரமும் 7 நாளும் அப்படின்றத நினைவூட்டுற மாதிரியே இருக்கு இல்லையா. ஸோ எஸ் இது வந்து இன்றைக்கு நாம செலிப்ரேட் பண்ணுற ஒரு நாள், சூப்பரான நாள் என்னன்னாக்கா செல்ஃப் கேர் டே தான். எஸ் நம்ம நிறைய நேரம் வந்து மற்றவங்களுக்காகவே ஓடி ஓடி ஓடி ஓடி உழைச்சி அப்படி நம்மளாம் தேஞ்சி கட்டெரும்பா ஆகிற போல அப்படி இல்லாமல் நம்ம நாமளும் பார்த்துக்கிட்டாதான் நமக்கு மற்றவர்களுக்குமே பார்த்துக்கிறதுக்கு நம்ம வந்து சக்தியோட அப்படியே ஸ்ட்ராங்காக நின்று என்ன வந்தாலும் பார்த்துப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே இப்படி ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தையும் தாண்டி மன ஆரோக்கியமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம யோசிச்சு நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதுதான் நம்ம செயல்படுத்துவோம் இல்லையா. ஸோ நம்ம சிந்தனைகள் ரொம்ப ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு வேலையை வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் செஞ்சுட்டே இருக்கு. ஸோ நல்லதையே சிந்திப்போம், நல்ல ஆரோக்கியமான உணவுகள், நல்ல சுற்றுச்சூழலை நம்ம வந்து உருவாக்கிக்கிட்டு செல்ஃப் கேராக எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக சுயநலம் இல்லை ஆனால் நல்ல நலம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நல்லபடியாக யோசிச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஏறெடுத்து செஞ்சோன்னாக்கா அது எல்லாருக்குமே நல்ல வகையே தரும். எஸ் எப்பவுமே நம்ம வந்து அடுத்தவங்களே சார்ந்தே இவங்க எனக்கு வந்து செய்வாங்க அவங்க எனக்கு வந்து செய்வாங்க அப்படி நம்ம யோசிச்சிட்டே இல்லாம நம்மளை நாமளே பார்த்துக்கிறது ஒரு குட்டி குட்டி விஷயங்கள்லயுமே சரி உங்களை சந்தோஷப்படுத்துற விஷயங்களை தயங்காம யாருக்காகவும் பயப்படாம உண்மையா மற்றவர்களுக்கு நலன் பயக்கும் அப்படி மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்காது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்க தாராளமா செய்யலாம். அது என்னவா வேணா இருக்கணும், பயந்து பயந்து அப்படியே அமைதலா இருக்கவே வேண்டாம். ஒரு நல்ல ஒரு விஷயத்தை தொடங்கணுமா, ஓகே படிக்கணுமா, இதை செய்யணுமா, ஒரு வேலையை புதுசா தொடங்கணுமா, எழுந்து போங்க, செய்யுங்க, சந்தோஷமா இருங்க. பயந்து இருந்தாக்கா என்னதாங்க ஆக போகுது, டைம் தான் வேஸ்ட் ஆக போகுது. ஸோ டைம் ரொம்ப ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரெஷியஸான ஒரு விஷயம். ஸோ அது எப்போவுமே அப்படியே மனசில் வச்சுட்டு சந்தோஷமாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நடத்திட்டே போனீங்கனாக்கா எண்டு நமக்கு தானேங்க வெற்றி. ஸோ இதை வந்து மைண்டில் எப்போவுமே வச்சுக்கோங்க. அண்ட் இவ்வளோ சொல்கிறோம், இதெல்லாம் தாண்டி நம்மளுடைய ஏர்த்தையுமே வந்து நம்ம அப்படியே பாதுகாத்து வாட்டரையும் சேவ் பண்ணி நம்மளையும் குடிச்சு அப்படியே சந்தோஷமாக இருந்தாக்கா எல்லாமே நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துருவோம். ஸ்டே டியூன், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது எஃப்எம் 91.4 எல்லாமே செம்மதுல.

0: மழை தொழில் உயிர் தொழில்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட உயிருக்கு இணையான மழை நீரை வீணாக்காமல் நாம சேமிக்க வேண்டும். எப்படி சேமிக்கலாம்? தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துதல், மழை நீர் சேகரிப்பு தொட்டி மூலமாக மழை நீரை சேமித்தல், உபரி நீரை வீணாக்காமல் தோட்டத்திற்கு பயன்படுத்துதல் போன்ற சேமிப்பு நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ளலாம். வாங்க, வளமான எதிர்காலத்தை ஒன்றாக உருவாக்கலாம்.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

மழையில நனையறது மனசுக்கு இதமான விஷயம். ஆனா இந்த மழை நீரை சேமிச்சு வச்சோம்னா நம்ம மனசு மட்டும் கிடையாது, மண்ணும் நிறைவா இருக்கும். என்னைக்கும்

0: பெய்யற மழை நீரை சேமிச்சு வைங்கன்னு அக்கறையோட சொல்றது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம்.
1: நேரம் 7:30. தொடர்வது சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கா சைபால், இதயில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால்
3: சைபால். காஞ்சிபுரத்துல பல்லவ ராஜா ஒரு கோவில் கட்டினார், கைலாசநாதர் கோவில். அதுக்கு கும்பாபிஷேகம், கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு ஒரு நாள் குறிப்பிட்டு அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் பண்ணினார். முதல் காரியமாக கடவுளை வேண்டிக்கிட்டார், நீங்கள் இந்த கும்பாபிஷேகத்துக்கு நேரில் வந்து கலந்துக்கணும்னார். கடவுள் அந்த ராஜா கனவுல வந்தார், நீ கும்பாபிஷேகம் வச்சிருக்கிற அதே நாளில் அதே நேரத்தில் எனக்கு இன்னொரு ஊரில் ஒரு கும்பாபிஷேகம் இருக்குது, அதுக்கு போக வேண்டியிருக்கு. அதாவது திருநின்ற ஊரில் என்னுடைய பக்தர் ஒருத்தர், அவரும் ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்கிறார், நான் அதுக்கு போக வேண்டியிருக்கு, அதனால் உன்னுடைய தேதியை நீ மாற்றி வச்சுக்கோ அப்படின்னார். கடவுள் தான் எங்கேயும் இருக்கிறவராச்சே, அவர் நினச்சா ரெண்டு இடத்துலையும் இருந்து கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்த முடியாதா, ஏன் அப்படி செய்யலை? அது ஒரு முக்கியமான காரணத்துக்காக தான். திருநின்ற ஊரில் இருந்த பூசலாருங்கிற அந்த அடியாரின் பெருமையை இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டணுங்கிறதுக்காக தான் கடவுள் அந்த ராஜா கிட்ட அப்படி சொன்னார். சரி, அந்த அடியார் அப்படி என்ன தான் பெருசாக கோயில் கட்டிவிட்டார், ராஜா கட்டின கோயிலை விட பெருசா? அவர் கட்டினது கருங்கல்லாலேயோ மண்ணாலேயோ மரத்தாலேயோ இல்லை, அவர் கட்டின கோயில் வந்து வேறு மாதிரி. அது வந்து மனசால் கட்டின கோயில், மனசுக்குள்ளே இருக்கிற கோவில், மனக்கோவில். அந்த அடியார் தன்னோட மனசுக்குள்ளே மாதக்கணக்காக ஒவ்வொரு கல்லாக சேர்த்து கட்டின கோவில். இந்த விஷயம் ராஜாவுக்கு தெரியாது. அவர் என்ன நினச்சிட்டாரு, அது நாம் கட்டின கற்கோயிலை விட ரொம்ப பெருசாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டார். சரி, அப்பேற்பட்ட அந்த கோயிலை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு வருவோம் அப்படின்னு நினச்சி ராஜா திருநின்ற ஊருக்கு போகிறார். அங்கே போய் பார்த்தா கோயிலையும் காணும் ஒன்றையும் காணும். கடைசியில் பூசலார் கட்டின மனக்கோவில் தான் அதுங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறார். உடனே அந்த அடியாரின் காலில் விழுந்து வணங்குறார். அவரோ, இது மனசால் முயன்ற கோவில், இதுக்கு இத்தனை பெருமையா அப்படின்னு ஆச்சரியப்படுறார். இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆண்டவன் விரும்புகிறது அகபக்தியையே தவிர புற தோற்றங்களே அல்ல. இதை நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்குள்ளே எந்த வேறுபாடுகளும் வர்றதுக்கு வழியே இல்லை. இன்னொரு ராஜா இருந்தார், அவர் ஆண்டவனுக்கு படைக்கிறதுக்காக ஒரு தார் நல்ல செவ்வாழை பழமாக எடுத்துக்கிட்டு போகணும்னு நினச்சார். அதனால் முத நாளே அதை வாங்கிட்டு வர சொன்னார் வேலைக்காரங்கிட்ட. வேலைக்காரன் போனால் கடைத்தெருவில் ஒரு தார் பழம் வாங்கினான், வர்ற வழியில் அவன் குடிசை அப்படியே எட்டி பார்த்துட்டு போவோமேன்னு நினச்சான். போனான், அங்கே இவனோட குழந்தை பாவம் பசியால் கத்திக்கிட்டு இருக்கு. இவன் பார்த்தான், இவ்வளோ பெரிய தாரில் ஒரு ரெண்டு பழம் எடுத்தா தெரியவா போகுது அப்படின்னு நினச்சி ஒரு ரெண்டு பழத்தை பிச்சு அந்த குழந்தைகிட்ட கொடுத்தான். அது அதை வாங்கி வயிறார சாப்பிட்டுது, பசி அடங்குச்சு, விளையாட போயிட்டுது. இவன் அதுக்கப்புறம் வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு வந்தான். ரெண்டு பழம் பிச்சிருக்கிறது ராஜாவுக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் உண்மையை சொல்லிவிட்டான். உடனே ராஜா, கடவுளுக்கு படைக்க வேண்டிய பொருளை குழந்தை வந்து எச்சில் பண்ண விட்டுருக்கியே அப்படின்னு சொல்லி அவனை கட்டி வச்சு சாட்டையால் அடித்தார் பாவம். மறுநாள் பழத்தை கோயிலுக்கு எடுத்துகிட்டு போனார், கடவுள் முன்னாடி வச்சார். கடவுள் கண்ணை திறந்து பார்த்தார், பழம்லாம் அழுகி இருக்குது. என்ன இது அழுகி போன பழம் அப்படின்னார். ராஜா முழிச்சார், நல்லா தானே இருந்தது அப்படின்னு நினச்சார். அப்போ கடவுள் அந்த ராஜா கிட்ட சொன்னாராம், இதை பார்ப்பா, இந்த தாரில் ரெண்டு பழம்தான் நல்ல பழம், அந்த ரெண்டு பழங்களையும் நேற்றுக்கே நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னாராம். அப்போ தான் ராஜாவுக்கு புரிஞ்சுது, ஏழை குழந்தையின் பசியை தீர்க்கறதுக்காக உதவின அந்த ரெண்டு பழம்தான் இறைவன் சாப்பிட்ட பழம்னு. இறைவன் இருக்கிற இடம் எது? இதுதான்.
2: முகத்தில்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.

எஸ் நம்ம வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் நம்ம கேட்ட கேள்விக்கான பதில்களை நம்மளுடைய லிசனர்ஸ் வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. என்னென்ன பதில்கள்லாம் கொடுத்துருக்காங்க, யாரெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்துடலாமா? சரி, எஸ் பூலப்பாளையம் ஆனந்த முருகன் அவங்க வந்து இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. காலை வணக்கம். எஸ் அதுக்கான பதில்களையும் நம்ம கேட்ட கேள்விக்கான பதிலையுமே வந்து அழகாக கொடுத்துருக்காங்க, அதுக்கான விளக்க உரையுமே கொடுத்துருக்காங்க. அதனைத் தொடர்ந்து திருமழிசை அஸ்வினி நாகராஜ் அவர்களுமே வந்து வணக்கம் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சரை கொடுத்துட்டு அப்படியே பூக்களை அள்ளி தூவுறாங்க. அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. So yes, விஜயகுமார் அவர்களுமே வந்து குட் மார்னிங் எஃப்எம் ரெயின்போ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கடலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கோவிந்தநல்லூர் லியோ ஆண்ட்ரூஸ் ஜெயசீலி அவர்கள் ஆன்சருமே வந்து சொல்லியிருக்காங்க. ஆஜேக்கு நன்றி சொல்லியிருக்காங்க, நன்றி ஐயா. ஓகே, ஜீவா அவர்களுமே வந்து ஏ புதுப்பட்டி விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து விஎஸ்ஆர் ஜீவா அவர்களுமே வந்து தென் எல் சதீஷ் அவர்களுமே வந்து இதற்கான பதிலுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதனைத் தொடர்ந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவர்களுமே வந்து பதிலை கொடுத்துருக்காங்க. மேலப்பேடு தயாளன் அவர்கள் இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி தங்களுடைய பதிலை வந்து கொடுத்துருக்காங்க. அதே போன்றே பூபாலன் அவர்களுமே பள்ளப்பாளையம்லேருந்து வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எமோஜி அனுப்பியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து சோமசுந்தர பிரபு அவர்களுமே வந்து சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை தா சோமசுந்தர பிரபு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வணக்கத்தை தெரிவிச்சுட்டு தன்னுடைய பதிலையுமே வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து பூபாலன் பள்ளப்பாளையம் அவர்களுமே வணக்கம் சென்னைக்கு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி காலை வணக்கம் சொல்லிட்டு ஆன்சருமே தெரிவிச்சிருக்காங்க. எஸ் எத்தனை எமோஜிஸ் ஆஹா, சிரிச்சு சிரிச்சு வணக்கம் சொல்றீங்களா நான் சொன்ன பதிலுக்காகவா? எஸ் முகத்தில் வந்து ஒரு புன்முறுவலை கொடுக்கணும் அப்படின்றதுனால என்ன நேரில் பார்க்க முடியலன்ட்டு எமோஜிலேயே சிரிச்சு சிரிச்சு அவர் வந்து வணக்கம் கொடுத்துருக்காங்க. அதனைத் தொடர்ந்து சக்தி அவர்கள் வந்து விருகம்பாக்கம் சக்தி நிஷா வேதிகா இயர் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய வந்து பதிலையும் கொடுத்துருக்காங்க. கூடலிங்கம் அவர்களுமே வந்து வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு அன்பான காலை வணக்கம் வாழ்த்துக்கள் நிகழ்ச்சிகள் அருமை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மலர் கொத்துகளை வந்து கொடுத்துருக்காங்க. அதனைத் தொடர்ந்து சக்தி அவர்களுமே தன்னுடைய பதிலை வந்து தெரிவிச்சிருக்காங்க. தென் கண்ணன் பி அவர்களுமே வந்து மேட்டுப்பட்டி கண்ணன் இனிய வெள்ளி காலை வணக்கம் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு பதிலையுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதனைத் தொடர்ந்து பட்டாளம் அப்துல் ஜலீல் அவர்களுமே தங்களுடைய பதிலை தெரிவிச்சிருக்காங்க. சேவூர் பாபு அவர்களுமே இனிய காலை வணக்கம் சொல்லி தங்களுடைய பதிலை வந்து தெரிவிச்சிருக்காங்க. பிரகாஷ் அவர்களுமே வந்து இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. எல்லாருமே காலை வணக்கம் காலை வணக்கம் சொல்லிட்டு தங்களுடைய பதில்களையுமே வந்து அழகாக தெரிவிச்சுட்டே வராங்க. எஸ் குணாலன் அண்ணாமலை அவர்களுமே தங்களுடைய பதிலை தெரிவிச்சிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான் அவர்களுமே வந்து தங்களுடைய பதிலை தெரிவிச்சிருக்காங்க. ரமா அவர்களுமே பதிலை தெரிவிச்சிருக்காங்க. பாபு முள்ளக்கடை அவர்களுமே இனிய காலை வணக்கம் வாழ்த்துக்கள் பதில் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய பதிலுக்கு தெரிவித்து கொண்டு பெரிய ஒரு வணக்கத்தை எனக்கு வந்து போட்டிருக்காரு, நன்றி ஐயா. அதே போல் பொன்னியமேடு வன்னை கணேசன் அவர்களுமே தங்களுடைய பதிலை வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து பி கே பூபாலன் பாலா அவர்களுமே வந்து வணக்கம் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய பதிலை வந்து அழகாக தெரிவிச்சிருக்காங்க. இதே போன்றே நிறைய நம்மளுடைய லிசனர்ஸ் வந்து தங்களுடைய பதில்களை தெரிவிச்சுட்டே இருக்காங்க. இப்போ நம்ம சூப்பரான சாங் கேட்டு வந்துடும். மனிதன் திரைப்படத்திலிருந்து அவள் உடல் என்ற பாடல் தான். பிரதீப் மற்றும் பிரியா ஹேமேஷ் அவர்களுடைய குரலில் விவேக் வரிகளில் சந்தோஷ் நாரணனுடைய சிம்பிள் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கேட்டு மனிதர்கள் இது நம்ம எஃப்எம் 101.4 எல்லாமே சிம்மதுல.

நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். எஸ், வெல்கம் பேக் மக்களே. ரொம்ப அழகான ஒரு சாங் நம்ம வந்து கேட்டாச்சு. ஸோ எஸ், நம்ம வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கோம். வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் நான் நிறைய விஷயங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னது போல், நம்ம செல்ஃப் கேர் டே வந்து இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். எஸ், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்களை பார்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் குறிப்பாக நம்மளுடைய மனசை பார்த்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நம்ம மனசை சந்தோஷப்படுத்துகிற சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கட்டும், ஒரு நல்ல பாடலாக இருக்கட்டும், ஒரு சின்ன டான்ஸ் கூட பண்ணலாமே, அதெல்லாம் ஒன்றும் தப்பே இல்லைங்க. அதே போலவே ஒரு வாக் போங்க, உங்களுக்கு பிடிச்சவங்க நண்பர்களோட பேசுங்க, குழந்தைங்களோட விளையாடுங்க. இப்போ நிறைய விஷயங்கள் இயற்கையோட அனுபவிங்க. இயற்கை காட்சிகள்லாம் அவ்வளோ இருக்குது. உங்களால் முடிஞ்சதுனாக்கா வெளியூர்களுக்கு அந்த இடங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி போயிடலாம் கூட. நீங்கள் அதை பார்த்து கண்டு அப்படியே என்ன அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வியக்கத்தக்கதாக வந்து இயற்கை நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதெல்லாமே வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணி உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா அக்கறை எங்களுக்கும் இருக்குல்லையா, எஃப்எம் ரெயின்போவுடைய அக்கறை எப்போவுமே எங்களுக்கு இருக்குது. எஸ், உங்கள் மேலே எங்களுடைய அக்கறை எப்போவுமே இருக்கும். அண்ட் எஸ், நம்ம கேட்ட கேள்விக்கான பதில்களை வந்து நம்மளுடைய லிசனஸ் வந்து ரொம்பவே அழகாக தெரிவிச்சிட்ருக்காங்க. யார் யாரெல்லாம் இன்னுமே தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். சாமுனி அவர்களுமே வந்து குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சாவடியிலிருந்து சாமுனி அவர்கள் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் அவர்களுமே இணைய காலை வணக்கம், வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. சந்திரசேகர் அவர்களுமே இணைய காலை வணக்கம் சொல்லி நம்ம கேட்ட கேள்விக்கான பதிலையுமே வந்து தெரிவிச்சிருக்காங்க, விளக்க உரையாகவும் கொடுத்துருக்காங்க. ரங்கராஜன் அவர்களுமே வந்து தித்திக்கும் இணைய காலை வணக்கம், வாழ்த்துக்கள், நலமா ஆர்ஜே அவர்களே, இனிமையான பாடல்கள், அனைத்தும் அருமை, தகவல்கள் உபயோகமாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி, நன்றி ஐயா. நெக்ஸ்ட் வந்து நாகராஜ் அவர்களுமே வந்து கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி வினோபா நகர் அந்த இடத்துல இருந்து சித்ரா நாகராஜ், யுவராஜ், கீர்த்தனா, சுரேஷ் வான்மதி அவர்களுமே வந்து நம்மளுடைய நிகழ்ச்சியை பார்த்துட்டு நம்மளுடைய கேள்விக்கான பதில்களையுமே வந்து தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் எஸ், சூலை ரீஜா மனோகரனுமே வந்து தங்களுடைய பதிலை வந்து தெரிவிச்சிருக்காங்க. வாழ்த்துக்கள் சகோதரி, வாழ்த்துக்கள் ஐயா. நெக்ஸ்ட் வந்து விஸ்வநாதன் முத்துராமலிங்கம் அவர்களுமே வந்து காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. வெங்கடேசன் அவர்களுமே வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஜெயசி

சீலன், குடமாண்டப்பட்டி ஜெயசீலன் அவர்களுமே வந்து தங்களுடைய பதிலை வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து பால ஜெயச்சந்திர அவர்களுமே, இனிய காலை வணக்கம், சிறப்பு தொகுப்பாளர் பவானி அவர்களே, சைதையிலிருந்து பாலா ஜெயச்சந்திர அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய பதிலுமே தெரிவிச்சிருக்காங்க. நரேஷ்குமார் வைஷ்யோ அவர்களுமே, ஹாய் குட் மார்னிங் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல் லிசனர்ஸ் அண்ட் ஹாய் டு ஆஜி பவானி அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய பதிலுமே வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, ஃப்ளைட்ல பறக்குறாங்க, என்னையும் வந்து கூட்டிட்டு போனால் நல்லா இருக்கும். அண்ட் எஸ், அதனைத் தொடர்ந்து எஸ் நம்மளுடைய சூலை ரீஜா மனோகரனுமே வந்து திரும்பவுமே இனிய காலை வணக்கம், நலமா சகோதரி அப்படின்னு சொல்லி மேலே அக்கறையோட கேட்டிருக்காங்க, நலமாவே இருக்கேன். எஸ் புவனகிரி சுமதி பாபா அவர்களுமே வந்து எஸ் நம்மளுடைய கேட்ட கேள்விக்கான பதில்களை தெரிவிச்சிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து அள்ளிநகரம் எஸ் மகாதேவன் அவர்களுமே நம்ம கேட்ட கேள்விக்கான பதிலை தெரிவிச்சிருக்காங்க. அன்புராணி அவர்களுமே குட் மார்னிங், ஹாவ் அ வண்டர்ஃபுல் வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கேள்விக்கு பதிலை வந்து தெரிவிச்சிருக்காங்க. மாலினி தேவி அவர்கள் அருணாச்சலம் அவர்களுமே வந்து வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பதிலை வந்து விளக்கு உரையை கொடுத்துருக்காங்க. அதனைத் தொடர்ந்து சிவன் அருண் அவர்களுமே வந்து பதில் தெரிவிச்சிருக்காங்க. ராதாகிருஷ்ணன் வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், தேனி மாவட்டம் பண்ணைபுரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேரையும் தெரிவித்து நம்மளுடைய பதிலையுமே வந்து தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அதனைத் தொடர்ந்து பெரம்பூர் கமலா சண்முகம் ஜீவானந்தம் அவர்களுமே வந்து வணக்கம் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து நம்ம கேட்ட கேள்விக்கான பதிலையுமே வந்து தெரிவிச்சிருக்காங்க. அள்ளிநகரம் எஸ் மகாதேவன் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரமிளா தமிழ்ச்செல்வன் அவர்களுமே வந்து பதிலை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எஸ், இப்படி நம்மளுடைய லிசனர்ஸ் நிறைய பேர் வந்து நம்மளுடைய பதில்களை நம்மளுடைய கேட்ட கேள்விக்கான பதில்களை ரொம்பவே அழகாக தெரிவிச்சிட்ருக்காங்க. எஸ் நீங்களுமே வந்து நம்ம கேட்ட கேள்விக்கான பதிலை வந்து உங்களுக்கு தெரிஞ்சுனாக்கா எஃப்பி பக்கத்தில் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். கேட்ட கேள்வி என்னென்னா, உலக வரலாற்றில் புகழ்பெற்ற பெண் விமானி அமீலியா யோஹார்ட் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தோம். ஸோ ஏன் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு சூப்பரான ஒரு சாங் வந்து நம்ம கேட்டு வந்துடலாம். ப்ளூ ஸ்டார் திரைப்படத்திலிருந்து ரயிலின் ஒளிகள் என்ற பாடல் தான் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. பிரதீப் குமார் மற்றும் சக்தி ஸ்ரீ கோபாலன் அவர்கள் குரலில், உமாதேவி வரிகளில், கோவிந்த் வசந்தா அவர்களுடைய இசையமைப்பில் உங்களுக்காக வந்துட்டு இருக்க. கேட்டு மகிழ்ந்துருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4, எல்லாமே சமதுலர்.

ஐம்பது நிமிடமும் ஆயாச்சு. எஸ் நம்ம இன்னைக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியில் நம்ம மக்களுக்கு வந்து ஒரு குட்டியாக சொல்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கு செல்ஃப் கேராக இருக்கிறதுனால நீங்கள் வந்து பெருசாக ஒரு விஷயத்த தொடங்கி அதுக்கப்புறமா செல்ஃப் கேர் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாள் போகட்டும் ஒரு நல்ல நாள் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போஸ்ட்பன் பண்ணாமல் இப்போ இருக்கிறதே இந்த நிமிஷமே நல்லதாக அப்படியே மாற்றி நம்ம வந்து செல்ஃப் கேர் ஆரம்பிக்கலாமா? எஸ் இப்போ போங்க, அழகாக தண்ணி எடுத்து குடிங்க, உங்கள் உடம்பை வந்து சில் பண்ணுங்க, தென் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டாக நீங்கள் வந்து சாப்பிட்டு உங்கள் உடம்பை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. எஸ் உங்களுக்கு சூப்பரான சாங்ஸ் எல்லாமே தான் போட்டுட்டே இருக்கும். ஸோ கேட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க, நம்ம எஃப்எம் ரெயின்போட எப்பவுமே இணைந்துருங்க. எஸ் இன்றைக்கு நம்ம கேட்ட கேள்விக்கான பதில்கள் நம்மளுடைய லிசனர்ஸ் வந்து நிறைய அழகா தங்களுடைய பதில்களை தெளிவாக சொல்லியிருக்காங்க. அந்த பதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரிவீல் பண்ண நேரம் வந்தாச்சு. எஸ் நம்ம சொன்ன கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடலாம். எஸ் உலக வரலாற்றில் புகழ்பெற்ற பெண் விமானி அமிலியா யோஹார்ட் எந்த நாட்டை சேர்ந்தவர்? இதுதான் நம்ம கேட்ட கேள்வி. இதற்கான பதில் அமெரிக்கா என்பதே. எஸ் நம்ம நிறைய நேரத்தில் யோசிப்போம், எப்படி எல்லா துறைகளையுமே வந்து பெண்களால் சாதிக்க முடியுமா? ஏன்னா பெண்களுடைய பலன் வந்து அந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களில் நம்ம வந்து யோசிக்கக்கூடிய சிச்சுவேஷனில் எங்களால் எல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் வந்து எல்லா துறையிலுமே வந்து சாதிச்சுட்டு இருக்காங்க. இதையுமே வந்து நமக்கு கொஞ்சம் அப்படி பின்னிட்டு பார்க்கணும் பார்த்தீங்கன்னாக்கா, 20ஆம் நூற்றாண்டில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு பெண் விமானிகளில் ஒருவர் தான் நம்மளுடைய அமெலியா யோஹார்ட். அவருடைய பர்த்டே தான் இன்றைக்கு. அமெலியா மேரி ஹியோஹார்ட் அவங்க வந்து ஜூலை 24, 1897 அவங்க வந்து யூஎஸ்ஏல வந்து பிறக்கிறாங்க. இவங்களுடைய வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பன்முகை திறமையாளராகவே இருக்காங்க. விமானி, எழுத்தாளர், பெண்கள் உரிமை ஆதரவாளர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பிரபலமாக பல பன்முகத்தன்மைகளை வந்து கொண்டிருக்காங்க. ஸோ எஸ் ஒரு தனி ஒரு பெண்ணாக எப்படி சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய நேரங்களில் யோசிச்சு பின்வாங்கி போயிடுறோம். நிறைய நேரங்களில் அப்படி இல்லாமல் எல்லாமே எல்லாருக்கும் சகஜம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி களத்தில் சாதிச்சு காட்டி மிகப்பெரிய ஒரு புகழ்பெற்ற ஒரு பெண் விமானியாவே இப்ப நம்ம மத்தியில வந்து அவங்க இருந்துட்டு இருக்காங்க. இது நமக்குமே ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு ஸ்டோரியாக இருக்குது. எஸ் எதுவுமே வந்து கஷ்டம் இல்லை வாழ்க்கையில், எல்லாமே வந்து நல்லது தான். இறங்கி செய்கிற வரைக்கும் தான் அது பயம். இறங்கிட்டோம்னாக்கா களத்தில் நாங்கள் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இறங்கி சந்தோஷமாக உங்கள் வேலையில் செஞ்சுட்டே இருங்க, வெற்றி சீக்கிரமாக உங்களை தேடி வரும். எஸ் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததான் சூப்பரான ஒரு பாடலாக திகிடி திரைப்படத்திலிருந்து விண்மீன் விதைகள் என்ற பாடல்களுக்காகவே அபய் ஜோத்பர்கூர் மற்றும் சைந்தவி அவங்க குரலில் கபிலன் வரிகளில் நிவாஸ் கே பிரசன் அவர்களுடைய இசை உங்களுக்காக வந்துட்டு கேட்டு மகிழ்ந்திருங்க. இது நம்ம எஃப்எம் 101.4 எல்லாமே சம்மதுல.

நேரம் 7:57 ஆயாச்சு. எஸ் நாம் இணைந்திருக்கிறது வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் தான். எஸ் இன்றைக்கு உங்கள் கூட நான் நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன், அதுவும் நமக்கு பயனுள்ளதா. இப்போ வார்த்தைகளில் நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ஏன்னா தண்ணீரை கொட்டினா அல்லலாம் ஆனால் வார்த்தையை கொட்டினா அல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ எஸ் நம்ம வந்து வார்த்தைகளில் ரொம்ப தெளிவாக பேசணும், அடுத்தவங்களுக்கு புரிகிறா போல காயப்படுத்தாமல். இதையுமே திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லுவார், அதாவது கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. நம்ம வந்து நல்ல ஒரு கனி இருக்கும் பொழுது காயை வந்து நம்ம யூஷுவலாக எடுக்க மாட்டோம் இல்லையா. அப்போ நம்ம நல்ல வார்த்தைகளை பேசும் பொழுது நம்ம கேட்குற விஷயங்களுமே சரி, நம்ம யோசிக்கிற விஷயங்களுமே சரி, வார்த்தையால் தான் வெளிப்படுது. அப்போ நல்லதே நம்ம யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது நம்ம வாயை திறந்து பேசும்பொழுது அந்த நல்லதே தான் அப்படியே வந்து வெளிப்படும். அதனால் நல்லதே யோசிங்க, நல்லதையே பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குமே ஒரு குட்டி குட்டியான ஒரு டிப்ஸுமே நான் சொல்லிக்கிறேன். அதே போலவே உங்களுடைய ஹெல்த்தை பற்றியுமே நீங்கள் பேசும்பொழுது, ஐயோ இன்னைக்கு எனக்கு சோர்வாக இருக்குது, இன்னைக்கு எனக்கு டயர்டாக இருக்குது, என்னால் முடியல, என்னால் வராது, இது எனக்கு நடக்காது, எனக்கு இப்படித்தான் அப்படின்னு சொல்லி எப்பவுமே நெகட்டிவாக பேசாதீங்க. எப்பவுமே வந்து இவங்களால முடியும், நான் பண்ணுவேன், எனக்கு பலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களை பேசிக்கோங்க. ஏன்னா உங்கள் காது உங்களுடைய வார்த்தையை கேட்டுட்டு ஓ நான் இப்படி செயல்படணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூர்ந்து கவனிச்சுட்டே இருக்கு. ஸோ நீங்கள் நல்லதையே பேசுங்க, அப்படியே தான் உங்கள் பாடியுமே அதுக்கேற்ற போல ரியாக்ட் ஆகும். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன், ஏஸ் இன்னைக்கு செல்ஃப் கேரிட்டி, அதனால நீங்கள் பேசுகிற வார்த்தைகளுமே ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க. மற்றவர்கள் கேட்கணும் இல்லை, நீங்கள் கேட்கும் பொழுதே அது நல்ல வார்த்தைகளாக இருக்கட்டும். ஏன்னா நல்ல வார்த்தைகள்லாம் நல்ல செயலாக வந்து மாறப்போகுது, அது உங்களுடைய உடம்புக்குள்ளும் சரி வெளியரங்கமான செயல்களையுமே சரி. ஸோ எப்பவுமே சந்தோஷமாக இருங்க, நல்லதாக என்ஜாய் பண்ணுங்க, எப்பவுமே இந்த ஹாப்பியை கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. ஸோ எஸ் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இந்த நிகழ்ச்சியில் இத்தனை விஷயங்களும் உங்களோட ஷேர் பண்ணதை நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த நிகழ்ச்சியிலேருந்து விடைபெற்றுக்கொண்டு அடுத்ததாக 8:00 உங்களுக்காக சூப்பரான சாங்ஸோட அப்படியே ரெடியாகி காத்துட்டே இருக்கேன். எஸ் தொடர்ந்து கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது FM 91.4 எல்லாமே செம்மதுல.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. ருமேனியாவுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். நீட் வினாத்தாள் கசிவு சம்பவம் குறித்து கடும் நடவடிக்கை எடுக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக இருப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த சுகாதாரத்துறையில் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு JP Nadda தெரிவித்துள்ளார். நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நாட்டில் கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்துவது தொடர்பாக கடந்த 5 ஆண்டுகளில் 152 முக்கிய முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு முரளிதர் மொஹெல் கூறியுள்ளார். தமிழகத்தில் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களின் குறைகளை களைய தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் வசதிகளை அதிகரித்து நோயாளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று BJP மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சூரியசக்தி திட்டங்களை உலக வங்கியின் நிதியுதவியுடன் செயல்படுத்துவது குறித்து சென்னையில் நடைபெற்ற கூட்டத்தில் அந்த வங்கியின் அதிகாரிகளுடன் மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆலோசனை மேற்கொண்டார். தூத்துக்குடி மாநகராட்சியில் கடைகளில் அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையின் போது 240 கிலோ தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜிம்பாப்வேக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் தொடங்கியுள்ளன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விறுவிறுன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

வணக்கம் நேயர்களே, எஸ் எஃப்எம் 101.4 நேயர்கள் அனைவருக்கும் சூப்பரான ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் அன்பு தோழி பவானி. நேயர்கள் இணைந்திருப்பது ரஷா ரெயின்போ. எஸ் அவ்வளவு அவசர அவசரமா ஸ்கூலுக்கு கிளம்பு கிளம்பு கிளம்புனு அடிச்சு பத்தி துரத்தி அனுப்பிட்டு அதுக்கப்புறமா ஆபீஸ்க்கு கிளம்புறவங்களாம் ஐயோ ஐயோ என் பேக்கை காணும், என்னுடைய போனைக்கானோ, என்னுடைய பைக்கே காணும்னு சொல்லிட்டு அப்படி வேக வேகமா ஓடிட்டு இந்த இருக்கிற இந்த நேரத்துல உங்களுடைய சுறுசுறுப்பை இன்னும் கொஞ்சம் அதிகமா தூண்டுவோமே அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் டூப்பர் சாங்ஸோட நான் உங்களுக்காக வந்து காத்திருக்கேன். ஸோ எஸ்

டான் திரைப்படத்துல இருந்து நம்மளுடைய நிகழ்ச்சியில வரப்போற முதல் பாடல் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா ஜலபுல ஜங்கு அப்படின்ற பாடல் தான் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. அனிருத் ரவிச்சந்தர் மற்றும் அவர்கள் குரல்ல ரோகேஷ் வரிகள்லாம் அனிருத் ரவிச்சந்திரனுடைய இசை அமைப்பு உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கேட்டு மனிதர்கள் இது நமது எஃப்எம் 91.4 எல்லாமே சமதுல.

0: 101.4 இனி எல்லாமே தூள.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும்.

அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஹெச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.

என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மற்றும் அவர்களுடைய குழுவினரோட சேர்ந்து பாடின பாடல் நான் முத்துக்குமார் வரிகள் சூப்பர் அடுப்பரான சாங் வந்துட்டே இருக்கு. கேட்டு மழந்திரங்கள் எல்லாமே செம்மதுல.

சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு ஆடிய மரத்தடி படுபடு படுவென போட்டிய புல்வெளி தொட தொட தொட தொட உடைகிற பனித்துளி சுட சுட சுட சுட கிரகிர கிட்டி தடவென தடவென அதிர்கிற ரயில் அடி கடக்க

கண்ணா நேத்தைய அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு பிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

நேரம் 8:23 ஆயிற்றுக்கு. எஸ் ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கும். நம்ம கடைசியா கேட்ட பாடல் டாக்டர் திரைப்படத்தில் இருந்து செல்லம்மா என்ற பாடல். அனிருத் ரவிச்சந்தர் மற்றும் ஜெனிதா காந்தி குரல்ல, சிவகார்த்திகேயன் வரிகள்ல அனிருத் ரவிச்சந்தர் அவர்களுடைய இசையமைப்பிலேயே கேட்டு வந்தாச்சு. ஸோ எஸ் நிகழ்ச்சியில அடுத்ததா சூப்பரான ஒரு சாங் தான் கேட்க போறோம். என்ன பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, பாய்ஸ் திரைப்படத்துல இருந்து சீக்ரெட் ஆஃப் சக்சஸ். எஸ், வெற்றி பெறது எல்லாருக்குடைய கனவு இல்லையா, அதுக்கு என்னெல்லாம் சீக்ரெட் இருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆர்வமா கேட்டுட்டு இருப்போம். அதை தான் இந்த பாடல் வழியா உங்களுக்கு சொல்ல போறோம். எஸ் கிளின்டன், லக்கி அலி மற்றும் வசந்தரா தாஸ் குரல்ல, கபிலனுடைய வரிகள்ல, ஏ ரஹ்மானுடைய இசையமைப்புல, சூப்பரான ஒரு மெசேஜ் நிறைந்த ஒரு சாங்காவே இது இருக்க போது. கேட்டு மகிழ்ந்துருங்கள். இது நமது எஃப்எம் 101.4 எல்லாமே சமதூலர்.

சுந்தலா என்ற திரைப்படத்திலிருந்து மேற்கே மேற்கே மேற்கேதான் என்ற பாடலை கேட்டு வர நேரம் 8:51. சங்கர் மகாதேவன் மற்றும் சாதனா சர்கம் குரல்ல தாமரையுடைய வரிகள்ல யுவன் சங்கர் ராஜா இசைமைப்பில் சூப்பரான ஒரு சாதனம் வந்து கேட்டாச்சு. நிகழ்ச்சியில அடுத்ததா வரவிருக்கும் பாடல் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, சர்வம் திரைப்படத்திலிருந்து சிறகுகள் முளைத்தது என்ற பாடல் தான். ஜவேதி அலி மற்றும் மதுஸ்ரீ குரல்ல பா விஜய் வரிகள்ல யுவன் சங்கர் ராஜா இசைமைப்பில் வந்துட்டே இருக்கு. கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது FM 101.4. இங்க எல்லாமே சமதுல.

நேரம் 8:57 ஆயாச்சு. எஸ் நம்ம ரஷ்யா ரெயின்போ உடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. எஸ் நம்ம நிறைய நேரங்களில் வந்து நிறைய ஓட்டம் பிடிக்கிறதுல அவ்வளோ ஒரு வேகமான வந்து செயல்பட்டுட்டே போயிட்டு நிறைய விஷயங்களை வந்து நம்ம மறந்து போயிடுவோம். ஸோ எப்பவுமே பொறுமையாக நிதானமாக யோசிச்சு செயல்பட்டால் எல்லாமே கரெக்டாக ஆன் டைமில் நடக்கும். உங்களால் முடியுமா, ஒரு டுடூ லிஸ்ட் போட்டுக்கோங்க, இன்னைக்கு இதெல்லாம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம நிறைய செய்ய வேண்டிய காரியங்கள்ல நிறைய மனசில் நினச்சி அதை நிறைய பெருசாக பார்த்து நமக்கே பயம் வந்துடும், ஐயோ இதெல்லாம் செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு நானாக செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ ரொம்ப மனசில் போட்டு நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுக்காமல் ஒரு குட்டி மைண்ட் மேப் மாதிரி போட்டு ஓகே இதுதான் செய்ய போறேன், இதை தான் நான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு தெளிவா இருந்தீங்கனாக்கா எல்லாமே ஆன் டைமுக்கு நீங்க சூப்பரா செஞ்சிருவீங்க. செஞ்சு முடிச்ச உடனே ஒரு குட்டி டிக்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பாராட்டு, சூப்பரா செஞ்சுட்டடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களை பாராட்டிக்கோங்களேன். சூப்பரா அந்த நாளுமே உங்களுக்கு வந்து சூப்பரா போகும். எஸ் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாம் நமக்காக கேட்க போறது வேலை இல்லா பட்டதாரி. அந்த திரைப்படத்துல இருந்து ஏ இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலைங்க, அந்த பாட்டு தான். அனிது ரவிச்சந்திரனுடைய குரல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு மறந்துருங்கள். இதுனா மதிய எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்க எல்லாமே சமதுல. இத்துடன் நானுமே இந்த நிகழ்ச்சியில இருந்து விடைபெற்றுக் 10:10 கெட் செட் கோல மீண்டும் வந்து சந்திக்கிறேன். கேட்டு மகிழ்ந்திருங்கள்.

0: செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நீட் வினாத்தால் கசிவு சம்பவம் குறித்து கடும் நடவடிக்கை எடுக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக இருப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நீட் வினாத்தாள் விவகாரம் தொடர்பாக 26 நாட்கள் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டு வந்த சமூக ஆர்வலர் சோனம் வாங்சு மத்திய அரசின் உறுதிமொழிகளை ஏற்று போராட்டத்தை கைவிட்டுள்ளார். மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த சுகாதாரத்துறையில் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நாட்டில் கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்துவது தொடர்பாக கடந்த 5 ஆண்டுகளில் 152 முக்கிய முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு முரளிதர் மொஹெல் கூறியுள்ளார். தமிழகத்தில் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களின் குறைகளை களைய தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் வசதிகளை அதிகரித்து நோயாளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி மாநகராட்சியில் கடைகளில் அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையின் போது 240 கிலோ தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியிலிருந்து வெளியேறி கிராமப்பகுதியில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்திய காட்டு யானையை வனத்துறையினர் வனப்பகுதிக்குள் விரட்டினர். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $100 தாண்டியுள்ளது. தமிழகத்தில் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் தொடங்கியுள்ளன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: Rainbow Rap.

நேரம் சரியா 9:03 ஆகுது. ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 கிட்ட இருக்கீங்க. அண்ட் எல்லாருக்கும் வெரி குட் மார்னிங் சொல்லிக்கிறது நான் உங்க பூர்ணிமா. ஸோ இது ரெயின்போ ரேப். ரெயின்போ ரேப்ல இந்த 1 hour எக்ஸைட்டிங்கான சாங் பிளேலிஸ்ட் கேட்டு நீங்க என்ஜாய் பண்ண போறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி லைஃப்ல வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுவோம், இதெல்லாம் செய்யணும் அப்படின்லாம் பிளான் பண்ணி எல்லாமே செஞ்சுட்டு இருப்போம். இடையில உங்களுக்கு ஆனா சின்ன பிரேக்ஸ் எடுத்துக்கோங்க, உங்க மனசு சந்தோஷப்படுற மாதிரி இதெல்லாம் செஞ்சா உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி விஷயங்கள், மத்தவங்களை எதுவும் தொந்தரவு பண்ணாத விதத்துல, மத்தவங்களை எதுவும் அதை ஹர்ட் பண்ணாத விதத்துல உங்களை வந்து சந்தோஷப்படுத்திக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்ய முடியுமோ அதெல்லாம் நீங்க செஞ்சுக்கலாம். நம்மளை விட நம்மளை வேற யாரும் கேர் பண்ணிக்க முடியாது. ஸோ உங்களுக்கு தேவையான விஷயங்கள், உங்க மனசுக்கு எது இதெல்லாம் செஞ்சா நல்லா இருக்கும் நீங்க ஃபீல் பண்றீங்களோ அதுக்கான விஷயங்களுக்கு கண்டிப்பா சின்ன சின்ன பிரேக்ஸ் உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கோங்க. அண்ட் இன்னைக்கு இந்த விஷயத்தோட நீங்க ரெயின்போ ராப் போறோம். மனுஷியோட ஃபர்ஸ்ட் சாங் நான் பிளே பண்ண போறேன். ஏ ரஹ்மான் இசையில விவேக்கோட வரிகள்ல கைலாஷ் கேர், சத்யபிரகாஷ், தீபகன், பூஜா இந்த பாடலை பாடிருக்காங்க. மெர்சல் படத்துல இருந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சிமித்துள்ள

இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும் கேட்டா சொல்றான். அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

நம்ம கேட்க எவனும் இல்ல.

0: F101.4 இங்கு எல்லாமே சமதோலு.
1: ஏய் கண்ணுக்குட்டி.
2: சொல்லுங்க மாமா குட்டி. என்ன இந்த டைம்ல கால் பண்ணிருக்கீங்க?
1: உன் நினைப்பாவே இருக்குடி. நம்ம இன்னொரு லாங் டிரைவ் போலாமா?

0: ஊர்லேருந்து வராராம். எங்க அப்பா அவங்க எல்லாரும் எங்கயாவது வெளியில கூட்டிட்டு போயிடுவான்னு
1: சொல்லிட்டே இருக்காருடா.
0: கடுப்பா இருக்குடா பேபி. எனக்கே இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு. பொண்ணு பாக்கலான் இருந்தேன். அதுலயும் அவர் வந்து அவங்களை எங்க கூட்டின்னு போயிடுவான்? அங்க கூட்டி

வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்ருக்கீங்க. அண்ட் இந்த ஷோ ரெயின்போ ராப். ரெயின்போ ராப்ல அடுத்து நான் ப்ளே பண்ண போகிற சாங் ஹரிஜராஜ் மியூசிக்கில் இந்த பாடல் ஃப்ரான்கோ பாடியிருக்காரு. வைரமுத்து வரிகளில் உள்ளம் கேட்குமே படத்துலேருந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே செமதோலை.

0: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
1: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
0: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
1: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
0: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
1: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே pmsuryagar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். ஹர் ஹர் சூரியகர்.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேரம் சரியா 9:32 ஆகுது. FM ரெயின்போ 101.4 கிட்டிருக்கீங்க. இது ரெயின்போ ராப். அண்ட் ரெயின்போ ராப்ல அடுத்த சாங் நான் பிளே பண்ண போறேன். சங்கர் மகாதேவன் அண்ட் பிரேம் ஜெயமரன் இந்த பாடலை பாடியிருக்காங்க. கங்கை மரன் வரிகள்ல யுவன் சங்கர் ராஜோட சூப்பர் மியூசிக்ல சாங் வந்துட்டே இருக்கு. சென்னை 28 படத்துல இருந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது FM ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே செம தூள் கிட்டிருக்கீங்க. ரெயின்போ ராப் நான் உங்க பூர்ணிமா.
2: சரோஜா

சங்கர் மகாதேவன் பிரேம்ஜி அவரின் குரல்கள்ல சென்னை 28% பாடல் கேட்டிங்க. நேரம் சரியா 9:36 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுருக்கீங்க. அண்ட் இது ரெயின்போ ராப். ரெயின்போ ராப்ல செமையான ஒரு எக்ஸலண்ட் பிளேலிஸ்ட் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் இந்த மூமெண்ட்ல. அடுத்து நான் பிளே பண்ண போற சாங் நா முத்துக்குமார் வரிகள்ல. வித்யாசாகருடைய இசையமைப்பில் திப்பு இந்த பாடலை பாடியிருக்காரு. கண்டேன் காதலை படத்துல இருந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இதெல்லாம் ஒன் ஆஃப் த எவர்கிரீன் சாங்ஸ். எப்போ கேட்டாலும் சில பாடல்கள் நமக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரியான பாடல்கள் தான் இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. அண்ட் கண்டேன் காதலை படத்துல இருந்து சாங் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே செமதுளு.

0: நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க, கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல். சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டில மட்டும் போடுங்க.
1: சார்

0: ஹேமச்சந்திரான் சைந்தவி குரல்கள்ல நான் முத்துக்குமார் வரிகள்ல மணிஷர்மாவோட மியூசிக்ல சூப்பர்ப் சாங் கேட்டீங்க. சுறா படத்துல இருந்து நேரம் சரியா 9:48 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுருக்கீங்க. அண்ட் இந்த ஷோ ரெயின்போ ரேப் எக்ஸலண்டான பிளேலிஸ்ட் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். இந்த டைம்ல அடுத்து நான் பிளே பண்ண போற சாங், இந்த பாடல் யார் பாடியிருக்காங்க அப்படின்னா நாகாஷ் அசீஸ் அண்ட் சுனிதி சௌஹான் பாடியிருக்காங்க. விக்னேஷ் சிவன் வரிகள்ல, டி இமானுடைய கம்போசிங்ல, நம்ம வீட்டு பிள்ளை படத்துல இருந்த சாங் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இதே எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்க எல்லாமே சமதுல.
1: என் தங்கதான் என் உயிர், என் உலகமே அதுதான். அது சிரிச்சாதான் நானும் சிரிப்பேன், அது அழுதான் ஐயோ என்னால தாங்கவே முடியும். நான் கண்ணை திறந்திருக்கும் போதெல்லாம் என் முன்னாலே நிக்கணும். கண்ணை மூடி இருந்தேன்னா என் கனவுல கூட கலகலன்னு சிரிச்சு விளையாடும்.

0: என்னடா தங்க?
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.

0: சாலை பயணம் பாதுகாப்பா இருக்கணும், பயணம் முடிஞ்சு பத்திரமா வீட்டுக்கு போகணும். இப்படி நம்ம எல்லாரும் நினைக்கும் போது விபத்துக்கள் ஏன் நடக்குது? முக்கியமான காரணம் வேகம், அடுத்து கவனமின்மை. வேகம் விவேகமற்றதுன்னு சொல்லுவாங்க. வேகத்தை கையில எடுத்து விவேகத்தை இழந்து போறப்ப விபத்துக்களை சந்திக்கிறோம். சரி, இனி எங்க பயணத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடினாலும் இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மள போலவே கூட பயணம் பண்ற மத்தவங்க குடும்பமும் அவங்கள சார்ந்திருக்குது. எல்லாத்துக்கும் மேல உங்களுக்காக ஒரு குடும்பம் வீட்டுல நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்காங்க.
1: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.
0: நேரம் சரியா 9:55 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுருக்கீங்க. ஆனா இந்த ஷோ ரஷா ரெயின்போ ரேப் அண்ட் ரெயின்போ ரேப்ல வந்துட்டு இன்னைக்கு அமேசிங்கான பிளேலிஸ்ட் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இந்த டைம்ல ஷோட லாஸ்ட் சாங் நான் பிளே பண்ண போறேன். வைரமுத்து வரிகள்ல யாருக்கும் அரிசையில் ரவியோட குரல்ல இந்த பாடல் என் சுவாச காற்றை படத்துலேருந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. மறுபடியும் 10 மணிக்கு கெட் செட் கோல ஆர்ஜே பவானி கூட உங்களை நான் மீட் பண்றேன். அண்டில் தென் திஸ் இஸ் பூர்ணிமா. இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே செம்மதோளு.

0: நேரம் 10 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நீட் வினாத்தாள் கசிவு சம்பவம் குறித்து கடும் நடவடிக்கை எடுக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக

இருப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நீட் வினாத்தாள் விவகாரம் தொடர்பாக 26 நாட்கள் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டு வந்த சமூக ஆர்வலர் சோனம் வாங்சு மத்திய அரசின் உறுதிமொழிகளை ஏற்று போராட்டத்தை கைவிட்டுள்ளார். மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த சுகாதாரத்துறையில் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பான டிஆர்டிஓ உருவாக்கிய குஷா ஏவுகணை வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். நாட்டில் கூட்டுறவுத் துறையை வலுப்படுத்துவது தொடர்பாக கடந்த 5 ஆண்டுகளில் 152 முக்கிய முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு முரளிதர் மொஹேல் கூறியுள்ளார். வருமான வரி தினம் நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியிலிருந்து வெளியேறிய கிராம பகுதியில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்திய காட்டு யானையை வனத்துறையினர் வனப்பகுதிக்குள் விரட்டினர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 2160 ரூபாய் குறைந்து 1,05,840 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $100 தாண்டியுள்ளது. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜிம்பாப்வேக்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் தொடங்கியுள்ளன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கெட் செட் கோ கோ.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேயர்களே, எஸ் எஃப்எம் ரெயின்போ 101.4 நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் அன்பு தோழி பவானி மற்றும்
1: நான் உங்கள் பூர்ணிமா.
0: என்ன ஒரு அமைதி, அடக்கம், பண்பு, என்னம்மா இப்படி ஆகிட்டீங்களே பூர்ணிமா?
1: இல்ல இல்ல இல்ல, அது வந்து ஜஸ்ட் அப்படி சொல்றதுனால நினைச்சிட கூடாது. ஓகே,
0: இன்னைக்கு பசங்க,
1: ஆமா ஆமா,
0: நாங்க வந்து வால் பண்ணிக்கிட்டே இருப்போம்.
1: எஸ்
0: சோ எஸ் இன்னைக்கு நம்ம என்ன கேம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ட்டு சொல்லிடலாமா?
1: எஸ் இன்னைக்கு கெட் செட் கோல என்ன கேம் அப்படின்னு பவானி இப்ப சொல்லுவாங்க.
0: எஸ் எப்பவுமே நான் வந்து ஒரு வழக்கம் வச்சிருப்போம், ஒரு பாட்டு போட்டுட்டு தான் இவங்களுக்கு வந்து என்ன கேம் அப்படின்றது ரிவீல் பண்ணுவேன். அதே மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே நினைக்கிறேன். சோ எஸ் நம்ம வந்து என்ன கேம் அப்படின்றத சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சாங் போயிட்டு வந்துடலாம். ரன் திரைப்படத்திலிருந்து தேரடி வீதியில் தேவதை. எஸ் ரெண்டு தேவதைகள் வந்திருக்கோம், என்ன மாதிரி உங்களை நோட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க. தேரடி வீதியில் தேவதை என்ற பாடல மாணிக்க விநாயகம் மற்றும் கார்த்திக் குரல்ல வித்யாசாகர் இசையமைப்புல வந்துட்டே இருக்கு. கேட்டு மறந்துருங்க, இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4,
1: எல்லாமே சமதோல.

காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்கள்ல கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஒரு ஓசை. மலையையும் கடலையும் தாண்டி பறந்து மனங்களோட எல்லைகளெல்லாம் இணைக்கிற பாலம். செய்தியும் சிந்தனையும் சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு வானொலி.

0: जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जीत और टीबी की हार।
1: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
2: रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
0: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
4: நேரம் 10:11 ஆயாச்சு. எஸ் கெட் செட் கோ நிகழ்ச்சியில தான் நம்ம இணைந்திருக்கோம். எஸ் இந்த நிகழ்ச்சியில நம்ம என்ன கேம் விளையாட போறோம் சொல்லிட்டு சொல்லலாம்.
5: எஸ் பவானி சொல்லுங்க.
4: என்ன கேம்னாக்கா, நம்ம வந்து லாஸ்ட் டைம் நாங்க விளையாடும் போது ரொம்ப விறுவிறுப்பா ரொம்ப சுறுசுறுப்பா போனேன். சரியா தவறா அந்த கேம் தான்
5: கேம் தான். சரியா தவறா விளையாடுறதுக்கு வந்து எப்படி என்ன விளையாடணும் அப்படின்னு சொல்லிடுங்க.
4: நான் வந்து 3 கேள்விகளை வந்து நம்ம கேட்போம். ஒரு ஏற்பட்ட சார்பான கேள்விகளாகவும் இருக்கலாம், இல்ல வித்தியாசமான கேள்விகளாகவும் இருக்கலாம். ஆனா அதுல சரியான பதில் ஒன்றுதான் இருக்கும்.
5: அந்த ஆப்ஷன் என்னங்கறது நீங்க கரெக்டா கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான்.
4: அந்த ஆப்ஷன்ல இருந்து சொல்லணும். இவங்களா ஒரு ஆப்ஷனை கிரியேட் பண்ண
5: போறாங்க. எஸ் ஆஃப் கோர்ஸ். ஏன்னா இது சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் மட்டும்தான்.
4: எக்ஸாக்ட்லி. ஓகே. எஸ் இதுக்கு எல்லாமே நம்ம நேயர்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம். நாங்க போனை எடுங்க. 298600038 அல்லது 295205544 இணைப்பு என்னாக 044 என்ற என்னோட இங்க கூட பேசி நீங்க உங்களுடைய பதில்களை சொல்லலாம்.
5: எஸ்
4: எஸ் ஃபர்ஸ்ட் காலர் யார் வராங்க, எங்க இருந்து வராங்கன்னு சொல்லி பாத்துருவோம். ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து? வணக்கம் சொல்லுங்க, யார் எங்க இருந்து?
5: என்ன ஒரு அக்கறை, நீங்க சாப்பிட்டீங்களா?
4: அக்கறையோட சாப்பிடுங்க சாப்பிடுங்க நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம், நீங்க இவ்வளவு லேட்டா சாப்பிடுறீங்க.
6: சரியான
4: ஒரு பதில் இருக்கு, அத மட்டும் சொல்லுங்க ஏதுன்னு சொல்லி. சரியா?
6: சொல்லுங்க.
4: இந்தியாவினுடைய தேசிய பறவை மயில். ரெண்டாவது ஆப்ஷன், இந்தியாவின் தேசிய பறவை மரகத புறா. இந்தியாவின் தேசிய பறவை அன்னம். இந்த மூணுல ஒண்ணுதான் சரியான பதில். அந்த சரியான பதில் என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம்.
5: இருங்க. இந்தியாவின் தேசிய பறவை எது நீங்க சொல்லணும். ஏ வந்து மயில், பி வந்து மரகத புறா, த்ரீ வந்து
4: அன்னம்.
5: அன்னம். சோ இந்த மூணுல எது?
6: மரகத புறா.
5: ஓகே,
4: மரகத புறாவா?
5: சரி, அதை சொல்லி லாக் பண்ணிட்டாங்க. அடுத்து நம்ம போயிடலாம்.
4: மறுபடியும் உங்க பேர் மட்டும் சொல்லுங்க.
5: ஹேமலதா.
4: ஹேமலதா
6: இல்ல, மரகதபுரா. ஹேமலதா கள்ளக்குறிச்சில இருந்து.
4: ஓகே.
6: மயில மரகதபுராவா?
5: இரண்டுல ஏதோ ஒன்னு. அது நம்மள கேக்குறாங்க இப்ப திருப்பி.
6: ஓகே,
5: சரி பாக்கலாம். அடுத்து நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி நன்றி.
6: Thank you. வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி.
4: நன்றி. அடுத்து கால் கிட்ட பேசுறோம். ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து?
7: வணக்கம்.
4: வணக்கம்
5: மாலினி தேவி மேடம். வணக்கம்லே கண்டுபிடிச்சிருவோம்ல நாங்க. ஓகே,
7: வணக்கம் சொன்னாலே கண்டுபிடிச்சிருவீங்க.
5: எஸ் சொல்லுங்க.
7: மயில்
5: தான்.
4: மயிலா?
7: மரகதபுரா வந்து நம்ம தமிழ்நாட்டில் பறவை.
4: அப்படியா? இல்லையே, நான் சோசியல் புக்ல படிக்கும் பொழுது அது மரகதபுராவா இருக்குமே.
7: தமிழ்நாட்டுலதான் மரகதபுரா.
5: மணிப்பூரா? மணிப்பூரா. மணிப்பூரா மரகதபுரா எப்படி நான் சொல்ல நினைக்கிறேன். ரெண்டு ஒண்ணுதான் இல்ல. ஓகே,
7: ஆமா.
4: சரி, ஓகே. நம்ம
5: மாநில பறவைன்னு சொல்லிட்டாங்க அவங்க வந்து. இந்த மாநில பறவை, தேசிய பறவை வந்து மயில் அப்படின்னு
7: சொல்லிட்டாங்க.
4: ஓ, அதாவது நாங்க அப்படின்னு சொல்றீங்க எங்களை வந்து மயில், நீங்க தான் தேசிய பறவை அப்படின்னு சொல்றீங்க. கரெக்டா?
7: மயிலும் புறாவும் உட்கார்ந்து இருக்குல்ல.
5: இப்படி வேற போகுதா?
4: ஓகே, அடுத்த காலர் என்ன பதில் சொல்றாங்கன்னு சொல்லி பாத்துருவோம். நன்றி
7: நன்றி நன்றி.
4: ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து?
8: வணக்கம், நான் திருத்தணி தமிழேந்தி பேசுகிறேன்.
4: தமிழேந்தி சார், நலமா?
8: நலம். நீங்கள் நலம்? மயில் வரும்.
5: நலமே.
4: ஓகே, நீங்க என்ன பதில் சொல்றீங்க? இந்தியாவின் தேசிய பறவை மயிலா, மரகத புறாவா, அன்னமா?
8: மயில் தான்.

0: தானா? இல்லையே.
1: இல்ல ஆமா,
0: முதல்ல வந்து அவங்க சொன்னாங்க மரகத போறான்னு.
1: இல்ல இல்ல, மரகத போறவன் தமிழ்நாடு தேசிய தமிழ்நாடு மாநில பறவை.
2: இவருடைய கூற்று என்னன்னா, தங்களின் மயில் தான் தேசிய பறவை, மரகத புறா வந்து மாநில பறவை அப்படின்னு சொல்லி
0: முடிச்சிருக்காரு.
2: சரி, அதெல்லாம் பண்ணி சொல்லிட்டாரு. நன்றி
0: நன்றி நன்றி. ஓகே, அடுத்த கால கிட்ட பேசிடலாம். ஹலோ, வணக்கம். யார் இங்க இருந்து?
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்
3: இருவருக்கும், காலை வணக்கம். பெரும்பாக்கம் வனஜா.
2: வனஜா மேடம் சொல்லுங்க, எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் ஏ மயில், பி வந்து மரகதபுரா, 3 வந்து அண்ணம் தேசிய பறவை. மயில் தான். நிறைய பெரும்பான்மையான மக்கள் இதுதான் சொல்றாங்க.
0: இந்தியாவின் தேசிய பறவை அப்படின்ட்டு தனியா க்வெஸ்சன் வச்சுட்டு, அழகிய பறவைகள் அப்படின்னு சொல்லி மயில், மரகதபுரா, அண்ணம், பூர்ணிமா, பவானின்னு சொல்லி இந்தியாவின் தேசிய பறவை மயில் தான் சரியான பதில் அப்படின்னு சொல்லிக்கிறோங்க.
2: இந்த ஏ மயில் சொன்ன நிறைய பேர் வந்து தமிழ் ஹிந்தி சொல்லிருக்காரு. அண்ட் மாலினி
0: தேவி அம்மா வனஜா,
2: வனஜா கரெக்டா வந்து லாக் பண்ணிருக்காங்க.
0: ஆனா ஹேமலதா அம்மா கொஞ்சம்
2: அவங்க வந்து மாநில பறவையிலும் தேசிய பறவையிலும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க.
0: நம்ம எல்லாம் இருக்கோம் இல்லையா, குழப்பி விடுறோம்.
2: ஆமா ஆமா ஆமா, மரகதபுரா வந்து தமிழ்நாட்டுடைய மாநில பறவை. ஓகே,
0: எஸ். சோ எஸ், இந்த ஒரு சந்தோஷமா அப்படியே கலகலப்பா போயிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு சூப்பரான சாங் தான் வந்துட்டே இருக்கு. கோவில் திரைப்படத்துல இருந்து காலேஜுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் குரல்ல நான் முத்துக்குமார்
2: வரிகள்ல ஹரிஷ் ஜெயராஜ் மியூசிக்ல பாடல் வந்துட்டே இருக்கு. இது எஃப்எம் ரெயின்போ 101.4.
0: இங்க எல்லாமே சமதுல சக்தி வேலை.

0: வணக்கம் சொல்லுங்கள், யார் எங்கிருந்து?
1: சென்னை பூந்தமல்லி கலைசாமி. இருவருக்கும் அன்பார்ந்த வணக்கம்.
2: கலை உங்க பேரு? கலைசாமி. ஓகே,
1: கலைசாமி.
0: வணக்கம் சார். ஓகே, நம்ம கேள்விக்குள்ள போயிடலாமா?
1: சரிங்க மேடம்.
0: ஓகே, உங்களுக்கான கேள்வி. சூரியன் ஒரு நட்சத்திரம் அல்ல, சூரியன் ஒரு கிரகம் இல்லனா சூரியன் ஒரு நிலா, இந்த மூணுல எது சரியான பதில்?
2: சூரியன் வந்து நட்சத்திரமா, கிரகமா அல்லது ஒரு நிலாவா? உங்க நமக்கே சில நேரம் தலை சுத்துதா, சூரியனுடைய நிலையை தாங்க முடியலையே. நீங்க வேற க்வெஸ்சனா கேக்குறீங்களே.
1: கிரகம் மேடம்.
0: கிரகமா?
2: சூரியன் ஒரு கிரகம் சொல்றீங்க. ஓகே,
0: நம்ம கடைசியா அது என்ன சரியான பதில்
2: அப்படினு பார்த்தறலாம். நன்றி கலைசாமி. வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து இணைப்புல இருக்கீங்க?
2: வணக்கம். சரி, அடுத்த நேர் கொடுத்துடலாம் வாய்ப்பு. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
3: வணக்கம் குயில் கோபி.
2: ஓகே, சோ சூரியன் வந்து கிரகமா, நட்சத்திரமா,
0: நிலாவா
2: கண்டுபிடிங்கள்.
3: நட்சத்திரமா என்ன?
0: கிரகமா, நட்சத்திரமா இல்ல நிலாவா? சூரியன் என்பது என்ன, நட்சத்திரமா, கிரகமா, நிலாவா?
2: தேசிய பறவை மயில் சொல்லியாச்சு. சூரியன் அப்படிங்கறது கிரகமா, நட்சத்திரமா, நிலவா?
0: கிரகம்.
2: ஓகே ஓகே, அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்.
0: நேயர்கிட்ட கேட்டுடலாம். ஹலோ, வணக்கம், யார் இங்க இருந்து? ஆஹா, நல்ல ஒரு இசையை கொடுத்துட்டு போயிட்டாங்களே. ஓகே, அடுத்த காலர் கிட்ட பேசுறோம். ஹலோ, வணக்கம், யார் இங்க இருந்து?
4: காலை வணக்கம் மேடம், இருவருக்கும் எப்படி இருக்கீங்க?
0: நலமா,
2: நல்லா இருக்கும்.
0: தங்கள் பேரும் எங்கிருந்து

0: சிறு என்று சொன்னீர் என்றால் நலமாயிருக்கும்.
1: சூரியன் வந்து கிரகமா நட்சத்திரமா நிலவா?
2: நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்குது நட்சத்திரம்.
1: பாட்டு பயந்துட்டேன். ஓகே ஓகே, பாட்டா சொல்றீங்க. ஓகே, சோ நட்சத்திரம் அப்படின்னு சொல்றீங்க. ஓகேங்களா,
0: நம்ம நெக்ஸ்ட் காலர்.
1: ரங்கராஜன் சார்,
0: நன்றி, வாழ்த்துக்கள்
1: தங்கராஜன் சார். ஓகே
0: ஓகே. ஹலோ, வணக்கம், யார் இங்க இருந்து?
1: சரியான விடயங்கிறது பாக்கலாம். சரிங்களா, நன்றி.
0: ஓகே, நம்ம அடுத்த காலக்கு.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
3: இருவருக்கும் வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்கள், யார் இங்கிருந்து பேசுகிறீர்கள்?
3: வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து
1: சந்திரசேகர்.
0: சந்திரசேகர் சார்,
3: பூர்ணிமா
1: நல்லா இருக்கேன். சந்திரசேகர் சார், அது தெரியுது அவருக்கு, நம்ம இத்தனை நாள் ரொம்ப நாள் கழிச்சு வரோம்னா கரெக்டா கேப்பாரு. எஸ் எஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு உங்க வாய்ஸ் கேட்க. சோ சொல்லுங்க, இப்போ சூரியன் வந்து கிரகமா நட்சத்திரமா நிலவா?
3: என்ன பொறுத்த வரைக்கும் அது பிளானட் தான் மேம். சூரியன் வந்து கிரகம் தான்.
1: கிரகம் தான்,
0: சூரியன் கிரகம்.
3: அது வந்து கேள்விப்பட்டிருக்கிறேன், அது வந்து ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு.
0: மாற்று கருத்து இல்லையோ.
3: சூரியன் இஸ் எ பிளானட்.
1: பிளானட், ஓகே ஓகே ஓகே, ஃபைன், பார்க்கலாம். நன்றி சந்திரசேகர்.
3: தேங்க் யூ, இருவருக்கும் நன்றி.
1: தேங்க் யூ, தேங்க் யூ.
0: ஓகே, நம்ம அடுத்த காலர் கிட்டேயும் கேட்டுடலாம். ஹலோ, வணக்கம், யார் இங்க இருந்து இருக்கீங்க?
1: வணக்கம்.
4: வணக்கம் மேடம், கள்ளக்குறிச்சில இருந்து ராஜேஷ் பேசுறேன் மேடம்.
1: ராஜேஷ் கள்ளக்குறிச்சில இருந்து. ஓகே, காலை வணக்கம்
0: சார்.
1: சூரியன் சொல்லுங்க, கிரகமா நட்சத்திரமா நிலவா?
0: என்ன பதில் என் கேள்விக்கு? என்ன பதில் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுட்டே இருக்கேன். சூரியன் ஒரு நட்சத்திரமா கிரகமா நிலவா?
4: சூரியன்,
0: சூரியன் நட்சத்திரமா இல்ல கிரகமா இல்ல நிலவா?
4: அது வந்து ஒரு கிரகம். சூரிய
1: கிரகம் சொல்லிடாதீங்க, அது ஒரு கிரகம் சொல்லிட்டீங்க. காரு, அது காருங்கிற மாதிரி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஃபைன், சூப்பர் சார், கிரகம் சொல்லிருக்கீங்க. ஓகே,
0: நம்ம அடுத்த காலர் கிட்டயும் கேப்போம். ஹலோ, வணக்கம், யார் இங்க இருந்து?
5: இருவருக்கும் வணக்கம், நான் திருவண்ணாமலை மாவட்டம் தாணிப்பாடல ஹரி பேசுறேன்.
1: ஹரி சொல்லுங்க. ஹரி, சூரியன் வந்து கிரகமா நட்சத்திரமா நிலவா?
5: மேடம், நட்சத்திரமா இருக்கு வாய்ப்பு இல்ல, காலில இருந்து பயங்கரமா காட்டு
1: நட்சத்திரமே கிடையாது அப்படிங்கறீங்க. சூரியனா நட்சத்திரமாவா?
0: நட்சத்திரம்
1: போடு போடுது வெயில் அப்படிங்கறீங்க. வா, என்ன
5: கிரகம் தான் வாய்ப்பு மேடம்.
1: கிரகமானா இருக்கும்னு ஒரு வாய்ப்பா தான் சொல்றீங்க, இருக்க வாய்ப்புகள் இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்றீங்க. சரி ஓகே,
5: ஆமா மேடம்.
0: சரியான பதில் சொல்லி பாத்தீங்கன்னா, சூரியன் ஒரு நட்சத்திரம்.
1: நட்சத்திரம் பாத்தீங்களா, ஒருத்தர் மட்டும்தான் தங்கராஜன். அவர் தான் கரெக்டா
0: சொன்னார்,
1: அவர் மட்டும்தான் நட்சத்திர ஜன்னல் பாடலாம் பாடினாரு. எப்படி ஒரு நம்ம ரெஜிஸ்டர் பண்ண வச்சிருக்காரு. சூப்பர் தங்கராஜன் சார், நீங்க மட்டும் தான் சரியான பதில் கொடுத்திருக்கீங்க. அண்ட் ஆக்சுவலி இது பிளானட் இல்ல, சுத்தி இருக்கிறதா கிரகங்கள். சூரியனை சுத்தி தான் எல்லா கோள்களும் இயங்குது. அது ஒரு நட்சத்திரம். ஒரு நட்சத்திரம் ஒருத்தர் சொன்னார் பாத்தீங்களா, நட்சத்திரமா இவ்வளவு வெயில் கொடுக்குது, வெப்பத்தை கொடுக்குது. பட் எக்ஸாக்ட்லி இட்ஸ் ஒரு ஸ்டார் தான்.
0: ஆக்சுவலா நட்சத்திரம் வந்து ஏன் நமக்கு வந்து தூரத்துல இருக்கிறதுனால நட்சத்திரம் வெறும் ட்விங்க்லிங்கா ரொம்ப நார்மலா இருக்க மாதிரி தெரியுது.
1: ஆனா சூரியன்
0: வந்து நமக்கு அருகாமையில இருக்கிறதுனால அந்த நட்சத்திரத்தினுடைய வெப்பம் வந்து நம்ம கொளுத்து கொளுத்துன்னு
1: கொளுத்தியது. ஓகே, சோ வந்து எவ்வளவு இயற்கை எவ்வளவு பெரிய படைப்பு பார்த்திருக்கீங்களா. சூரியன் வந்து நமக்கு வெயில் நட்சத்திரமா நினைச்சா நட்சத்திரம். ஆக்சுவலி
0: தூரத்துல இருக்கும் போது,
1: தூரத்துல இருக்கும் போது அப்ப நட்சத்திரம் ரொம்ப தூரத்துல இருக்கிறதுனால மின்மினி மாதிரி தெரியுது. பட் சூரியன் நம்ம கிட்ட இருக்கிறதுனால அதோட வெப்பம்.
0: அதே மாதிரி நட்சத்திரம் வந்து தூரத்துல இருக்கும்போது காற்றினுடைய இதனாலதான் நமக்கு வந்து ஜொலிக்குது.
1: ஜொலிக்குது.
0: சூரியன் வந்து அந்த மாதிரி ஜொலிக்காததுக்கான காரணம் நம்ம பக்கத்திலேயே இருக்கு. அதனால எப்பவுமே சொல்லுவாங்களே, பக்கத்துல இருக்கும்போது அருமை தெரியாது, தூரத்துல இருந்தாதாங்க அவங்க அருமை தெரியும்.
1: எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி.
0: இந்த போல இன்னுமே சூப்பரான காரியங்கள் எல்லாமே நம்ம வந்து பேசிட்டே இருப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாம். அது என்ன சாங் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நீதானே என் பொன் வசந்தம் என்ற திரைப்படத்திலிருந்து பிடிக்கலமாமே அப்படின்ற பாடல் தான். சுராஜ் ஜஹன் மற்றும் கார்த்திக்
1: இளையராஜா இசையில
0: நான் முத்துக்குமார் வரிகள்லாம் கேட்டுட்டு வந்துருவோம். ஸ்டே டியூன்.

நேரம் 10:30. இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்கலாம்.

0: வாழ்க்கையிலுமே திருப்பி பார்க்கும் போது நம்ம படிச்சது மார்க்ஸ் அதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி கூட என்ஜாய் பண்ண மொமெண்ட்ஸ் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அது சில நேரங்கள் மட்டும் தான் எப்பவுமே வேற மாதிரி போயிடும். அவர் கூட சொல்லிருக்காரு கேக்குறவங்க எல்லாருக்குமே அது ரீகால் ஆகும் அவங்க காலேஜ் மெமரிஸ்லாம்.
1: அப்சல்யூட்லி அந்த காலேஜ் லைஃப்ன்றது வந்து ரொம்பவே பொன்னான லைஃப். அந்த டைம்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து பயம் இல்லாம இருப்பாங்க,
0: பயம் இல்லாம இருக்கும், நிறைய கத்துக்கலாம், மிஸ்டேக்ஸ் பண்ணி கத்துக்கலாம், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். அது நிறைய விஷயங்களை லேர்ன் பண்றதுக்கான ஃபவுண்டேஷன் ஆக்சுவலி இந்த காலேஜ் லைஃப் அப்படிங்கிறது.
1: உண்மைதான், நிறைய விஷயங்களுமே வந்து வாழ்க்கையை குறிச்சு ஒரு குட்டி கிளிம்ஸா அந்த டைம்ல பாக்கணும். ஏன்னா நம்ம வந்து வளர்ந்துட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
0: ஆக்சுவலி உலகம் புரியாத வயசுதான் அது, நமக்கு தெரியாது. பட் அதுக்கப்புறம் லேர்னிங் ஸ்டேஜ் தான் ஆக்சுவலி அது வந்து
1: கரெக்ட் தான். பட் சம்டைம்ஸ் வீட்டு பொறுப்புகளும் நம்ம கையில வரும், கொஞ்சம் பாரு கையில காசுகளும்,
0: நம்மள வந்து பெரியவங்கன்னு அந்த ட்ரீட் பண்றது அந்த ஸ்டேஜ் தான். அந்த காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாம் ஒரு அடல்ட் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க வீட்டுல வந்துட்டு.
1: கரெக்ட், அந்த ரெண்டு வயசும் அப்படியே பெரியவங்களும்
0: அந்த டீனேஜ்ல இருந்து மாறுது.
1: சந்தோஷத்தை காலேஜ் லைஃப்ல இருக்கிற நீங்க யாராவது கேட்டுட்டு இருக்கீங்க, அதை வந்து என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷமான இந்த லைஃப் டைம்
0: பொறுப்போட என்ஜாய் பண்ணுங்க, அவ்வளவுதான்.
1: என்ஜாய் பண்றோன்ற பேர்ல தீங்கான விஷயத்துக்கு நம்ம போக வேண்டாம். சோ எஸ், நம்ம இதே போல பேசிட்டே இருக்கிறதுக்கு போயிட்டே இருக்கும் போல. சோ எஸ், நம்ம ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாம். அதை தொடர்ந்து ஒரு சாங்மே வரப்போது. ஜே ஜே திரைப்படத்துல இருந்து ஜி பூம்பா அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்து உங்களுக்காக ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. மௌனி சக்கரவர்த்தி குரல்ல, வைரமுத்து வரிகள்ல, பரத்வாஜி சிம்பிள் வந்துட்டே இருக்கு. கேட்டு மகிழ்ந்திருங்க. இது நம்ம 101.4
0: எங்க எல்லாமே சமதோல.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: வெல்கம் பேக் மக்களே. எஸ் கெட் செட் கோ நிகழ்ச்சியில தான் வந்து நம்ம இணைந்திருக்கோம். வித் மீ உங்க பவானி அண்ட்
1: நான் உங்க பூர்ணிமா.
0: எஸ் நம்ம வந்து இந்த கெட் செட் கோல சரியா தவிர அந்த கேம் தான் வந்து விளையாடிட்டு இருக்கோம். இந்த கேம்ல அடுத்த கேள்விக்கு பதில் சொல்ல யாரு தயார் பார்க்கலாமா?
1: எஸ் பார்க்கலாம்.
0: ஹலோ வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம்,
1: தமிழ்நாட்டின்
0: தலைநகரம் சென்னையா, மதுரையா, திருச்சியா?
2: இது அடுத்த நேயருக்கு போஸ்ட்மேன் பண்ண வேணாம், நானே சொல்லி முடிச்சிடறேன்.
0: அப்படிங்களா? ஓகே,
2: சிம்பிளான கேள்வி. தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை.
0: சென்னையா?
2: ஆமா.
0: மாத்திட்டதா நான் கேள்விப்பட்டேனே. என்ன பதில் சொல்ல போறீங்க?
1: தமிழ்நாட்டுடைய தலைநகரம் எது?
0: சென்னையா, மதுரையா?
1: சென்னை தான். சென்னை உறுதி, கன்ஃபார்ம்.
0: அப்படின்னா சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அடுத்த காலர்கிட்டையும் கேட்டுட்டு நம்ம இதுக்கான முடிவு சொல்லிடலாம். ஹலோ வணக்கம், யார் எங்கிருந்து? வணக்கம், சொல்லுங்கள் தங்கள் பெயர், எங்கிருந்து பேசுகிறீர்கள்?
1: சண்முக சுந்தரம். ஓகே, சொல்லுங்க, சென்னையுடைய தலைநகரம் சென்னையா, மதுரையா, திருச்சியா?
0: சென்னையின் தலைநகரம் எப்படி ஐயா? சென்னையா?
1: தமிழ்நாட்டுடைய தலைநகரம். சாரிங்க, நான் மாத்தி கேட்டேன், பட் அவங்க கரெக்ட் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டுடைய தலைநகரம் எது? சென்னையா, மதுரையா, திருச்சியா?
0: தமிழகத்தினுடைய
1: போர் அடிச்சிடும். எளிமையான ஒரு கேள்வி நாங்க கேட்டோம்,
0: தங்களின் நலன் கருதி கொண்டு வந்த ஆன்சர் இதுதான். தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் நம்ம சென்னையே.
1: சென்னையே, சிங்கார சென்னை தான் சரியா பதில். எஸ்
0: பதில் சொன்ன பிரமிளா, கலா மற்றும் சண்முக சுந்தரம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு போயிடலாம். யார் இங்க இருந்து பேசுறாங்க சொல்லி பாத்துறோம். ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து?
3: வணக்கம்,
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
1: ரதி பாலாஜி மேடம். சோ உங்களுக்கான கேள்வி இதோ.
0: ஓகே, திருக்குறளில் 1330 குறள்கள் உள்ளன, அல்லது 1030 குறள்கள் உள்ளன, அல்லது 133 குறள்கள் உள்ளன?
1: 1330, 1030, 133. சோ எத்தனை குறள்கள் இருக்கு திருக்குறள்ல?
3: 1330
1: தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கீங்க ரதி பாலாஜி மேடம்.
0: ஓகே,
1: நன்றி, நம்ம அடுத்த நேரத்துக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்.
0: ஹலோ வணக்கம், யார் இங்கிருந்து?
4: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர், எங்க இருந்து பேசுறீங்க?
4: ராணிப்பேட்டை மாவட்டம் கீழ்விசாரம் செல்வம் பேசுறேன் மேடம்.
0: செல்வம் சார், கேள்வியை கேட்டீங்களா? நலமா இருக்கும் சார், ரெண்டு பேருமே.

0: 1333 நீங்க நாலாவது ஒரு ஆப்ஷன் சொல்றீங்க.
1: 1330 மேடம்.
0: 1330 ஒரு கன்ஃபியூஷன் வந்துட்டீங்க இதுதான் அப்படினு சொல்லிட்டு.
2: சோரா லாக் பண்ணிடலாம்.
0: சரி ஓகேங்க சார். நன்றி
2: நன்றி. அடுத்த கால் கிட்ட பேசுறோம். ஹலோ வணக்கம். யார் எங்க இருந்து?
3: வணக்கம் மேடம், கோயம்பேடுல இருந்து பார்த்திபன்.
2: பார்த்திபன் சார்.
0: பார்த்திபன் சொல்லுங்க. பார்த்திபன்
3: வணக்கம். பூர்ணிமா மேடத்துக்கும் காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் பார்த்திபன் சார். சொல்லுங்க. 1330
2: ரொம்ப நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: அவர் விசாரிப்பில் தான் இன்னும் இருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டாரு.
2: ஓகே சூப்பர் சார், நன்றி, வாழ்த்துக்கள். நம்ம அடுத்த கால கிட்ட வந்து பேசிடுவோம். நம்ம கேக்குற கேள்வி எல்லாம் ஏமா நீ வேற இப்பதான் ஏவிசிடி மாதிரி இதெல்லாம் நமக்கு வந்து கை வந்த கலை எங்க பிங்க டிப்ல இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் அப்படியே பட்டு பட்டு பட்டுன்னு வைக்கிறாங்க. எஸ் திருக்குறள்ல 1330
0: குறள்கள் உள்ளது.
2: 133 அதிகாரங்கள் இருக்கு. ஒவ்வொரு அதிகாரங்கள் கீழே 10 குறட்பாக்கள்.
0: எஸ், 133 அதிகாரங்கள், அதிகாரத்திற்கு 10 பாடல்களாக 1330 திருக்குறள்கள்.
2: சூப்பர் பதில் சொன்னார் ரதி, செல்வம் மற்றும் பார்த்திபன் அவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஓகே நம்ம அடுத்த கேள்விக்கும் போயிடலாம். யார் எங்க இருந்து பேசுறாங்க சொல்லி பாத்துரும். ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து?
4: வணக்கம். வாழ்க வாழ்மன் மடிப்பாக்கம் கோபாலன்.
2: கோபாலகிருஷ்ணனா?
0: மடிப்பாக்கம் கோபாலன். நல்லா இருக்கும் கோபாலன் சார், நல்லா இருக்கீங்களா?
2: கேள்வி இதோ, காற்றில் அதிகம் உள்ள வாயு நைட்ரஜனா ஆக்சிஜனா கார்பன் டை ஆக்சைடா?
0: காற்றில் அதிகம் உள்ள வாயு நைட்ரஜன் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைட் மூதுல எது வரும்?
4: ஆக்சிஜன்
0: தந்தாலே அப்படின்னு அவர் பாடல நான் பாடிட்டாரு. நான் பாடிட்டேன்
2: நினைச்சா எங்க காதுல கேக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நெக்ஸ்ட் காலர் கிட்ட பேசிடுவோம், எது சரியான பதில் முடிவுல பாப்போம். நன்றி சார். ஓகே அடுத்த கால வணக்கம், யார் எங்கிருந்து?
0: ராஜ்சேகர் சார். ஓகே, காற்றில் அதிகமாக உள்ள வாயு எது? நைட்ரஜன் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு.
2: நைட்ரஜன்
0: தான் அதிகமாக உள்ள வாயு, ஆக்சிஜன் கிடையாது. அப்ப யாருமே சரியான பதில் கொடுக்கவில்லை.
2: சொன்ன சரியான பதில் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஞானி
0: யாரு அப்படின்னா பவானி தான். அதனாலதான் அவங்க சோ அந்த ஞானி வந்து பவானி. சோ ஞானி பவானி
2: ரைமிங் டைமிங்.
0: சோ வந்து அதிகமாக உள்ள வாயு வந்து நைட்ரஜன்.
2: எஸ் சோ எஸ் நம்ம கூட வந்து வேற காலர்ஸ் எல்லாமே கூட கனெக்ட் ஆகுறாங்க. அவங்களுக்கான ஒரு சூப்பரான கேள்வி வச்சிருக்கேன் கேட்டுமா. ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து?
4: வணக்கம்,
0: பெரும்பாக்கத்திலிருந்து வித்யா ரவிசங்கர். வித்யா ரவிசங்கர், ஓகே உங்களுக்கான கேள்வி.
2: ஓகே, இந்திய தேசிய கொடியில் அசோக சக்கர கம்பிகள் 24, 18, 30?
0: அசோக சக்கரத்தில் உள்ள அந்த கோடுகள்
2: 24, 18, 30?
0: 24, 18, 30 இது சரியான பதில். எத்தனை கோடுகள் இருக்கும் அந்த சக்கரத்துல இருக்கும் பாத்தீங்களா, கம்பி கம்பியா அது அசோக
2: சக்கரம்.
0: 18 ஒரு அசம்ஷன்ல சொல்லிருக்கீங்க. 18 ஓகே, லாக் பண்ணிடலாம். 18 சொல்லிருக்காங்க, அடுத்த நேர் போயிடலாம். நன்றி
2: நன்றிமா.
0: வித்யா ரவிசங்கர்,
2: ஓகே அடுத்த கால கிட்ட பேசுறோம். ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து?
5: காலை வணக்கம், பூர்ணிமா மேடம் அண்ட் பவானி மேடம்.
0: காலை வணக்கம் சார். அசோக சக்கரத்தில் உள்ள கோடுகள் மொத்தம் எத்தனை? 24, 18, 30?
5: வெங்கட் மேடம்.
0: வெங்கட் சார்.
2: 24 சொல்லுங்க. நாங்க 24 நாங்க சொல்லுவோம். ஓகே நம்ம அடுத்த கால கிட்ட கேட்டுருவோம். ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து?
6: ஹலோ
2: ஹலோ வணக்கம், கார்த்திக் சார். நீங்க சொல்லுங்க, அசோக சக்கரத்துல உள்ள கம்பிகளினுடைய எண்ணிக்கை
0: 24, 18, 30?
2: நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு.
0: 24, 18, 30 இதற்கான சரியான விடை
2: பூர்ணிமா சொல்வார்கள்.
0: 24. ஏ எனக்கு இந்த க்வெஸ்சனுக்கு எனக்கு ஆன்சர் தெரியும். 24 அப்படிங்கறதா சரியான விடை. வெங்கட் சரியான விடை கொடுத்திருக்காங்க.
2: வெங்கட் சார் வந்து சரியான விடை கொடுத்திருக்காங்க. சோ எஸ், இன்ஃபர்மேட்டிவான இந்த விளையாட்டை

0: நாமத்துக்குமார் வரிகள்ல தீமானி செயல
1: கேட்டு மகிழ்ந்திருங்கள். இத்துடன் நானுமே இந்த நிகழ்ச்சியில இருந்து விடைபெற்றுக் கொண்டு
0: மறுபடியும்
1: மற்றொரு நிகழ்ச்சியில நான் மீண்டும் வந்து சந்திக்கிறேன்.
0: நான் 11 மணிக்கு உங்களோட நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன்.
1: This is me, உங்க பவானி சைனிங் ஆஃப். கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது FM 101.4.
0: இங்க எல்லாமே செமதூளு.

0: நேரம் 11 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். நீட் வினாத்தால் வெளியான விவகாரம் குறித்து கடும் நடவடிக்கை எடுக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் தேர்வு தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நீட் வினாத்தாள் விவகாரம் தொடர்பாக 26 நாட்கள் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டு வந்த சமூக ஆர்வலர் திரு சோனம் வாங்சுக் மத்திய அரசின் உறுதிமொழிகளை ஏற்று போராட்டத்தை கைவிட்டுள்ளார். நீட் உள்ளிட்ட பொதுத் தேர்வு முறைகேடுகள் குறித்து விசாரிக்க விரைவு நீதிமன்றம் அமைக்கப்பட்டுள்ளதாக தில்லி உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பான DRDO உருவாக்கிய குஷா ஏவுகணை வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். வருமான வரி தினம் நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது. தாம்பரம் தென்காசி இடையே வரும் 30ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்த ரயில் வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் தாம்பரத்திலிருந்து புறப்பட்டுச் செல்லும்.

ஆறு மார்க்கத்தில் இம்மாதம் 31ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை தென்காசியிலிருந்து புறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். திருப்பூர் மாவட்டத்தில் குறுவை பருவ தோட்டக்கலை பயிர் சாகுபடி மேற்கொண்டுள்ள விவசாயிகள் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் பதிவு செய்து கொள்ளுமாறு ஆட்சியர் திரு மணீஷ் நரவனரே கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியிலிருந்து வெளியேறி கிராமப்பகுதியில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்திய காட்டு யானையை வனத்துறையினர் வனப்பகுதிக்குள் விரட்டி அனுப்பினர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 2160 ரூபாய் குறைந்து 1,05,840 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய் $100 தாண்டியுள்ளது. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிருஷா மகேந்திரன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் சரியா 11:03 நிமிடம் ஆகுது. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் எஃப்எம் ரெயின்போ 101.4 இது இந்த நிகழ்ச்சி உங்களுடன். நான் உங்கள் பூர்ணிமா. ஸோ உங்களுடன் நிகழ்ச்சியில் வந்து இன்றைக்கி நம்ம பேச போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி லைஃப்ல முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ லைக் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் உங்களுக்கு தேவையான பிரேக்ஸ் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு பண்ண மனசுக்கு எது பண்ணால் நல்லா இருக்குமோ அந்த விஷயங்களில் ஈடுபடுங்க. ஸோ மற்ற எல்லா நெகட்டிவான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த விஷயங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களுக்கு நீங்கள் வந்து அதுக்கு வந்து தீனி போட ஆரம்பிச்சிங்கன்னா அந்த மாதிரி பாசிட்டிவான நிறைய விஷயங்கள் உங்களுக்கு திருப்பி நடக்கும். அண்ட் இன்றைக்கி ஒரு விஷயம் என்ன நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு ஒரு செயல் வந்து நடக்கணும், இந்த மொமெண்ட் நடந்து முடிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவலாக காத்திருந்த அந்த ஒரு நிகழ்வு, அந்த நொடி எது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து நான் ஒரு கேட்குற ஒரு விஷயம். உங்களோட அனுபவத்தை நீங்கள் ஷேர் பண்ணலாம். 2986-0038 அப்படிங்கிற நம்பர் இருக்கா. லைஃப்பில் இந்த விஷயம் நடக்கணும்ப்பா, இதுக்கு தான்ப்பா நான் இத்தனை நாள் காத்திருந்தேன் அப்படின்னு நினச்சா அந்த ஒரு நொடி எது அப்படிங்கிறத நீங்கள் பகிர்ந்துக்கலாம். 2986-0038 அப்படிங்கிற எண்ணுக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணலாம். அண்ட் பாடல் வந்துகிட்டே இருக்க நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் டி மான் இசையில கார்கியோட வரிகள்ல அபய் ஜோத்பூர்கர் பாடியிருக்காரு. இந்த பாடல் ஜீவா படத்துல இருந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்க எல்லாமே சமத்துள்ளது.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேரம் சரியா 11:11 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 101.4 இந்த நிகழ்ச்சி உங்களுடன். அண்ட் உங்களுடன் இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் என்னன்னா, நீங்க லைஃப்ல ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருந்த அந்த நொடி எந்த நிகழ்வுக்காக அப்படிங்கறது தான் நம்ம கூட பேசுறதுக்காக. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம்
2: பெருமாள்.
1: ஜெயலட்சுமி மேடம் சொல்லுங்க, நீங்க லைஃப்ல இந்த விஷயத்துக்கு தாங்க, இந்த நொடிக்கு தாங்க நான் காத்துட்டு இருந்த அந்த விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய மொமெண்ட் எது?
2: என் பேரன் பிறந்ததுதான்.
1: ஓ, ரொம்ப ஆவலா

0: நீங்க உங்களுடைய ஓகே ஓகே சரி சரி
1: ஆண் குழந்தை வேணும்னு நினைச்சிட்டு இருந்தேன்.
0: ஓகே. ஸோ அந்த டைம்ல அது பிறந்த உடனே அந்த அந்த நொடி ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க நீங்க இல்லையா?
1: ஆமா ஆமா.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. ஓகே வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சத்யநாராயணன் சார். வணக்கம் வணக்கம் சார், லைன்ல இருக்கீங்க? ஹலோ வணக்கம். சரி வணக்கம்
1: மேடம்.
0: வணக்கம் மேடம், உங்க பேர் சொல்லுங்க.
1: ஹலோ
0: கலா மேடம், சொல்லுங்க நீங்க எந்த உங்க லைஃப்ல காத்துட்டு இருந்த அந்த நொடி எதுக்காக?
1: என் பிறந்த நாள் மேடம்.
0: பிறந்த நாள். ஓகே, இந்த வருடமா?
1: 24 மேடம்.
0: 24th? இன்னைக்கு 24th-னா எந்த மாதம்?
1: இந்த மாதம் மேடம்.
0: அப்ப இன்னைக்கு தான் உங்க பர்த்டேவா? முருகன் சார் சொல்லுங்க, நீங்க லைஃப்ல காத்துட்டு இருந்த அந்த நொடி எதற்காக?
3: நான் லைஃப்ல காத்துக்கிட்டது எந்த அந்த நொடி வேண்டா, நான் வந்து இது ஜாப்புக்கு தான் மேடம் காத்துக்கிட்டு இருந்தேன்.
0: சோ வேலை கிடைச்ச உடனே அந்த நொடி உங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருந்திருக்கும் இல்லையா? மறக்க முடியாத அந்த நொடியா இருக்கும் அந்த ஆர்டர் கையில வரும்போது.
3: ரொம்ப சார் மகிழ்வா இருந்துச்சு.
0: சரிங்க, ரொம்ப நன்றி நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
4: ஹலோ
0: வணக்கம்.
4: வணக்கம் சகோதரி. வணக்கம் சகோதரி, நான் திருவள்ளூர்ல இருந்து டெல்லி பேசுறேங்கம்மா.
0: டெல்லி? ஓகே சொல்லுங்க சார், நீங்க அது காத்துட்டு இருந்த அந்த நிகழ்வு எது?
4: நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி.
4: அதாவது ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை, வானொலியில ஏதாவது உங்களா இந்த மாதிரி நேரலையில பேசணும்மா.
0: ஓகே, சோ அது ஒரு சிறந்த நொடியா இப்ப இருக்கும் இல்லையா உங்களுக்கு? பேசிட்டீங்க, உங்களுடைய குரல் வந்துருச்சு அலைவரிசையில.
4: வந்திருக்கு வந்திருக்குமா. இன்னொரு இன்னொன்னு சின்ன தகவலுமா, இப்ப பேசுனீங்க பத்தியா, அது ரொம்ப பாசிட்டிவ். அதாவது மகாத்மா காந்திய சுட்ட மகாத்மா காந்தியினுடைய மேல ரொம்ப பற்று இருக்கு. ஒருத்தர்கிட்ட கேட்டாராம், காந்தி மேல எவ்வளவு பற்று வச்சிருக்கீங்க, கோட்ஸே மேல எவ்வளவு?
0: ஓகேங்க, நன்றி நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: மேடம் வணக்கம். மேடம்
0: வணக்கம். சத்யநாராயணன் சார் சொல்லுங்க.
2: என்னோட
0: பேத்தி வந்து நல்ல பெர்சன்டேஜ் எடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப நாள் ஆவலாக காத்திருந்த அந்த நொடி எந்த நிகழ்வுக்காக அப்படிங்கறத 2986-0038 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். அடுத்த சாங் யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்ல பிரதீப் ரங்கநாதனுடைய வரிகளில் இவனுடைய குரல் மற்றும் இசையில பாடல் வந்துட்டே இருக்கு. லவ் டுடே படத்துல இருந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேஃப் எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே செமதோளு.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: நேரம் 11:20. இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். FM ரெயின்போ 101.4 கிட்டே இருக்கேங்க. இந்த ஷோ உங்களுடன், நான் உங்களோட உங்க பூர்ணிமா அவங்க கூட பேசிட்டு இருக்கேன். அண்ட் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க விஷயம், லைஃப்ல நீங்க அந்த காத்துட்டு இருந்த அந்த நொடி, இந்த நிகழ்வுக்காக அப்பா நடந்துருச்சு அப்படின்னு நினைக்கிற அந்த எக்ஸைட் ஆற அந்த நொடி எதற்காக உங்க லைஃப்ல நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். நம்ம கூட பேசுறதுக்காக வணக்கம் ரெயின்போ FM. ராஜேஸ்வரி மேடம் சொல்லுங்க, உங்க லைஃப்ல நடந்த அந்த எக்ஸைட்டட் மொமெண்ட் அது, எந்த நொடி அது?
2: என் பேர் என்ன சொல்லலாம் நினைச்சேன், முத வந்து அம்மா சொல்லிட்டாங்க.
1: சரி, பெண்களுக்கு அது நிறைய இருக்குல்ல, அந்த பேரன் பேத்தி அப்படிங்கற அந்த அந்த வயது கேட்ட மாதிரி. ஓகே, வேற என்ன மொமெண்ட் இருக்கு உங்களுக்கு அப்படி சொல்லுங்க.
2: அதாவது எனக்கு வந்து மேடையில பேசணும், மைக்க புடிச்சு பேசணும்ங்கற ஆசை இருந்துச்சு சிறு பிள்ளையில இருந்து.
1: சரி,
2: அதுக்கான வாய்ப்பு கிடைக்கவே இல்லை எனக்கு.
1: ஓகே,
2: அதுக்கப்புறம் வானொலியில பேச ஆரம்பிச்ச பிறகுதான் மதுரையில இருந்து ரெக்கார்டிங்க்கு வர்றோம்மா, உங்க வீட்டுக்கே வர்றோம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. ஐயா கூட 2-3 அதிகாரிகள் சேர்ந்து வெள்ளிக்கிழமை வாரம் சொல்லவும் எனக்கு
1: அந்த நொடி வந்து அப்பா நம்மள தேடி வீட்டுக்கே வந்து நம்ம குரலை பதிவு பண்றாங்க.

0: அனுபவத்தை கேட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
1: என்னோட கண்ணு என்னோட நம்ப முடியல, என்ன ஒரு அதிசயம் அப்படின்னு. அவங்க நாலு பேர் அதிகாரி எல்லாம் வந்து வீட்டுக்கு
0: வந்து அந்த ரெக்கார்ட் பண்ணாங்க. அந்த ஒரு எக்ஸைட்டட் மொமெண்டா இருக்கும்ல அந்த நொடி, உங்களுக்கு அந்த விஷயம் நடக்க போகுதுன்னு தெரியும் பொழுது இல்லையா?
1: அதை நினைச்சுக்கோ, அப்படியே அப்படி ஒரு பெருமிதமும் எனக்கு மகிழ்ச்சி ஆனந்தமும் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து மைக்க பிடிச்சி இங்க மதுரைக்கே போயிருக்கேன்
0: பேசினீங்க. ரொம்ப நன்றிமா, ரொம்ப அருமையா பகிர்ந்துகிட்டீங்க. வணக்கம் ரெயின்போ எஃப்எம். நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம் மாலினி தேவி மேடம். சொல்லுங்க மாலினி தேவி மேடம்.
2: எனக்கு வந்து எங்க பெரிய மகன் ஒரு வேலையில இருக்கா, நல்ல பொசிஷன்ல இருக்கான். சின்ன இந்த கொரோனா பீரியட்ல வந்து ரெண்டு வருஷம் படிக்காம இருந்தான்.
0: சரி சரி,
2: திரும்பி ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கும்னா கிடைச்சது. அப்புறம் வேலைக்கு யோசிப்போம்ல, எப்படி சமாளிக்க போறானே தெரியல. அவன் முடிச்சுட்டு அந்த முடிக்கிறதுக்கு முன்னே அவனுக்கு வேலை கிடைச்சிக்கு.
0: வாவ், அப்பா இவர் என்ன ஆக போறாரு லைஃப்ல பயத்துல நீங்க இருந்தப்ப அவருக்கு வேலை முடிஞ்சு, அவர் கையில வேலை, படிப்பு முடிஞ்சு வேலையும் கையில கிடைக்கிறப்ப அந்த நொடி உங்களுக்கு ஆனந்தம் மட்டும் இல்ல நிம்மதியாவும் இருந்திருக்கும் சந்தோஷத்தோட.
2: பெரிய பையனுக்கு அவனுக்கு 12 வயசு வித்தியாசம்.
0: ஓ ஓகே ஓகே, நன்றி.
2: அவனுக்கு திறமை இருக்கு, அந்த திறமைக்கு சரியான வேலை கிடைக்கணும்
0: கிடைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்த டைம் அது நடந்தது உங்களுக்கு இல்லையா?
2: சூப்பருங்க,
0: வாழ்த்துக்கள். எங்களோட வாழ்த்துக்களையும் சொல்லிருங்க. நன்றி நன்றி மாலினி தேவி மேடம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
3: வணக்கம். மாதவரத்துல இருந்து நித்யா பேசுறேன்.
0: ஓகே சொல்லுங்க நித்யா. அந்த நொடி எது உங்களுக்கான அந்த நொடி?
3: எனக்கு வந்து ரொம்ப நாள வைரத்துல மூக்குத்தி போடணும்.
0: ஓகே,
3: அது என் பையன் வாங்கி
0: வைர மூக்குத்தி இந்தாங்க அம்மா அப்படின்னு சொல்லி கொடுக்கும் போது, அப்பா அந்த நொடி அந்த வைர மூக்குத்திங்கிறத விட நம்ம பையன் நமக்காக கொடுத்து வாங்கி கொடுத்துருக்காருங்கிறது உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கும்.
3: முதல் வருஷம் வந்து இது பிறந்த நாளுக்கு செல்லு வாங்கிட்டு, எனக்கு கொஞ்சம் கண்ணு தெரியாது, அதுக்கு தகுந்த மாதிரி எழுத்து பெருசாக்கி அந்த போன்ல தான் பேசிக்கிட்டு இருக்கேன்.
0: வாவ், கிரேட் கிரேட் கிரேட். அதெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நன்றி நன்றிமா. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
4: ஹலோ,
0: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. ஓகே ஓகே, உங்க பேர் என்ன திருப்பி சொல்லுங்கம்மா, கேட்கல. ஓகே சொல்லுங்க, உங்களோட அந்த அனுபவம் என்ன, எந்த நொடிக்காக நீங்க காத்துக்கிட்டு இருந்தீங்க?
4: வெரி
0: குட், செம. அந்த டிகிரியை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க குடும்ப பொறுப்புகளுக்கு அப்புறமா?
4: ஹாப்பி இல்ல, அது முடிச்ச உடனே
0: அந்த தியாகம், குடும்ப பொறுப்புகளுக்கு இடையில எடுத்த பிரேக், அதெல்லாம் தாண்டி படிச்சு முடிச்சு நீங்க வைவா பிரசன்ட் பண்ணி அதை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்கீங்க. கிரேட், உண்மையிலேயே அந்த நொடி ஆனந்தமான நொடி தான், அது எனக்கு நல்லாவே புரியுது. ஓகே மேடம், நன்றி நன்றி, ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா, சூப்பர். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
5: வணக்கம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
5: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: முள்ளக்காடு பாபு சொல்லுங்க, உங்களுக்கு அந்த நொடி எது, அந்த எக்ஸைட்டட் நொடி?
5: சொந்தமா ஒரு வீடு கட்டணும்னு ரொம்ப நாள் ஆசை கூட, இப்பதான் அந்த நொடி தான்
0: கட்டி முடிச்சிட்டீங்க. கட்டி முடிச்சு அந்த வீட்டுக்கு பா கிரக பிரவேசம் பண்ணும்போது அப்பாடான்னு அந்த நிம்மதி இருக்கும். சமங்க சமங்க, நன்றி. ரொம்ப அருமையா பகிர்ந்துகிட்டு இருக்காங்க நம்ம நேயர்கள். நீங்களும் வந்து ஷேர் பண்ணணும்னா 2986-0038 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி ஷேர் பண்ணலாம். அண்ட் அடுத்த பாடல் நான் பிளே பண்ண போறேன், யுவன் சங்கர் ராஜாவுடைய, யுவன் சங்கர் ராஜா அண்ட் மேகா அகர்வால் இந்த பாடலை பாடியிருக்காங்க மோகன் ராஜன் வரிகளில், சேன் ரோலனுடைய மியூசிக்ல, டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துல இருந்து.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: நேரம் சரியா 11:38 ஆகுது. யுவன் சங்கர் ராஜா அண்ட் தன்வியோட குரல்கள்ல நான் முத்துக்குமார் வரிகள்ல யுவன் சங்கர் ராஜா இசையில பையா படத்துல இருந்து சாங் கேட்டீங்க உங்களுடன் ஷோல. அண்ட் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நொடிக்கு தான்ப்பா நான் காத்துக்கிட்டு இருந்தேன் நிகழ்வுக்காக தான் அப்படின்னு நீங்க ரியலைஸ் பண்ண அந்த மொமெண்ட் எது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி.
0: காட்பாடியில இருந்து சந்திரசேகர் சொல்லுங்க.
1: மிக்க மகிழ்ச்சி மேம். எனக்கான க்வெஸ்சன் என்னவாட்டி சொல்லுங்க மேம்.
0: அதான் நீங்க இதுதான் அப்பா இந்த நொடிக்கு தானே நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு ரியலைஸ் பண்ற ஒரு விஷயம், ஒரு மொமெண்ட் என்னது உங்க லைஃப்ல?
1: என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நான் பார்த்தேன் மேம். குறிப்பிட்டு ஒரு 7 இயர்ஸ் கழிச்சு என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு பேரு அயல் நாட்டுல இருந்து இங்க வந்தாரு மேம்.
0: அந்த
1: ஒரு நொடி பார்த்தது வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தது.
0: ஏன்னா
1: 7 வருஷம் அந்த என்ன சொல்றது, முகம் பார்த்து பக்கத்துல இருந்து உட்கார்ந்து பேசினவன் திடீர்னு அயல் நாட்டுக்கு போயிட்டு வந்தான். அப்ப அந்த ஒரு தருணம் அப்படிங்கறது என்னுடைய லைஃப்ல மறக்க முடியும்.
0: ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களுடைய உற்ற நண்பர் வந்து ரொம்ப நாள் வெளிநாட்டு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த நொடியை நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பீங்க இல்லையா?
1: ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதே மாதிரிதான் என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தீபாவளி அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டாடினோம் மேம். 2017 அது வந்து அந்த ஒரு நொடி அப்படிங்கிறது எவ்வளவு ஆண்டுகள் ஆனாலும் அந்த மனசுல
0: எக்ஸைட்டடா அது நீங்க சொல்றது. கிட்டத்தட்ட ஒரு 9 ஆண்டுகள் ஆயிடுச்சு 17 அப்படின்னா. எனிவே சூப்பருங்க, ரொம்ப அருமையா ஷேர் பண்ணிக்கிட்டீங்க சந்திரசேகர். தேங்க் யூ. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். உங்க பேர்
2: என்ன? மாரியங்கவல. என்ன குழந்தைனா?
0: ஓகே சொல்லுங்க சார், உங்க லைஃப்ல அந்த மறக்க முடியாத அந்த நொடி எது? இந்த நொடிக்கு தானே காத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னது அது எது?
2: அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வானொலியில இந்த ஆல் இந்தியா ரேடியோன்னு
0: சொல்லக்கூடிய, ஓகே நம்மளுடைய வானொலியில நீங்க நன்றி சார். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: வணக்கம் மேடம். சென்னை பூந்தமல்லி கலைசாமி.
0: கலைசாமி சார் சொல்லுங்க, உங்க லைஃப்ல அந்த நொடி எது, அந்த எக்ஸைட்டான நொடி?
3: வேலைக்கு சேருவதற்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர்.
0: ஆர்டர் கையில வந்தே அப்பாடா ஜெயிச்சிட்டோம் லைஃப்ல, அந்த வேலையை நமக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற அந்த சந்தோஷம் இல்லையா? வேலை ரொம்ப நன்றிங்க, ரொம்ப அருமையா வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க கலைசாமி சார். இதே மாதிரி உங்களுடைய அனுபவங்களையும் நீங்க ஷேர் பண்ண 2986-0038 அப்படிங்கிற என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். அடுத்த பாடல் விஷ்ணு எடவனுடைய வரிகள்ல ஜென் மார்டினுடைய கம்போசிங்ல சாங் வந்துட்டே இருக்கு டட்டா படத்துல இருந்து, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது FM Rainbow 101.4. இங்க எல்லாமே செமத்தோடு.

0: ஹேமச்சந்திரன் முகேஷ் உடைய குரல்கள்ல நான் முத்துக்குமார் வரிகள்ல ஹரிஜராஜ் மியூசிக்ல நண்பன் படத்துல இருந்து பாடல் கேட்டீங்க. நேரம் சரியா 11:52 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்டு இருக்கீங்க. அண்ட் இது உங்களுடன் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க விஷயம், அதாவது நீங்க ரொம்ப ஆவலா காத்துட்டு இருந்த அந்த நொடி எந்த நிகழ்வுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். வணக்கம் வணக்கம் ரெயின்போ எஃப்எம், வணக்கம் வணக்கம் வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
1: நடந்துருச்சு.
0: நன்றி சார். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: ஹலோ
0: வணக்கம்.
2: வணக்கம் பூர்ணிமா மேடம், பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலீல் அகமது பேசுறேன்.
0: கலீல் அகமது சார், நல்லா இருக்கேன், நல்லா இருக்கீங்களா?
2: நன்றி.
0: வணக்கம் ரெயின்போ எஃப்எம். காலை வணக்கம். உங்க பேரு? முதல் தலைமுறை பட்டதாரின்னு போது ரொம்ப ஒரு எக்ஸைட்டடா இருந்திருக்கும்ல உங்களுக்கு.
2: ஆமா.
0: உங்க மகளுடைய பெயர் என்ன?
2: புவனேஸ்வரி.
0: புவனேஸ்வரி, சோ உங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம் வணக்கம் வணக்கம் ரெயின்போ எஃப்எம். சோ ரொம்ப அருமையா இருக்கு இன்னைக்கு பகிர்ந்துகிட்ட எல்லாருமே ரொம்ப அழகா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். உங்க பேரு?
3: வண்டலூர் கோபால வெங்கடேஷன்.
0: லக்ஷ்மணா?
3: வெங்கடேஷன் மேடம்.
0: ஓகே வெங்கடேஷ், சொல்லுங்க உங்களோட நொடி எது? அது முதல் தடவை நீங்க பேசும்போது தயக்கத்தோட பேசினா அந்த நொடி, ஆனா பேசிட்டீங்க அப்படிங்கற சந்தோஷம். சூப்பர் சார், சூப்பர் சூப்பர், நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
4: கோபுரத்தனம் மேடம்.
0: உங்க பேரு?
4: கோபுரத்தனம்.
0: சொல்லுங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, என்ன நொடி அது? பிரதீப் குமார் உடைய வாய்ஸ்ல சிவாங்கி பிரதீப் குமார் சிவாங்கியோட குரல்கள்ல மோகன் ராஜன் வரிகள்ல சேன் ரோலனுடைய இசையில பாடல் வந்துட்டே இருக்கு லப்பர் பந்து படத்துல இருந்து. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே செமதோடு.

0: நேரம் 12 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நீட் வினாத்தால் வெளியான விவகாரம் தொடர்பான பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்ற இரு அவைகளும் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மத்திய அரசின் கோரிக்கையை ஏற்று திரு சோனம் வாங்சுக் உண்ணாவிரதப் போராட்டத்தை முடித்துக் கொண்டதை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். அரசு நடத்தும் போட்டித் தேர்வுகளின் வினாத்தாள் கசிவை தடுப்பதற்கான கடுமையான நடவடிக்கையை மேற்கொள்வது குறித்து மத்திய அமைச்சரவை விரைவில் முடிவு செய்யும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருப்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நீட் உள்ளிட்ட பொதுத் தேர்வு முறைகேடுகள் குறித்து விசாரிக்க விரைவு நீதிமன்றம் அமைக்கப்பட்டுள்ளதாக தில்லி உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பான DRDO உருவாக்கிய குஷா ஏவுகணை வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். வருமான வரி தினம் நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது. தாம்பரம் தென்காசி இடையே வரும் 30 தேதி முதல் அடுத்த மாதம் 15 தேதி வரை சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இந்த ரயில் வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் தாம்பரத்திலிருந்து புறப்பட்டுச் செல்லும். மறுமார்க்கத்தில் இம்மாதம் 31 தேதி முதல் அடுத்த மாதம் 31 தேதி வரை தென்காசியிலிருந்து புறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். திருப்பூர் மாவட்டத்தில் குறுவை பருவ தோட்டக்கலை பயிர் சாகுபடி மேற்கொண்டுள்ள விவசாயிகள் பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் பதிவு செய்து கொள்ளுமாறு

0: மாறு ஆட்சியர் திரு மணீஷ் நரனுவரே கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியிலிருந்து வெளியேறி கிராமப்பகுதியில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்திய காட்டு யானையை வனத்துறையினர் வனப்பகுதிக்குள் விரட்டி அனுப்பினர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 2160 ரூபாய் குறைந்து 1,05,840 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு 100 டாலரை தாண்டியுள்ளது. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிருஷா மகேந்திரன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மஸ்கட்டில் நடைபெற்ற ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா பங்களாதேஷையும் மகளிர் பிரிவில் கஜகஸ்தானையும் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:02. இனி தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
2: பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் திட்டம் வேளாண் உள்கட்டமைப்பு நிதி திட்டம். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருப்பது விவசாயம். ஆனால் உற்பத்தி அதிகமாக இருந்தாலும் அறுவடை முடிந்த பிறகான சேமிப்பு, குளிர்சாதன வசதி, போக்குவரத்து, தர நிர்ணயம், பதப்படுத்தல் போன்ற உள்கட்டமைப்பு குறைபாடுகள் காரணமாக விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த வருமானம் கிடைக்காமல் போகிறது. பல நேரங்களில் காய்கறிகள், பழங்கள் போன்றவை சரியான சேமிப்பு வசதி இல்லாமல் அழுகி வீணாகின்றன. மேலும் சந்தை விலை குறையும் போது கட்டாயமாக உடனடி விற்பனை செய்ய வேண்டிய சூழல் உருவாகிறது. இவ்வாறான சிக்கல்களை தீர்த்து விவசாயத்தை லாபகரமாக மாற்றுவதற்காக பாரத பிரதமரின் வேளாண் உள்கட்டமைப்பு நிதி திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் கிராமப்புறங்களில் வேளாண் உள்கட்டமைப்பை உருவாக்கி அறுவடைக்கு பிந்தைய மேலாண்மை மேம்படச் செய்வதாகும். AIF மூலம் கிடங்குகள், குடோன்கள், குளிர்சாதன கிடங்குகள், குளிர்சாதன போக்குவரத்து, பழம் காய்கறி செயலாக்க மையங்கள், பேக்கிங் மற்றும் கிரேடிங் யூனிட்கள், தரச்சோதனை மையங்கள், உற்பத்தி சேகரிப்பு மையங்கள் போன்றவற்றை அமைக்க கடன் ஆதரவு வழங்கப்படுகிறது. குறிப்பாக கடன் பெறுபவர்களுக்கு வட்டிச் சலுகை போன்ற உதவிகள் கிடைப்பதால் புதிய உள்கட்டமைப்பு திட்டங்களை தொடங்குவதும் எளிதாகிறது. AIF திட்டத்தின் மூலம் விவசாயிகள் உற்பத்தியாளர் அமைப்பு, கூட்டுறவு சங்கங்கள், ஸ்டார்ட் அப்கள், MSMEக்கள் போன்ற அமைப்புகள் ஊக்குவிக்கப்படுகின்றன. இதனால் விவசாயிகள் குழுவாக இணைந்து சேமிப்பு மற்றும் சந்தைப்படுத்துதல் வசதிகளை மேம்படுத்த முடிகிறது. உள்கட்டமைப்பு உருவானால் வீணாக்கம் குறையும். விவசாயிகள் பொருளை சரியான நேரத்தில் சரியான சந்தையில் விற்று நல்ல விலை பெற முடியும். மேலும் செயலாக்க வசதி இருந்தால் உற்பத்திக்கு மதிப்பு கூட்டல் நடந்து வருமானம் அதிகரிக்கும். நிறைவாக, வேளாண் உள்கட்டமைப்பு நிதி திட்டம் என்பது உற்பத்தியை பாதுகாப்பதோடு மட்டுமல்ல விவசாயியின் வருமானத்தை உயர்த்தும் ஒரு முக்கியமான திட்டமாகும். விவசாயத்திற்கு வலுவான அடித்தளம் அமைக்கும் திட்டம் என்ற வகையில் AIF இந்திய கிராமப்புற வளர்ச்சிக்கும் விவசாயியின் எதிர்கால முன்னேற்றத்திற்கும் மிக முக்கியமானதாகும். இதுவரை பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் வேளாண் உள்கட்டமைப்பு நிதி திட்டம் குறித்து கேட்டீர்கள்.

0: ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே வித் யூ ஆர்ஜே சஞ்சய். பன்னிரண்டு 12:07 ஆகிட்டு இருக்கிற இந்த வேலையில ஹாய் ஸ்நிகதிய நிகழ்ச்சியில உங்க கூட பேச வந்திருக்கேன். ஒரு டாபிக்கையும் கொண்டு வந்திருக்கேன். பெண்களுக்கான ஷோன்றதுனால பெண்கள் நீங்க வந்துட்டு கால் பண்ண வேண்டிய எண்கள் 298600038 மற்றும் 295205544 முன்னிப்பாக 044 அப்படின்ற எண்ணை வந்து சேர்த்து கொள்ள வேண்டும். சாப்பாட்டுக்கு உப்பு எப்படியோ அது மாதிரிதான். நம்ம என்ன டாபிக்ல பேச போறோம் அப்படின்னா, நீங்க சப்போஸ் ஒரு தொழில் துவங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எந்த துறையை நீங்க தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்றது தான் இன்னைக்கு நான் வந்து உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கக்கூடிய டாபிக். நிகழ்ச்சியுடைய முதல் காலருக்கு போக வேண்டிய நேரமும் வந்தாச்சு. வணக்கம் ரெயின்போ. பரவாயில்ல, நிறைய பேர் வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சு அப்படியே ஹோல்டிலே வச்சிருக்கிறாங்க போல இருக்கு. நம்மளும் தொடர்ந்து போயிட்டே இருக்கலாம் நிகழ்ச்சியின் முதல் காலரை நோக்கி. வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்
0: சார். வணக்கம். யார் பேசுறீங்க?
1: ஜெயலட்சுமி
0: அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: நான் சூப்பரா இருக்கேன். ஓகே, சப்போஸ் நீங்க வந்து ஒரு தொழில் துவங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எந்த துறையை தேர்ந்தெடுப்பீங்க?
1: எனக்கு
0: ஃபேன்சி தொழில்
1: பிடிக்கும் சார்.
0: ஃபேன்சி ஸ்டோரா? ஆமா சார். அதுல என்னென்ன பொருட்கள்லாம் கொண்டு வந்து வைப்பீங்க? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது திங்ஸ் கொண்டு வந்து வைப்பீங்களா?
1: ஆமா சார், எல்லா வளையல் மணி பொட்டேட்டோ
0: என்ன சொல்றீங்க? உங்களுடைய கருத்துக்களை வந்து என் கூட நீங்க ஷேர் பண்ணணும்னா நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதாங்க. 298600038 மற்றும் 295205544 இந்த ரெண்டு நம்பர்களுக்கு பெண்கள் தயவு செஞ்சு என்னை கூப்பிட்டு, நான் வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், நான் டெய்லரிங் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், நான் நகை கடை வைக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு கூட உங்களுடைய ஆசைகளை என்கிட்ட நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். அடுத்த காலரை நோக்கி போக வேண்டிய நேரமும் வந்தாச்சு. வணக்கம் ரெயின்போ. குட் ஆஃப்டர்நூன் கலாமா, எப்படி இருக்கீங்க?
1: நீங்க பியூட்டி பார்லர் அப்படியும் பாஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா வந்து எம்ப்ராய்டரி போடுவேன், அப்புறம் பிளவுஸ் தைப்பேன், எல்லா கட்டிங் தெரியும், மக்கள் தெரியும், மாடல் மாடல் தெரியும். நானே ஓபன் பண்ணி அண்ணா கொஞ்சம் சொல்லிடுறாரு, பெரிய ரிஸ்க் அது, நம்ம வேற வேலை ஏற ஏற்றி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு வேட் பண்ணுறேன். சரி, அது கிடைக்கிறதுக்கு நம்ம இது முயற்சி பண்ணலாம் சொல்லி மீட் பண்ணிட்டேன்.
0: முயற்சி திருவிளையாக்கம் முயன்றின்மை இன்மை புகுத்திவிடும். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கு இல்லை ஒத்துக்கொள்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுடைய
1: எனக்கு
0: தெரிஞ்சா சொல்லுங்க, நான் வந்து என்னோட ஷர்ட் குடுக்கறேன், அதுல என் பேர் எழுதி கொடுங்க.
1: கண்டிப்பா
0: நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம். பெரும்பாக்கத்துல இருந்து வித்யா ரவிசங்கர்.
0: வித்யா ரவிசங்கர், எப்படி இருக்கீங்க? நலமா?
2: நலமா இருக்கேன். நீங்க?
0: நான் சூப்பரா இருக்கேன். ஓகே, நீங்க வந்து சப்போஸ் ஒரு தொழில் துவங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எந்த துறையை நீங்க தேர்ந்தெடுப்பீங்க?
2: ஃபுட் இண்டஸ்ட்ரி தான்.
0: ஃபுட் இண்டஸ்ட்ரி. ஓகே.
2: ரீசன்ட்டா அந்த கிளவுட் கிச்சன் அந்த மாதிரி இதெல்லாம் வருது, அது
0: ஆமா
2: அந்த மாதிரி இதுல தான் போவேன்.
0: அப்படின்னா நீங்க என்னென்ன சாப்பாடு எல்லாம் செய்வீங்க?
2: இல்ல, ஹோம் குக்

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஸ்நேகிதியே,

0: ஃபுட்டே இப்ப வந்து நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு அதுக்கு.
1: ஆமா, செம்ம வரவேற்பு இருக்கு.
0: வீட்டுல வந்து ஹைஜீனிக்கா இது பண்றது நிறைய பேர் வரவேற்கிறாங்க. அது
1: ஹைஜீனிக்ன்றதை விட அம்மாவோட கைப்பக்குவத்துல செய்யற சாப்பாடுக்காகவே வருவாங்கன்னு சொல்லலாம் இல்லையா?
0: கண்டிப்பா, நம்ம சவுத் இந்தியன் குசின் வந்து நல்ல ஒரு இதா இருக்கு, அதுதான் எனக்கு விருப்பமும் கூட.
1: ஓகே, உங்களுடைய ஆசை வெற்றி பெறணும்னு நான் வந்து வாழ்த்தி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. பாத்தீங்களா மக்களே, நான் வந்துட்டு சொன்ன உடனே பாருங்க எவ்வளவு பேர் வந்து வந்திருக்காங்க. நான் எம்ப்ராய்டி பண்ணணும்னு ஆசைப்படுறேன், ஸ்டேஷனரி வைக்கணும்னு ஆசைப்படுறேன், ஃபேன்சி ஸ்டோர் வைக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு எத்தனை பேர் அவங்களோட ஆசையை கொண்டு வந்திருக்காங்க. அப்ப பாருங்க, ஆசையெல்லாம் வந்து தங்களுக்குள்ள வச்சுட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் அந்த ஆசையை நிறைவேற்ற முயற்சி பண்றாங்க, ஒரு சில பேரால முடியல, சந்தர்ப்ப சூழ்நிலை அதுக்கு ஒரு பெரிய காரணமா இருக்கலாம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் முயற்சியை கைவிடாம செய்யும்பொழுது அந்த ஆசை வந்து வெற்றி அடையும் இல்லையா? ஹாய் ஸ்நேகிதிய, நிகழ்ச்சியில தான் இருக்கீங்க. 12:12 ஆகிட்டு இருக்கிற இந்த வேலையில நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த காலர் நோக்கி போக வேண்டிய நேரமும் வந்தாச்சு. வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கேன் வனஜாமா. நீங்க வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கீங்கன்னு நான்
2: நம்புறேன்.
1: ஓகே, புரியல. டெய்லர் ஷாப். ஓகே,
2: எனக்கு இன்ன ஆசைனா இன்னும் ஒரு 10-15 போட்டு இன்னும் நல்லா இதுவாகணும் ஆசை.
1: நீங்க டெவலப் ஆனது பத்தாதுன்னு ஊர்ல இருக்கிற எல்லா லேடிஸுக்கும் சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க இல்லையா?
2: ஆமாங்க சார்.
1: அதாவது நம்மளும் வளரணும், மத்தவங்களே வளர வைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை வந்து நீங்க ஷேர் பண்ணிருக்கீங்கன்னு
2: நினைக்கிறேன்.
1: உங்களுடைய இந்த கருத்துக்கு வந்து நன்றி. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். பாத்தீங்களா, தான் கத்துக்கிட்டது மொத்தம் பத்தாது, மத்தவங்களையும் வந்து கத்து கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையிலயும் ஒரு ஒளியை ஏத்தணும் அப்படின்ற இவ்வளவு பெரிய ஒரு உன்னதமான லட்சியத்தை நம்ம கிட்ட வனஜாமா வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த மாதிரி உங்களுடைய லட்சியங்களை எங்களோட பகிரணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது, போன் எடுத்து டயல் பண்ணுங்க 298-6-00-38 மற்றும் 295-2-0-55-4 முன்னிணைப்பாக 044 அப்படின்ற இணைப்பு எண்ணை சேர்த்துக்கொள்ள மறக்காதீங்க. நிகழ்ச்சியுடைய முதல் பாடலை நோக்கி போகலாம். 12:14 ஆகிட்டு இருக்கிற இந்த வேளையில ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து சோனு நிகம் அண்ட் ஹரிணி ரெண்டு பேரோட குரல்ல, வைரமுத்தோட வரிகள்ல, ஏ ஆர் ரஹ்மான் அவர்களோட இசையில வந்துகிட்டே இருக்கு. ஸ்டே ட்யூன் இது ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே சமதுலை.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில்ல உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: நேயர்களே, பிரதமர் நரேந்திர

மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.

0: டிஸ்னிலேண்ட் வாசலில் ஒரு அரிசி கோலம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி வந்திருக்கோம் இல்லையா. நம்ம அந்த வரிகளில் இருக்கிற பாடம் கேட்டு முடிச்சு வந்த நேரம் 12:23 ஆயிட்டுருக்கு. ஹாய் ஸ்நேகிதே, நிகழ்ச்சியில் தான் இருக்கீங்க. உங்கள் கூட உங்கள் அன்பு சகோதரர் சஞ்சயும் இருக்காரு. பாருங்கள், அரிசி கோலம்னு சொல்லும்பொழுது தான் வந்துட்டு நமக்கு ஒரு நாஸ்டால்ஜிக் ஃபீலிங் வந்து நிறைய வருது. அதாவது நம்ம வீட்டு வாசலில் முன்னாடியெல்லாம் அரிசி கோலம் போடுவாங்க, அது வந்து எறும்புகள் அப்புறம் கிளிகள் பறவைகள் வந்து சாப்பிடும்னு சொல்லுவாங்க. அதாவது கோலம்ன்றது வந்து நம்மளுடைய பண்பாடு, அதே சமயம் நம்ம வீட்டை வந்து அழகுபடுத்தக்கூடிய ஒரு ஆர்னமெண்ட்டாகவும் இருக்குது, அதே சமயம் அது வந்து சுற்றுச்சூழலுக்கு மாசு தராத வகையிலையும் செயல்படுது அப்படின்னு சொல்லும்பொழுது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா. அதில் வந்துட்டு அந்த கிரெயின்ஸ் வந்து சாப்பிட்ற பறவைகளை பார்க்கும்பொழுது எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஆர்வத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரி ஆர்வம் உங்களுக்கும் இருந்திருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அடுத்து நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த காலர் நோக்கி போக வேண்டிய நேரமும் வந்தாச்சு. வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
1: சசிகலா.
0: சசிகலா ஃப்ரம் சைதாப்பேட்டையிலிருந்து சசிகலா அவர்கள். ஓகே, உங்க வாழ்க்கையில வந்து சப்போஸ் நீங்க ஒரு தொழில் துவங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எந்த துறையை நீங்க தேர்ந்தெடுப்பீங்க?
1: அரிசி மாவுலாம் அரைச்சு குடுக்குறாங்க இல்லீங்களா,
0: ஆமா, அரிசி மாவு தயாரிச்சு, ஐ மீன் இட்லி தோசைக்கு எல்லாம் மாவு தயாரிச்சுட்டு
1: நிறைய பேர் வந்து இப்போ வேலைக்கு போறவங்க எல்லாம் மாவு அரைக்க முடியாது இல்லீங்களா.
0: கரெக்ட் தான்,
1: அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பா இருக்கும்ல.
0: இது வந்து நல்ல இன்டென்ஷனா இருக்கு, என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல ஐடியாவும் கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து அடுத்தவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கும்.
1: Thank you, sir.
0: Okay, நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு உங்க கருத்தை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் ரெயின்போ. வணக்கம். கலகலன்னு சிரிப்பு சத்தம் தான் கேக்குது, ஆனா வணக்கம்க்கு பதில் வரல. பரவாயில்ல, அந்த சிரிப்பு சத்தமும் இன்னைக்கு வந்து சூப்பரா இருக்கும் நான் நம்புறேன். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
2: ஆன்லைன் பிசினஸ் ஒன்னு இருக்கு, பயனடையலாம்.
0: ஆன்லைன் பிசினஸ் ஒன்று இருக்கு, நேரடி பிசினஸ் ஒன்று இருக்கு. சரி, அதுல வந்துட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? லைக் நான் வந்து இந்த மாதிரி,
2: அதான் சார், நம்ம இந்த பொடி வகை வத்தல்
0: வடை
2: கைமுறுக்கு செய்ய தெரியும் சார். அது செஞ்சோம்னா அது வந்து ஆயில் நிறைய எடுத்துக்காது, குடிக்காது, சாப்பிடுறதுக்கு ஸ்நாக்ஸ் வந்து யாரு வேணாலும் சாப்பிடலாம்.
0: கரெக்டா தான், அது ஹெல்த்தியான ஸ்நாக்ஸா இருக்கும்ன்ற பட்சத்துல அது ஒரே கல்ல ரெண்டு மாங்க, நமக்கு ஸ்நாக்ஸும் ஆச்சு ஹெல்த்தியாவும் சாப்பிட்டாச்சு இல்லையா. யாரா இந்த கைமுறுக்க பத்தி பேசாம இருக்கிறாங்களே.

0: இந்த பொடியை பத்தி பேச எனக்கு மிளகா பொடினா ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலா. அது
1: ஆமா சார்,
0: யாராவது
1: நான்
0: பேசுவாங்களான்னு பாத்துட்டு இருக்கேன், நீங்க பேசிட்டீங்க. ஒருத்தங்க தோசை மாவு தயாரிக்கிறதுக்கு மாவு செய்யறேன்னாங்க, நீங்க என்னடா மிளகா பொடி செய்யறேன்றீங்க. பக்கத்து ஊர் வேற ரெண்டு பேரும்
1: இல்ல. அதான் சார், பொடி வாசை ஏன்னா இது வந்து ஒரு ஆர்டர் எடுத்துக்கிட்டு செய்யற மாதிரியும் செய்யலாம், இல்லன்னா வீணா போவாது. பொடி வகைகள் மட்டும், பொடி வகையும் வீணா போவாது, அதே சமயம் வத்தல் வடகமும் வீணா போகாது. ஒரு 6 மாசத்துக்கு கூட தாக்கு பிடிக்கும்.
0: கரெக்ட் தான்.
1: அது அது அதனால ஈஸியானது, வீட்டுல இருந்தபடியே பொறுமையா நம்ம எப்ப வேணாலும் செய்யலாம். அது
0: இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலா. நிகழ்ச்சியில கலந்துகிட்டு உங்க கருத்தை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
1: ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி.
0: வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
2: பத்மாவதி சார், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் பத்மாவதி அம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறேன் சார்.
0: ஓகே, சப்போஸ் நீங்க ஒருவேளை ஒரு தொழில் துவங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எந்த துறையை நீங்க தேர்ந்தெடுப்பீங்க?
2: தொழில் துவங்கணும்னு ஏற்பட்டா சுய கடைகள்னு பாக்குறேன்.
0: சுய உதவி சேவைகள் இல்லையா? புரியல. ஸ்வீட் போங்க, ஒருத்தங்க காரணாங்க இப்ப ஸ்வீட்ன்றாங்க. விட்டா கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம்னு நான் ஜாலியா சாப்பிடுவேன் போல இருக்கு. எல்லாம் சாப்பாடு பத்தியே வேற சொல்லிட்டு இருக்காங்க. இது மதியான வேலை வேற, எனக்கு ரொம்ப பயங்கரமா பசிக்குது வேற. நீங்க எல்லாம் சொல்றத பாக்கும்போது கற்பனை பண்ணி பார்த்தா அடடா ஐயோ திகட்டுது அப்படியே.
2: அதான் சார், உங்களுக்கு ஒரு ஒரு பாக்ஸ் கொடுத்தாங்க போலாமான்னு நினைக்கிறேன்.
0: அப்படி கொடுத்தா முதல் கஸ்டமர் நானா தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு.
2: ஆமா சார், ஆமா சார்.
0: உங்களோட கருத்தை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அம்மா.
2: நன்றி சார்.
0: பாருங்களேன், இதை வந்து ஸ்வீட்டு வாங்கி கொடுக்குறேன்றாங்க, எம்ப்ராய்டரியில் உங்கள் பேரை வச்சு தரேன்றாங்க, மாவு ரெடி பண்ணுறேன்றாங்க, அப்புறம் வந்துட்டு க்ளவுட் கிச்சன். எப்போ சொல்லும் பொழுதே நாக்கில் எச்சி ஊறுது, அந்த அளவுக்கு எனக்கு ஃபீலிங்காக இருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீலிங்காக இருக்குன்னு நம்புகிறேன். நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவேளை, இடைவேளைக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம தொடர்ந்து பேசலாமா? அது வரைக்கும் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், ஸ்டே டியூனாக இருங்க. இது ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: என்ன சொல்ற குயில?
4: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
5: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்.
4: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.
0: நேயர்கள் கவனத்திற்கு, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

12:30 ஆகிட்டு இருக்கிற இந்த வேளையில ஹாய் ஸ்நிகிதி நிகழ்ச்சியில தான் இருக்கும். நிகழ்ச்சியில வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமான ஐடியாஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு நடுவில் நம்ம வந்து மரம் வளர்க்கறது வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படின்றதையும் நம்ம கேட்டு முடித்து வந்தாச்சு. இப்போ கரெக்டாக 12:31 ஆகிட்டு இருக்கிற இந்த வேளையில நம்ம வந்துட்டு ஒரு குவெஸ்டின் கொண்டு வந்தியே, அது என்ன அப்படின்ற ஆர்வம் வந்து உங்க எல்லாருக்குமே இருக்குது. அதாவது நீங்க சப்போஸ் ஒரு வேளை ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு வேளை வீட்டிலேருந்தே தொழில் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறீங்க, இல்லை ஃபேக்டரி வச்சு கூட தொழில் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறீங்கன்னா எந்த தொழிலில் நீங்கள் ஈடுபடுவீர்கள், எந்த துறையை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க அப்படின்ற இந்த கேள்வியை தான் ஹாய் ஸ்நிகிதியில் நான் வந்து கொண்டு வந்து வச்சிருக்கேன். உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணணும் அப்படின்னா பெண்கள் நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 298600038 மற்றும் 295205544 முனைப்பாக 0444 அப்படின்ற இணைப்பு என்னை வந்து சேர்த்துக்கொள்ள மறக்காதீங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த நேரம் நோக்கி போக வேண்டிய நேரமும் வந்தாச்சு.

0: வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்ப்பா, நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: ராஜேஸ்வரி அம்மா எப்படி இருக்கீங்க?
1: கடையோரத்துல ஏதேதோ சேப்பு சேப்பா கலர் கலர் உணவுகளை சாப்பிட்டு பிள்ளைக்கு எப்பாவும் பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது சாப்பிடுதுங்க, அதுக்கு வயிறு போக்கு எடுத்து கெட்டு போயிருமே அப்படின்னு ரொம்ப கவலை எனக்கு. அதுக்கு பதிலா புட்டு குழாய் ரெண்டு வாங்கி புட்டு அவிச்சு இடியப்பம் அவிச்சு ஒரு பக்கம் கருப்பட்டி இது இருக்குல்ல கருப்பட்டி ரொட்டி.
0: ஆமா, கருப்பட்டி தான் ரொம்ப ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கே.
1: பிள்ளைகளுக்கு புதுவிதமா அது அழகா பண்ணி குடுக்கும் போது அந்த இடியப்ப தவிச்சு அந்த தேங்காய் சீனி போட்டு குடுக்கறது புட்டு.

0: வெங்காயம் சின்ன வெங்காயம் அதுல போட்டு சேர்த்து நல்லா பிசைஞ்சு சின்ன சின்ன ரொட்டியா தட்டி அந்த ரொட்டி புட்டு இடியப்பம் இது கடையெல்லாம் பிள்ளைகளுக்கு புதுவிதமா அது அழகா பண்ணி கொடுக்கும்போது அந்த இடியப்பத்தை அவிச்சு அந்த தேங்காய் சீனி போட்டு கொடுக்கறது, புட்டு அவிச்சு தேங்காயை போட்டு நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு கொடுக்கறது, இந்த மாதிரி கொடுத்தா என்ன? ஏன்னா குழந்தைங்க பூராமே பாவம் வயிறு கெட்டுக்கிட்டு போகுது, பானிபூரி அது இது கலர் உணவு கடையில சேப்பு சேப்பா கலர் கலரா கோழிக்கறி எல்லாம் வறுத்து வச்சு சாப்பிடறத நினைக்கும் போது ரொம்ப வேதனைப்பா. அதுக்கு பதிலா இதுகளெல்லாம் செஞ்சு கொடுக்கணுங்கிற எண்ணம் எனக்கு இருந்துகிட்டே இருங்க அக்காப்பா. கூடக்கூடிய விரைவில் அந்த மாதிரி பண்ணி தொழில் தொடங்கணும்ப்பா, அந்த தொழிலை தொடங்கணும்ப்பா. இப்ப பிறருக்கும் நன்மை அளிக்கும், நம்மளுக்கும் காசு கொஞ்சம் வரும், பிறர் வயிறையும் கெடுக்காம நல்லபடியா சிறப்பா குழந்தைய வாழ முடியும் இல்லையா?
1: இதை கேட்கும் போது எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்கு. அதாவது நம்ம வந்துட்டு நம்ம நல்லா இருக்க கூடாது, நம்ம நல்லா இருக்கணும்னு மட்டும் நினைக்க கூடாது, அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்களுடைய இந்த கிரியேட்டிவிட்டியை பார்த்து எனக்கு வந்துட்டு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஆனா அதே சமயம் நீங்க போன வாட்டி ஹாய் ஸ்நேகிதியெல்லாம் நான் சொன்னேன், 10 நிமிஷத்திலேயே தயாரிக்கக்கூடிய உணவு பதார்த்தம், அதுல புட்டுன்னு ஒரு வார்த்தை நீங்க தான் சொன்னீங்களா? பரமக்குடியில இருக்கிறவங்க எல்லாம் புட்டு நிறைய செய்வாங்கன்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க.
0: ஆமா ஆமா, புட்டு பிரமாதமா இருக்குங்கப்பா. அத சாப்பிட போதே அப்படி என்னோட பிள்ளைங்க என்னோட பேரம்பேட்டிகள்னா ரொம்ப விரும்பி சாப்பிடறாங்க. அப்போ நம்ம தெருக்காட்டுல நம்ம அந்த மாதிரி கடையை வச்சு வைக்கும் போது எதையதோ சாப்பிடுதுக்கப்பாவும் இந்த புட்டெல்லாம் சாப்பிட்டதுக்கு உடம்பு ஹெல்த்தியா இருந்தா அதுக்கு பின்னாடி நம்ம சமுதாயம் வந்து இளைய சமுதாயத்தை நோக்கித்தான் பயணம் பண்ணுது. அந்த சமுதாயம் நலிந்த சமுதாயமா மாறிடக்கூடாது. இந்த மாதிரி உணவுகள் இருக்கிறவங்க எல்லாருமே ஏதாவது தொழில் தொடங்கணும்னா இந்த மாதிரி உணவுகளை கொடுத்து தொழில் தொடங்கினா பிறரும் நன்மை அடையும், சமுதாயமும் நல்ல ஆரோக்கியமான சமுதாயமா உருவாகுங்கப்பா.
1: உங்களுடைய இந்த கருத்துக்கு வந்து நன்றி. நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இவ்வளவு அற்புதமான ஒரு கருத்தை சொல்லி அடுத்தவங்களையும் இன்ஸ்பயர் பண்ணி வச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்கப்பா, வாழ்த்து.
1: பாருங்களேன், நம்ம மட்டும் நல்லா இருக்கக்கூடாது, மற்றவங்களும் நல்லா இருக்கணுன்றதுக்காக புட்டு அது மாதிரிலாம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க போன வாட்டி நான் ஒரு கொஷின் கொண்டு வந்திருந்தேன், 10 நிமிஷத்துலேயே தயாரிக்கக்கூடிய உணவு பதார்த்தத்தை நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொன்னப்போ இவங்க புட்டுன்னு தான் சொன்னாங்க. ஒருவேளை இவங்க புட்டு மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல இருக்கு, அதான் புட்டு. அதே மாதிரி பரமக்குடியில் இருக்கிறவங்க வந்து புட்டு ரொம்ப நல்லா செய்வாங்கன்னு அடிக்கடி சொல்லுவாங்க, அதை வந்து இவங்க நிரூபிச்சிருக்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஹாய் ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல்கள் நோக்கி போக வேண்டிய நேரமும் வந்தாச்சு. தமிழன் திரைப்படத்திலிருந்து விஜய் மற்றும் பிரியங்கா சோப்ரா இருவரோட குரல்ல, வைரமுத்தோட வரிகளில் டி இமானவர்களோட இசையில வந்துகிட்டே இருக்கு. ஸ்டேட் யூனிதரின் போய் 101.4, இங்கு எல்லாமே சம்ம தூள்.

இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலன் அடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: நேயர்களே, தினமும் காலை 6:45, மதியம் 12:40, மாலை 6:30 மற்றும் இரவு 7:15 ஆகாஷ்வாணியின் மத்தியலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் விரிவான செய்திகளை தமிழில் கேட்கலாம்.

0: எஸ்எம்ஏ தோண்டி போயினா இங்க எல்லாமே தோணும்.
1: ஹாய் ஸ்நேகிதியே,

0: சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே. 12:42 ஆகிட்டு இருக்கிற இந்த வேளையில் வந்துட்டு நான் உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கொண்டு வந்திருந்தேன் இல்லையா. நீங்கள் தொழில் தோங்கணும்னு அப்படின்னு ஒரு ஆசை இருந்ததுன்னா எந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்றது தான் கேள்வி. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், ஃபோன் எடுத்து டயல் பண்ணுங்கள் 298600038 மற்றும் 2952055544. முன்னிணைப்பாக 044 அப்படின்ற இணைப்பு ஒன்று வந்து சேர்த்துக்கொள்ள மறக்காதீங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த நேரம் நோக்கி போக வேண்டிய நேரமும் வந்தாச்சு. வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: தேவிகா பல்லாவரத்துல இருந்து பேசுறேன் சார்.
0: பல்லாவரத்துல இருந்து தேவிகா. ஓகே, உங்க லைஃப்ல வந்து நீங்க தொழில் துவங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தா எந்த துறையை நீங்க தேர்ந்தெடுப்பீங்க?
1: அதாவது இப்போ வந்து இந்த மூக்கல்ல பயிர் வகைங்களா இருக்கு இல்லைங்களா சார், மூக்கல்ல வேர்க்கல்ல இதெல்லாம் வந்து அவிச்சு பாக்கெட் பண்ணி ஒரு குறைஞ்ச ரேட்ல போட்டு டெய்லி அதை வந்து நம்ம வியாபாரம் பண்ணோம்னா அதை பசங்க வாங்கி சாப்பிடலாம். இன்னைக்கு வேலைக்கு போற இடத்துல வந்து அதை செய்ய மாட்டாங்க, வாங்கி அவுக்கணும் அப்படின்னு சொல்லி. அதனால அந்த மாதிரி பயிர் வகைங்க இந்த வச்சு நம்ம விற்கலாம், முடிஞ்ச அளவுக்கு பசங்களுக்கும் அது ஒரு நல்லது, நமக்கும் நம்மளும் சாப்பிடலாம், நமக்கும் நல்லது, வருமானமும் வரும்.
0: ஆனா மக்கள் கிட்ட வந்து இதுக்கான விழிப்புணர்வுன்றது ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. விழிப்புணர்வு இருந்தாதான் வந்து வியாபாரமும் நல்லா இருக்கும், அதே மாதிரி வந்துட்டு ஆரோக்கியமும் வளம் பெறும் இல்லையா. கண்டிப்பா நீங்க உங்களுடைய தொழில நீங்க ஆரம்பிக்கலாம். பெஸ்ட் ஆப்ஷன் பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து நீங்க பண்ணலாம் நினைக்கிறேன். வாசல்ல கூட நீங்க இது பண்ணா போறவங்க, ஸ்கூல் போறவங்க, காலேஜ் போறவங்க, ஆபீஸ் போறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப யூஸா இருக்கும் நான் நினைக்கிறேன். என்ன
1: சொல்றீங்க? கடையாவும் சின்னதா ஒரு கடை வச்சு கூட நம்ம பேக் பண்ணி ஒரு 4 பயிர் வகைங்க, வேர்க்கல்ல, மூக்கல்ல, மொச்சக்கொட்டை, பட்டாணி, இப்படி காராமணி நிறைய இருக்கு. அத நம்ம அவுச்சு பாக்கெட் பண்ணி வச்சு விற்றோம்னா வாங்கின்னு போவாங்க. அதனால நம்மளுக்கு ஒரு பிசினஸ் பண்ண மாதிரியும் இருக்கும், வாங்கின்னு போறவங்களுக்கும் அது ஒரு புரோஜனமா இருக்கும். சாப்பிட்டா ஒன்னும் பண்ணாது, உடம்புக்கு சத்து தான் அது.
0: கரெக்டா சொல்றீங்க. ஓகே, உங்களோட கருத்தை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
1: நன்றி நன்றி சார்.
0: வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்.
0: வணக்கம். யாருங்கிறது பேசுறீங்க?
2: அண்ணாநகர்ல இருந்து மாலினி தேவி பேசுறேன்.
0: மாலினி தேவி அம்மா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நான் சூப்பரா இருக்கேன். ஓகே, உங்க லைஃப்ல வந்து
2: மளிகை கடை வச்சிருக்கனால எல்லா யாரும் பார்த்தாச்சு.
0: மளிகை தவிர ஓகே, மளிகை கடை.
2: ஆமா, இப்ப வந்து கவரிங் நகை இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப டிசைன் டிசைனா வருது. இப்ப ஒரு கல்யாணம் இருக்குன்னா அவங்க மேக்கப் கொண்டு வந்திருந்தாங்க, என்னால காஸ்ட்லியா பண்றாங்க, நிறைய காஸ்ட்லியா இருக்குது. அதனால நாங்க குறைஞ்ச அதனால டிசைன் டிசைனா வாங்கி குறைஞ்ச வாடகைக்கு விடுற மாதிரி ஐடியா இருக்குது.
0: வாடகைக்கு விட்டு அதுல வர நல்லா இருக்குமே.
2: தம்பி, ஏன்னா மேக்கப் செட்டோட வரும்போது அதிகமா தான் வாங்குறாங்க. இப்ப நம்ம கொஞ்சம் குறைஞ்ச அண்ணாநகர் ஏரியால பொறுத்தவரை தேவி தேவிதான் பிடிச்சி வாங்கணும். அத ஒரு ஐடியா இருக்கு. அப்புறம் நிறைய தங்க நகை, இந்த தங்க மாதிரியே கவரி நகைகளும் வருது, கருக்கு அது ஒண்ணும் செய்யாது. அந்த மாதிரி டிசைன் டிசைனா இருக்கு, புல்ச மோதிரம்
0: நிகழ்ச்சியில கலந்துகிட்டு உங்க கருத்தை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
2: நன்றி நன்றி.
0: வணக்கம் ரெயின்போ.
3: ஹலோ
0: ஹலோ
3: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: ஆவடியில இருந்து ராணி பேசுறேன்.
0: ஆவடியில இருந்து ராணி. ஓகே, நீங்க வந்துட்டு உங்க லைஃப்ல ஒரு தொழில் துவங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எந்த துறையை நீங்க தேர்ந்தெடுப்பீங்க?
3: ஒரு அடாப்ஷன் சென்டர், அதாவது அனிமல்ஸ் பேர்ட்ஸ் அடாப்ஷன் சென்டர் ஒன்னு ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு.
0: இதை தொழிலை விட சேவையா சொல்றதுதான் பெஸ்டா இருக்கும் நான் நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க?
3: சேவை அப்படின்னு சொல்றீங்களா? இது வந்து சரி, சப்போஸ் செலவுங்க
0: இல்ல, நீங்க உங்க இன்டென்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலா உங்க இன்டென்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு. அடாப்ஷன் சென்டர் வச்சு யாருக்கெல்லாம் வந்து ஒருவேளை செல்லப்பிராணிகள் வளர்க்கணும்னு ஆசை இருக்கோ அவங்களுக்கு நீங்க இதை கொடுக்கலாம் இல்லையா?
3: குடுக்கலாம். அது மட்டும் இல்லாம வளர்க்கறவங்க எங்கேயாவது வெளியே போறோம், நாங்க ஒரு 5 பாத்துக்கிறீங்களா அப்படின்னா ஒரு பேக்கேஜ் போட்டு அதுக்கு ஃபுட் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி வச்சுட்டு அவங்க வரும்போது எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கலாம் அப்படின்னு.
0: இந்த ஐடியா ரொம்ப சூப்பரா இருக்கு.
3: பேர்ட்ஸ் அனிமல்ஸ் இது சக்சஸ் ஆகாதுன்னு சொல்றீங்களா?
0: இது சக்சஸ் ஆகும் டெஃபினட்டா.

0: அது எப்படி ஆகாம போகும்?
1: அப்புறம் இது நல்ல ஐடியா தானே சார்?
0: நான் சூப்பரான ஐடியா ஆக்சுவலா. ஏன் நான் வந்துட்டு சொன்னேன்னா, அடாப்ஷன் சென்டர்னு வரும்பொழுது நிறைய கேட்பாரற்று கிடைக்கும் இல்லையா, ரொம்ப அவஸ்தப்படும் அந்த நாய்க்குட்டிகள். அப்புறம் வந்துட்டு அனிமல்ஸை வந்து நீங்க தத்தெடுத்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை வந்து நீங்க செய்வீங்கன்னு ஃபர்ஸ்ட் நினைச்சேன். அப்புறம் இந்த அடாப்ஷன் சென்டர் வந்து, ஆமா, அதுவும் ஒரு ஒரு வகையில சேவை தானே?
1: ஒரு இது, அது ரொம்ப நல்ல சேவை தான் சார். இதுவும் ஒரு சைடு, இது ஒரு சைடு. அதாவது மெடிசன் இதுவும் கொடுக்க வேண்டி இருக்கல, அது சிக்கா இருந்தானா, அப்ப இவங்க எல்லாம் கொண்டு விட மாட்டாங்க இங்க.
0: ஆமா,
1: அந்த மாதிரியே இருக்க கூடாது. அதனால இந்த இது நான் நினைச்சிருக்கேன், அடாப்ஷன் சென்டர் மாதிரி வச்சா நல்லா இருக்கும். எங்க விடுறதுன்னு சிலவங்க வந்து வயசானதெல்லாம் கொண்டு வெளியே விட்டுறாங்கல்ல, நான் இல்ல அது பாவமா இருக்கும் அதை பாக்குறதுக்கு கூட.
0: ஆமா,
1: அந்த மாதிரிலாம் கூட அது இன் ஃபியூச்சர் கொஞ்சம் கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆகும்போது இதை ஒரு பிரான்ச் மாதிரி ஆரம்பிச்சு இந்த சைட்ல அப்படி அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன்.
0: கண்டிப்பா தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு பிசினஸ்னே சொல்லலாம். ஏன்னா செல்ல பிராணிகள் வளர்க்கறது வந்து எவ்வளவு முக்கியத்துவம்ன்றது இங்க இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும். ஒருவேளை வெளியூருக்கோ இல்ல வேற எங்கேயாவது இடத்துக்கோ பணி நிமித்தமாவோ இல்ல திருவிழா கலந்துக்கிறோம் இல்ல ஊருக்கு போறோம் அப்படின்னா செல்ல பிராணிகளை யாருக்கு கிட்ட விட்டுட்டு போறதுன்னு நமக்கு சில சமயம் தெரியாது. அது ரொம்ப இந்த பறவைங்கள்லாம் வந்துட்டு இப்போ கூண்டுக்குள்ளேயே ரொம்ப நேரம் இருந்து சாப்பாடு சரியா கொடுக்கலன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும். அப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு தொழில் வந்து நிச்சயமா எல்லாருக்குமே பயன்படும். பறவைகளுக்கும் வந்து ஜாலியா இருக்கும், உங்களுக்கும் பைசா வரும், விட்டுட்டு போற ஓனர்ஸ்க்கும் வந்து நிம்மதியா இருக்கும்.
1: நிம்மதி, ஆமா, நல்ல நீட்டா வச்சிருப்பாங்க, நல்லா பாத்துக்குவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கணும். பிள்ளைங்களை எல்லாம் கிரஷ்ல விட்டு போறாங்கல்ல அத மாதிரி.
0: ஆமா, கரெக்டா சொன்னீங்க, நம்பிக்கை தானே வாழ்க்கை.
1: ஆமா ஆமா சார், ஆமா.
0: நிகழ்ச்சியில கலந்துகிட்டு உங்க கருத்தை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
1: ஓகே, தேங்க்யூ சார, தேங்க்யூ.
0: பாருங்களேன், நம்ம வந்து சொன்ன உடனே நிறைய பேர் வந்து பல விதமான ஐடியா கொண்டு வந்திருக்காங்க. காரமணி, சுண்டல், பட்டாணி எல்லாம் விற்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் வந்து வெல்ஃபேர் மாதிரி பண்ணுறேன், அதாவது காயப்பட்ட மிருகங்களுக்கு குணப்படுத்தக்கூடிய இடமாகவும், அதே சமயம் எங்கேயாவது தொழில் நிமித்தமாகவோ இல்லை பண்டிகைக்கோ ஊருக்கு போகிறாங்கன்னா செல்ல பிராணிகளை வந்து எங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா நாங்கள் பத்திரமா பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஐடியாஸ் உங்களுக்கும் வரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. லைஃப்பில் வந்துட்டு நீங்கள் சக்ஸஸ் ஆகணும்னா இந்த மாதிரியான ஐடியாஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னடா சக்ஸஸ் ஆகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா சொல்றியடா அப்படின்றது எனக்கு நல்லாவே புரியுது. அதாவது நீங்க மட்டும் சக்ஸஸ் ஆக போறதில்ல, இதை சுத்தி இருக்கக்கூடிய மக்கள். ஏன்னா ஒரு பெண் வந்து படிப்பு பெற்றாங்க அப்படின்னா அந்த குடும்பத்துக்கே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரி அவங்களுடைய அவங்கள வந்து தான் மட்டும் வளர்ந்தா பத்தாது, தன்னை சுத்தி இருக்கிறவங்களும் நல்லா வளரணும் அப்படின்ற அந்த தாய்மை குணம், அதுதான் வந்துட்டு இங்க ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டா நம்ம எடுத்துக்கணும் இல்லையா. நிகழ்ச்சியுடைய அடுத்த காலர் நோக்கி போக வேண்டிய நேரமும் வந்தாச்சு. வணக்கம் ரெயின்போ.
2: மாட்டுத்திறனாளிகளுக்கு இது மாதிரி ஒரு இத ஆரம்பிச்சு அவங்கள எல்லாம் நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி செட்ல எல்லாவங்க எல்லாத்தையும் சொன்னேன். ஒருத்தர் கூட நானும் அது மாதிரிதான் இருக்கேன். அதனால அவங்களுக்கு எல்லாம் ஒரு இதுக்கணும், பேர் வாங்கணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் சொல்லலாம். சரவணன் சார்ட்ட சொல்லிட்டேன், மோகனகிருஷ்ணன் சார்ட்ட சொல்லிட்டேன்,
0: எல்லாத்தையுமே சொல்லிருக்கீங்க இல்லையா?
2: ஆமா ஆமா, ஒருத்தர் சரிக்கா அவங்களுக்கு இது மாதிரி நிகழ்ச்சி கொடுத்தா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க, நானும் இது மாதிரி சந்தோஷப்படுவேன்ல, அதுக்குதான் பாக்குறேன். என்னன்னு தெரியல, நீங்க செட்ல சொல்லி அது மாதிரி எங்களுக்கு
0: நலிஞ்சிருந்தாலும் கூட அவங்களுடைய நோக்கம்ன்றது நலிவே பெறாது அப்படின்னு. அதாவது தேன் வளர்ப்பு அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா. ஏன்னா நிறைய நகர்ப்புறங்கள்ல வந்து தேனீக்களை பாக்குறது கஷ்டம், தேனினா கொட்டுமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் தேனிக்கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த தேனுக்காகவே நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க. ஹனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது வந்துட்டு நம்ம நிறைய ட்ரிங்க்ஸில் அப்புறம் வந்துட்டு நிறைய ஸ்வீட்ஸில் நம்ம ஆட் பண்ணுவோம். அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மலைப்பகுதிகளில் வந்து தேனீ வளர்ப்புன்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அந்த மாதிரி நகர்ப்புறங்களில் வளர்க்க முடியுமானா அதுக்கு வந்து நீங்கள் ஆலோசனை பெற்று நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட பேசுனீங்கன்னா அவங்க வந்து அதுக்கான ஆலோசனைகள் தருவாங்க அப்படின்ற நம்பிக்கையை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், தேனீக்கள் அப்படின்றது வந்து பாதுகாக்கணும், இயற்கை வளம்ன்றது வந்து ரொம்ப முக்கியம். இதை வந்து நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லியிருக்காங்க. அதாவது நான் வந்துட்டு பச்சைப்பயிறு இந்த மாதிரி இதெல்லாம் வளர்க்கணும்னு நினைக்கிறேன், அதை வச்சு மக்களுக்கு கொடுத்தோன்னா நிறைய தேவையில்லாத உணவு பண்டங்களை தவிர்த்துட்டு இதை சாப்பிட்ட ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க.

இயற்கையோடு ஒன்றி வாழ பழகணும் அப்படின்ற நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி வீட்டு பக்குவத்தில் சாப்பிட்ணும், அம்மாவோட கைப்பக்குவத்தில் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றாங்க இல்லையா, அதே மாதிரி நான் வந்து மாவு இது பண்ணி தருவேன், அதே மாதிரி க்ளவுட் கிச்சன் செஞ்சு தருவேன்னு இவ்வளோ நேரமாக வந்துட்டு நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட அற்புதமான கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணாங்க. இந்த மாதிரி அற்புதமான கருத்துக்கள் வந்து ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் வந்திருக்கு. இதை கேட்டு ஒருவேளை உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் ஆச்சு அப்படின்னா அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் நாளைக்கு வந்துட்டு இதை கேட்டு நான் ஹாய் ஸ்நேகிதி ஷோவில் கேட்டேன், இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் கொடுத்தாங்க, அதை ஃபாலோ பண்ண அப்படின்னு நீங்களும் நாலு பேர்கிட்ட சொன்னீங்கன்னா அதனால் பெருமைப்பட போகிறது முதல் நாங்களாக தான் இருப்போம். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியிலிருந்து இப்போதைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெற போகிறது நான், உங்கள் அன்பு சகோ ஆர்ஜி சஞ்சய். எங்கேயும் போக மாட்டேன், 2 மணிக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். பூவெல்லாம் கேட்டுப்பார் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக ஒரு அழகான பாடல் வந்துகிட்டே இருக்கு. ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்க்கம் ரெண்டு பேரோட குரலில், பழனி பாரதியோடைய வரிகளில், யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய இசையில வந்துகிட்டே இருக்கு. ஸ்டே டியூன் இது ரெயின்போ FM 101.4. இங்கே எல்லாமே செம்ம தூளே.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:01. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையத்தின் எஃப்எம் ரெயின்போ 101.4 நேர்கள் இனி கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி பூவெல்லாம் கேட்டுப்பார் திரைப்பட ஒளிச்சித்திரம், இதில் நடித்தவர்கள் சூர்யா, ஜோதிகா, விஜயகுமார், நாசர், டெல்லி கணேஷ், வடிவேல், கோவை சரளா மற்றும் பலர். இசை யுவன் சங்கர் ராஜா. கதை வசனம் இயக்கம் வசந்த். வானொலி வடிவம் வி குமார். பூவெல்லாம் கேட்டுப்பார் திரைப்பட ஒளிச்சித்திரம்.
3: என்ன
4: பொறுப்பு போகாம வயசுல பெரியவங்க தான் இப்படி பொறுப்பா நடந்துப்பாங்க.
5: ஐயோ சார், எனக்கு 20 வயசு தான் ஆகுது.
4: 20 வயசு தான் ஆகுதா? ஷாக்கிங்கா இருக்கு.

0: பின்ன இபி ஆபீஸ்ல உட்கார்ந்திருக்கீங்க, ஷாக் எல்லாம் இருக்குமா?
1: 20 வயசுல இவ்வளவு பொறுப்பும் அக்கறையும் இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இதுக்காக
2: உங்களை விட உங்களை வளர்த்த அப்பாவை தான் பாராட்டணும்.
3: கல்யாணம் எங்க? நான் அப்புறம் பேசுறேன்.
4: பாட்டை எப்பவுமே மெதுவா வச்சு கேட்கணும், சரியா?
5: ஏபி அதட்டி சொன்னாங்க, அதான் நான் கேக்கல. நீங்க சாஃப்ட்டா சொன்னீங்க.
3: பாத்தீங்களா சம்பந்தி, நீங்க சொன்னா கேக்குறாங்க, நான் சொன்னா கேக்குறது இல்ல. குழந்தைங்க கூட தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது உங்க வீடு, இங்க நான் சும்மாவே உட்கார்ந்து ஓசி சாப்பாடு சாப்பிடுறேன்னு. என்னதா இருந்தாலும் நான் விருந்தாளி
5: தானே.
3: விளையாட்டு கூட அப்படி சொல்லாதீங்க. இல்லையா பின்ன, இன்னும் 6 மாசத்துல உங்க பெரிய பையன் அமெரிக்கால இருந்து வந்து என் பொண்ணையும் பேர பிள்ளைங்களும் கூட்டிட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் நான் எப்படி இங்க இருக்கிறது? கோயில் குளம் போக வேண்டியதானே.
6: உங்களை சம்பந்தியா நினைச்சிருந்தா இந்த வீட்டோட நிர்வாகத்தை இப்படி உங்ககிட்ட கொடுத்துருப்போமா? இத்தனை வருஷம் ஆகியும் நீங்க தான் எங்களை அப்படிதான்
5: நினைக்கிறீங்க.
6: என்னது என்பி கேபி?
3: கேபினா கஸ்தூரி பாட்டி, என்பினா நிர்மலா பாட்டி, இல்லடா?
5: இல்ல இல்ல, கேபினா கெட்ட பாட்டி, என்பினா நல்ல பாட்டி.
7: என்ன ஜானகி, நம்ம ஐட்டம் கிடைச்சதா? அப்புறம் ஏன் லேட்டு?
5: கேபி, இந்த பேங்கல் ஃபுல்லா அலைஞ்சு போனதுக்காக வாங்கிட்டு வந்துட்டேன்.
7: அம்மா, டா, என்ன வாசனையே சரியில்லையே.
5: லோக்கல் சரக்கு, ஒரிஜினல் பிராண்ட் கிடைக்கல. கொஞ்சம் எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கையா? ஐயோ தாதா, இது ஃபுல்லா முடிச்சிட போறியா?
7: இதுல என்ன மிச்சம் வைக்கிறது? குவாட்டர் ஆஃப் பண்ணு. கிக்கே இல்ல, கண்ணுல தண்ணியும் வரல. இதெல்லாம் ஒரு முழகா பச்சியா?
3: அப்பா, கார ஆகாதன்னா அதையே சாப்பிடுங்க.
7: டா, இஷ்ட பண்ணாதம்மா. சவர் கடைசி காயில் போட போறேன்.
5: சாமி சாமி, தாத்தாவுக்கு மைனஸ் மைனஸ் ஆக வேணும்.
7: இப்ப நான் ஜெயிச்சிட்டேன்னா நீ சொன்ன மாதிரி செய்தே ஆகணும்.
5: சாமி சாமி, தாத்தாவுக்கு மைனஸ் வேணும்.
7: நான் வின் பண்ணிட்டேன், நீ சொன்ன மாதிரி செய்.
5: பண்ணணுமா?
7: கண்டிப்பா.
5: அம்மா இருக்காங்க தாத்தா.
7: இத பாக்கணும்னு சொன்னதே உங்க அம்மாதான்.
3: ஒரே ஒரு தடவை எனக்காக

0: மாமா நீங்க சொன்ன சபா சார் கிட்ட குட்டி வந்திருக்கே மாமா. வாயா.
1: வணக்கம் சார்.
2: வணக்கம் இருக்கட்டும். என்னது ஃபங்க்ஷனுக்கு நான் வர முடியாது?
1: ஏ சார்,
2: நீ அடிச்ச இன்விடேஷனை நீயே படி.
1: தலைமை நீங்க ஜி பாண்டரங்கராவ் சார். பாண்டரங்கராவ் தமிழ்ல மியூசிக் போடலன்னாலும்
2: அவர் பெரிய ஞானஸ்தான், அவரை விடு, மேல படி.
1: அப்புறம் கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி.
2: அடுத்தது படி.
1: நம்ம
2: அதான் படி.
1: சி ஆர் கண்ணன்.
2: போதும், அவன் பேரை முன்னாடி சொல்லாத. ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டேன்னு சொன்னது ஏன் சார்? நீ அதான்
1: நீங்களும் அவரும்
2: நானும் அவர் எப்படின்னு தெரியுமில்ல, தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் பேரை போட்டிருக்கேன்.
1: இல்லை சார், அவரும் ஒரு மியூசிக் டைரக்டர் தானே.
2: யார் யார் சொன்ன அவன் மியூசிக் டைரக்டர்னு? மியூசிக் பற்றி அவனுக்கு என்ன தெரியும்? ஏதோ மணவாளன்னு ஒரு பெரிய கலைஞனுக்கு விழா எடுத்து பண முடிப்பு கொடுக்க போகிறீங்க. அந்த மேடையில் போய் ஒரு குடிகாரன் உட்கார வச்சுட்டு. சேச்சே.
1: இல்லை சார்.
2: என்ன இல்லை சார்? அவனுக்கு மியூசிக் போட தெரியாது, நல்லா தண்ணி போட தான் தெரியும். பாரு, உனக்கு அவனை பிடிச்சிருக்கலாம் பிடிக்காம இருக்கலாம், என்ன பொறுத்த வரைக்கும் அவன் கால் தூசிக்கு சமம். அவன் வர்ற இடத்துக்கு நான் வரமாட்டேன். கஜபதி, ரெக்கார்டிங் கேன்சல் பண்ணு.
3: ராஜகுமாரன் குதிரை மேல வந்தான்.
4: சான்ஸ் வந்திருக்கு. சினிமா சான்ஸ் இல்ல, கார்த்திகை மாசம் வருது இல்லையா, ஐயப்பன் பாட்டுக்கு இசை அமைக்கணுமா, அதுக்கு மியூசிக் போட்டா கூட மியூசிக் டைரக்டர் தானே, நல்ல கணிசமான தொகை தரேங்கிறாரு. பக்தி பாடல் போற வழிக்கு புண்ணியமா இருக்கும். அதுக்காக நான் போறோம் சொல்ல, மலை ஏறி போறவங்க இந்த பாட்டை பாடிக்கிட்டே போனா அவங்களுக்கு புண்ணியமா இருக்கும்னு சொன்னேன். பணம் போடுறவர் இல்லையா, ஒரு சின்ன கண்டிஷன் போடுறாரு.
5: என்ன கண்டிஷன்?
4: சுமதி தான் பாடணுங்கிறாரு.
5: யார் அந்த சுமதி?
4: சின்ன சின்ன மானி சிங்காரமானி, அவதான் பாடினா. கே ஆர் பாரதி அண்ணாவோட கண்டுபிடிப்பு. ஐயோ, ரொம்ப பிரபலமா இருக்கா, வாய் தவறி வந்துருது. நான் வேணா வாயை கழுவிடுறேன்.
5: சரி, கூப்பிட வர
4: சார். வாங்க, நீங்கெல்லாம் அப்போ புறப்படுறீங்களா?
5: இருக்கட்டும்.
4: இருக்குது இருக்குது. இதெல்லாம் அண்ணாவோட குழந்தைங்க இல்லை, பக்கத்து வீட்டு குழந்தைங்க.
6: என் பேர் சங்கரன், ராகம் கேசட்ஸ் ப்ரொப்ரைட்டர்.
4: தருமாரியாத்தா.

0: என்ன கொஞ்சம் பார்த்தா. இது அவருடைய கேள்வி. எல்லா கோயிலும் ரொம்ப பிரபலம்.
1: எல்லாம் அவர் சொன்னாரு. நீங்க யாரையும் சொன்னீங்களாமே அவங்களே பாடட்டும். ஆனா நான் சொன்ன நேரத்துக்கு வரணும், சொல்லி கொடுத்ததான் பாடணும். அது என் கண்டிஷன்.
2: ஒரு சின்ன உதவி.
1: என்ன?
2: பக்தி பாட்டெல்லாம் சினிமா மீட்ல போட்டாதான் நல்லா விக்குது. அதனால
1: அதனால
2: கே.ஆர். பாரதியோட டீனேஜ் டீனேஜ் பாட்டு ரொம்ப பாப்புலர். ஊரெல்லாம் பாடுது.
0: ஆமா, ஐயப்பன் கூட டீனேஜ்ல தான் மலைக்கு போனாரு.
2: அதே டூனை காப்பி அடிச்சு இவர் போட்டு கொடுத்தாலே நல்ல வியாபாரம் ஆகும்.
0: காப்பி அடிச்சு
1: வெள்ள பயா
3: என்ன பொறுத்தவரைக்கும்
4: இருக்காங்க. அதே பேர் பிரிஞ்சுட்டா ஒருத்தர் புகழோட இருக்காரு, இன்னொருத்தர் இருக்கிடமே தெரியாம போயிடுறாரு. ஏன் இப்படி ஆகுது? பிரபலமா இருந்து பிரிஞ்சிட்ட சில ரட்டையர்கள்ட்ட இத பத்தி ஒரு பேட்டி எடுக்கிறோம். தீபாவளி இஷ்யூ கவர் ஸ்டோரிக்காக. மோஸ்ட்லி எல்லா ரட்டையாலையும் எடுத்துட்டோம். நீங்களும் சிஆர் கண்ணன் தான் பாக்கி. இப்போ உங்க பேட்டி முடிஞ்சோடனே நேரா கண்ணன் சார தான் பார்க்க போறோம். பேட்டி ஆரம்பிக்கலாமா?
5: கேளுங்க.
4: பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும்னு சொல்வாங்க. நீங்களும் பாரதியும் ஒன்னா இருந்தப்போ நல்ல பூ மாலையா வாசனையா இருந்தீங்க. ஆனா அவரை விட்டு பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நீங்க அவ்வளவா மணக்கல. அதனால அவரு தான் பூ, நீங்க வெறும் நாருன்னு சினிமா இண்டஸ்ட்ரியில பேசிக்கிறாங்க. அத பத்தி நீங்க
0: என்ன பத்திரிகையில இருந்து வரீங்களா இல்ல பூ கடையில இருந்து வரீங்களா? பூ நாருன்னு
4: இல்ல இல்ல, நான் அப்படி கேட்கல. சார் வந்து பாரத் சார விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் மூணு படம் தனியா பண்ணாரு. மூணு படத்துலயும் பாட்டெல்லாம் ஹிட் ஆச்சு. ஆனா படம் ஹிட் ஆலையே.
0: அதுக்கு இவர் என்ன பண்ணுவாரு? இவர் மியூசிக் தான் போட்டாரு, படம் டைரக்ட் பண்ணது இவரா. கதையில இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே சொதப்பல். அவாவ நார் அடிச்சுட்டான் படத்தை, இவரை போய் நாருங்கிறீங்க.
4: இல்லங்க, நான் அந்த ஆங்கிள கேட்கல. சார் நீங்க சொல்லுங்க, பாரதியும் நீங்களும் பிரிஞ்சதுக்கு என்ன காரணம்?
5: ஒரு தெலுங்கு படத்துக்காக நானும் கண்ணனும் ஹைதராபாத்ல ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல கம்போஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு நல்ல டியூனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். திடீர்னு கூட இருந்த ப்ரொடியூசர் டைரக்டர்லாம் எந்திரிச்சு நின்றுட்டாங்க. என்னடான்னு வாசல பார்த்தா அந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு ஹீரோ, ஆந்திராவிலேயே பெரிய பாப்புலர் ஸ்டாருமா, அவரே கம்போசிங் வந்துட்டாரு. பணம் போட்ட ப்ரொடியூசரே அந்த நடிகருக்காக எந்திரிச்சு நிற்கும் போது புது மியூசிக் டைரக்டர், நாங்கள் உட்காந்துருக்க முடியுமா? நான் ஒரு மரியாதைக்காக எந்திரிச்சு நின்னம்மா. இது தப்பா?
1: என்ன தப்பு இல்லையா? எழுந்து நின்னதை வேணா மரியாதை எடுத்துக்கலாங்க. காலில் விழுந்தது எப்படி மரியாதை எடுத்துக்கிறது?
5: எங்க சினிமாவில் காலில் விழுவுறதெல்லாம் ரொம்ப சகஜம்மா. அப்படியே விழுந்தாலும் யார் காலில் விழுறோம்? நிறைய அனுபவம் உள்ளவங்க, சாதனை பண்ணவங்க காலில் விழுறோம். நாம காலில் விழுறதுனால அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருதுன்னா நாம காலில் விழுறதுல என்ன தப்பு? அதை ரைட்டுன்னு சொல்லலாம், தப்புன்னு சொல்லலாம். ஆனால் ஒண்ணுமா, எங்க இண்டஸ்ட்ரியில வெறும் திறமையை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. எவன் ஒருத்தன் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போறானோ அவன் தான் சினிமாவில் முன்னுக்கு வர முடியும்.
1: அதுக்கு பேர் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைங்க, காக்கா பிடிக்கிறது. காக்கா பிடிச்சிதான் நான் முன்னுக்கு வரணும்னா நான் பின்னலே இருந்துட்டு போறேன்.
4: என்ன இப்ப உங்க ரெண்டு பேரையுமே அந்த படத்துல தூக்கி?
1: ரெண்டு பேரையும் தூக்கலீங்க, என்ன மட்டும் தான் தூக்கினாங்க. எதுக்காக என்ன படத்துல இருந்து தூக்குனாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? சொன்னானே, அப்பா எங்க படத்து ஹீரோக்கு நீ மரியாதை தர மாட்ட, அதனால உன்னை படத்துல இருந்து தூக்கிடுறோம் அப்படின்னு கழுத்து பிடிச்சி வெள்ளத்துல இருந்தாலும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. என்னங்க இது? குடிச்சிட்டு வந்து ரெக்கார்டிங் தியேட்டர்ல கரடா பண்றேன்னு சொல்லி ஒரு ஒரு ஒரு பொய்யான கதை ஜோடிச்சு அவமானப்படுத்திட்டாங்க. சரிங்க, இப்போ என்ன படத்தை விட்டு தூக்கிட்டாங்க, பின்னாடியே பாரதியம் வந்துட வேண்டியதானே, அதான ரெட்டையர் அர்த்தம். அவன் பாட்டுக்கு தனியா அந்த படத்துக்கு மியூசிக் பண்ண உட்காந்துட்டாங்க. ராமனாதா
0: ரெடி ரெடி, நான் வந்துட்டேன். சவுண்ட குறையா? பெங்களூருக்கு எஸ்டிடி 080 தானே?
6: அடிக்கடி பெங்களூருக்கு போன் பண்றீங்களே, சிஆர் கண்ணனுக்கு என்ன ரெண்டு வீடா?
0: யோ, ஒரு வீடை வச்சு சமாளிக்கிறதுக்கு அண்ணாவுக்கு வசதி இல்லை. இதுல ரெண்டு வீடா? அண்ணாவோட மாமனார் பெங்களூர்ல இருக்காரு, பொண்டாட்டியும் பொண்ணையும் அங்க விட்டு வச்சிருக்காரு. அண்ணாவோட பொண்ணு அங்க காலேஜ்ல படிக்கிறா.
7: தாதா, மெட்ராஸ்ல இருந்து போன் வந்திருக்கு, உங்க அப்பா லைன்ல இருக்காரு.
0: சினிமா சான்ஸ்க்காக இங்க தங்கி இருக்காரியா? ஜானகி லைன்ல இருக்கா.
1: ஹலோ
8: அப்பா.
1: என்னமா இப்படி இருக்க?
8: என்னப்பா குரல் ஒரு மாதிரி இருக்கு, குடிச்சிங்களாப்பா?
1: நேத்து ஒருத்தி பேட்டிங்ல பேர்ல வந்து பழைய குப்பை எல்லாம் கிளறி எனக்கும் பாரதிக்கும் நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் தேவையில்லாம ஞாபகப்படுத்தி அதான் நேத்து ஒரு மாதிரியா இருந்துச்சு. ஜானகி சாரிம்மா.
8: பரவாயில்லப்பா, உன்னை என்னால புரிஞ்சுக்க முடியுது.

0: போன் பண்ண நினைச்சப்பா.
1: என்னமா விஷயம்?
0: காலேஜ்ல இருந்து நாங்க எல்லாரும் எஜுகேஷனல் டூர் போறோம்ப்பா.
1: போயிட்டு வாமா. ஆனா நான் இங்க இருந்து பணத்தை அரேஞ்ச் பண்ணி
0: நீங்க கொடுத்தா என்ன, தாத்தா கொடுத்தா என்ன? இன்ஃபேக்ட் நீங்க அப்படி ஒரு லாட்ஜ்ல கஷ்டப்படுறது அம்மாவுக்கு எல்லாம் எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா?
1: சரி, என்ன ஊருக்கு போறேன்னு
2: சொன்ன? சரிடா, இங்க இன்னும் ரெண்டு நாள் இருப்பேன். இங்க ஒரு ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு வந்தேன். இல்ல இல்ல, இன்னைக்கு ரிசப்ஷன், நாளைக்கு கல்யாணம். ஓகேடா.

ஹலோ, ஹாய். இதில் ஒரு கப்பல் பண்ணி விட முடியுமா? டைட்டானிக் இன்ஃப்ளூயன்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். 19 வயசுல இவ்வளோ அழகா பேப்பர் கப்பல் பண்ணி விட்டது உங்க ஃப்ரெண்டா தாங்க இருக்கும். என்ன பாக்குறீங்க, தண்ணி இல்லனா? அதோ ஸ்விமிங் பூல் போலாமா? எனக்காக ஒரு கப்பல் விடக்கூடாதா? நேர் விருப்பம். I'm sorry. உங்களால பேச முடியாது எனக்கு தெரியாது. I'm really sorry.

0: ஹலோ, என்ன இது, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: கொண்டாரோ
2: பார்த்ததே இல்லையா?
1: பாடக்கூடாதா? பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே

0: ஹலோ, அது என்னமோ ஹோட்டல் காரிடார்ல சாக்ஸ் வாசிக்கணும்னு தோணுச்சு.
1: ஹலோ,
0: சத்தமா நீங்க சினிமா தியேட்டர்ல பர்த்டே கொண்டாடலாம், ஆனா நாங்க ஹோட்டல் காரிடார்ல சாக்ஸ் வாசிக்க கூடாதா? அது எனக்கு தெரிஞ்ச லாயர் கிட்ட விசாரிச்சேன், நடு ராத்திரியில ஹோட்டல் காரிடார்ல, அதுவும் ஜானி ரூம் நடின சாக்ஸ் வாசிக்கிற தப்புன்னு எந்த சட்டத்திலும் இல்லையா, தெரியுமா? வரட்ட.
2: Shall we leave, girls?
3: Yes,
1: madam. Yo, இங்கே இருக்கே. ஹலோ ஹலோ, ஸ்டாப். போறீங்க காலேஜ் பஸ் தானே?
4: அட, என்னமா பஸ் விட்டுட்டு வந்து நிக்கிற? பக்கத்துல தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, ஏதாவது பஸ் பிடிச்சு போய் சேருப்போ.
0: தேங்க்ஸ் பாட்டி.
2: என்ன தம்பி சிரிக்கிற?
0: இல்ல, நான் உங்க ஷர்ட்ல ஃபேண்டாவ கொட்டி அவங்க என்ன மாதிரி படபடன்னு ஷர்ட்டை கழட்டிருந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சேன், சிரிச்சேன்.
2: ஆசை.
0: ஹலோ, பஸ்ல யாருக்கெல்லாம் சில்லுன்னு கூல் ட்ரிங்க் வேணும்? பாட்டி உங்களுக்கு இறங்குதா பாரு. பாட்டி இங்க குழந்தைங்க பேண்டல குடிச்சு
2: அதான்

0: நீ ஓட்டு, நீ வண்டி ஓட்டு. நீ ஓட்டு, நீ வண்டி ஓட்டு. வண்டி ஓட்ட மாட்டேன், நீ ஓட்டு. ஏய், நீ ஓட்டு, நீ ஓட்டு. நான் ஓட்ட மாட்டேன், நீ ஓட்டு, நீ ஓட்டு.
1: நான் ஓட்டுறேன்.
0: ஓட்டு.
1: முன்ன பின்ன தெரியாத உங்க கார்ல டிராவல் பண்ண அப்படிதான். ஹைவேஸ், ஓகே, நைட்ல ஹைவேஸ்ல யாரும் ஒருத்தன் கார்ல எந்த பொண்ணா தனியா டிராவல் பண்ணுவாளா? இந்த படாந்தாரத்துல நீ மானம் போதுன்னு கத்துனா கூட உன காப்பாத்த யாரும் வரமாட்டாங்க. ஏய், உன்ன நாள் ரேப் பண்ணி தானே என்ன
2: பண்ணிருப்ப? நீ செஞ்ச ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
1: நீ செஞ்ச ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
2: அழகு காட்டாத, அது எனக்கு பிடிக்காது.
1: அழகு காட்டாத, அது எனக்கு பிடிக்காது.
2: நைஸ், பியூட்டிஃபுல். தூக்கி போட்டியா? பயங்கர பசி எனக்கு. தண்ணியாவது குடிச்சு வயித்த ஃபில் பண்ணு பார்த்தா அதையும் கெடுத்துட்டிய. கொஞ்சம் முன்னாடி நான் உனக்கு சொன்ன தேங்க்ஸ் கேன்சல்.
1: ஹலோ, பசிக்குது நீ? பாவம் சின்ன பொண்ணு, வாதா சாப்பிட வாங்கி தரேன். உள்ளதுல ஜன்னல் வேற முடியல, ஸ்டக்கா இருக்கு, ரொம்ப குளிருது. சரி சரி, என் கோட்டை கொடு.
2: விளையாடுறியா?
1: ஏய், இது விட சீரியஸா இருந்ததே இல்ல. என் கோட்டை கொடு.
2: ஹோட்டல் ஏது 3 மாசம், இப்ப 7 மாசம். இவ்ளோ பேர் இருக்காங்க, இவ்ளோ பேர் முன்னாடி எப்படி கோட்டை வெளிய எடுக்க முடியும்?
1: ஏய், அது ஓ ப்ராப்ளம். எனக்கு என் கோட் வேணும்.
2: தர முடியாது, போ. உன்னால என்ன முடியுமோ பண்ணிக்கோ.
1: சார், ஒரு சின்ன ப்ராப்ளம், எனக்கு குளிர் நடக்குது, தாங்கவே முடியல. ஏன் சார், அந்த ஜன்னல் மூட முடியல, தக்கா இருக்கு. இவங்க கிட்ட என் கோட் இருக்கு, ஆனா தர மாட்டேங்கிறாங்க. நீங்களா இருக்கீங்க, கொஞ்சம் எடுத்து சொன்னா நல்லா இருக்கும். ப்ளீஸ் சொல்லுங்க அக்கா, சொல்லுங்க அக்கா.
3: அவர் தான் சொல்றாரு இல்ல, கோட்டை கொடுத்துறமா.
2: போய் சொல்றாரு பாருங்க, எங்கிட்ட கோட் எங்க இருக்கு?
4: இல்லையா சார்.
1: ஹலோ ஹலோ ஹலோ, வெளியில எல்லாம் இல்ல, வயித்துக்குள்ள இருக்கு. இவங்க என் கோட்டை வாங்கி வயித்துக்குள்ள வச்சுக்கிட்டு பிரெக்னன்ட் லேடி மாதிரி நடிச்சாங்க. அப்பதானே நீங்க எல்லாம் பரிதாபப்பட்டு பஸ் நிறுத்துவீங்கன்னு.
2: ஐயோ, நடிச்சது உண்மைதான், ஆனா எனக்காக இல்ல. கால் வலிக்குது, எப்படியாவது பஸ் நிறுத்தினாரு, அவருக்காக தான் அப்படி செஞ்சேன்.
5: ஏன்பா, உனக்காக அழகா ஐடியா பண்ணி ஆட் பண்ணிருக்குதா, அதை போய் காட்டு கொடுக்குறியப்பா.
2: பாவம், முகத்தை தொடச்சிட்டு வந்து உட்காரேன்.

0: ஏன் காது புத்திர?
1: எங்க அப்பாவுக்கு இந்த பாட்டை கேட்டாலே பிடிக்காது. ஏன்னா இந்த பாட்டை போட்ட மியூசிக் டைரக்டர் எங்க அப்பாவுக்கு பிடிக்காது.
0: உனக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த பாட்டை போட்ட மியூசிக் டைரக்டர் எங்க அப்பா தான்.
1: எல்லாமே உனக்கு விளையாட்டு தான், நம்புற மாதிரி போய் சொல்ல ட்ரை பண்ணு.
0: நிஜமாவே இந்த பாட்டை போட்ட மியூசிக் டைரக்டர் எங்க அப்பா தான், கே ஆர் பாரதி. இப்ப சொல்லு, எங்க அப்பா பாட்டை இவ்வளவு வெறுக்கிற உங்க அப்பா யாரு?
1: டி ஆர் கண்ணன்.
2: பஸ் பாதி தூரம் போனப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது ஜானகியை விட்டுட்டு வந்துட்டோன்னு. உடனே நாங்க இருந்த ஹோட்டலுக்கு போன் பண்ணோம், அங்க ஜானகி இல்லை. ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு. எங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்டை எங்க கிட்ட பத்திரமா கொண்டு வந்து சேர்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தம்பி.
0: மரமதா,
2: God bless you.
0: Thank you.
1: ஹலோ, ஒரு நிமிஷம். நீங்க எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணீங்க, உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் தான் கூப்பிட்டேன். தேங்க்ஸ்.
0: ஓகே.
1: ஹலோ, உங்க அட்ரஸ் வேணுமே.
0: எதுக்கு?
1: எனக்கு கல்யாணம்னா உங்களுக்கு இன்விடேஷன் அனுப்பணும் அதுக்கு.
0: ஓஹோ, நம்ம ஏதோ பார்த்தோம், ஹலோ சொன்னோம், பாய் சொல்லி பிரிஞ்சிடலாம். நம்ம ரிலேஷன்ஷிப் ஜஸ்ட் அவ்வளோதான்ட்டு நீ நடி. ஆனால் நான் அப்படி இல்லை, ஃப்ராங்கா சொல்கிறேன். ஜானகி, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. ஓகே.
1: ஐயோ கிருஷ்ணா, நீ என்னை தப்பா புரிஞ்சுக்கிட்ட, நான் உன்ன லவ் பண்ணல.
0: வெறும் கல்யாணம் பண்ணிக்கலாம்.
1: ஆக்சுவலா நான் உன்கிட்ட ஃப்ரெண்டா தான் பழகினா.
0: எனக்கு தெரியும் உனக்கு என்ன பிடிக்கும். ஆனா எங்க

0: அப்பா யாரும் தெரிஞ்சுக்க அப்புறமா சட்டுன்னு ஒதுங்க பாக்குறேன். ஏன்னா உங்க அப்பாக்கும் எங்க அப்பாக்கும் தான் ஆகாதே, என்ன பிடிக்காது. அதுதான் சும்மா ரீல்ஸ் தொட்டுட்டு சந்தோஷமா லவ் யூன்னு சொல்ல என்னதான் நடக்குதுன்னு பாத்துடலாம்.
1: உங்க அப்பாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் பிடிக்காதுங்கிறதுனால இல்ல கிருஷ்ணா, நிஜமாவே நான் உன்ன லவ் பண்ணல.
0: ஹலோ, ஒரு நிமிஷம், உடனே ஒத்துக்கணுங்கிறது இல்ல, ஈவினிங் வரைக்கும் உனக்கு டைம் தரேன். சாயங்காலம் உங்க ஹோட்டலுக்கு வருவேன், நம்ம லவ் நீ ஒத்துக்கணும். ஒத்துக்கல

0: நாதினி கடலா புயலா இடியா மழையா நம்மை ஒன்று செய்யாதினி இரவா பகலா குளிரா வெயிலா நம்மை ஒன்று செய்யாதினி கடலா புயலா இடியா மழையா நம்மை ஒன்று செய்யாதினி.
1: கிருஷ்ணா,
2: என்னாச்சு? நீ எங்க?
1: ஒண்ணுமே சொல்லாம போறியே.
2: உன் காலேஜ் டூர் முடிற வரைக்கும் நான் இங்கே இருக்க முடியுமா? மெட்ராஸ் கிளம்புறேன்னு சொல்லிட்டு தானே வந்தேன்.
1: அதை சொல்லல, ஒண்ணுமே சொல்லாம போறியேன்னு. புரியல, நம்ம கல்யாணத்தை பத்தி. உங்க அப்பாவும் சரி எங்க அப்பாவும் சரி இதுக்கு ஒத்துப்பாங்கன்ற?
2: டெஃபினட்டா ஒத்துக்க மாட்டாங்க.
1: ஏன் கிருஷ்ணா, அப்படி ஏதாவது நடந்தா நம்ம ஓடி போயிடலாம், திருட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம், அப்படிலாம் சொல்ல மாட்டேல்ல? என்னால அது முடியாது, அவங்க மனசு என்னால கஷ்டப்படுத்த முடியாது. எங்க அப்பா என்கிட்ட எவ்வளவு ஆசை தெரியுமா?
2: அழுது முடிச்சிட்டியா? எனக்கு அமெரிக்கால எம்பிஏ படிக்க அட்மிஷன் கிடைச்சது. யூஎஸ் போற சந்தோஷத்துல ரொம்ப ஜாலியா கிளம்புனேன். ஆனா கடைசியில தான் தெரிஞ்சது எங்க அப்பாவால என்னை விட்டு இருக்க முடியாதுன்னு. அன்னைக்கே டிக்கெட்டை கிழிச்சு போட்டு இங்கே இருந்துட்டேன். தெரியுமா உனக்கு, உங்க அப்பா விட்டு வா, ஓடி போயிடலாங்க வார்த்தை மட்டும் என் வாயிலிருந்து வராது. டெஃபினட்டா வராது.
1: Thank you. Thank you.
2: Okay, okay. ஊருக்கு போன உடனே எங்க அப்பாட்ட பேசி இந்த அழகான பொண்ணு எனக்கு கொடுங்கன்னு கேக்குறேன். ஓகே, ஊருக்கு போய் ஃபோன் பண்றேன். பை.
3: யோ, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதுக்கே ரொம்ப போர் அடிக்குதுடா. ஏண்டா லேட், கார் வரலையா?
4: கார்லாம் வந்தாச்சுமா. டாக்டர் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகண்டாமா?
3: எங்க நம்ம டாக்டர்? ஏற்கனவே ஞாபகம் மறதி. அவங்க எங்க போய் தொலைஞ்சாங்க?
5: எட்டாதீங்க திட்டாதீங்க, வந்துட்டேன்.
3: நாங்க புறப்படலாங்களா?
5: இப்ப திட்டுவேன். உங்களுக்கு கால் பிராக்சர் ஆயிருக்கு, உள்ள ஆபரேட் பண்ணி பிளேட் வச்சு மாவு கட்டெல்லாம் போடணும். அதுக்குள்ள வீட்டுக்கு போறேன்னு சொன்னா எப்படி?
3: என்ன இது, ஆபரேஷன் எல்லாம் முடிஞ்சு 4 நாளைக்கு மேலே ஆச்சு, உங்க ஞாபகம் மறதிக்கு ஒரு அளவே இல்லையா? இது பாருங்க, நீங்க எங்க ஃபேமிலி டாக்டர்? டாக்டர் பாலா திரிபுர சுந்தரி. இதாவது ஞாபகம் இருக்கா?
5: ஏன் கேக்குறீங்க
3: டாக்டர்? நம்ம கிருஷ்ணாக்கு பாம்பே டாடா இன்ஸ்டிடியூட்ல எம்பிஏக்கு அட்மிஷன் கிடைச்சிருக்கு. ஆனா போக மாட்டேங்கிறானே. என் கால் உடைஞ்சு போனதுனால என்ன கவனிக்கிறதுக்காக இங்கே இருக்க போறானா? கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர்.
5: அம்மாவை பாத்துக்கிறதுக்கு நீ தான் இங்க இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. அவங்கள பாத்துக்கிறதுக்கு உங்க வீட்டுக்கு ஒரு நர்ஸ் அனுப்ப வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஆனா இதை எனக்கு ஞாபகப்படுத்த வேண்டியது உன்னுடைய பொறுப்பு.
6: குட் மார்னிங்.
7: குட் ஆஃப்டர்நூன் சொல்லுங்க.
6: என்ன சார், ஜோக் அடிக்கிறீங்களா?
7: இல்ல இல்ல, சீரியஸா தான் சொல்றேன்.
6: சரி விடுங்க, ஆரம்பிக்கலாமா?
7: இல்ல சார், நான் முடிக்கலாம் நினைக்கிறேன். நீங்க என்னடா இப்ப வந்து ஆரம்பிக்கலாமா கேக்குறீங்க? சார், 10 மணி கம்போசிங் நீங்க, இப்ப மணி 12:30, 2.5 hours லேட்டா வந்து எப்படி?
6: ஏன் சார், இது வரைக்கும் எத்தனை படம் சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்கோம், என்னைக்காவது கம்போசிங் லேட்டா வந்திருக்கனா? ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் லேட் ஆகி போயிடுச்சு, அதை போய் பெருசுப்படுத்திட்டு ஆரம்பிக்கலாம்.
7: காலையில 10 மணிக்கு கம்போசிங் வச்சிருந்தோம், 10 மணிக்கே வச்சுக்கலாம் நாளை காலையில.
6: சாரி சார், நாளை காலையில எனக்கு வேற ஒரு ரெக்கார்டிங் இருக்கு.
7: எனக்கு டப்பிங் இருக்கு சார். நீங்க 2.5 மணி நேரம் லேட்டா வந்தீங்கல்ல, உங்களுக்காக காத்திருந்து காத்திருந்து என் மூட் அப்செட். இன்னைக்கு சரியா வராது, விட்டுருவோம். எங்க படம் எல்லாம் உங்க பாட்டால தான் ஹிட் ஆகுது நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல, ஐம் சாரி. மியூசிக்ன்றது போட்டோகிராஃபி எடிட்டிங் மாதிரி படத்தோட ஒரு பகுதி, அவ்வளவுதான். எவ்வளவோ சூப்பர் ஹிட் பாட்டு இருக்கிற படம் எல்லாம் ஃபெயிலியர் ஆகுறது இல்லையா? இவ்வளவு எதுக்கு? நீங்க எனக்கு சூப்பர் ஹிட் பாட்டு போட்டு கொடுத்தா என்னோட படம் ஃபிளாப் தானே? பாட்டால எல்லாம் படத்தை காப்பாற்ற முடியாது சார்.

0: நான் இல்லைன்னு சொல்லலையே சார். ஒரு படத்தினுடைய வெற்றியும் தோல்வியும் உங்கள் கையிலேயோ என் கையிலேயோ இல்லை. எல்லா கடவுள் அவர் பண்றது.
1: பண்றதப்பெல்லாம் நம்ம பண்ணிட்டு என்ன கடவுள் கடவுள்.
0: இப்ப என்ன கம்போசிங் உண்டா இல்லையா
1: சார்? அதான் கம்போசிங் வேணான்னு சொல்லிட்டேன் சார். சார் நீங்க எனக்கு இது வரைக்கும் மூணு டியூன் கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க, அந்த மூணையும் தயவு செஞ்சு ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருங்க, அது வரைக்கும் போதும். ஏ ராஜ்குமார்
2: சார்,
1: மிச்ச ரெண்டு பாட்டு படத்துல இல்லையா சார்? அந்த ரெண்டு சுச்சுவேஷனை கேன்சல் பண்றேன் சார்.
0: என்னது சுச்சுவேஷனை கேன்சல் பண்றீங்களா? ஓஹோ, நீங்க என்ன சார் சுச்சுவேஷனை கேன்சல் பண்றது? நான் போட்ட மூணு டியூனையும் நானே கேன்சல் பண்ணிக்கிறேன். நீங்க தான் என் பாட்டு இல்லாமல் படத்தை ஹிட் பண்ணுவீங்களே, அப்புறம் என்னது டியூனை கேட்குறீங்க சார்? உங்க படத்துக்கு மியூசிக்கே தேவையில்லை, நீங்க ஸ்டோரி டைரக்ஷன்லயே உங்க படத்தை ஹிட் பண்ணீங்க.
3: ராஜ்குமார், இந்த பாரதிய ஜெயகணையா, நம்ம படத்தோட பாட்டெல்லாம் சூப்பர் ஹிட் ஆகணும். ஒரு மியூசிக் டைரக்டர் சொல்லு.
4: சிஆர் கண்ணன் இனிஷியல். நாம என்ன பாதி கேஷா வாங்கிக்கலாமா? அது சரி.
3: மிஸ்டர் கண்ணன், நான் எடுக்க போற இந்த படம் ஹிட் ஆகுதோ இல்லையோ, இந்த படத்துக்கு நீங்க போற அத்தனை பாட்டும் சூப்பர் ஹிட் ஆகணும். அந்த பாரதியை தேடி போற அத்தனை பேர் உங்களை தேடி ஓடி வரணும்.
5: ஒரு கல்ல ரெண்டு மாங்கன்னு சொல்லுவாங்க, நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மாங்கா வடிக்க போறோம். குறி தப்பாது.

0: வியா இருக்கான பாட்டு சிட்டிலாம் ஓகே, கிராமத்துலாம் பாடுத?
1: கிராமத்துலயா? குக்கிராமத்துல எல்லாம் பாடுது மாமா.
2: பேசிட்டியா? எப்ப பேச போற?
3: பேசவே முடியாது போல இருக்கு.
2: அப்படின்னா?
3: நீ பெங்களூர்ல இருந்து மெட்ராஸ் வந்தது, உங்க அப்பா பெரிய மியூசிக் டைரக்டர் ஆனது, இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். ஆனா அது கரெக்டா நம்ம லவ் பத்தி பேச வேண்டிய நேரத்தில் நடந்தது பார். அதான் ப்ராப்ளம். ஏற்கனவே உங்க அப்பாக்கும் எங்க அப்பாக்கும் ஆகாது, இனிமே சான்ஸே இல்லை.
2: எனக்கு தெரியும் நீ என்ன சொல்ல வந்திருக்கேன். எனக்கு தெரியும். ஓடி போயிடலாம்னு கூப்பிட போற.
3: வைத்திய மாதிரி பேசுறிய. எத்தனை வாட்டி சொல்றது ஓடி போயிடலாம்னு கூப்பிட மாட்டேன்னு?
2: நம்ம அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க, நாம ஓடி போக மாட்டோம். வேற என்ன பண்றது?
3: வேற என்ன பண்றது? நீயும் நானும் பிரிஞ்சிடலாம். இனிமே நீ வேற நான் வேற. எனக்கு பாம்பேல எம்பிஏ படிக்க சீட் கிடைச்சிருக்கு, நான் பாம்பே போய் தொலைக்கிறேன். நீ யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா நிம்மதியாரு போதுமா? நாம சேருக்கு வேற வழி இல்லைன்னு கேட்டிய, ஒரு வழி இருக்கு. சப்போஸ் உங்க அப்பாக்கு என்ன பிடிச்சது, எங்க அப்பாவுக்கு ஒன்னு பிடிச்சது, அப்ப நம்ம கல்யாணம் நடக்கும் இல்லையா?
2: ஆமா, எங்க அப்பாவுக்கு எப்படி ஒன்னு பிடிக்க வைக்கிறது, உங்க அப்பாவுக்கு எப்படி என்ன பிடிக்க வைக்கிறது?
4: நானே சொல்லக்கூடாது. அடக்கன்னா அடக்கம், அப்படி ஒரு அடக்கம். யாரோ ஒரு தடியின போய் டிரைவரா சேர்த்திருக்காரு. இந்த பாருமா, அந்த தடியின தூக்கணும், என் மச்சான சேர்க்கணும். நீ சொன்ன உங்க அப்பா கேப்பாரு. சிபாரிசு பண்ண
2: அது முடியாது.
4: நீ மச்சான விடு, என் மேல உனக்கு பாசம் இல்லையா?
2: பாசம் இருக்கு, ஆனா அது மட்டும் முடியாது.
4: அதான் ஏங்கறேன்.
2: அந்த டிரைவரை சிபாரிசு பண்ணதே நான் தான்.
3: ஹலோ ராமன் சார். அந்த பாண்டி,
4: நான் என்ன சடுகுடுன்னு சொன்னேன்?
3: புது டிரைவர்.
5: நான்
6: உங்க பாட்டிக்கு கால் ஒடிஞ்சிருக்கல.
2: அவங்கள பாத்துக்க புதுசா வந்திருக்கிற நர்ஸ்.
7: உங்க பேர் என்ன?
2: கல்யாணி.
8: யார் நீ?
2: கல்யாணி, டாக்டர் பாலா திருப்புர சுந்தரியில அவங்க அனுப்புனாங்க.
8: அதுக்காக ஷூ காலோட வீட்டுக்குள்ள வருவியா? இது என்ன ஹாஸ்பிட்டலா? இது கூட தெரியல, என்ன நர்ஸ் நீ? ஆரம்பமே சரியில்லையே.

0: நேரா போயே ரைட்ல திரும்பு. ஓ
1: குட் மார்னிங் மேடம், நான் கல்யாணி, உங்க ஃபேமிலி டாக்டர் டாக்டர் பாலா திருபுர சுந்தரி அனுப்புனாங்க.
0: இத பாரு, ஏதோ என் பையனும் டாக்டரும் சொன்னாங்கன்னு தான் போனா போதும் வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன். என்ன தொந்தரவு பண்ணாம முதல்ல வெளியே போ, போ அங்க போய் ஒரு சேர போட்டு உட்காரு.
1: உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்குமா?
0: ஆனா ஸ்வீட்டுக்கு தான் என்ன பிடிக்காது, எனக்கு சுகர் கம்ப்ளைண்ட். எறும்பு புத்துக்குள்ள எழுத்துட்டு போற அளவுக்கு என் உடம்பு பூரா சக்கரை.
1: ஐயோ, அப்படின்னா ஸ்வீட் சாப்பிட கூடாது, தெரியாம குடுத்துட்டேனே.
0: கரெக்ட், தெரியாம தான் குடுக்கணும், தினமும் குடுக்கணும், திருட்டு தினமும் குடுக்கணும், அப்பதான் உனக்கு இங்க வேலை.
2: அவ வேலையில இருந்தா தானே குடுக்கறதுக்கு. ஏமா, சுகர் பேஷண்ட் ஸ்வீட் சாப்பிட கூடாதுன்னு தெரியாது என்ன நர்ஸ் நீ?
0: ஏங்க ஏங்க அவளை திட்டுறீங்க, எனக்கு சுகர் இருக்குன்னு அவளுக்கு எப்படிங்க தெரியும்?
2: தெரிஞ்சுக்கணுமா? அப்பதான் நர்ஸ். பாருமா, இனிமே யார் கொடுத்த அவ ஸ்வீட் சாப்பிட்டாலும் உன் வேலை தான் போகும், புரிஞ்சுதா?
1: உங்களுக்கு சுகர் இல்லையே, நீங்க சாப்பிடலாமே.

0: ஆனா ஸ்வீட்டுக்கு தான் என்ன பிடிக்காது, எனக்கு சுகர் கம்ப்ளைண்ட். எறும்பு புத்துக்குள்ள எழுத்துட்டு போற அளவுக்கு என் உடம்பு பூரா சக்கரை.
1: ஐயோ, அப்படின்னா ஸ்வீட் சாப்பிட கூடாது, தெரியாம குடுத்துட்டேனே.
2: கரெக்ட், தெரியாம தான் குடுக்கணும், தினமும் குடுக்கணும், திருட்டு தினமும் குடுக்கணும், அப்பதான் உனக்கு இங்க வேலை.
3: அவ வேலையில இருந்தா தானே குடுக்கறதுக்கு. ஏமா, சுகர் பேஷண்ட் ஸ்வீட் சாப்பிட கூடாதுன்னு தெரியாது என்ன நர்ஸ் நீ?
0: ஏங்க ஏங்க அவளை திட்டுறீங்க, எனக்கு சுகர் இருக்குன்னு அவளுக்கு எப்படிங்க தெரியும்?
3: தெரிஞ்சுக்கணுமா? அப்பதான் நர்ஸ். பாருமா, இனிமே யார் கொடுத்த அவ ஸ்வீட் சாப்பிட்டாலும் உன் வேலை தான் போகும், புரிஞ்சுதா?
1: உங்களுக்கு சுகர் இல்லையே, நீங்க சாப்பிடலாமே.
4: ஹலோ, யா, யூ ஆர் ரைட். ஜானகியா காலேஜ் போயிருக்காங்க. ஐ வில் டெல் தட் யூ ஹவ் கால்ட். வெல்கம். வணக்கம்.
5: என்ன படிச்சிருக்கேன்?
4: 9வது.
5: பேசுற இங்கிலீஷை கேட்டால் பிஏஎம்ஏ மாதிரி இருக்கு.
4: இங்கிலீஷில் பேசணும்னு ஆசை, தபாலில் கற்றுட்டு இருக்கேன்.
5: எங்கிட்ட ஏதாவது போய் சொல்றியா நீ?
4: ஐயோ இல்லை சார்.
5: அப்படி ஏதாவது தெரிஞ்சது அவ்வளோதான்.
1: ஐயோ, 5 மணி ஆச்சே.
0: ஆகட்டுமே,
1: காலேஜ் விட்டுரும்.
0: விட்டா என்ன,
1: பஸ் எல்லாம் கூட்டமாயிரும். ஓகே மேடம், பாய்.
6: நர்ஸ் திசைங்க, பேக்ல இருக்கா? மாத்திட்டியா? போலி டாக்டர் மாதிரி போலி நர்ஸ். ஆள் மாறாட்டத்துக்கு ஈபி கோல என்ன தண்டனை தெரியுமா? 6 வருஷம் கடுங்காவல்.
1: யார் நீங்க?
6: கேஆர் பாரதி வீட்டுல நீ நர்ஸா இருக்கியே, அந்த இடத்துல இருக்க வேண்டியவன் நான். என் பேரு தான் கல்யாணம், 16 வருஷம் சர்வீஸ். பயப்படாத, கிருஷ்ணா உங்க லவ பத்தி சொன்னான், அதனாலதான் நீ அங்க போறதுக்கு அலோவ் பண்ண. அது கூட அந்த மறதி டாக்டர் பாலா திரிபுர சுந்தரி என்ன பார்த்தது இல்ல, அதனாலதான் முடிஞ்சது. புரிஞ்சதா? காதல் புனிதமானது, ஆனா நர்ஸ் தொழில் அதையும் தாண்டி புனிதமானது.
7: இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சுக்காம நான் விட மாட்டேன்.
8: ஐயோ வேணாம் மேடம்.
7: அது எப்படி, பாம்பேல படிக்கிற கிருஷ்ணா நம்ம ஹாஸ்பிடலுக்கு எப்படி வந்தான்? இத தெரிஞ்சுக்கலன்னா என் மண்டை ரெண்டா வெடிச்சிடும்.
8: நீங்க யாரையோ பார்த்து உளறீங்க.
7: சரி, கிருஷ்ணா இங்க இருந்தானா நான் உளரலன்றத ஒத்துக்கறியா?
8: ஓகே, ஃபாலோ மீ.
0: கிருஷ்ணா இங்க இல்ல, பாம்பேல தான் இருக்கான்னு சொன்னா நம்ப மாட்டீங்கல்ல. இருங்க, டயல் பண்ணி கொடுக்கறேன். 022 பாம்பே கோட், தெரியும்ல? ரிங்காவது.
7: ஆகட்டும், ஆள் அங்க இருந்தா தானே.
0: ஹலோ, பாம்பே டாடா இன்ஸ்டிடியூட்.
9: யா,
0: மேன் கிருஷ்ணா சே பாத் கர் சக்தி ஹூ?
8: கண்டிப்பா பாம்பே தான், தெலுங்குல பேசுறாங்க.
0: ஃபர்ஸ்ட் இயர் எம்பிஏ.
9: ஒன் மினிட் மேம்.
0: வெயிட் கருங்கி.
9: யூ கால் மீ சார். உன் ஃப்ரெண்ட் கிருஷ்ணாக்கு ஃபோன் பா. அவங்க இல்லையே.
8: இருக்கான் இருக்கான், கிருஷ்ணா இங்க இருக்கான்.
9: ஹலோ
0: ஹலோ கிருஷ்ணா, நான் அம்மா பேசுறேன்டா.
9: அம்மா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
0: நான் நல்லா இருக்கேன். இரு இரு இரு, ஒருத்தர் பேசணுமா. கிருஷ்ணா பாம்பேல இருந்து. இந்தாங்க.
7: ஹலோ, நான் டாக்டர் பாலா திரிபுர சுந்தரி பேசுறேன்.
8: நானும் பக்கத்துல இருக்கேன்னு சொல்லுங்க.
7: ரொம்ப முக்கியம். டேய் கிருஷ்ணா, நீ பாம்பேல இருந்தா பேசுற, பக்கத்து ரூம்ல இன்டர் காம்ல இருந்து தானே பேசுற?
8: அது பாத்ரூம்ங்க.
9: டாக்டர் என்னாச்சு உங்களுக்கு? நான் பாம்பேல எங்க காலேஜ்ல இருந்தா பேசுறேன். பேனா எங்க பிரின்சிபல் கிட்ட பேசுறீங்களா? கண்ணாடி போட்டு பார், பரவாயில்லையா?
7: நேத்துக்கு எங்க ஹாஸ்பிடல் கேண்டீன்ல ஒரு பையனை பார்த்தேன், அப்படியே ஓ உயரம் ஓ கலர் ஓ கண்ணு உன்ன மாதிரியே இருந்தான்.
9: சான்ஸே இல்ல. நீங்க ஞாபகம் மருதியில வேற யாரையோ பார்த்துட்டு நான் தாங்குறீங்க. நான் போன் வச்சுட்டுமா?
7: சரி, நான் தான் நர்ஸ் கல்யாணி அனுப்புறேன்னு சொன்னல, அதுக்குள்ள ஏன் அவசரப்பட்டு வேற நர்ஸ் வச்சிட்டீங்க?
0: ஐயோ டாக்டர், நீங்க அனுப்புற நர்ஸ் தான் கல்யாணி.
7: ஓ, எங்க ஹாஸ்பிடல்ல ஏகப்பட்ட நர்ஸா, அதுல மிஸ் ஆயிடுச்சு. இந்த பொண்ணு குரலை தான் கேட்டிருக்கேன், ஆளை பார்த்தது இல்ல.
8: பாத்திருந்தா மட்டும் ஞாபகம் ஆகும், பயங்கர ஞாபகம் வருது.
7: அப்ப நான் வரட்டுமா?
8: ஐயோ போன உங்களுது.
7: ஓ, ஐ அம் சாரி. யா,
8: கார்ட்லெஸ்ங்கிறதுனால கேர்லெஸா இருக்கறதா?
9: யா, கம்போசிங் ரெக்கார்டிங் ஐயா.
5: ஏவிஎம் போப்பா.
10: மாமா, லெஃப்ட்ல போட்டா ரைட்ல போட்டா மாமா?
3: ஏவிஎம் ஸ்டுடியோ போப்பா. அம்மா வண்டி நிறுத்துற இடத்துல யாரா வண்டி நிறுத்திருக்கா?
10: சிஆர் கண்ணகார் மாமா.
3: 20 வருஷமா நாம நிறுத்துற இடத்துல அவங்காரம் நிறுத்திருக்கா?
10: கொழுப்பு மாமா, கொழுப்பு.
3: அவனை சும்மா விட போறது இல்ல. யார் அந்த டிரைவர்? யோ டிரைவர்,
10: ஏ டிரைவர், மாமா கூப்பிடுற கால் கேட்கற.
3: கிருஷ்ணா
9: அப்பா,
3: நீங்க எங்க?
9: புரியுது, என்ன டிரைவர் நினைச்சு கூப்பிட்டா பாம்பேல இருக்க வேண்டியா இங்க இருக்கேன்னு பாக்குறீங்களா? யோசிக்காதீங்க, அதையும் நானே சொல்லிடுறேன். மெட்ராஸ் ஐடில ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் விஷயமா ப்ரொஃபசர் அர்ஜென்டா இங்க வர சொன்னாரு. அதான்
10: மெட்ராஸுக்கு வந்தது. சரி, ஏவிஎம் ஸ்டுடியோக்கு எதுக்கு வந்த?
9: அப்பாவை பாக்குதான் மாமா.
10: சரியா, பாம்பேல இருந்து எப்படி வந்த?
9: என்ன கேள்வி இது? ட்ரெயின்ல
10: தான். மத்தியானம் பாம்பேல இருந்து அம்மாவுக்கு போன் பண்ணியே?
9: போன் அம்மா பண்ண இல்ல. அம்மா சொன்னாங்களா போன் பண்ணல? அப்புறம் எப்படி ட்ரெயின்ல வர முடியும்? ஃப்ளைட்ல தான் வந்தேன்.
10: அப்ப அந்த ட்ரெயின்ல வந்தேன்னு சொன்னேன்.
9: ட்ரெயின்ல வரலான்ட்டு இருந்தேன், டிக்கெட் கிடைக்கல, ஃப்ளைட்ல வந்தேன் மாமா. அப்ப

0: கிளம்புறேன்ப்பா. இன்னைக்கு நைட்டு பாம்பேல இருக்கணும், ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு. நான் வரேன்ப்பா.
1: இருப்பா, நான் டிராப் பண்றேன்.
0: ஐயோ வேணாம்ப்பா, என்னன்னே டிராப் பண்ணிக்கிறேன்.
2: கார்ல டியூன் கேசட் இருக்கு, போய் எடுத்து வாப்போ.
3: அவன் பாண்டி எங்கேயாவது காரை. சரி சரி,
1: நம்ம வண்டியிலேயே நான் டிராப் பண்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருக்கு, நீ உள்ள போய் அந்த ராமநாதன் கூட்டிட்டு.
0: ஐயோ அவர்லாம் கூப்பிடணும்ப்பா, டைம் ஆச்சுப்பா.
1: கிருஷ்ணா வண்டி நடுது.
0: எதுக்குப்பா வண்டி எடுத்து சொன்னீங்க?
1: வண்டி ரிவர்ஸ் எடு.
0: ரிவர்ஸ்ல போய் திரும்பி இந்த ராமநாதன் பாக்கவா.
1: இல்ல பின்னால நம்ம டாக்டர் இருக்காங்க.
0: பின்னாடினா டிக்கி இல்லையா?
1: என்ன விளையாடுறியா? வண்டி ஏதோ பிரேக் டவுன் ஆயிருக்கு, என்ன ஏதுன்னு தெரியல, நடு ரோட்ல நின்றுட்டு இருக்காங்க, என்னன்னு கேட்க
0: வேணா? அப்பா அப்பா, ஃபிளைட்டுக்கு நேரமாச்சு, ஏர்போர்ட் போலாம்ப்பா. இதுக்கு தான் நான் ஆட்டோலே போறேன்னு
1: சொன்னேன். என்ன ஃபிளைட் ஃபிளைட்டுன்னு குதிக்கிற? இன்னும் ஃபிளைட்டுக்கு 1 hour இருக்கு, நான் வந்து ஏத்தி விடுறேன், நீ ரிவர்ஸ் எடு.
4: ஹலோ கேஆர்பி சார்.
1: என்ன டாக்டர், என்ன ப்ராப்ளம்?
4: வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. ஹாய் கிருஷ்ணா. ஐயோ கிருஷ்ணா, நீ எப்படி இங்க குழம்புறியே?
1: என்ன டாக்டர், நீங்க நார்மலா பேசினாலே நாங்க குழம்புவோம், இப்ப நீங்க குழம்புறீங்க.
4: குழம்புல கேஆர்பி சார், மத்தியானம் பாம்பேல இருக்கிற கிருஷ்ணா கூட போன்ல நான் பேசினே.
0: ஓ நீங்களும் பேசுனீங்களா?
4: என்னது, நீங்களும் பேசுனீங்களாவா? என்ன விளையாடுறியா? பாம்பேல இருந்து போன்ல நீதானே கூட பேசினே?
0: நீங்க போன் பண்ணும்போது பாம்பேல இருந்து ஃளைட் பிடிச்சு மெட்ராஸ் வர டென்ஷன் இருந்தேன், இப்ப மெட்ராஸ் இருந்து ஃளைட் பிடிச்சு பாம்பே போற டென்ஷன் இருக்கேன். ஆளை விடுங்க.
4: சரி, நேத்துக்கு நீ எங்க இருந்த?
0: டாக்டர் என்ன கேள்வி இது? பாம்பேல தான்.
4: ஏய் நேத்துக்கு நீ ஹாஸ்பிடலுக்கு வரல?
0: அது பால் பாண்டியா இருக்கும்.
4: இப்ப நீ வசமா என்கிட்ட மாட்டிக்கிட்ட. நேத்துக்கு வந்தவன் பால் பாண்டின்னு உனக்கு எப்படி தெரியும்?
0: நீங்க சொல்லித்தான்.
4: நான் சொன்னனா?
0: ஆமா, நான் என்ன உங்களை மாதிரி ஞாபகம் வருதியா? நீங்க தானே நேத்து போன்ல என்ன மாதிரி ஒருத்தன ஹாஸ்பிடல்ல பார்த்தேன், அவன் பேர் பால் பாண்டின்னு சொன்னீங்களே, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா?
1: ஏய் இந்த விஷயத்தை தோட விட்டுருங்க, நான் வர்றேன்.
0: வரேன் டாக்டர், பாம்பே போயிட்டு நான் உங்களுக்கு மறுபடியும் ஃபோன் பண்றேன்.
1: பார்க்கலாம் டாக்டர்.
2: ஏய் அந்த டிரைவர் வந்து சீட்டு கிழிச்சு அனுப்பிடா.
1: வந்தா தானே சீட்டு கிழிச்சு அனுப்புறதுக்கு, அவன் கேஆர்பிக்கு வண்டி ஓட்ட.
0: என்ன மன்னிச்சுங்கய்யா.
2: டேய் டேய் எழுதுடா. என்னடா
0: சொல்லுங்க, ஒரு நிமிஷம்.
1: இந்த மாய்மா எல்லாம் வேண்டாம், எங்களை வீட்டுல விட்டுட்டு அப்புறம் நீ வேலையை விட்டுரு.
0: நான் எவ்வளவு வாட்டி சொல்லியும் கேட்காம அந்த டபிள்யூஆர்பி.
1: ஏய் டபிள்யூஆர்பி இல்லடா, கேஆர்பி.
0: பாத்தீங்களா, அவர் பேர் கூட எனக்கு ஒழுங்கா தெரியல, அவரு கூட நான் போய் சேருவேன், நீங்க எப்படி எதிர்பார்க்கலாம்? சம்பளமா
4: 1000 ரூபாய்
5: முதல்ல கிருஷ்ணாவை பாத்தீங்க, அதுக்கப்புறம் பாண்டிய பாத்தீங்க, நடிச்ச கல்யாணியை பாத்தீங்க, இப்ப ஜானகி பாத்தீங்க. நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது யார் தெரியுமா? டாக்டர், ஒரு பைத்தியக்கார டாக்டர். வண்டி எங்க விட, கீழ்பாக்கமே இல்ல குடசீலமா?
0: ஐயா ஏவிஎம் தானே?
4: இல்லப்பா, கே கே ஜுவல்லரி போனோம், டிநகர்ல இருக்குல்ல.
0: சரிங்கம்மா,
2: முதல்ல ஜானகி காலேஜ் போயிடு, போகும்போது அவளையும் கூட்டு போயிடும்.
4: ஜானகி எதுக்கு, நகை தானே எடுக்க போறோம், அவ பாட்டு கிளாஸ் அட்டன் பண்ணட்டுமே.
2: இதோ பாரு, லஞ்ச் டைம் தானே, கூட்டிட்டு போயிட்டு ஒரு மணி நேரத்தை திருப்பி கொண்டு வந்து காலேஜ்ல விட்டுரும்.
0: ஐயா சின்னமா காலேஜ் திருவான்மூர்ல கே கே ஜுவல்லர்ஸ் டிநகர்ல டிராபிக்ல லேட் ஆயிரும், பாப்பாவை ஒரு நேரத்தில் விட முடியுமா தெரியல. நான் வேணா நான் கிடைக்க போயிட்டுங்களா?
2: ஏய் எனக்கு தெரியும் நீ போ.
0: அப்ப நிச்சயமா காலேஜ் தான் போறங்களா?
2: ஜானகி காலேஜுக்கு போ. ஏன் நிறுத்திட்ட?
4: ஏன்பா வண்டி ஆஃப் ஆயிடுச்சு?
0: சின்னமா காலேஜ் கட்ட அடிக்கிறது வண்டிக்கே பிடிக்கல போல இருக்குமா, அதான் பிரேக்
2: அடிக்காம என்னன்னு போய் பாடுறேன்.
0: சரிங்க சார். ஐயா இது என்ன ரிப்பேர் தெரியல, நர்ஸுக்கு இது சே மெக்கானிக் போன் பண்ணிட்டு வந்துறேன்.
4: கன்சிடர்
6: சி ஓ என் எஸ்
0: சீக்கிரம்.
4: யாரு ஏன் அழற?
7: பாட்டி செத்து போயிட்டாங்க, பாவம் சின்ன வயசு.
4: பாட்டிங்கற எப்படி சின்ன வயசு?
7: இல்ல எனக்கு சின்ன வயசுல போயிட்டாங்க.
4: சரி சரி, இங்க என்ன அழுதுட்டு இருந்தா எப்படி? கிளம்பு. ஏன் இந்த பொண்ணு அழுதுட்டே போகுது? அவ பாட்டி இறந்து போயிட்டாங்களாம்,
6: பாவம் சின்ன வயசு.
4: துக்கத்துக்கு நீங்க போறீங்களா? எனக்கு இந்த வீட்டுக்குள்ளே எல்லா இடத்துக்கும் போக முடியல, அங்க நான் எப்படி போறது? சரி நான் போயிட்டு வரேன். நானே போல, சாவு வீட்டுக்கெல்லாம் நீங்க எதுக்கு போய்கிட்டு? சாவு வீட்டுக்கா? டிநகர் கேக்க ஜுவல்லரிக்கு போயிட்டு வரங்க.

0: அப்போ என் பொண்ணுக்கு உங்க பையன் கிருஷ்ணா கொடுக்க உங்களுக்கு சம்மதம்.
1: என்ன இப்படி சொல்லிட்டீங்க? சம்மதம் சொல்லிதானே சம்பந்தி மாட்ட சொல்லி அனுப்பிச்சே? ஏமா சொல்லலையா?
2: சொன்னாங்க.
0: இருந்தாலும் பொண்ண பெத்தவங்க முறையில நானே நேர்ல வந்து கேட்கணும் இல்லையா?
3: இந்த கல்யாணத்தால உங்க பையன் எங்க அண்ணன் பொண்ணு மட்டும் சேர போறது இல்ல, இன்னொரு சம்மதம் நடக்க போகுது. உங்களையும் கண்ணன் சார் தான் சொன்னேன். என் ஒய்ஃபுக்கு கண்ணன் சார் ரொம்ப நெருங்கின உறவு. இந்த கல்யாணம் வந்துச்சுன்னா நீங்க ரெண்டு பேரும் சந்திச்சு பேசிதான் ஆகணும். என்னன்னு
0: இல்லையா? பின்ன
1: கண்ணன் சம்பந்தப்பட்ட யாருகிட்டையும் நான் சம்பந்தம் வச்சுக்க முடியாது. அதுக்காக நீங்க வருத்தப்பட்டீங்கன்னா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சம்பந்திம்மா, மறுபடியும் பொண்ணு பார்க்க போனீங்கன்னா அந்த கண்ணனுக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு ஒரு தடவைக்கு நாலு தடவை செக் பண்ணிக்கோங்க.
3: கல்யாணம் தான் இல்லைன்னு ஆயிடுச்சு. நாம அந்த அம்மாட்ட கொடுத்த நகையை திரும்ப வாங்கிட்டுமா? ஒன்றும் இல்லை, ரெண்டு இல்லைண்ணே, 300 சவர நகை.
4: ஏண்டா இந்த நகையெல்லாம் கருப்பு பணத்தில் வாங்கினதுன்னு இன்கம் டேக்ஸ் காரங்கிட்ட மாட்டி விட்டுருவோமா?

0: ராம்குமார் ஃப்ரம் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், ஜானகி ஃப்ரம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்.
1: சார், நாங்க இங்க சோதனை போட வந்திருக்கோம். இங்க கூட கோஆப்ரேட் பண்ணுங்க. இஃப் யூ டு தட், எல்லாமே ஸ்மூத்தா முடியும் நினைக்கிறேன்.
2: ஓஎஸ் தாராளமா செக் பண்ணுங்க. நான் ஒழுங்கா டாக்ஸ் கட்டறவன், மனசாட்சி படி வாழ்றவன்.
0: சார், இந்த ப்ராப்பர்ட்டி பத்தின டீடைல்ஸ்.
2: இந்த ப்ராப்பர்ட்டி
0: நீலாங்கரில் ஏதோ வாங்கியிருக்கிறதா
2: இருக்கு. இன்னும் 5 மினிட்ஸ்ல ஆடிட்டர் வரதே வந்துருவார், அவர் டீடைல்ஸ் கொடுப்பார். மேடம், சினிமா இண்டஸ்ட்ரியில அதிகமா வரி கட்டுறவங்கள நான் ஒருத்தன் தெரியுமா உங்களுக்கு?
1: அதனால மட்டும் நீங்க உண்மையை மறைக்கலன்னு ஆயிடாத சார். நாங்க இங்க கடமையை தான் செய்றோம்.
2: நான் நேர்மையான
0: தெரியும் சார். இருந்தாலும் கணக்குல வராத பணத்துல நீங்க எக்கச்சக்கமா நகைய வாங்கி குமிச்சிருக்கிறதா எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கே
3: சார். கே கே ஜுவல்லர்ஸ் கொடுத்த 300 தொனுக்கு மேல இருக்கும். மாட்டினா மானமே போயிடும். எல்லாம் ஏனகதானே, யார் நம்புவா? பெரியவருக்கு தான் அவமானம்.
4: ஆமா, இந்த புத்தி முதலேயே இருந்திருக்கணும். நகையை ஒழிச்சு வைக்கிறது வழி சொல்றீங்க.
5: ரைட்ல எத்தனை கோடி கிடைச்சது சார்? சார் பதில் சொல்லிட்டு போங்க சார். சார் ஒரு நிமிஷம் சார், அந்த சூட் கேஸ் எதாவது கிடைச்சதுங்களா?
0: ஒன்றும் கிடைக்கலையா?
3: எங்கடி
4: தெரியலையம்மா.
3: இது எப்படி உங்ககிட்ட?
4: இது என்கிட்ட இல்லைன்னா இந்நேரம் நீங்க போலீஸ்ல இருந்திருப்பீங்க.
3: சம்பளத்துக்கு வேலைக்கு இருக்கிற இவனுக்கு இருந்து அக்கறை கூட சம்மதி எனக்கு இல்லாம போயிடுச்சு. மன்னிச்சிருமா.
4: ஐயோ, பெரியவங்க நீங்க போய் என்கிட்ட.
3: பெரிய மனுஷியா இருந்து சொல்றம்மா, உன் நல்ல மனசுக்கு உன் ஆசைப்படியே கல்யாணம் நடக்கும்.
5: ஹலோ, யார் எடிட்டர் சாரா? சார், நான் சுதாகர் பேசுறேன் சார். கேஆர்பி வீட்டில் ரைட் நடந்தாலும் உண்மைதான் சார், ஆனால் பணம் எதுவும் மாட்டலையா சார்? நான் என்ன சார் பண்ணிட்டேன்?
6: கேஆர்பி வீட்டில் ஒன்றும் கிடைக்கலன்னா திரும்ப வந்துடுறதா? இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பண்ணுங்கயா. கேஆர் பாரதி பஞ்சுனா நெருப்பு யாரு? சிஆர் கண்ணு. அங்கே போய் ஏதாவது மேட்ரு கிடைக்குதான்னு பாரியா.
5: ஓகே சார்.
7: ஆ,
5: தாத்தா
7: வா வா உட்காரு.
5: நான் தின சினிமா பத்திரிகை நிருபர்.
7: நான் இல்லைண்ணா.
5: அட, அது இல்லை தாத்தா. சிஆர் கண்ணன் சார்கிட்ட ஒரே ஒரு பேட்டி மட்டும் எடுக்கணும்.
7: அது முடியாது.
5: ஏன், வீட்டில் இல்லையா?
7: அவர் பர்சனல் வேலையாக இருக்கார்.
5: பேட்டி கூட கொடுக்க முடியல. அப்படி என்ன பர்சனல் வேலை?
7: தூங்கிக்கிட்டு இருக்காரியா? தூங்குறது பர்சனல் வேலை.
5: 7 மணிக்கலாமா? ஏங்க அப்படி அல்வா கொடுக்குறீங்க? பேட்டி எடுக்காம இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன்.
7: சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ல வைக்கிறீங்க? அவர் தண்ணி அடிச்சிட்டுக்காரியா? போவேலி பேட்டி கொடுத்தா எடுப்பியா? நல்லா இருக்குமா? போயிட்டு வா, நாளைக்கு வா.
5: மறந்தாத்தா ஒரு உத்தரம்.
0: இந்த பத்திரிகை படிச்சீங்களா? என்ன பிடிக்காரன் எழுதியிருக்கான். அதை படிச்சுட்டு அவன் எனக்கு துக்கம் சரிக்க போன் பண்றான். உடல்லதுதான் சொல்ல, உடல்லதுதான் சொல்ல கண்டவெல்லாம் கன்வின்ஸ் பண்றான். தேவையா எனக்கு அவமானமா இருக்கு.
1: என்னங்க பத்திரிக்கைக்காரங்கன்னா அப்படிதான் எழுதுவாங்க. நீங்க மட்டும் தான் குடிக்கிறீங்களா?
0: முன்னால என் மார்க்கெட் போனதுக்கானமே நான் குடிச்சதுனாலதானா? இப்ப நம்பர் ஒன் மியூசிக் டைரக்டரா இருக்கல, அந்த இடத்த குடிச்சு அழிச்சிருவனா? இவன் எழுதுனா உடனே என் மார்க்கெட் போயிடுமா? அதெல்லாம் கூட எனக்கு வருத்தமா இல்ல. இந்த நியூஸ் சொன்னதே இந்த வீட்டுல இருக்க ஒரு ஆள் தான் பத்திரிகையில ஆணித்தரமா எழுதியிருக்கான். எப்படி இருக்கும் எனக்கு? யாரு யாரு அது சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்சாகணும். நியூஸ் கொடுத்தது யார்? இப்போ நீங்களே சொல்றீங்களா இல்லை அந்த நிருபரை கூப்பிட்டு கேட்கட்டும்?
8: ஐயா, அந்த பத்திரிக்காரன் நான் எவ்வளோ சொல்லி உங்களை பேட்டி எடுக்காமல் போக மாட்டேன்னு சொல்லிட்டான். அவன் நடுப்பருக்கு வேறு வழி தெரியாமல் நான் தான் நீங்கள் குடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டேன்.
0: வேலையை விட்டு அனுப்பிச்சிட அவனை. இங்கே இருக்கக்கூடாது அவன். முதல்ல அவனை வீட்டு விட்டு வெளியே போச்சு. என் கண்ணு முன்னாள் நிற்கக்கூடாது. ஆமாம்.

0: முதல் ரவுண்டு தான் 3 cheers, மூணாவது ரவுண்டுக்கு அதுக்கு
1: இல்ல இல்ல உங்க ரெண்டு பேரும் காம்பினேஷன் வந்த மூணு படங்களும் 100 days ஓடி இருக்கு. அதான் தனித்தனியா சொல்லாம மொத்தமா 3 cheers.
2: நான் தண்ணி அடிச்சு பேசுறேன்னு நினைக்காதீங்க, ஆத்மார்த்தமா சொல்றேன். இந்த படத்தோட வெற்றிக்கு முக்கியமான காரணங்கள்ல உங்க மியூசிக்கும் ஒண்ணு.
1: அது என்ன முக்கியமான காரணங்கள்னு பன்மையில சொல்லி கூட்டத்தை சேர்க்கறீங்க? 2 rounds போட்டாச்சு இல்ல, தைரியமா ஒத்துக்குங்க. படம் 100 நாள் ஓடுறது ஒரே காரணம் எங்க அண்ணாவோட மியூசிக் தான். ரோஸ் பிளஸ் சிரிச்சு மழுப்புனா அது என்ன அர்த்தம்?
2: உங்க அசிஸ்டன்ட் குடிச்சிட்டு நல்லாவே உளறாரு.
1: ஒத்துக்கிறேன், உங்க அசிஸ்டன்ட்ஸ் எல்லாம் குடிக்காமலே உளறுவாங்க.
0: இன்னைக்கு
1: இந்த படம் ஓடுறது காரணம் அண்ணாவோட பாட்டு இல்லைங்கிறீங்களா?
2: அப்படி சொல்லல, பாட்டும் காரணம்னு நான் சொல்றேன், பாட்டு மட்டும்தான் காரணம்னு நீங்க சொல்றீங்க.
0: அவன் மட்டும் இல்லையா, ஒரே அதான் சொல்லுது.
2: 5 பாட்டு இருக்கு, மொத்தம் 2 reels வருமா? மீதி 12 reels நில்லுன வெள்ளக்கார மாதிரி படம் எடுக்கியா?
0: பாட்டே இல்லாம
2: பேசுதலா இருக்கு. என்ன விஷயம்?
3: டைரக்டர் வேணு மகாதேவன் இல்ல, அவரே எங்க அப்பா குடிச்சிட்டு தப்பா பேசிட்டாரு. அப்படி அவரை பேசுறதுக்காக வருத்தப்பட்டு எங்க அப்பா ஃபீல் பண்றாரு. பாவமா இருக்கு.
2: அப்புறம் டப்பிங் தியேட்டர் போட்டாச்சா? என்ன வந்துப்பா,
4: ஏற்கனவே வீட்ல இருந்து வரேன். நேற்றுனே பார்த்தில் குடிச்சிட்டு உங்களை பற்றி தப்பாக பேசிட்டாரா? நீங்கள் ஒரு வார்த்தை மனுஷன் சொல்லணும்னு எதிர்பார்க்குறாரு. போன உங்கள்கிட்ட பேசணும் ட்ரை பண்ணார், ஆனால் முடியல.
5: நீ யார்? அவர் பிஏவா?
4: டிரைவர்.
5: டிரைவ் சார் கணன் விஷயமா நீ என்ன எத்தனை தரம் பார்த்தாலும் நீ நினைக்கிறது நடக்காது
4: சார். நீங்கள் ஒரே ஒரு
5: தடவை அனுப்பப்பா. ஐயோ ஐயோ

0: பேர் என்ன?
1: பாண்டி.
0: சிஆர்கண்ணனுக்கு நீ என்ன டிரைவர் மட்டும்தானா இல்லை?
1: அன்னைக்கு பார்ட்டியில் நான் அப்படி பேசியிருக்கூடாது, என்ன மன்னிச்சிருங்க சார்.
0: மன்னிக்கிறதுக்கு எனக்கு வயசு கிடையாது, ஆனால் மறக்கிறதுக்கு மனசு இருக்கு.
1: தேங்க்ஸ் சார்.
0: தேங்க்ஸ் எனக்கு சொல்லாதீங்க, உங்கள் டிரைவர் பாண்டிக்கு சொல்லுங்கள். இந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் சார். ஷூட்டிங்கு, பில்லியர்ட்ஸ் கிளப்பு, ரோடு, வீடுன்னு எங்கே போனாலும் என் பின்னால் சுற்றி சுற்றி வந்து ராத்திரி பூரா மழையில் நின்று என் மனசை மாற்றி இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு அவன் தான் காரணம்.
2: நீ பண்ணது கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கல. யாரை கேட்டு என் ஒய்ஃபை பாட வச்சேன்?
3: யாரை சார் கேட்கணும்? பாட போகிறது அவங்க கேட்டேன், பாடினாங்க. கேட்க போகிறது ஜனங்க கேட்டு வச்சாங்க.
2: பேசாத, நீ செஞ்சதே தப்பு, அதுக்கு பதில் பேசுறது அதை விட தப்பு. நீ செஞ்ச காரியத்துக்கு என்கிட்ட மன்னிப்பு கிட்ட கூட பத்தாது.
3: மன்னிப்பா? அது கூட நான் எதுக்கு கேட்கணும்? அப்படியே நான் தப்பு பண்ணிட்டேன்.
2: அப்போ நீ மன்னிப்பு கூட கேட்க மாட்டேன்.
3: சரி, மன்னிப்பு கேட்கலன்னா என்ன சார் பண்ணுவீங்க? வேலையை விட்டு தூக்குவீங்க. வேலை போனால் பரவாயில்ல சார், ஆனால் ஒன்று மட்டும் புரியுது, உங்களை கேட்காம உங்களை பாட வச்சது கூட உங்களுக்கு கோவம் இல்லை. உங்கள் கோவமே அவங்க பாடினது தான். ஏன் சார், எவ்வளோ பாடகியை இன்ட்ரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, ஆனால் நல்ல ஒரு பாடகியை தாலி கட்டி குடும்ப தலைவியாக முடக்கி வச்சிட்டீங்களே. பாரதின்னு பேர் வச்சுக்கிட்டு பெண்ணுரிமைக்கு அகேன்ஸ்டாக கேஷுவலாக காரியெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க.

0: வாங்க சார், என்னை பார்க்க ஹோட்டலுக்கெல்லாம் வந்துட்டு உட்காருங்க சார். சார் சாப்பிட்றக்கு ஏதாவது?
1: இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேணும். அன்னைக்கு பார்ட்டியில் தண்ணி அடிச்சுட்டு அந்த டைரக்டர்கிட்ட ரொம்ப தப்பாக பேசிட்டேன். அவர் மன்னிச்சாதான் என் மனசு நிம்மதியாகவும் ஆயிடுச்சு. அவனை வீட்டு விட்டு வெளில அமைச்சாலும் அதெல்லாம் மனசில் வச்சுக்காம நீ இந்த காரியத்தை ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. சரி நாளைக்கு மதியம் நம்ம வீட்டுக்கு வந்துடு சாப்பாட்டுக்கு.
2: சார் அவர் பொண்ணை லவ் பண்ற சார், அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்க உதவி வேணும்.
1: ஏன்பா என்ன பிரச்சனையா?
2: ஆமா சார்.
1: பிரச்சனை பண்றது யாரு, பொண்ணோட அப்பாவா இல்ல உன் அப்பாவா?
2: இல்ல ரெண்டு பேரும் தான்.
1: என்ன பிரச்சனை? நீங்க லவ் பண்றது ரெண்டு அப்பாக்கும் பிடிக்கலையா?
2: நீங்க வேற, ரெண்டு அப்பாக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்கல, பிரச்சனையே அதான்.
1: ம், புரிஞ்சிச்சு. உனக்காக நாங்க வந்து சப்போர்ட் பண்ணி பேசி பொண்ணு கேட்கணும் அதானே?
3: மாப்பிள்ள கேட்டு வரணும்னு சொன்னேன், எங்க வரணும்னு சொல்லலையே.
4: மகாலிங்கபுரம் கெஸ்ட் ஹவுஸ்.
1: எங்க வரணும்?
2: மகாலிங்கபுரத்துல ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸ்.
4: இந்த கெஸ்ட் ஹவுஸ் தான், வாங்க ப்ளீஸ் வாங்க.
3: மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்தாச்சா?

0: நாங்கள் இந்த மாதிரி பண்ணது ஒரு நல்லதை நினச்சி. எனக்கு ஜானகியையும் ஜானகி கண்ணையும் பிடிக்கும், ஆனால் உங்களுக்கு ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்காது.
1: நிறுத்தரா, இத்தனை நாளாக நல்லவனாக நினச்சது இருக்குது, ஆனால் கல்யாணம் அது இதுன்னு பேசினேன், குலக்காரனாயிடுவேன்.
2: இந்த கண்ணை மாறவே இல்லை பாத்தியம்மா, எங்கள் சண்டையினால உங்கள் கல்யாணம் நிற்க வேண்டாம், அதை நான் நடத்தி வைக்கிறேன்.
0: வேண்டாம்ப்பா, நீங்கள் ரெண்டு பேரும் ஏற்றுக்கிட்டு இந்த கல்யாணம் நடக்கணும்னா இவ்வளோ கஷ்டப்பட்டோம், அவர் சம்மதம் இல்லாமல் எங்களுக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்ப்பா.
3: ஜானகி அவருக்கு மட்டும் பொண்ணு இல்லை, எனக்கும் பொண்ணுதான்ப்பா. என்ன பொறுத்த வரைக்கும் உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. பாரதி சார், நாம தேதி குறிப்போம், மண்டபம் பார்ப்போம், பத்திரிக்கை அடிப்போம், அவர் நிச்சயமா கல்யாணத்துக்கு வருவார், எனக்கு நம்பிக்கை இருக்கு.
2: அண்ணா, ஒரே பொண்ணு, அவளுக்கு கல்யாணம், பிடிவாதத்தை விட்டுருங்க, கல்யாணத்துக்கு வாங்க. அப்படி நீங்க வரலனாலும் வீட்டுல எல்லாரும் கல்யாணத்துக்கு போகத்தான் போறாங்க, அப்படி போயிட்டா அந்த அவமானத்தை உங்களால் தாய்க்க முடியுமா?
1: உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், என் பேச்சு மீறி என் பொண்டாட்டியும் பொண்ணும் போயிடுவாங்களா?
2: உன் கல்யாணத்துக்கு தேதி முடிவு பண்ணியாச்சு, 14 AM முகூர்த்தம், 9:10 ரிசப்ஷனுக்கு சுதா ரகுநாதன் கச்சேரி.

0: கல்யாணம் ஆன உடனே அப்படியே போயிட வேண்டியதானே? இங்கே எதுக்கு வந்தீங்க? ஆசீர்வாதம் வாங்கத்தானே? அதுக்கு மட்டும் நான் வேணும் இல்லை? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எல்லாருமே சேர்ந்து தலையாட்டிட்டு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும்போது என்னை விட்டிங்க பாருங்க. இப்போ தெரிஞ்சு போச்சு இல்லையா, நீங்களாம் நிஜமாவே என் மேலே மரியாதை வச்சுருக்கீங்களா இல்லையா? மரியாதை இல்லாத வீட்டில் நான் எப்படி இருப்பேன்?
1: நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, எங்கள் ரெண்டு பேருக்கு இன்னும் கல்யாணம் நடக்கலாம். உங்கள் சம்மதம் இல்லாமல் அது நடக்கும் நடக்காது. முகூர்த்த நேரம் முடிகிற வரைக்கும் நீங்கள் வருவீங்கன்னு எதிர்பார்த்தோம். ரெண்டு அப்பா அம்மா சம்மதத்தோடு தான் அந்த கல்யாணம் நடக்கும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். எங்கள் அப்பா ஒத்துக்கிட்டாரு, நீங்களும் எப்போ ஒத்துக்கிறீங்களோ அப்போ தான் அந்த கல்யாணம் நடக்கும். அதுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, நாங்கள் காத்துக்கிட்டுருப்போம் காதலர்களாக. இதோ உங்கள் பொண்ணு, உங்ககிட்டயே விட்டுட்டு போகிறேன்.
0: என்ன நினச்சிட்டு இருக்க? நீ பாட்டுக்கு வருவேன், என் பொண்ணை லவ் பண்ணுவேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கூட்டிகிட்டு போவேன், தாலி கட்டாமல் கொண்டு வந்து விட்டுருவேன். என்ன விளையாடுறியா? நான் பொண்ணுக்கு அப்பாயா? அப்படி தான் சொல்லுவேன். கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடியாதுமே, நீ வந்து என்ன சமாதானப்படுத்தி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைப்பியா? அதை விட்டுட்டு தியாகம் பண்ணியாமே பெரிய தியாகம். பார், இப்ப மரியாதை வந்து என் பொண்ணு கத்த தாலி கட்டு, இல்ல நடக்கிறதே வேற. வா.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது PA ஆர்ட் ப்ரொடக்ஷன் சாரின் பூவெல்லாம் கேட்டுப்பார் திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்தவர்கள் சூர்யா, ஜோதிகா, விஜயகுமார், நாசர், டெல்லி கணேஷ், வடிவேல், கோவை சரளா மற்றும் பலர். இசை யுவன் சங்கர் ராஜா. கதை வசனம் இயக்கம் வசன். வானொலி வடிவம் வி. குமார். ஆகாஷ்வாணி சென்னை.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ், இதமாய் இசையாய்.
2: இரண்டு மணி ஒரு நிமிடம் ஆகிட்டிருக்கிற வேளையில் ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய் நிகழ்ச்சியில் உங்களோட நான் உங்கள் அன்பு சகோதரே சஞ்சய். இதமான பாடல்கள் வந்து இந்த இனிமையான மதிய வேளையில் நம்ம கேட்க போகிறோம். நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் பாம்பே திரைப்படத்திலிருந்து சித்ராவுடைய குரலில் வைரமுத்தோட வரிகளில் ஏஆர் ரஹ்மான் அவர்களோட இசையில் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: FM 101.4 இங்க எல்லாமே தோணி.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: ஏ ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதேதான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகுதான் நான் முடிவு பண்ணேன்.
3: பாரத் சர்க்கார் கா லக் சோலார் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
2: நம்ம பிரதமர் சொன்னதாலதான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
4: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
5: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
6: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
5: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
6: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
5: வீதி நாடகம்,
6: நாட்டிய நாடகம்,
5: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
6: மாயாஜாலம்,
5: புராண கதைகள்,
6: பொம்மலாட்டம்,
5: தோல்பாவை கூத்து
6: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
5: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
6: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
5: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்
6: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
5: தொடர்புக்கு
6: இயக்குநர்

0: தகவல் தொடர்பு பணியகம், அறையெண் 301, இரண்டாவது தளம், சூச்சனா பவன், எண் 4-1, சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600005.
1: தொலைபேசி எண் 0442-9-5-1-5-4-4-9.
0: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள் தமிழ்நாடு புதுச்சேரியைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு,
1: இம்மாதம் 30 தேதி
0: அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு,
1: ஆகஸ்ட் மாதம் 5 தேதி.
2: சாலை பயணம் பாதுகாப்பா இருக்கணும், பயணம் முடிஞ்சு பத்திரமா வீட்டுக்கு போகணும். இப்படி நம்ம எல்லாரும் நினைக்கும் போது விபத்துக்கள் ஏன் நடக்குது? முக்கியமான காரணம் வேகம், அடுத்து கவனமின்மை. வேகம் விவேகமற்றதுன்னு சொல்லுவாங்க. வேகத்தை கையில எடுத்து விவேகத்தை இழந்து போறப்ப விபத்துக்களை சந்திக்கிறோம். சரி, இனி எங்க பயணத்தை தொடங்கறதுக்கு முன்னாடினாலும் இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மள போலவே கூட பயணம் பண்ற மத்தவங்க குடும்பமும் அவங்கள சார்ந்திருக்குது. எல்லாத்துக்கும் மேல உங்களுக்காக ஒரு குடும்பம் வீட்டுல நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்காங்க.
3: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

0: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்.
1: சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் கேட்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய் நிகழ்ச்சியில் உங்களிடம் நான் உங்கள் அன்பு சகோதரர் சஞ்சய். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் செல்லக்கண்ணு திரைப்படத்திலிருந்து. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஸ்வர்ணலதா இருவரோட குரல்களில், புலமை பித்தன் அவர்களோட வரிகளில், தேவா அவர்களோட இசையில் வந்துகிட்டு இருக்கு. கேட்டிணைந்திருங்கள், இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: உங்களை பார்த்து யாரும் அச்சச்சோன்னு சொல்ல வச்சிடாதீங்க.
1: மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டாதீர்.
0: அக்கறையுடன் சொல்வது உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: நேயர்கள் கவனத்திற்கு, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.
3: செல்லோ, ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு, வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
4: அத்தை மாமா, எங்கம்மா யாரையும் காணோம்?
3: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
4: எங்கம்மா, என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
3: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேனு, லைட்டு, டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்றது கிடையாது. சார்ஜர்ல இருந்து போன் எடுத்தா ஸ்விட்ச் அமுத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்றது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவா, எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்ல பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ தான்.
0: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: 2:22 ஆகிட்டு இருக்கிற வேளையில் ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய் நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்ருக்கோம். இதுவரைக்கும் உங்கள் கூட பயணம் பண்ணிட்டு இருந்தது உங்கள் அன்பு சகோதரி சந்தி. மீண்டும் உங்களை 3:00 to 2:00 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் வந்து உங்களை சந்திக்கிறேன். உடற்பயிற்சி குறித்து பேராசிரியர் மருத்துவர் எஸ் கந்தசாமி அவர்களோட நம்ம பேச போகிறோம். உடற்பயிற்சியோட மகத்துவம் என்ன அப்படின்றத வந்து நம்ம அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் அதுவரை வந்து கேட்டு இணைந்திருங்கள். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ஆசை திரைப்படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல் வந்துகிட்டே இருக்கு. உன்னி கிருஷ்ணன், அனுராதா ஸ்ரீராம் மற்றும் குழுவினர் பாடியிருக்காங்க. வாலியோட வரிகளில் தேவா அவர்களோட இசையில் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இதனை ஃப்ரம் ரெயின்போ

0: இது கதை இல்ல, நிஜம்.
1: ஏங்கா இந்த நாய் காலையில இருந்து பாக்குற அழுதுட்டே இருக்கு?
2: தெரியலப்பா, நானும் கடை போட்டதுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், இங்கேதான் சுத்திக்கிட்டு இருக்கு.
3: நல்ல வேலை காப்பாத்திட்டாங்க.

இந்த உலகம் நம்முடையது மட்டுமல்ல, விலங்குகளை பாதுகாப்போம், விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். அக்கறையோடு சொல்றது நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: அதனால இனி எல்லாமே தூளு.
1: நேரம் பிற்பகல் 2:30. இனி கேட்கலாம் NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: மழையில நனையிறது மனசுக்கு இதமான விஷயம். ஆனா இந்த மழை நீரை சேமிச்சு வச்சோம்னா நம்ம மனசு மட்டும் கிடையாது, மண்ணும் நிறைவா இருக்கும்.

0: இனி எல்லாமே தூளு.
1: நேரம் மாலை 3 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமலா. மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இரு அவைகளின் நடவடிக்கைகளும் வரும் திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. தில்லியில் போராட்டம் மேற்கொண்டு வரும் மாணவர்களுக்கும் மத்திய அரசுக்கும் இடையேயான பேச்சுவார்த்தை இன்று புதுதில்லியில் சற்றுமுன் நிறைவடைந்தது. எஃகு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மருந்து வர்த்தகத்திற்கான ஒருங்கிணைந்த நடைமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. மண்வள அட்டை திட்டத்தின் கீழ் 25 கோடிக்கும் மேற்பட்ட அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மாணவர்கள் கல்வியுடன் நல்லொழுக்கத்தையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் வலியுறுத்தியுள்ளார். முக்கிய பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் முதலமைச்சர் திரு விஜய் தொடர்ந்து மவுனம் காப்பதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழக காவல்துறையினர் விசாரணை நடவடிக்கைகளின்போது தொடர்ந்து அத்துமீறல்களில் ஈடுபடுவதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை மீட்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த ஓராண்டிற்குள் 1.5 லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்குவதற்கான அறிவிப்பை தாவேக அரசு பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியிட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. காலநிலை மாற்றங்களினால் ஏற்படும் தண்ணீர் பற்றாக்குறை பிரச்சினையை களைய நிலத்தடி நீர் அதிக அளவில் உறிஞ்சப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும் என்று நபார்டு வங்கியின் தமிழகத்திற்கான தலைமை பொது மேலாளர் திரு மனோஜ் கூறியுள்ளார். சீனாவின் ஹாங்ஷுவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சைன்யம் வெள்ளிப்பதக்கம் வென்றார். சிங்கப்பூர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஓம் சேம்பால், சந்தேஷ் ரவிக்குமார் மற்றும் ரத்திகா சீலன் கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹலோ
2: ஹலோ
1: ஹலோ டாக்டர்,
2: ஹலோ டாக்டர்,

0: பேச போகிறோம். உங்களுடைய குறைகள், உங்களுடைய சந்தேகங்களை வந்து அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிவும் பண்ணிக்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 298-6-0038 மற்றும் 295-2-0554, முன்னிணைப்பாக 044 அப்படின்ற எண்ணை வந்து சேர்த்துக்கொள்ளலாம். நிகழ்ச்சியோட துவக்கத்துக்கு முன்னாடி நம்ம அரங்கத்துக்கு வருகை தந்திருக்கக்கூடிய டாக்டரை வந்து நம்ம அன்போடு வரவேற்கலாம். வணக்கம் டாக்டர்.
1: மாலை வணக்கம், நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம்.
0: டாக்டர், நம்ம வந்துட்டு நேயர்கள் வரதுக்கு முன்னாடி நான் ஒரு சில க்வெஸ்சன்ஸ் வச்சுருக்கேன், உங்ககிட்ட நான் கேட்டு தெரிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். கேட்கலாமா?
1: ஆ, ஓகே
0: டாக்டர். இப்போ உடற்பயிற்சி செய்கிறதுடைய முக்கிய நன்மைகள் என்ன, அதெல்லாம் என்ன பண்ணால் என்ன பண்ணலாம்?
1: ஓகே, மனிதனுக்கு முக்கியமாக வந்து உண்ண உணவும் உறக்கமும் இது வந்து ரொம்ப முக்கியம். இதில் வந்து உடல் நலம் காப்புறது வந்து உடற்பயிற்சி தான், இது பேசிக்காக இது வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து வயது பாரபட்சம் பாராமல் சிறு வயது முதல் முதுமை வரை, அதாவது ஏஜிங்னு ஒன்று நம்பர் தான், இஸ் ஏஜ் இஸ் மியர் நம்பர். ஸோ வயது பாரபட்சம் காரணமாக எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரே பழக்க வழக்கம் உடற்பயிற்சி.
0: ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் உடற்பயிற்சி செஞ்சால் போதுமாக இருக்கும் டாக்டர்?
1: இது வந்து இது எல்லாருக்குள்ள முக்கியமான கேள்வி. 24 மணி நேரம் இருக்கும்போது ஒரு மணி நேரம், அதாவது அரை மணி நேரம் இருந்து ஒரு மணி நேரம் உடற்பயிற்சி என்றால் முக்கியமான அவசியம். நம்ம உலக சுகாதார நிறுவனம் சொல்கிற மாதிரி WHOன்னு சொல்கிறாங்க, இவங்க வந்து வாரத்துக்கு தினமும் ஒரு மணி நேரம், வாரத்தில் 5 நாள். ஸோ மொத்தம் வந்து இது பண்ணாலே இது முக்கியமாக போதுன்னு கருதுகிறாங்க. ஸோ ஒரு மணி நேரம் டெய்லி காலையில் நம்மளால் இது ஒதுக்க முடியும், காலையோ மாலையோ எந்த நேரம் உங்களால் ஒதுக்க முடியுமோ அந்த நேரத்தில் நீங்கள் உடற்பயிற்சி பண்ணாலே முக்கியமான அவசியமாகும்.
0: ஓகே டாக்டர், இப்போது எல்லா ஏஜில் இருக்கக்கூடிய மக்கள், இப்போ வயது வரம்பு இல்லைன்னு சொல்கிறீங்க, எல்லா ஏஜில் இருக்கிறவங்க ஒரே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணுமா, இல்லை ஒவ்வொரு ஏஜ் ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு எக்ஸசைஸ் இருக்குமா?
1: ஆமாம், கண்டிப்பாக. இப்போ சின்ன குழந்தைகள்லாம் வந்து பெரிய வெயிட்லாம் தூக்க முடியாது, அதுமாரி பெரிய ரேஸ்லாம் கலந்துக்க முடியாது. ஸோ அவங்களால அந்த சின்ன பசங்களுக்கு நம்ம படிக்கும்போது பண்ணுறோம், ஓடி விளையாடு பாப்பான்னு சொல்லியிருக்காங்க.
0: ஆமாம் டாக்டர்.
1: ஸோ அதனால அவங்க வந்து உடற்பயிற்சிங்கிறது அவங்களுக்கு முக்கியமானது. இந்த காலகட்டத்தில் எல்லாருமே இந்த அலைபேசியில் போய் மாட்டிக்கிறாங்க, எல்லாம் மொபைல் கேமில் தான் ஆடிட்டுருக்காங்க, ஒளியே வெளியில் வந்து கிரவுண்டில் போய் கேம்ஸ் ஆடுறது ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படியே இருந்தாலும் வீட்டில் உள்ள கேம்ஸு டிராயிங் அப்படி தான் போயிட்டுருக்காங்க. ஸோ உடற்பயிற்சிங்கிறது வந்து குழந்தை பருவத்திலேருந்தே இருக்கணும், சின்ன சிறுசு வயசுலேருந்து அவங்களுக்கு ஏற்றாப்போல விளையாட்டுகளே அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இது வந்து நாளடைவில் அவங்க ஸ்கூல் லெவலில், ஸ்டேட் லெவலில், நேஷ்னல் லெவலில் கேம்ஸ் ஆடுறதுக்கும் அவங்களுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும். இது குழந்தைகள் பருவத்தில் அவங்களால என்ன முடியுமோ, இப்போ குழந்தை பருவத்தில் சைக்கிளிங் பண்ணலாம், நடக்கலாம், ஓடுறதுக்கு ட்ரை பண்ணலாம், இதெல்லாம் வந்து அவங்க பயிற்சி அந்த நாளடைவு வந்து வளரும் பயிற்சியில் பண்ணலாம். அடல்ட் ஆகும்போது கண்டிப்பாக அவங்களால எந்த காலகட்டத்துலேயும் எந்த உடற்பயிற்சியும் செய்ய முடியும், அதாவது ரன்னிங்காக இருக்கலாம், ஸ்விம்மிங்காக இருக்கலாம், சைக்கிளிங்காக இருக்கலாம், எதுனாலும் பண்ணலாம். இது அடல்ட் ஏஜ் குரூப்பில். முதுமைங்கிறபோது வந்து இது நான் சொன்ன மாதிரி ஏஜ் இஸ் மியர் நம்பர். முதுமைங்கிறது உடல் அளவில் வயதின் காரணமாக நிறைய பருவ மாற்றங்கள் நடைபெறும், இது ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இது காமன். ஸோ இந்த இவங்களுக்கு என்னென்னா உடற்பயிற்சியில் என்னென்னா முதுமையில் வந்து என்னென்னா உடலில் கோஸ்டன்னு சொல்லுவாங்க, நம்ம நடக்கிறது போகிறது, ஸோ எலும்பெல்லாம் ரொம்ப தேய்மானமாயிரும். ஸோ இதை திடப்படுத்துறது அவங்களுக்கு மசில் ஸ்ட்ரென்தனிங். ஸோ ஸ்ட்ரென்தனிங் வந்து ஏஜ் ஆகும்போது இது முக்கியமான எக்ஸசைஸாக அவங்க பண்ணி ஆகணும். அதில் வந்து யோகா பண்ணால் முதுமையில் பண்ணுறது ரொம்ப அவசியம்.
0: ஓகே டாக்டர். டாக்டர், நான் ஒரு பர்சனலாக ஒரு க்வெஸ்சன் வச்சுருக்கேன். நான் வந்து தினமும் ஒரு மணி நேரத்துக்கு 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் நான் வாக்கிங் போகிற ஒரு பழக்கம் எனக்கு இருக்குது. பின்னாடி ஒரு நெடுஞ்சாலை இருக்குது, அதை ஒட்டி தான் நான் போவேன். அப்படி இருக்கும்பொழுது நான் ஒவ்வொரு நாள் போகும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தூரத்தை நான் கூட்டுறேன். என்னால் நடக்கும்பொழுது பிரச்சனை இல்லாமல் இருக்குது, ஆனால் நான் ஓடணும்னு நினைக்கும்பொழுது எனக்கு ரொம்ப மூச்சு வாங்குது. அதே மாதிரி நான் வந்துட்டு ஓடுறேன் போது மூச்சுன்னா என்னோட இதய துடிப்பு எனக்கு காதில் கேட்குது, அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி நான் ஓடிட்டு நிற்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே தலை சுற்றுற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது, அது ஏன் டாக்டர்?
1: ஓகே, இதுதான் வந்து என்னென்னா இந்த ப்ரிப்பரேஷன். ஏதாவது இப்போ நம்ம ஒரு காரோ சைக்கிளோ ஸ்டார்ட் பண்ணும்போது முதல்ல எடுத்தோடனே 4th கியரில் போக முடியாது, 1st கியர் போட்டு 2nd, 3rd போட்டு தான் 4th கியர் போகணும். ஸோ இது ஒரு ப்ரிப்பரேஷன் தேவை. ஸோ இதுக்காக என்னென்னா எந்த உடற்பயிற்சி ஆகட்டும், அதாவது நீங்கள் நடக்கலாம், ஓடலாம், ஸ்விம்மிங், சைக்கிளிங் எதுனாலும் இருந்தாலுமே முதல்ல வார்ம் அப்னு வந்து ஒரு முக்கியமான எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணி ஆகணும். அது வந்து மினிமம் ஒரு 10 நிமிஷம். அதனால தான் நீங்கள் திடீர்னு ஒரு நடக்க ஆரம்பித்தோடனே திடீர்னு மூச்சு முட்டுறது, தலை சுத்து வரதெல்லாம் காரணம். ஸோ வார்ம் அப்ங்கிறது என்னென்னா உங்களை உடலை வந்து உங்களுக்கு எக்ஸசைஸுக்கு வந்து உங்கள் உடம்பு தயார் பண்ணிக்கிறது. அதாவது நார்மல் ஹார்ட் ரேட், பல்ஸ் ரேட் நம்ம மருத்துவரான சொல்கிறேன், இது வந்து 70-80 பெர் மினிட். திடீர்னு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதை 100-120 மேலே போயிடும், அது அதிகமாக ஹார்ட் ரேட் போகும், அப்போ தான் உங்களுக்கு நெஞ்சு படபடப்பு ஸ்வெட்டிங்லாம் வருது. ஸோ இதை வந்து உடம்பில் வந்து உங்கள் ஹார்ட்டு, உங்கள் நுரையீரல் ரெண்டையும், இருதயமும் நுரையீரலையும் உங்களை எக்ஸசைஸ் லெவலுக்கு கொண்டு வர்றது தான் இந்த வார்ம் அப்பு. இது பண்ணிவிட்டு நீங்கள் போகிற மாதிரி 1 ஹவரோ 1/2 ஹவரோ எது

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் எஃப்எம் ரெயின்போ 101.4. நீங்கள் நேயர்கள் இதுவரை இப்போ நம்ம இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். இதில் வந்துட்டு மருத்துவ சந்தேகங்களை வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மருத்துவர்கிட்ட வந்து கேட்டு தெரிவு பண்ணுவோம். நிகழ்ச்சியில் உங்களோட நான் உங்கள் அன்பு சகோ ஆர்ஜே சஞ்சய். என் கூட இன்னைக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடற்பயிற்சி குறித்து பேராசிரியர் மருத்துவர் எஸ் கந்தசாமி அவர்களோட நம்ம

0: பண்ணும்போது அது நல்லாயிருக்கும். நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி இந்த 7-8 கிலோமீட்டர் மைலேஜ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த டிஸ்டன்ஸ் முக்கியம் இல்லை, நீங்கள் பண்ண வேண்டிய அந்த நேரம் ரொம்ப முக்கியம். அந்த 1 ஹவரில் வந்து 20 நிமிஷம் முதல் 20 நிமிஷம் வார்ம் அப் கண்டிப்பாக பண்ணியாகணும். அதேமாரி நீங்கள் பண்ணி முடித்த உடனே நீங்கள் கேட்கல இருந்தாலும் நான் சொல்கிறேன், கூல் டவுன் சொல்லுவோம், ஸ்ட்ரெச்சிங் சொல்லுவோம், அதை வந்து நீங்கள் முடிக்கும்போது பண்ணியாகணும். ஏன்னா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணியிருக்கீங்க, உங்கள் மசில் ஆக்டிவாக இருக்கும், அதிலேருந்து திருப்பி நீங்கள் டே டு டே ஆக்டிவிட்டி பண்ணும்போது அதில் எதுவும் இன்ஜுரி வராமல் இருக்கிறதுக்காக ரிலாக்ஸ் பண்ணுறது தான் அந்த ஸ்ட்ரெச்சிங். ஸோ இதுவும் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை வராது சான்ஸ்.
1: ஓகே டாக்டர், இப்போது நடைப்பயிற்சி, ஓட்டம், யோகா, ஜிம், இது எல்லாத்துலேயும் கம்பேர் பண்ணும்போது எது ரொம்ப சிறந்தது?
0: ஓகே, இது வந்து நீங்கள் உங்கள் மைண்ட் செட்டு தான். இப்போ எல்லாமே காலகட்டத்தில் அந்த ஊடகம் வாயிலாக யூடியூப் பார்க்குறது, இன்ஸ்டா பார்க்குறது, அதில் பார்த்துட்டு ஜிம்மு நிறைய கமர்ஷியலாக வர்றதை பார்த்துட்டு இதில் போகலாம். எல்லாமே அப்படி தான், அந்த ஜனவரி மாதம் எல்லாத்தையும் பே பண்ணிடுவாங்க, ஃபெப்ரவரி மாதம் எல்லாம் மங்களம் பண்ணிடுவாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நம்ம இந்த வருஷத்தோட எய்ம் என்னன்னு சொன்னால் அதோட முடிஞ்சு போச்சு. இப்படி இல்லை, இது வந்து இது ஒரு முக்கியமான பயிற்சி. காரணமே நீங்கள் கேட்ட கேள்வியில் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க, தொடர்ந்து பண்ணுறது தான். எப்படி நீங்கள் காலைல எழுந்தவொடனே ப்ரஷ் பண்ணுறது எவ்வளோ உங்களுக்கு மறக்காதோ, அதுமாதிரி இது ஒரு இந்த தினம் கடமையாக இருக்கணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு ஆகும். ஸோ இதை வந்து 2 வகையாக பிரிக்கலாம், என்னென்னா ஏரோபிக் அண்ட் அனரோபிக்னு பிரிக்கலாம், எக்ஸசைஸை பிரிக்கலாம். ஸோ இது ஏரோபிக்ன்றது நார்மலாக நீங்கள் பண்ணுறது வாக்கிங், சைக்கிளிங், ஸ்விம்மிங், ஜாகிங், இந்த நார்மலாக வர்றது. ஸோ இது பண்ணும்போது என்னென்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக ஆக்சிஜன் தேவை, ஆக்சிஜன் யூட்டிலைஸ் பண்ணணும். நீங்கள் வேகமாக ஓடுறதுனால ஒன்றும் ஃபேட்டு குறையாது, இப்போ எவ்வளோ கட்டாது எல்லா இதாக ரொம்ப யோசிங்க, ஃபேட் பர்னிங் சொல்கிறாங்க, எவ்வளோ கேலரி சாப்பிட்றது, எவ்வளோ சாப்பிட்றோம், எவ்வளோ பர்ன் பண்ணுறோம்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அதில் வந்து ஸ்லோவாக பண்ணாலே உங்களுக்கு ஃபேட் நல்லா பர்ன் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஏரோபிக் பண்ணுறது நல்லது. இந்த அன்ஏரோபிக் எக்ஸசைஸ்னு சொல்கிறது வந்து ஹை இன்டென்சிட்டின்னு சொல்லுவாங்க, இந்த ஸ்பிரிண்ட் அடிக்கிறது, ஸ்பீடாக ஸ்பிரிண்ட் அடிக்கிறது, இல்லை ஒரே 4-5 எக்ஸசைஸை அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக நான் ஸ்டாப் பண்ணுறது. இது பண்ணுறதுனால என்னென்னா உங்களுக்கு ஆக்சிஜன் வந்து ரொம்ப யூட்டிலைஸ் ஆயிரும், அதனால அந்த லாக்டிக் அசிடோசிஸ் பில்டப் ஆகி உங்களுக்கு டயர்டாகும். ஸோ இது எப்படின்னா வாரத்தில் ஒரு டெய்லி பண்ண முடியாது. இந்த அனரோபிக்ங்கிறது வந்து ஹை இன்டென்சிட்டி ட்ரைனிங் வந்து வாரத்தில் ஒரு நாள் பண்ணலாம். இது வந்து முதுமையில் வந்து இது பண்ண தேவையில்லை, இது வந்து யங்ஸ்டர்ஸ் இளவயதில் சின்ன குழந்தையிலேருந்து, மீன்ஸ் ஒரு இளவயதுலேருந்து பண்ணுறது வந்து நல்ல எக்ஸசைஸ். ஸோ இதில் வந்து யோகா இது எக்ஸசைஸாக ஜிம்மாங்கும்போது யோகாங்கிறது வந்து தனி மனித கோர் அவர் கண்ட்ரோல் பண்ணுறது, அதாவது உங்கள் ஹார்ட் ரேட்டை கண்ட்ரோல் பண்ணோம், உங்கள் ப்ரீதிங்கை கண்ட்ரோல் பண்ணோம், முக்கியமான விஷயம் உங்கள் மனநிலையை அந்த சரிப்படுத்தும், அது வந்து கண்ட்ரோல் பண்ணுறது யோகா. ஸோ இதுலேயும் அடுத்த லெவல் போனீங்கன்னா அதில் ஆசனாஸ் நிறைய இருக்குது. ஸோ நானும் டெய்லி அதெல்லாம் பண்ணுறேன். ஸோ மனதை உள்ளடக்க வந்து முக்கியமான பயிற்சி யோகா. ஸோ அது ஒரு தனி ட்ராக்கு. ஸோ இது ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பேசலாம், நீங்கள் கேட்ட கேள்வி இதுக்கு ஆன்சர் இருக்கும்னு நினைக்கிறேன்.
1: ஓகே டாக்டர், இப்போ பொதுவாக வந்து மக்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்பொழுது அவங்க பண்ணுற ஃபர்ஸ்ட் மேஜர் மிஸ்டேக் என்னவாக இருக்கும் டாக்டர்?
0: ஆமாம், என்னென்ன நான் சொன்னது தான், இந்த ஊடகங்களை பார்த்துட்டு இந்த கேட்சியாக கமர்ஷியலில் உள்ளதை பார்த்துட்டு ஜாயின் பண்ணிடுறாங்க. ஒரே வருஷத்தில் வெயிட்டில் குறைச்சிடலாம், ஒரே வருஷத்தில் 6 பேக்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த டார்கெட்டை வச்சு பண்ண முடியாது. உங்களால் லிசன் டு யுவர் பாடின்னு சொல்லுவாங்க, உங்கள் உடம்புக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கலாம். இப்போ 5 வயசு குறைஞ்ச உசைன் போல்ட் மாதிரி ஓட முடியாது, அதேமாதிரி 60 வயசு ஆள் வந்து அதேமாதிரி ஓட முடியாது, ஒரு மரத்தன் ஓட முடியாது, இல்லை ஒரு 42 கிலோமீட்டர் ஓட முடியாது. ஸோ உங்களால் என்ன முடியுங்கிறத பார்க்கணும். அது போக உங்கள் வேலைப்பழுவல், உங்கள் அன்றாட வேலையில் வந்து உங்களால் எவ்வளோ நேரம் ஒதுக்க முடியும். காலையில் டைமே இல்லை டாக்டர், நைட்டு தான் பண்ண முடியும்னா அப்போ நீங்கள் பண்ணுறதில் வேஸ்ட்டு. ஏன்னா காலையிலேருந்து ஃபுல்லாக நீங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, அந்த டயர்ட்னஸ் இருக்கும், அப்போ போய் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறது கஷ்டம். ஸோ உங்களால் முடிகிற டைமில் வந்து அரை மணி நேரத்தில் என்ன பண்ண முடியுமோ அதை நீங்கள் பண்ணுறது தான் வந்து தலையாய கடமை. ஸோ அதை வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், எது எந்த எக்ஸசைஸ் நீங்கள் எடுத்துக்கலாம், எதை பண்ண முடியும். ஸோ பேசிக்காக எல்லோரும் இல்லாமல் ஜிம் போக வேண்டாம், எந்த இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் தேவையில்லை, ஷூ வேணும் அதெல்லாம் தேவையில்லை, எதுவும் இல்லாமல் பண்ண வேண்டிய ஒரே பயிற்சி நீங்கள் கேட்ட கேள்வியில் உள்ளது வாக்கிங் தான். இது பண்ணாலே போதும், இல்லாத ரோடு இல்லை, இல்லாத பார்க் இல்லை. ஸோ அதனால் எந்த நேரமும் நீங்கள் வாக்கிங் நடைப்பயிற்சி பண்ணுறதே பெரிய விஷயம்.
1: ஓகே டாக்டர், நம்ம வந்துட்டு நேயர்கள்கிட்ட போகலாம். நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சந்தேகங்களை வந்து டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசை இருந்தால் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், ஃபோன் எடுத்து டயல் பண்ணுங்கள், 298-6-00-38 மற்றும் 298-5-2-0-55-4 முன்னிணைப்பாக 0-4-4 அப்படின்ற இணைப்பு என்னை வந்து சேர்த்துக்கொள்ள மறக்காதீங்க. இதுவரைக்கும் நேயர்கள் வரலை, அப்போது நம்ம வந்துட்டு நேயர்கள் வர்றதுக்காக நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம், இடையில் ஒரு பாடலும் கேட்டு வந்துடலாம். டாக்டருக்கு பிடிச்ச பாட்டு தான், அவர்கிட்ட கேட்டு தான் இந்த பாட்டை நான் ப்ளே பண்ண போகிறேன். அன்பே சிவம் திரைப்படத்திலிருந்து கமல்ஹாசன் மற்றும் கார்த்திக் இருவரோட குரல்களில், வைரமுத்துவோட வரிகளில், வித்யாசாகர் அவர்களோட இசையில் வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டு நினைந்திருங்கள், இது FM Rainbow 101.4, இங்கே எல்லாமே சம்மதூளே.

0: 3:17 ஆகிட்டிருக்கிற வேளையில் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் தான் இருக்கீங்க. உடற்பயிற்சி குறித்து பேராசிரியர் மருத்துவர் எஸ் கந்தசாமி கூட தான் நம்ம நேரடியாக பேசிக்கிட்டே இருக்கோம். தொடர்ந்து பேசலாம், ஒரு நேயரும் வந்துட்டுருக்காங்க, அவர்கிட்ட நம்ம பேசலாம். நேயர்கிட்ட பேச வேண்டிய நேரம் வந்துச்சு. வணக்கம் ரெயின்போ. வணக்கம் வணக்கம்.
1: ஹலோ
0: ஹலோ
1: சார், டாக்டர் பேசணுதா?
0: ஆ பேசலாம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நான் செங்கல்பட்டுலேருந்து எஸ் நாகராஜன் சார்.
0: நாகராஜன் சார், ஓகே, நீங்கள் டாக்டர் கிட்ட பேசலாம்.
2: வணக்கம்
1: டாக்டர் சார்.
2: வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார்.
1: வணக்கம் சார். என் பொண்ணுக்கு வந்து 17 ஆகுது சார்.
2: ஓகே.
1: இந்த யூடியூப்பை பார்த்து அந்த சின்ன சின்ன எக்ஸசைஸு, இந்த கால் தூக்குறது, அப்புறம் இதெல்லாம் பண்ணுறதுலாம் ஒரு 1/2 hour பண்ணுறாங்க. ஆனால் 84 kg எப்போ 6 months முன்னாடி அந்த எக்ஸசைஸ் பண்ணியும் 84 kg தான் இருக்காங்க. இப்பயும் அதே 84 kg தான் இருக்காங்க. சொன்னால் கோவப்படுறாங்க. வாக்கிங் போனால் 1 நாள் 2 நாள் போகிறாங்க, அதுக்கப்புறம் வாக்கிங் போக மாட்டேன்றாங்க. இந்த எக்ஸசைஸ்லேயே முழுகிட்டு இருக்காங்க டாக்டர்.

0: ஆமாம் சார், இப்போ வந்து இந்த ஜென்ரேஷன் ஜீன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த பசங்க வந்து நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாங்க. ஒன்று, அடுத்தது என்னென்னா, இந்த ஊடகம் வாயில் இந்த யூடியூப்பில் வந்து இது ஃபிக்ஸட் ஆகிட்டு, நீங்கள் ரெடிமேடாக ஒரு ஷர்ட்டை போடுற மாதிரி இந்த கதை. ஆமாம், அது உங்களுக்கு விட்டே ஆகாது. ஸோ அதனால் என்னென்னா, ப்ராப்பராக உடற்பயிற்சி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப ஈஸியாக உள்ளது வந்து வாக்கிங். 3 வாரம் தொடர்ந்து நீங்கள் நம்ம சொல்லலை கேட்கல அப்படின்னா, ஸ்கூலில் படிக்கிறாங்களா காலேஜில் படிக்கிறாங்களா? மருத்துவ ரீதியா ஏதாவது தொந்தரவு இருக்கான்னு பாத்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க, அது முக்கியமான விஷயம். அப்புறம் வந்து முக்கியமான விஷயம் வந்து இது 80 kgங்கிறது வந்து உண்மையிலே ஜாஸ்தி தான். அதனால முதல்ல உணவு பழக்கம் கட்டுப்பாடா இருக்கான்னு சொல்லிருங்க. அது ஒண்ணு. முதல்ல ஏரோபிக் சொல்லுவாங்கல்ல, அந்த எக்ஸசைஸ் வந்து வாக்கிங் தான் மெயின் பெஸ்ட். ஸோ அதனால் அவங்களால எவ்வளோ நடக்கும், இந்த வயசில் நடக்க முடியலன்னு சொல்லவே முடியாது. சோம்பேறித்தனம் இருக்கும், பட் அதெல்லாம் தவிர்த்துட்டு முதல்ல வாக்கிங் போக சொல்லுங்கள். முதல்ல மினிமம் 30 minutes 45 minutes போனால் போதும். இது டெய்லி போய் அதுக்கு போய் வாக்கிங் போயிட்டு வெயிட் செக் பண்ணி பிரயோஜனம் இல்லை. 3 வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா உங்கள் வெயிட் சைஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த இடுப்பு அளவு குறையும், அந்த சைஸ் ட்ரெஸ் எல்லாம் லூஸ் ஆகிடும். அது பண்ணாலே புரிஞ்சு போகும் அவங்களுக்கு வெயிட் குறையுதுன்னு ஆரம்பிச்சிடும், அது தெரிஞ்சு தெரியணும். அப்புறம் ஒரு நம்பிக்கை வரும், அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணலாம் நீங்கள். ஆமாம், அதனால இந்த யூடியூப் இதை கொஞ்சம் தவிர்த்துட்டு நீங்கள் இது பண்ணால் நல்லது, அவ்வளோதான்.
1: கண்டிப்பாக சார், நன்றி சார்.
0: நன்றி சார், நன்றி.
2: அடுத்த நேயர் போகலாம். வணக்கம் ரெயின்போ.
3: ஹலோ. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: அவடியிலிருந்து ராணி பேசுறேன்.
2: ஓகே, நீங்கள் டாக்டர் கிட்ட உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம்.
3: வணக்கம் டாக்டர்.
0: வணக்கம் மேடம்.
3: டாக்டர், இந்த ஸ்கேட்டிங் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்றாங்களே, அது ஸ்கேட்டிங் உண்மையாவே அது எக்ஸசைஸ் தானா டாக்டர்? அது
0: இல்ல, ஸ்கேட்டிங் ஒரு ஸ்போர்ட். நீங்க அது வந்து, ஆமா ஆமாம், அது வந்து எக்ஸசைஸ் ஆகாது. ஒன்று, அடுத்தது என்னென்னா, அதுக்கு முதல்ல ஸ்கேட்டிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேலன்ஸ் தேவை. உங்கள் ஏஜு, உங்கள் வெயிட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதிலெல்லாம் நீங்கள் ஈடுபடணும். ஏன்னா இதில் என்ன, முதல்ல இதெல்லாம் தெரியாமல் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா முதல்ல வந்து பண்ண ஆரம்பிச்சிங்க, பழகலாம், தப்பு இல்லை. எந்த வயசில் நீங்கள் எதுனாலும் பண்ணலாம். ஒன்று. இன்னொன்று என்னென்னா, முடியுங்கிற நம்பிக்கை வேணும். ஒன்று. ப்ளஸ் அதில் என்னென்னா, போயிட்டு அதில் போய் அடிபட்டக்கூடாது, இதனால் விபத்துகள் ஏற்பட்டு அதிலேருந்து கஷ்டம். ஸோ அதனால் இதை நம்பி நீங்கள் ஸ்கேட்டிங்கில் இறங்கக்கூடாது. பட் என்னன்னா, அதுல பேலன்ஸ் இருக்கும், அதுல நீங்க ட்ரெயின் ஆகிட்டீங்கன்னா ப்ராப்பர் ட்ரெய்னிங்ல வந்து அதை நீங்க பண்ணலாம். நீங்களே சொல்லிட்டீங்கல்ல, நீங்களே பதில் நீங்களே சொல்லிட்டீங்க. ஃபேஷனுக்காக எந்த இதை பண்ணீங்கன்னா அது எக்ஸசைஸ் ஆகாது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்கேட்டிங்கில் போனீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்க. அந்த ஸ்கேட்டிங்கில் என்ன ஆகும், அது பாட்டுக்கு ஒரு இது மேலே ஏறினு வீல் மேலே ஏறினு நீங்கள் போயிட்டுருப்பீங்க, அவ்வளோதான். அதில் உங்களோட உடம்பு என்ன பண்ணுது, உங்கள் ஹார்ட் என்ன பண்ணுது, என்ன உங்களுக்கு ஒரு த்ரில் இருக்கும், அவ்வளோதான். இந்த எக்ஸைட்மெண்ட் சொல்லுவாங்க, இந்த எக்ஸசைஸ் அது இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு நீங்கள் கார் ஓட்டுற மாதிரி தான் அது. வழி இருக்கு. பட் இதே எக்சர்சைஸ் ஆகணும்னா இது கூடாது, அவ்வளவுதான். அவ்வளவுதான்.
3: ஓ சரிங்க டாக்டர், நல்லா சொன்னீங்க. தேங்க் யூ டாக்டர்.
0: தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ.
2: நேயர்கள் வந்து உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரியணும் அப்படின்னா, அழைக்க வேண்டிய எண்கள் 298-6-00-38 மற்றும் 295-2-0-55-4. முன்னிணைப்பாக 044 அப்படின்ற இணைப்பினை வந்து சேர்த்துக்கொள்ளலாம். அடுத்த நேயர்கிட்ட போகலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? திருவள்ளூர்ல இருந்து
4: ஜீவராணி.
2: ஜீவராணி, நீங்க உங்களுடைய சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: வணக்கம்.
0: வணக்கம் மேடம்.
4: எங்க வீட்டுல வந்து 3 பேர் ஜிம்முக்கு போறாங்க. அந்த 3 பேரும் 3 விதமான காரணத்துக்காக போறாங்க.
0: சரி.
4: என் பையன் வந்து உடம்ப குறைக்கிறதுக்காக போறான்.
0: சரி.
4: என் மச்சினம் பையன் உடம்ப ஏத்துறதுக்காக போறான். அவன் ரொம்ப உள்ளியா இருப்பான்.
0: சரி.
4: சரிதான், ஆனா ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி இருப்பான் பாக்கிறதுக்கு.
0: சரி.
4: அப்புறம் என்னோட தம்பி வந்து அவன் ஆனவேகன் போட்டிக்கு போறதுக்காக போனா ஃபர்ஸ்ட் வந்து முன்னாடி போய் இப்ப செகண்ட் பிரைஸ் வந்தான்.
0: சரி.
4: இதுல

0: வந்து இந்த மூணு மெத்தடும் வந்து வேற வேறையா, இதோட சாப்பாடு அதாவது அவங்க ஃபுட் எடுத்துக்கிறாங்க இல்லைங்களா அதுக்கு வேற எடுத்துக்கணுங்களா? அதுக்கப்புறம் இப்போ என் பையனும் என் மச்சின பையனும் வேலைக்கு போயிட்டு நைட்டு 9 மணிக்கு போ, சோ அது வந்து அவங்க போறது அந்த டைமுக்கு போறது எனக்கு அது தெரியல. அதுக்கப்புறம் வந்து இப்போ ஜிம்முக்கு போறதுனால டெய்லி முட்டை
1: சாப்பிடல,
0: இப்ப புரோட்டீன் வேணும்னா அதுக்கு வேற நம்ம சப்ஸ்டிட்யூட் எடுத்துக்கலாம் இல்லைங்களா? இப்ப கடையில ஹை புரோட்டீன் சொல்றாங்க, எடுத்துக்கலாமா இல்ல முட்டை தான் சாப்பிட்டு ஆகணுமா?
1: இது
0: கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க சார்.
1: ஓகே, நீங்கள் மூணு பேர் சொல்லுவீங்களே, ஆளாளுக்கு ஒரு எய்ம்ஸ் வச்சுருக்காங்க, அந்த மூணு பேர் எய்மும் கரெக்டு தான். ஒன்று, அடுத்தது என்னென்னா இந்த மாதிரி ஒருத்தர் வந்து உடம்பு மெயின்டைன் பண்ணும், அதாவது வயது வித்தியாசம் பாராமல் ஜிம் போகிறது வந்து என்னென்னா, ஜிம்மில் என்னென்னா உபகரணங்கள் இருக்குது, இந்த வெயிட் இருக்கும், அதை நீங்கள் வீட்லேயும் பண்ணலாம். வீட்டில் உங்களுக்கு இடம் இருந்ததுன்னா வீட்லேயே அந்த வெயிட்டெல்லாம் வாங்கி வச்சு நீங்களும் வீட்லேயே பண்ணலாம். இது வந்து மசில் ஸ்ட்ரென்தனிங் சொல்லுவோம். இந்த மசில் ஸ்ட்ரென்தனிங்கை வந்து சின்ன வயசுலேருந்து வயதான வரைக்கும் இது முக்கியமான குறிக்கோளாக இருக்கணும். எக்ஸசைஸில் நம்ம ஓடுறது, சைக்கிளிங் பண்ணுறது, ஜிம் இதெல்லாம் பண்ணுறது வந்து வந்து ஏரோபிக் எக்ஸசைஸ்னு சொல்லுவாங்க. ஜிம் போகிறது வந்து கோர் ஸ்ட்ரென்தனிங், அதாவது உங்கள் உடம்புல உள்ள மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. உடம்புல வந்து முக்கியமாக நம்ம உடம்பு நடக்கிறது ஓடுறதுக்கெலாம் முக்கியமாக காரணம் ஒன்று எலும்பு, அடுத்தது சதைகள், அதான் அந்த மசில்னு சொல்லுவோம். ஸோ ஒருத்தர் போகிறது வந்து அவர் ஸ்ட்ரென்தனிங் போகிறாரு, அவர் ஃபிட்னஸுக்கு போகிறாரு, அவர் அவர் பாயிண்ட் கரெக்டு. அடுத்தது வந்து ஒல்லியாக இருக்காரு, உடம்பு ஏற்றணும்னு போகிறது வந்து அவர் மசில் பில்ட் பண்ணணும். பில்ட் பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது, அதனால அவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா புரோட்டீன் தேவை. மசில் வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கிறதுனால வெறும் எலும்பும் தோலுமாக இருக்கான்றாங்கல்ல அந்த மாதிரி, அவர் போன் வெயிட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் இல்லை. அவருக்கு எலும்பு சதைகள் சேரணும் அப்படின்னீங்கன்னா புரோட்டீன் நிறைய எடுக்கணும், அவர் புரோட்டீன் சப்ளிமெண்ட் அவருக்கு தேவை இருக்கும். ஒன்று, அடுத்தது இன்னொருத்தர் போகிறான்றீங்க, அவர் வந்து எதுக்காக சொன்னீங்க அவர் வெயிட்டு ஜாஸ்தி இருக்கான்னு சொன்னாங்கல்ல?
2: இல்லை, ஆக்சுவலாக அவங்க சொன்னது ஒருத்தர் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக, ஒருத்தங்க வெயிட் கெயின் பண்ணுறதுக்காக, இன்னொருத்தர் ஆனழகன்.
1: அது வந்து ப்ரொஃபஷனல், அவர் ப்ரொஃபஷனல் போகிறது வந்து கண்டிப்பாக அவர் ஜிம்மில் தான் பண்ண முடியும், தனியாக இருந்தால் பண்ண முடியாது. ஸோ அந்த ப்ரொஃபஷனலும் கரெக்டு. இந்த மூணு பேர் நீங்கள் சொன்னால் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து என்னென்னா டைமிங், எப்போ போகணுங்கிற டைமிங், ஏதாவது எப்படின்னா காலையில் போகிறது எப்போவுமே எக்ஸசைஸ் பண்ணுறது உடம்புக்கு நல்லது, உடம்பு வந்து ரெஸ்ட்டில் இருக்கும், ரெஸ்ட்லேருந்து போகும்போது உங்களால் எக்ஸசைஸ் பண்ண முடியும். நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு நைட் 9 மணிக்கு அப்போ தான் டைம் இருக்குதுன்னு போனீங்கன்னா அப்போ வந்து உங்கள் உடம்பு ரிலாக்ஸ் பண்ண வேண்டிய டைம், அப்போ வந்து ரொம்ப டயர்டாயிரும், அதுக்கப்புறம் உங்கள் தூக்கமும் பாதிக்கும். உடம்புக்கு எக்ஸசைஸ் எவ்வளோ முக்கியமோ அதுமாதிரி தூக்கமும் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த டைம் போகிறது அவ்வளோ நல்லதில்லை. அடுத்தது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ரோட்டீன் கண்டிப்பாக டெய்லி எல்லாருக்குமே, அந்த எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு மாத்திரம் இல்லை எல்லாருக்குமே ப்ரோட்டீன் அவசியம். அதுக்காக நீங்கள் சொன்ன மாதிரி எக்கில் எடுத்துக்கலாம். ஒரு புரோட்டீன் வந்து ஒருத்தருக்கு நீங்கள் கேட்கல அதனால் சொல்கிறேன், 1 கிராம் பெர் கேஜி பாடி வெயிட், ஒரு மனுஷனுக்கு வந்து எவ்வளோ கேஜி, 1 கிராம் பெர் கேஜி வந்து புரோட்டீன் அவசியம், அதனால் அவங்க எக்கு அதுக்கேற்றால எடுத்துக்கலாம். ஆனால் சேர்க்கிற முறை உள்ள புரோட்டீன் எடுத்துக்க அவசியம் தவிர்க்கிறது மிக்க நல்லது.
2: ஓகே டாக்டர், நம்ம அடுத்த நேர்கிட்ட போகலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
3: வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுகிறேன்.
2: ஓகே சந்திரசேகர், நீங்க உங்களுடைய சந்தேகங்களை வந்து டாக்டர் கிட்ட கேக்கலாம்.
3: டாக்டர், எனக்கு என்ன டவுட்னா, இந்த இளைய வயதுல இந்த ஒபிசிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வருவதனால உடல்ல ஹார்மோன்கள் மாற்றம் அப்படிங்கறது ஆணா இருக்கட்டும் சரி பெண்ணா இருக்கட்டும் சரி ஏற்படும் அப்படிங்கிறாங்க. ஒபிசிட்டி ஒரு ஆணோ அல்லது பெண்ணினுடைய உடம்புல எந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த வயதை தள்ளி போடுறதாக இருக்கட்டும் அல்லது அவங்களுடைய பருவங்கள் கரெக்டா வருவதை தடுக்கிற ஒரு மெக்கானிசமா இருக்கு, அதை பத்தியும் சொல்லுங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த புரோட்டீனா ஆர்டிபிஷியலாக எடுத்துக்கிறதுனால சில ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது கிட்னியில ஏற்படுவதற்கும் இதர பாதிப்புகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அது ஆர்டிபிஷியலா எடுத்துக்கிட்டாலும் ஓவர் யூசேஜ் தான் இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கறத கொடுக்குமா, அல்லது நம்ம அதுக்கு போகிறதே அது தவறு அப்படிங்கிறது தான்
1: குழந்தைகளுமே இந்த பார்த்திருக்கோம், அதனால இப்ப என்னன்னா இந்த ஒபிசிட்டினால நிறைய வியாதிகள் வருது. ஸோ முதல்ல இந்த வெயிட் ஏறதுனால இது பாடி மாஸ் இண்டெக்ஸ் வச்சு இது கால்குலேட் பண்ணுவோம், ஓவர் வெயிட்டா நார்மல் வெயிட்டா அந்த ரேஞ்ச் வந்து இது வந்து முக்கியமாக ஹார்மோனல் காரணங்களாக இருக்கலாம், இல்லைன்னா பரம்பரை வரியாக இந்த மாதிரி வெயிட்டாக இருந்தாங்க இல்லைன்னா வியாதிகள் இருந்ததுன்னா வரலாம். இதில் முக்கியமான பாதிப்பு வந்து சர்க்கரை வியாதியும் இரத்த கொதிப்பும் தான், இதனால் ரொம்ப இள வயதிலேயே வர்றதுக்கு காரணம் முக்கியமானது.

0: அதுக்கப்புறம் ஹார்ட் ப்ராப்ளம், இதனால பல காரணங்கள் வருது. ஸோ இப்போ உள்ள அந்த சர்க்கரை வியாதி நிறைய இருக்கிறதுனால, இதனால இந்த ஒபிசிட்டியும் சேர்ந்ததுனால இதை டயபிசிட்டி அப்படின்னு சொல்லி புது வியாதியாக மாறுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மருத்துவரை அணுகி வேறு ஏதாவது ஹார்மோன்கள் பிரச்சனைலாம் செக் பண்ணுறது முதல் விஷயமாக இருந்தாலும், இந்த மாறுபடும் உலக அவசர உலகில் இந்த சுகி இதிலெல்லாம் சாப்பிட்ற மாதிரி அவசர இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றது தான் முக்கியமான காரணம். இதை வந்து நம்ம மைண்ட்ஃபுல் ஈட்டிங் போ, நம்ம சாப்பிட்றத நம்ம என்ன சாப்பிட்றோம்னு தெரிஞ்சு சாப்பிட்டோன்னா இந்த ஒபிசிட்டிக்கு போகிறதுக்கு காரணம் இல்லை. அதுக்கப்புறம் நேரம் தவறாமல் உணவு உண்பது ரொம்ப முக்கியமான விஷயம். அதேமாதிரி நைட்டில் லேட் நைட்டில் சாப்பிட்றது, லேட் நைட்டில் பார்ட்டி, லேட் நைட்டில் விருந்து, இதெல்லாம் வந்து காரணம், ஒபிசிட்டி காரணம். அடுத்து தூக்கமும் இதோடு சேர்ந்து ஒரு காரணம். இதோட இன்னொரு கேட்டது வந்து ப்ரோட்டீன், செயற்கை ப்ரோட்டீன் வந்து கண்டிப்பாக அதை சேர்த்திங்கன்னா நாளடைவில் உடனே இருக்காது, நாளடைவில் இருக்கும், பட் குறுகிய காலகட்டத்தில். இப்போ அதுக்கு முந்தின நேயர் கேட்ட மாதிரி ஒரு ஆணழகன் போட்டிக்கு போகிறேன், இதுக்கு மாதிரி போனால் அதுக்காக செயற்கை சப்ளிமெண்ட் கொஞ்சம் எடுத்து ஆகணும், வேறு வழி இல்லை. பட் நார்மலாக போகிறது அது அவசியம் இல்லை. அதுக்கு வந்து நமக்கு உள்ள உணவு, நம்ம அன்றாடம் சாப்பிட்ற உணவு வழக்கங்களே நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, அதை எடுத்துக்கலாம்.
1: ஓகே டாக்டர், நம்ம அடுத்த நேருக்கு போகலாம்.
0: ஓகே,
1: வணக்கம். ரெயின்போ சம்பத் ஃப்ரம் செங்கல்பட்டு. ஓகே, உங்க சந்தேகங்கள் டாக்டர் கிட்ட கேட்கலாம்.
2: வணக்கம் டாக்டர்.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: நான் வந்து யோகா ஒரு கால் மணி நேரம் செய்யணும் சார்.
0: சரி,
2: ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 2 தோள்பட்டையும் அப்படியே விட்டு போகும் சார்.
0: சரி,
2: பலகனே போட மாட்டேன்.
0: சரி,
2: ஆனா அது செய்ய ஆரம்பிச்சுன்னா அது வழியே இல்ல சார்.
0: சரி,
2: தப்பி தவறி கொஞ்சம் லேசா சின்ன மெலிசா தலகாணி வச்சோம்னா வந்துருச்சு, அதான் திருப்பி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வழி எல்லாம் இல்ல சார், யோகால ஒரு நல்ல இது இருக்கு அப்படின்னு. பிரஷர் மட்டும் எனக்கு இருக்கு சார், 140-150 இருக்கு, சுகர் எல்லாம் கிடையாது. ஆனா வெயிட் வந்து 65-68 சார் இருக்கு. ஒரு 20 வருஷமா அதே மெயின்டைன் பண்ணுங்க. சைக்கிள் ஓட்டுவா சார் நானு, ஒரு 82 ஓட்டின்னு டூ வீலர் ஓட்டலாம், சைக்கிள் தான் ஓட்டின்னு.
0: 20 வருஷமா காப்பாத்தி இருக்கு, இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. நல்ல விஷயம், நல்ல விஷயம். நன்றி
1: டாக்டர். ஆனால் அவர் வந்து சொன்னார், நான் தலகாணி போடும்பொழுது எனக்கு ரொம்ப வலி எடுக்குது அப்படின்னு சொல்கிறாரு, அது எதுக்கு டாக்டர் அந்த மாதிரி ஆகுது?
0: இல்லை, அதான் அதாவது சில பேர் இந்த சுகமாக தூங்குறான்னு சொல்லிட்டு ஒரு தலைவனைக்கு 2 தலைவனை வச்சுக்கிறது, இல்லை நான் படுத்துக்கிட்டே பேப்பர் படிக்கிறது, இந்த லேப்டாப் பார்க்குறது, இந்த வசதிக்காக பண்ணுவாங்க. நாளளவில் முன்னாலெல்லாம் வயசானதான் சர்விக்கல் ஸ்பான்லஸ்ன்னு சொல்லி இந்த கழுத்து எலும்பு தேயறது வரும், இப்போல்லாம் சின்ன வயசுலேயே வர ஆரம்பிச்சிருச்சு.
1: ஸோ
0: இந்த போஸ்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம வேலை பார்க்குறது, சிஸ்டமில் வேலை பார்க்குறது, இதில் எல்லாமே வந்து எப்படி உட்காந்துருக்கோங்கிறது தான் போஸ்டர். அந்த போஸ்சர் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இது மெயின்டைன் பண்ணலனே அதை வரும். இது என்னென்னா, நாளடைவில் ஒர்க் ஃபுல்லாக பண்ணிவிட்டு நைட்டில் படுக்கும்போது தான் அந்த கழுத்து வலி தலைவலி எல்லாம் ஆரம்பிக்கும். அப்போ அந்த சொகுசுக்கு தூங்கணும் சொல்கிறதுக்கு வச்சுருவாங்க, ஆனால் தூங்கும்போது மறந்துடுவாங்க. ஸோ அந்த 2 தலைவாணி அப்படியே இருக்கும். ஸோ அதனால தோள்பட்ட வலி வந்திருக்கும். அவர் சொன்ன முக்கியமான காரணம், அந்த வயது ஆக ஆக அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி குறையும்.
1: ஓகே டாக்டர்.
0: ஸோ அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அவரே சொல்லிட்டார், அந்த யோகா பண்ணுறதுனால அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, அதனால அவரே அந்த இதை எடுத்துட்டார், அவரே பெரிய டாக்டர் ஆகிட்டார். ஸோ அதனால அதுதான் மனுஷன் புரிஞ்சுக்கணும், அது வந்து இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணால் கண்டிப்பாக அந்த வலிகள்லாம் வராது.
1: ஓகே டாக்டர், இப்போது சர்விக்கல் ஸ்பாண்டிலைசஸ்னு ஒரு விஷயத்தை நீங்கள் சொன்னீங்க டாக்டர், இதை வந்துட்டு நான் நிறைய கேட்டிருக்கேன். ஏன்னா எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்துட்டு நல்லா வீட்டு வேலை செய்கிறாங்க, பாத்திரம் கழுவுவாங்க, துணி துவைப்பாங்க, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பாண்டிலைசிஸ் பிரச்சனை வந்தது, குறிப்பாக என்னோடய அம்மாவுக்கும் சேர்ந்து தான். அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பாண்டிலைசிஸ் பிரச்சனை வரும்பொழுது இந்த மாதிரி உடற்பயிற்சி பண்ணுறாங்க இல்லையா, என்ன மாதிரி உடற்பயிற்சி பண்ணால் நல்லாயிருக்கும் வலி ஏற்படாமல் இருக்கிறதுக்கு?
0: இல்லை, யூஸ்வலாக என்னென்னா அவங்க வெயிட் தூக்கிறது தான் மெயினாக காணும். இப்போ பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எல்லா வேலையும் அஷ்டாவதானி சொல்லுவாங்க, எல்லா வேலையும் பார்ப்பாங்க. நம்ம தண்ணிக்கு உடம்பு தூக்குறதுலேருந்து கிரைண்டர் பூத்கல்ல தூக்குறதுலேருந்து எல்லா வீட்டும் தூக்கும், அதனால் எந்த இடத்துல பிடிக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. பட் நாளடைவில் இது 3-4 மாதத்தில் சொல்ல மாட்டாங்க, 2-3 வருஷம் கழித்து திடீர்னு சொல்லுவாங்க, ஒரு நாள் கழுத்து ரொம்ப வலிக்குதுமாங்க. அப்போ எக்ஸ்ரே எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்பாண்டிலோசிஸ் இருக்கும். ஸோ அதனால் முதல்ல அவங்க, அப்புறம் யூசேஜ், இந்த ரைட் ஹேண்ட் நிறைய யூஸ் பண்ணுறது, அப்படி பார்த்தீங்கன்னா வலது கை வலிக்குது வலிக்குது வலிப்பாங்க, இடது கைன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் பயம் வந்துடும், ஹார்ட் சைடு ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்னு பயம் வந்துடும்.
1: ஆமாம் டாக்டர்.
0: ஆமாம். ஸோ அதனால் இது வந்து அதை முதல்ல ரூல் அவுட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக ரொம்ப ப்ராப்ளம் இருந்தால் எக்ஸ்ரே அண்ட் மருத்துவரை அணுகி அந்த சோதனைகள்லாம் பண்ணிக்கணும் முதல்ல.
1: ஓகே.
0: அதுக்கப்புறம் யூஸ்வலாக என்னென்னா, அவர் சொன்ன மாதிரி யோகா ரொம்ப ரிலாக்ஸ்டாக பண்ணுறது, ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது பேசிக்காக பெஸ்ட்டு.
1: ஓகே டாக்டர்.
0: அதுக்குள்ளே அந்த ஸ்ட்ரெச்சிங்

0: மற்ற எக்ஸசைஸ்லாம் பண்ணிங்கன்னா பண்ணி பண்ணலாம், பண்ணும்போது வலி ஏதாவது வந்தால் அதை குறைச்சிக்கணும், இல்லை நிப்பாட்டிடணும்.
1: ஓகே டாக்டர், இப்போது அடுத்த கேள்வி நான் கொஞ்சம் கொண்டு வந்திருக்கேன். அதாவது கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க, கருத்தரித்த பெண்கள், அவங்க வந்து எந்த மாதிரியான உடற்பயிற்சி வந்து மேற்கொண்டால் நல்லாயிருக்கும் டாக்டர்?
0: ஓகே, இல்லை அது அவங்களுக்கு யூஸ்வலாக மகப்பேறு மருத்துவர் அன்னைக்கு அவங்க எந்த காலகட்டத்தில் இருக்காங்க, அதாவது முதல் 3 மாதமா 2வது 3 மாதமா இல்லை டுவர்ட்ஸ் டெலிவரி டைமா அந்த டைமில் இருக்காங்களான்னு பார்த்துட்டு மகப்பேறு மருத்துவர் அணுகி அவங்க அந்த எக்ஸசைஸை கேட்டுக்கலாம். ஒன்று, பொதுவாக வாக்கிங் போகிறது நல்லது, ஏன்னா இந்த மக பிரசவ காலத்தில் கொஞ்சம் எல்லோரும் வெயிட்டு டெண்டன்சி டு புட் ஆன் வெயிட் சொல்லுவாங்க, இந்த வெயிட் போட ஆரம்பிப்பாங்க, நல்லா சாப்பிட்றது, குழந்தைக்காக சாப்பிட்றது, எல்லாம் சாப்பிட்றது, அவங்க சாப்பிட்றது எல்லாமே. ஸோ இதில் வாக்கிங் தான் மினிமலாக பேசிக்கலாக பெஸ்ட்டு. மற்ற ஆசனாலாம் வந்து மருத்துவ மகப்பேறு மருத்துவரை அணுகி கேட்டுட்டு அவங்களுக்கு அந்த டெலிவரி, ஈஸி டெலிவரி, நார்மல் டெலிவரி, பிரசவம் அந்த மாதிரி உள்ளதுக்கெல்லாம் அவங்கள அனுப்பி கேட்டுட்டு பண்ணுறது ரொம்ப நல்லது.
1: ஓகே டாக்டர், அடுத்த கேள்வி வந்து இப்போ உடல் வலி இருக்கும்பொழுது இந்த எக்ஸசைஸை வந்து கண்டினியூ பண்ணால் நல்லாயிருக்குமா, இல்லை உடல் வலி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு எக்ஸசைஸ்

0: டுவர்ட்ஸ் டெலிவரி டைமாக அந்த டைமில் இருக்காங்களான்னு பார்த்து மகப்பேறு மருத்துவம் அணுகி அவங்க அந்த எக்ஸசைஸை கேட்டுக்கலாம். ஒன்று, பொதுவாக வாக்கிங் போகிறது நல்லது. ஏன்னா இந்த மக பிரசவ காலத்தில் கொஞ்சம் எல்லோரும் வெயிட்டு டெண்டன்சி டு புட் ஆன் வெயிட் சொல்லுவாங்க, இந்த வெயிட் போட ஆரம்பிப்பாங்க. நல்லா சாப்பிட்றது, குழந்தைக்காக சாப்பிட்றது, எல்லாம் சாப்பிட்றது, அவங்க சாப்பிட்றது எல்லாமே. ஸோ அதில் வாக்கிங் தான் மினிமலாக பேசிக்கலாக பெஸ்ட்டு. மற்ற ஆசனாலாம் வந்து மருத்துவம் மகப்பேறு மருத்துவரை அணுகி கேட்டுட்டு அவங்களுக்கு அந்த டெலிவரி, ஈஸி டெலிவரி, நார்மல் டெலிவரி, பிரசவம் அந்த மாதிரி உள்ளதுக்கெல்லாம் அவங்கள அனுப்பி கேட்டுட்டு பண்ணுறது ரொம்ப நல்லது.
1: ஓகே டாக்டர், அடுத்த கேள்விக்கு வந்து, இப்போ உடல் வலி இருக்கும்பொழுது இந்த எக்ஸசைஸை வந்து கண்டினியூ பண்ண நல்லாயிருக்குமா, இல்லை உடல் வலி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் முடிச்சிடலான்னு ஒரு தாட் வருமே, அது மாதிரி பண்ணால் நல்லதா டாக்டர்?
0: ஆமாம், இது உடல் வலின்னு சொல்லும்போது முதல்ல வலின்னு சொல்லும்போதே உடம்பு வந்து உங்களுக்கு ஒரு அலாரம் கொடுக்குதுன்னு அர்த்தம். அதாவது நீங்கள் ஏதோ ஸ்ட்ரெயின் பண்ணிட்டீங்க, அதனால வலி வருது. இதை திருப்பி திருப்பி பண்ணிங்கன்னா அந்த அக்யூட் இன்ஜுரின்னு சொல்லுவாங்க, ரெண்டு மூணு நாளில் உள்ள வலி வந்து க்ரானிக் வலின்னு சொல்லுவாங்க, அது ரெண்டு மூணு வாரம் ஆயிரும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்னென்னா லிசன் டு யுவர் பாடி, வலி வந்துடுச்சுன்னா முதல்ல ரெஸ்ட்டு தேவை அந்த உடம்பு. இப்போ கையில் வலிக்குதுன்னா கைக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும். நீ அதை விட்டு திருப்பியும் அதுலேயே ஜிம்மில் போய் வெயிட்டு தூக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து இன்ஜுரி ஆயிரும். போன் வலியாக இருக்கலாம், அது வந்து மசில் இன்ஜுரியும் சேர்ந்து ஆயிடுச்சுன்னா அது வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு மூணு வாரம் நாலு வாரம் ஆகும். ஸோ வலின்னு வந்துச்சுன்னா நோ பெயின் நோ கெயின் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி போகவே கூடாது. யூ ஹவ் டு டேக் ரெஸ்ட் அண்ட் தென் ரெக்கவரி. இது ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக மருத்துவர் அணுகி என்ன ப்ராப்ளம்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்.
1: ஓகே டாக்டர், இப்போது ரொம்ப நாள் கழித்து திடீர்னு வந்து ஞானம் பிறந்து நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி பண்ணால் சரியாக இருக்குமா டாக்டர்?
0: ம், இல்லை அம்மா, இது வந்து இது ரொம்ப இது ரெண்டு வருஷமாக பண்ணல, மூணு வருஷமாக பண்ணல. இப்போ நிறைய இந்த பழைய கொரோனா பீரியடர் வந்த பிறகு நிறைய பேர் அந்த காலகட்டத்தில் யாருமே வெளியே வர முடியல. அப்போ திடீர்னு வெளியில் வரும்போது இந்த கோவிடில் பாதிச்சிருந்தாலும் சரி வெளியில் வந்திருந்தாலும் சரி முதல்ல என்ன பண்ணலான்னு ரொம்ப யோசிச்சிருப்பாங்க. திருப்பி நீங்கள் பழைய பண்ண மாதிரி திடீர்னு அந்த ஆவேசமாக சைக்கிளிங்காக ஸ்விம்மிங்காக போகிற தேவையில்லை. பட் எல்லாத்துக்கும் மெயின் ஈஸியாக பண்ண வேண்டியது வாக்கிங். வாக்கிங் பண்ணலாம், அல்லது மூச்சு பயிற்சி. மூச்சு பயிற்சி இந்த யோகாவில் நிறைய சொல்லித்தராங்க, பிராணாயாமா அந்த மாதிரி பண்ணால் ஈஸியாக பண்ணால் பண்ணலாம். ஸோ ஏதாவது ரெக்கவரி ரொம்ப நாள் கழித்து ஆரம்பிச்சிங்கன்னா ஸ்லோவாக இருக்கு, ஸ்லோ ஸ்டார்ட்னு சொல்லுவாங்க. ஸ்லோ ஸ்டார்ட் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட். ஸோ பண்ணலாம்.
1: ஓகே டாக்டர், இப்போ ஆவரேஜாக எவ்வளோ தூரம் வாக்கிங், லைக் எவ்வளோ நேரம் வாக்கிங் பண்ணலாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால்?
0: ஆமாம், இதான் சொன்னேன்ல, உலக சுகாதாரம் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் வாக்கிங் போதும். ஆமாம், இப்போ அதுவும் வந்து கான்செப்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் வாக்கிங் போய் இன்னும் சுகர் இந்த சர்க்கரை வியாதி நோயை கட்டுப்படுத்தோம் அப்படின்னீங்கன்னா உடம்புல நீங்கள் ஒவ்வொரு வேளை காலை மதியம் இரவு மூணு வேளை சாப்பிட்ட பிறகு சாப்பிட்டு அரை மணி நேரம் கழித்து ஒரு பத்து நிமிஷம் வாக்கிங் பண்ணால் போதும். உங்கள் இன்சுலின் வந்து உங்கள் சுகர் கண்ட்ரோல் பண்ணும்.
1: சாப்பிட்டோம்னா
0: ஆமாம், ஆஃப்டர் ஃபுட்டுனா ஹாஃப் அன் அவர் கழிச்சு ஒரு பத்து நிமிஷம் வாக்கிங் பண்ணாலே போதும். இது என்னென்னா நிறைய பேர் வீட்டில் வேலை செய்கிற பெண்மணிகள் இல்லை ஆஃபீஸில் பிஸியாக இருக்கிறவங்க ஒரு பத்து நிமிஷம் கிடைக்காமல் இருக்கவே இருக்காது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு டின்னருக்கு அப்புறம் ஹாஃப் அன் அவர் கழிச்சு ஒரு பத்து நிமிஷம் வாக்கிங் பண்ணால் ரொம்ப நல்லது.
1: வீட்டுக்குள்ளேயே பண்ணலாமா
0: இல்லை வீட்டுக்குள்ளேயே பண்ணலாம், இதுக்கெல்லாம் வெளியில் போகணும்னு கட்டாயமே இல்லை. அதான் பத்து நிமிஷம் ஸ்லோ வாக்கிங் தான் சொன்னேன், பிரிஸ்க் வாக்கிங் சொல்ல. பிரிஸ்க் வாக்கிங்னா நீங்கள் ரோட்டில் இறங்கி நடக்கணும், பார்க்கு போகணும், வீட்லேயே பண்ணலாம்.
1: ஓகே டாக்டர், இப்போது வெயிட் லாஸ்க்கு வந்து எக்ஸசைஸும் போதுமா இல்லை டயட் கண்டிப்பாக தேவைப்படுமா?
0: கண்டிப்பாக ரெண்டும் சேர்ந்தது தான் காரணம்.
1: நீங்கள் எந்த மாதிரி டயட் வந்து சொல்லுவீங்க டாக்டர்?
0: இப்போ நான் அதான் சொன்ன மாதிரி என்னென்னா மூணு வேளையும் நம்ம சவுத் இந்தியன் டயட்டில் வந்து கார்போஹைட்ரேட் ஜாஸ்தி, அதாவது இட்லி தோசை ரைஸ் மூணு வேளையும் இதை தவிர்க்க முடியவே முடியாது. ஆமாம், இது போக நைட்டில் சர்க்கரைவியாதி இருக்கவங்க சப்பாத்தி சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்கிறாங்க. சப்பாத்தியும் வந்து கார்போஹைட்ரேட் தான். ஸோ இதுக்கு இது இல்லாமல் போகணும் அப்படின்னீங்கன்னா அடுத்தது வந்து உடம்புல மூணு வேளையும் நான் சொன்ன இது மாதிரி மூணு வேளையும் ப்ரோட்டீன் சேரணும். அதாவது காலையில் சாப்பிட்ற சாப்பாட்லேயும் ப்ரோட்டீன் இருக்கணும், மதியமும் இருக்கணும், இரவும் இருக்கணும். ஸோ இந்த கார்போஹைட்ரேட்டும் ப்ரோட்டீனும் சேர்ந்தால் தான் அது கண்டிப்பான கட்டாய உணவு. இது போக பழங்கள் சேர்த்துக்கலாம், அது வந்து ஃபைபர் கண்டென்ட்டு, இது வந்து உங்கள் ஜீரண சக்திக்கு உதவும். ஸோ ஒரு கார்போஹைட்ரேட், ஒரு ப்ரோட்டீன், ஒரு ஃபைபர், இது மூணும் உடம்புல சேர்றது வந்து உங்கள் உணவில் சேர்ந்துக்கினா இருந்தால் அது கண்டிப்பாக கட்டாய உணவு. ஸோ இந்த உணவு கட்டுப்பாடு இல்லாமல் நீங்கள் சொல்கிற மாதிரி வெயிட் குறையிறதுக்கு சான்ஸே இல்லை.
1: ஓகே டாக்டர், இப்போ சைவம் சாப்பிட்றவங்க அசைவம் சாப்பிட்றவங்க என்ன மாதிரியான ப்ரோட்டீன் வகை ப்ரோட்டீன் வந்து கிடைக்கணும்னா என்ன மாதிரி உணவுகள் சாப்பிட்லாம்?
0: ஓகே, இப்போ அசைவம்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே 100% ப்ரோட்டீன் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எக்கில் இருக்குது, சிக்கன், எல்லாம் அந்த இறைச்சிகள் எல்லாத்துலேயுமே இருக்குது. வெஜிடேரியன் ப்ரோட்டீனில் என்ன ப்ரோட்டீன் எடுத்தாலும் 50% கார்போஹைட்ரேட், 50% தான் வந்து ப்ரோட்டீன்.
1: ஓகே,
0: ஸோ அவங்க வந்து ப்ரோட்டீன் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக இவங்க என்ன, சில பேர் வந்து இதோடு சேர்ந்து முட்டைகள் சேர்த்துக்குருவாங்க வெஜிடேரியனில் இருக்கவங்க. இல்லை அப்படின்னீங்கன்னா வெஜிடேரியன்லேயே உங்களுக்கு சைவத்துலேயே உங்களுக்கு நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. நார்மலாக சிம்பிளாக தயிர் எடுத்துக்கலாம், தயிர்லேயே நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பருப்பு வகைகள், அதில் எந்த சுண்டல் அந்த மாதிரி அளவுகள் கூட நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. அது போக பன்னீர், ஸோ அதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ இந்த பன்னீர் எடுத்துக்க ரொம்ப நல்லது. இது போக சர்க்கரை வியாதி வந்தது, கார்போஹைட்ரேட் குறைக்கணும்னு நீங்கன்னா சிறுதானியங்கள் எடுத்துக்கிறது.

0: நல்லது. அதை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பசி அளவும் குறையும், இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க அது ரொம்ப லோ, ஸோ சர்க்கரை வியாதி போகிறத தவிர்த்துக்கலாம்.
1: ஓகே டாக்டர். சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். நிகழ்ச்சியில் வந்து உடற்பயிற்சி குறித்து பேராசிரியர் மருத்துவர் எஸ் கந்தசாமி கூட தான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெளிவுபடணும்னா அழைக்க வேண்டிய எண்கள் 298600038 மற்றும் 295205554. முன்னிணைப்பாக 044 வந்து சேர்த்துக்கொள்ளலாம். நேரம் 3:39 ஆகிட்டு இருக்கிற இந்த வேளையில் நிகழ்ச்சியுடைய அடுத்த நேர நோக்கி நம்ம போகலாம் டாக்டர். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்
1: வணக்கம். உங்களுடைய வானொலியோட ஒளிய கம்மி பண்ணா நல்லா இருக்கும்.
2: ஆஃப் பண்ணிட்டேங்க.
1: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: சென்னையில இருந்து கலீல் அமல் பேசுறேன் டாக்டர். வணக்கம் டாக்டர்.
0: வணக்கம்.
2: உங்களை பார்க்கும் போது பேஸ்புக்ல பார்த்தேன், என்னுடைய தலைமை ஆசிரியர் போல இருக்கீங்க.
0: நன்றி. சொல்லுங்க சொல்லுங்க.
2: எனக்கு பாத்தீங்கன்னா இந்த சக்கரவாதிகாரங்க வாக்கிங் போனோம்னு சொல்றீங்க, ஆனா எங்க வீட்டு பக்கத்துல பூங்கா இருக்கு, ஆனா அவங்க கைய நல்லா வீசிட்டு வீசிட்டு போறாங்க. அது ஏன் சார்? அது கைய வீசிட்டு போனாலும் அந்த ஸ்வெட் எல்லாம் வர்றதுக்காக அது மாதிரி பண்றாங்களா?
0: இல்ல, அது வந்து நார்மலா நீங்க கைய வீசிட்டு போறது நல்லது. அது பேர் பிரிஸ்க் வாக்கிங் சொல்லுவாங்க. சோ நீங்க நார்மலா நடந்தாலே போதும். உங்களுக்கு கையில ஏதாவது வலி இருந்தா நீங்க அந்த மாதிரி கையை வீசிட்டு போக முடியாது. சோ அதனால வந்து நீங்க நார்மலா நடக்கிறது நல்லது. அவர் கொஞ்சம் உற்சாகமா இருக்காரு, நடந்தா கொஞ்சம் உற்சாகமா இருக்கும், அதனால அவர் கையை வீசிட்டு போறாரு. பக்கத்துல யாராவது அடிச்சிடாம அதுவளதான், அது மாத்திரம் பார்த்துக்கோங்க.
2: பாதி பேர் இருக்காங்க கையை நம்ம வீசிட்டு தான் நடக்கிறாங்க. நம்ம வீட்டால கேட்டு நான் கேட்பேன், ஏன் அங்கிள் இது மாதிரி எல்லாம் பண்றீங்க, அப்பதான் சுகர் நல்லா குறையும் அப்படின்னாங்க. ஓ அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்களை பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு கையை வீசிட்டு தான் நடக்கிறேன். அதுக்காக தான் உங்களை கேட்டேன்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி
2: நன்றியா.
0: ஓகே ஓகே.
1: இவர் சொல்லும் போது கைவீசமா
0: கைவீசமா சின்ன வயசுல சொன்னதை ரொம்ப ஞாபகிச்சிருக்காங்க. ஸோ அது நல்லது. என்னன்னா அந்த அவங்க அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த எண்டார்பின்ஸ் ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகும். ஸோ அதனால கொஞ்சம் உற்சாகமா இருக்கும், அதனால கொஞ்சம் கைவீசி நடப்பாங்க. பட் பிரிஸ்க் வாக்கிங்ல அந்த கைவீசி நடந்தா நல்லது. ஏன்னா எல்லாம் ஹெட் ஃபுட் எல்லாமே ஆக்டிவேட் ஆகுது, உங்களுக்கு உடம்பு ஆக்டிவ் ஜாயிண்ட்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகுது. அதனால அவர் அதுமாதிரி அவரால் ஓட முடியலன்னு நினைக்கிறேன், அதனால கைவீசி நடந்தால் தான் நல்லது. அம்மா.
1: ஓகே டாக்டர், நம்ம அடுத்த நேர் நோக்கி போகலாம். வணக்கம் ரெயின்போ.
3: தாம்பரம் முடிச்சூர்ல இருந்து சுஜாதா ஸ்ரீராம் பேசுறேன்.
1: சுஜாதா ஸ்ரீராம் அவர்கள், உங்களோட சந்தேகங்களை வந்து டாக்டர் கிட்ட கேட்டு தெரிவு பண்ணலாம்.
3: ஓகே ஓகே. ஹலோ, குட் ஈவினிங் டாக்டர்.
0: குட் ஈவினிங் மேடம்.
3: ஒண்ணும் இப்ப தைராய்டு இருக்கிறவங்க என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணா கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும் தைராய்டு?
0: இல்ல, தைராய்டு இருக்கு. சொல்லுங்க.
3: வாக்கிங் பெஸ்டா இல்ல ஸ்போர்ட்ஸ் மாதிரி ஏதாவது பண்ணா கொஞ்சம் அந்த இதெல்லாம் குறையுமா, தைராய்டு ஹார்மோன்ஸ் குறையுமா?
0: இல்லை, முக்கியமான இது வந்து நீங்கள் தைராய்டு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறீங்க. தைராய்டு அளவு என்னன்ட்டு உங்கள் மருத்துவரை அணுகி நீங்கள் அதை அந்த தைராய்டு ஹார்மோன் லெவல் எவ்வளோ இருக்குன்னு 3 மாதத்துக்கு இருக்க நீங்கள் செக் பண்ணிக்கணும். அதுக்கு எடுக்க வேண்டிய மாத்திரைகளை கரெக்டாக எடுத்துக்கணும். இதனால எடுத்துக்கிறீங்க, அது எடுக்கும்போது அது கண்ட்ரோலாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. இப்போ உங்கள் வயதும் வயதுக்கு ஏற்றா போல நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண முடியும். நீங்கள் இதில் போய் இந்த நீங்கள் 56 வயசுக்கு மேலே பல ஸ்போர்ட்ஸில் போய் சேர முடியாது. ஸோ அதனால இப்போ நீங்கள் வாக்கிங் வந்து எப்போவுமே எந்த காலகட்டத்திலையும் வாக்கிங் ரொம்ப நல்லது. அதனால் இப்போ நான் இதில் சொன்ன மாதிரி சாப்பிட்டு வாக்கிங்கே போகிறதுக்கே டைமே இல்லைனாலும் காலை மதியம் இரவு 3 வேளையும் சாப்பிட்டு 1/2 மணி நேரம் கழித்து ஒரு 10 நிமிஷம் வாக்கிங் போனாலே போதும். ஆமா, அதுக்கு மேல உங்க
3: ரெண்டாவது டவுட் வந்து பிளாட் ஃபுட் இருக்கிறவங்க எவ்வளவு நேரம் வாக் பண்ணலாம் டாக்டர்? பிளாட் வலிக்கிறது.
0: ஆமா கண்டிப்பா, பிளாட் ஃபுட்ங்கிறது உங்க அந்த பிளாட் ஃபுட்ங்கிறது கொஞ்சம் நடக்கிறது கஷ்டம் தான். அதுக்கு ஏத்தான அந்த செருப்பு வகைகள் ஷூ போட்டுக்கலாம், போட்டு நீங்க கண்டிப்பா நடக்கலாம். பிளாட் ஃபுட்
3: 30-45 minutes
0: நடக்கலாம், தப்பே இல்லை. எல்லாருக்குமே வந்து தினசரி நடைபயிற்சி வந்து 1 மணி நேரம் போதும், அதுக்கு மேல நடக்க தேவையில்லை. அதுக்கு மேல ஏதாவது போட்டி இருந்தா தான் நீங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் நடக்கலாம். இல்லைன்னா 1 மணி நேரம் 45 minutes நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட். ஆமா
3: ஓகே.
0: கண்டிப்பா, அதாவது அவங்க ஒரு கன்சிஸ்டன்சின்னு சொல்றாங்கல்ல, இப்ப 3 மாசம் அது நீங்க 1 வாரம் போயிட்டு நிப்பாட்டினா ஒன்னும் ஆகாது,
3: ஒன்னும்
0: ப்ராப்ளம் இருக்காது. கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பா. ஏன்னா அது வந்து இப்போ ரெகுலரா போறாங்க, சில பேர் டெய்லி போவாங்க, சில பேர் ஆல்டர்னேட்டே போவாங்க. ஆமா, ஆல்டர்னேட் போறது பெஸ்ட். என்னன்னா உடம்பு வந்து அது ஒன்னும் இந்த ரப்பர் பேண்ட் மாதிரி இழுத்துட்டே போக முடியாது, டப்புன்னு 1 நாள் துண்டாயிரும். ஸோ அதனால வந்து 1 நாள் விட்டு 1 நாள் ஒரு பாடி 1 நாள் எக்ஸசைஸ் பண்ணால் 1 நாள் ரெக்கவரி கொடுக்கணும். ஸோ ஆல்டர்னேட் டே போனால் நல்லது. அதே மாதிரி இந்த 3 மாசம் போயிட்டு ஏன் விடுறோங்கிற காரணத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும் ஒன்று. அப்புறம் விட்டுட்டோம் திருப்பி ஆரம்பிக்க முடியுமான்னு அடுத்த சோம்பேறித்தனம் வந்து

0: ஸோ
1: ஆமாம், எப்படி நீங்கள் காலைல எழுந்து பல் விளக்குறது எப்படி மறக்காதோ அந்த மாதிரி நீங்கள் இதை வந்து கன்சிஸ்டண்டாக வச்சுக்கணும். அதனால் என்னென்னா ஜிம்மு தான் கட்டாயம் இல்லை, நீங்கள் வீட்லேயே அதே உடற்பயிற்சி பண்ணலாமே, தொடரலாமே, அது ஒரு பெரிய கஷ்டம்.
0: இருக்க பட்சத்தில் பிள்ளைங்க வந்து
2: உலகத்துல இருக்கிற எல்லா தாய்மார்களோட குறை வந்து இவங்களே தீர்த்து வச்சுட்டாங்க நினைக்கிறேன். அவங்க பசங்க பாவம் படிப்பு நின்றுட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. ஒரு கன்சர்ன், ஜெனரல் கன்சர்ன் வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். என்ன இப்ப எனக்கும் கூட அதே மாதிரி ஒரு நிலைமை தான் இருந்தது. நான் ஜிம் போயிட்டு இருந்த போது ஒரு சில காரணங்களால நான் அதை நிறுத்த வேண்டியதாயிடுச்சுன்னா, நான் வந்து அதுக்காக என்ன பண்ண, உடற்பயிற்சி மேற்கொள்ள ஆரம்பிச்சேன். லைக் வாக்கிங் போறது, ஸ்கிப் பண்றது, அந்த மாதிரியான விஷயங்கள் செய்ய ஆரம்பிச்சேன். இப்ப பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஐ கேன் மேனேஜ் அந்த மாதிரி இருக்கு. அதுதான் வந்து இங்க நிறைய பேர் தாய்மார்களும் இளைஞர்களும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க நினைக்கிறேன். நம்ம அடுத்த நேர் கேட்ட போலாம்.
1: ஓகே ஓகே,
2: அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் சார், அனந்தராமன் கேளம்பாக்கத்திலிருந்து பேசுறேன்
2: சார். ஓகே, நீங்க உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம் சார்.
3: நான் வந்து மார்னிங் வர்க் இருக்கு எனக்கு.
1: ஓகே,
3: அதனால ஈவினிங் 5 to 6 மட்டும் தான் நான் வாக்கிங் பண்றேன்.
1: ஓகே,
3: எனக்கு கொஞ்சம் நர்ஸ் எல்லாம் ப்ராப்ளம் இருக்கு, நர்வு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு, அதனால நர்ஸ் டேப்லெட்டும் எடுக்கிறோம். இட்டு வாக்கிங் வந்து 5 to 6 வாக்கிங் பண்றோம். ஆனா மார்னிங் பண்றது நல்லதா இல்ல ஈவினிங் பண்றது நல்லதா, அதுதான் சந்தேகம்.
1: ஆமா, யூஸ்வலா நைட்டு நீங்க 6 மணி நேரத்துல இருந்து 7 மணி நேரம் நல்ல தூக்கம் இருக்கான்னு பாத்துக்கோங்க. அந்த தூக்கம் இருந்தது அப்படின்னீங்கன்னா காலையில பண்றது ரொம்ப நல்லது. அதனால என்னன்னா கொஞ்சம் சில பேர்
3: நமக்கு ஒர்க் நிறைய இருக்காங்க.
1: ஆமா, என்னன்னா அந்த காலையில ஒன்னு சில பேர் காலையில சீக்கிரம் எந்திப்பாங்க, சில 4 மணி 5 மணிக்கு எந்திரிச்சு எக்ஸசைஸ் முடிச்சுட்டு வேலைக்கு போவாங்க. அந்த மாதிரி பழக்கம் இருந்தா பண்ணலாம். இல்லைன்னா ஈவினிங் வந்து நீங்க என்ன வேலை பாக்குறீங்கன்னு தெரியல, அந்த அளவு வேலைப்பளவு ஜாஸ்தியா இருந்தா நீங்க
3: வந்து வீட்டு ஒர்க் தான், வெளியே ஒர்க் எல்லாம் எதுவும் போல, நாங்க வீட்டுலதான் இருக்கோம். அதனால வந்து எங்களுக்கு 5 to 7 வரையும் ஃப்ரீ டைம்.
1: ஓகே,
3: அதனால மாடி மேலே வாக்கிங்.
1: அது நல்லதுதான் சார், ஈவினிங் பண்றது நல்லதுதான். ஆமா ஆமா.
3: ஓகே சார், நன்றி.
1: நன்றி சார், நன்றி.
2: நிகழ்ச்சியுடைய அடுத்த நேயருக்கு போகலாம். வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம் சார்.
2: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க
4: சார்? நான் சுப்ரமணி பேசுறேன் சார், இங்க கேக்கு
2: கேகே நகர்ல இருந்து சுப்பிரமணியம். ஓகே, உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: சார் சார் வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
4: நான் வந்து எனக்கு சுகர் பிரஷர்லாம் இருக்கு சார்.
1: சரி,
4: நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு வந்து இப்ப நம்ம எங்க ஃபேமிலி டாக்டர் நம்ம ஜெயக்குமார் சார் தான்.
1: சரி,
4: சாண்டில இருக்கிறவரு.
1: சரி,
4: நான் வந்து இந்த ரீகேனிக் கேர்ஸ் எல்லாம் பண்ற இந்த சொசைட்டில இருக்க கூட்டுறவு சொசைட்டில.
1: சரி,
4: எனக்கு இது சேர் பில்டர் வேலைனால செய்யறதுனால கொஞ்சம் அவ்வளோ எனக்கு அவ்வளோ பிரச்சனை கிடையாது.
1: சரி,
4: இப்போ வந்து இதுக்கு ராயப்பட்டிக்கு இந்த மாத்திரைலாம் வாங்கி சாப்பிட்டு இங்கே கொடுத்தாரு கேக்கல பிளான்ஸில்.
1: சரி,
4: இப்போ வந்து இங்கே நம்ம சுகாதாரம்
1: இல்லை, உங்கள் சந்தேகம் உடற்பயிற்சி சந்தேகத்தை சொல்லுங்க
4: சார்.
2: வணக்கம், இடையில வந்து பேசுறதுக்கு மன்னிக்கணும், உங்களுடைய சந்தேகம் என்னன்றது நீங்க கேட்கலாம்
4: சார். சுகர் கம்ப்ளைண்ட் சார்.
1: ம், சொல்லுங்க.
4: சுகர் கம்ப்ளைண்ட்னால கொஞ்சம் இந்த சுகர் பிரஷர் இருக்கு, அது ட்ரீட்மெண்ட் இங்கே வந்து இங்கே மாத்து வாங்கி சாப்பிட்றேன் சார். மாநகராட்சியில் சுகாதாரத்துலயே அவங்க வர முடியாது, மாற்றி தரனால இங்கே கொடுத்துட்டாங்க எனக்கு. அதனால வந்து நம்ம உடம்பு எல்லாம் கண்ட்ரோலா வச்சிட்டு இருக்கேன் சார். இப்போ இந்த சுகர் எல்லாம் அந்த டாக்டர் பார்த்துட்டு மாசத்துல கரெக்டாக சாப்பிட்டு எடுத்துட்டு
1: இருக்கேன்.
4: இது அதிகரிக்கு இந்த கை கால்லாம் குடைக்கலாம் இருக்கு சார். அப்ப கூட வாக்கிங் ரொம்ப தான் நல்லது போக முடியல. வேலை செய்திருக்குங்க பண்ணதுனால கொஞ்சம் அப்பப்பா அதுவும் கை மாத்து போது
2: இடையில வந்து பேசிட்டு இருந்தார், திடீர்னு கட்டாக இருக்க போல இருக்கு. அதாவது இவர் என்ன சொல்ல வராருன்னு நினைக்கிறேன்னா, நான் என்ன நினைக்கிறேன்னா, ஓகே இவர் வந்து சுகரால பாதிக்கப்பட்டிருக்காரு, மாத்திரைகள் வந்து எடுத்துட்டு இருந்தாரு, திடீர்னு மாத்திரை எடுக்க முடியாத சுச்சுவேஷன், அதனால வந்து அவருக்கு உடல் வலி அந்த மாதிரி ஏற்படுது. இது இதுக்கு என்ன டாக்டர் தீர்வு?
1: இல்லை, அதான் அவரோட முதல்ல இதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னா அவர் சுகர் கண்ட்ரோலாக இல்லைன்னு அர்த்தம் இருக்கலாம், அது ஒரு அர்த்த காரணமாக இருக்கலாம். அதனால் அவர் மருத்துவர் அணுகி இந்த சுகர் கண்ட்ரோலாக இருந்தால் அதெல்லாம் பண்ண முடியும். இதனால் சக்கரை வியாதினால் அந்த நரம்பு தசைகள்லாம் பாதிப்பு இருக்கும், அதனால் அவருக்கு அதுக்கு நடக்க முடியாமல் போயிருக்கலாம். ஸோ இதை ரெண்டையும் அவருக்கு சரி பண்ணிட்டார்னா அவருக்கு

0: நியாயமாக நடக்கலாம்.
1: ஓகே டாக்டர், நம்ம வந்து அடுத்த நிறைவு நேயர், அதான் இந்த நிகழ்ச்சியுடைய நிறைவு நேயர் கிட்ட போகலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
2: நான் மேடவாக்கத்துல இருந்து சித்ரா சார்.
1: மேடவாக்கம் சித்ரா, உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்கலாம்.
2: வணக்கம் டாக்டர்.
0: வணக்கம் மேடம்.
2: சார், எனக்கு வந்து ஒரு 3 வருஷமா இருக்கு சார் சுகர்.
0: சரி.
2: மாத்திரை சாப்பிட்டு இருக்கேன் சார்.
0: சரி.
2: கால் வலி கொஞ்ச நாளா இருந்தது, அதுக்கு இப்ப போய் ஒரு 3 மாசமா மாத்திரை சாப்பிட்டேன் சார்.
0: சரி.
2: அது நடைபயிற்சி நேரம் கிடைக்கும் போது காலையில இல்ல சாயந்தரம் அந்த மாதிரி செய்யறேன் சார்.
0: சரி.
2: கால் வலி இருக்கும் போது அந்த மாதிரி செய்யலாமா சார்?
0: இல்லைக்கா, எப்போவுமே எந்த கால் வலின்னு இல்லை, நீ உடம்புல எங்கே வலி இருந்தாலும் முதல்ல அதுக்கு ரெஸ்ட் கொடுங்க. 3-4 நாள் ரெஸ்ட் கொடுத்துட்டு அந்த வலி சரியாயிடுச்சுன்னா நீங்கள் தொடர்ந்து நடைப்பயிற்சியே பண்ணலாம். நடைப்பயிற்சியில் ஒன்றும் பெருசாக பாதிப்பு ஒன்றும் இருக்காது. அதாவது எலும்புலேயோ தசைகள்லேயோ ப்ராப்ளம் இருந்தால் ஒழிய நீங்கள் அதை பற்றி பயப்பட வேண்டாம். இல்லைன்னா அது மாதிரி ஒன்றும் இல்லைன்னா நீங்கள் தொடர்ந்து பண்ணலாம். இதை காரணம் காட்டி நீங்கள் இதை எப்படியே நிப்பாட்டிடக்கூடாது. ஏன்னா உங்கள் நடைப்பயிற்சினால தான் உங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு இன்னும் நிறைய சான்ஸ் இருக்குது. மருந்து மாத்திரைகளையும் எடுத்துக்கொள்ளணும். இது அதையும் நிப்பாட்டிடக்கூடாது. நடைப்பயிற்சி மாத்திரம் பண்ணி முடிக்க முடியாது. நீங்கள் அதையும் சேர்த்து எடுத்துக்கிட்டால் நல்லது.
1: ஓகே டாக்டர், நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த தூக்கம் உடற்பயிற்சிக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? அதே மாதிரி உடற்பயிற்சி மூலமாக என்னென்ன வியாதிகளை தவிர்க்கலாம், அதனால் நம்ம முதுமையை வந்து தவிர்க்க முடியுமா? இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க.
0: ஆமாம், இது வந்து முதல் காரணம் வந்து தூக்கம். இது வந்து முக்கியமாக தூக்கம் கம்மியாகிறது இப்போ வந்து ரொம்ப காமனாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே நம்ம வேலைப்பழு இருக்கோம். அது போக ரெஸ்ட் எடுத்தால் கூட 10 மணிக்கு படுத்தால் கூட ஊடகங்கள் வாட்ஸ்அப் இதெல்லாம் பார்த்து படுக்கும்போது 11-12 ஆயிடுது. ஸோ மினிமம் வந்து ஒரு 6-7 மணி நேரம் மனிதனுக்கு சராசரி தூக்கம் தேவை அப்படின்னா அது 4 மணி நேரமாக குறைஞ்சி போகுது. இது எப்படின்னா நெக்ஸ்ட் டே அடுத்த நாள் உள்ள உங்கள் வேலையை கண்டிப்பாக பாதிக்கும். இந்த தூக்கம் கம்மியாகிறதுனால உடம்பில் ஹார்மோன் ஒன்று இருக்குது, கார்டிசால்னு. இது வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும், நிறைய சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ இதனால் உங்களுக்கு பாதிப்பாகும். உங்கள் மனநிலை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரெஸ் ஆகலாம். ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறாங்கல்ல, இதுக்கு இந்த கார்டிசால் ஹார்மோன் தான் முக்கியமான. ஸோ இது வந்து தூக்கம் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் அவசியம். சில பேர் மத்தியானம் தூங்கிட்டோம், நைட் தூக்கம் வரலம்பாங்க. மத்தியானம் தூக்கங்கிறது வந்து நேப்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 10-20 நிமிஷம் தூங்குறது நல்லது. அதுக்கப்புறம் என் இரவு தூக்கம் முக்கியமான விஷயம். அடுத்து சொன்ன இது அடுத்த கேள்வி என்ன கேட்டீங்க? 3 கேள்வி கேட்டீங்க.
1: இப்போ வந்துட்டு உடற்பயிற்சியால் என்னென்ன வியாதிகள்
0: முக்கியமாக இதுமாதிரி நம்ம நேயர்கள் நிறைய பேர் கேட்ட மாதிரி முக்கியமான வியாதிகளான சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்புலாம் வந்து நீங்கள் வந்தாலும் வருமுன் காப்போம்னாலும் இந்த நடைப்பயிற்சியிலேயே பாதியை கண்ட்ரோல் பண்ணலாம். 3 வாரம் தொடர்ந்து பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த கண்ட்ரோல்லாம் தெரியும். ப்ரெஷர் குறையும், சர்க்கரை வியாதி குறையும்.
1: ஓகே டாக்டர், இப்போ அந்த முதுமையை தவிர்க்கிறது வந்து நம்ம உடற்பயிற்சி மூலமாகவே தவிர்க்கலாம்.
0: ஆமாம், அதான் சொல்லுவேன். சிம்பிளாக சொல்லணுன்னா 4 காலில் நடக்க ஆரம்பித்து 2 காலில் நடந்துகிட்டு இருந்தோம். 3 முதுமையில் வந்து 3வது காலில் தேடக்கூடாது, அதாவது வாக்கிங் ஸ்டிக்கு தேடக்கூடாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஸ்டெபிலிட்டின்னு சொல்லுவோம், அந்த ஃப்ளெக்சிபிலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு வந்து அந்த கோர் ஸ்ட்ரென்த், அதில் முக்கியமாக அந்த வயசு ஆக ஆக அந்த யோகா பயிற்சி, மூச்சு பயிற்சி, உடம்பு இந்த நிலையாக நிற்கிற இந்த ஸ்டெபிலிட்டி, ஃப்ளெக்சிபிலிட்டி இது மாதிரி பண்ணுறது நல்லது.
1: ஓகே டாக்டர், நீங்கள் இவ்வளோ நேரம் வந்துட்டு மக்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தீங்க. அதுக்கு ரெயின்போ எஃப்எம் சார்பாக உங்களுடைய உங்ககிட்ட வந்து நன்றிகளை தெரிவித்துக்கிறோம். நேர்கள் சார்பாகவும் உங்ககிட்ட நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறோம். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறைய பேரோட சந்தேகங்களை தீர்த்ததற்கு மிக்க நன்றி.
0: நன்றி, மிக்க மகிழ்ச்சி.
1: நேயர்கள், இதுவரை நீங்கள் கேட்டது என்னன்னா, ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உடற்பயிற்சி குறித்து பேராசிரியர் மருத்துவர் எஸ் கந்தசாமி அவர்களுடன் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். நிறைய சந்தேகங்கள் நம்ம வந்து கேட்டு முடித்தாச்சு. நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலாக இயற்கை திரைப்படத்திலிருந்து திப்பு மற்றும் மாணிக்க விநாயகம் குரல்களில், வைரமுத்தோட வரிகளில் வித்யாசாகர் அவர்களுடைய இசையில் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். மீண்டும் உங்களை 4 மணிக்கு வந்து சந்திக்கிறேன். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சம்மதூளு.

0: சாமி தூள்.
1: நேரம் மாலை 4 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷாம்லா. பொதுத் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இரு அவைகளின் நடவடிக்கைகளும் வரும் திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. சிஜேபி பிரதிநிதிகளுக்கும் மத்திய அரசுக்கும் இடையேயான பேச்சுவார்த்தை நாளை புதுதில்லியில் மீண்டும் நடைபெறும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda கூறியுள்ளார். மண்வள அட்டை திட்டத்தின் கீழ் 25 கோடிக்கும் மேற்பட்ட அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 2 லட்சம் அங்கன்வாடி மையங்கள் 2ம் கட்ட ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் மேம்படுத்தப்பட உள்ளதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி சாவித்ரி தாக்கூர் கூறியுள்ளார். எஃகு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மருந்து வர்த்தகத்திற்கான ஒருங்கிணைந்த நடைமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. மாணவர்கள் கல்வியுடன் நல்லொழுக்கத்தையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு K.A. Seங்கோட்டையன் வலியுறுத்தியுள்ளார். முக்கிய பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் முதலமைச்சர் திரு விஜய் தொடர்ந்து மவுனம் காப்பதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழக காவல்துறையினர் விசாரணை நடவடிக்கைகளின் போது தொடர்ந்து அத்துமீறல்களில் ஈடுபடுவதாக BJP குறை கூறியுள்ளது. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை மீட்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த ஒராண்டிற்குள் 1.5 லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்குவதற்கான அறிவிப்பை தாவேக அரசு பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியிட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. காலநிலை மாற்றங்களினால் ஏற்படும் தண்ணீர் பற்றாக்குறை பிரச்சினையை களைய நிலத்தடி நீர் அதிக அளவில் உறிஞ்சப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும் என்று நபார்டு வங்கியின் தமிழகத்திற்கான தலைமை பொது மேலாளர் திரு மனோஜ் கூறியுள்ளார். சீனாவின் ஹாங்ஷுவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச்சுடும் போட்டியில் இந்தியாவின் சைன்யம் வெள்ளிப்பதக்கம் வென்றார். சிங்கப்பூர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஓம் சேம்வால், சந்தேஷ் ரவிக்குமார் மற்றும் ரத்திகா சீலன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் கிரிக்கெட் பிரிவில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் நேரடியாக காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளன. சிங்கப்பூர் அணிக்கு எதிராக 2 20 வயதுக்குட்பட்டோருக்கான நட்புணர்வு கால்பந்து போட்டிகளில் இந்தியா பங்கேற்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஃபன் பண்ணலாமா?
2: ஃபன் பண்ணலாமா?
1: ஃபன் பண்ணலாமா?
3: ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஃபன் பண்ணலாமா வித் யூ ஆர்ஜே சஞ்சய். 4:03 ஆகிட்டிருக்கிற இந்த வேளையில் இன்றைக்கி என்ன கேம் விளையாட போகிற சஞ்சய் அப்படின்றது உங்களோட ஆர்வம் தெரியுது. நேர்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது போன வாட்டி விளையாடுற மாதிரி தான், அதாவது நான் ஒரு வார்த்தையை சொல்லுவேன், அந்த வார்த்தை பொருள் தரும் இன்னொரு சொல்லை நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். இதுதான் வந்து இன்றைக்கான கேம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு

பாடல் கேட்டு வந்துடலாம். ரிதம் திரைப்படத்திலிருந்து நீங்கள் வந்து, அதாவது நம்ம ஆறு அப்படின்னா நதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ராகமாக வரக்கூடிய இந்த நதியிலிருந்து ஒரு நதி ரிலேட்டடான ஒரு பாடல் வந்து நம்ம கேட்க போகிறோம். உன்னிமேனன் குரலில், வைரமுத்து வரிகளில், ஏஆர் ரஹ்மான் அவர்களோட இசையில் வந்துக்கிட்டே இருக்கு. ஸ்டேட் யூனியன் ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுல.

0: கவனிங்க, நீங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் பத்தி கேள்விப்பட்டீங்களா?
1: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலர் பவர் से பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
0: இது உங்க வீட்டை சூரிய வீடா ஆக்கிடும், அதாவது கரண்ட் பில் ஜீரோ. அதோட கூடுதல் மின்சார உற்பத்தி செஞ்சா அதை வித்து நீங்க சம்பாதிக்கலாம். இன்னும் ஏன் உட்கார்ந்திருக்கீங்க? இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நான்கு மணி 12 நிமிடம் ஆகிட்டு இருக்கிற வேலையில எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஃபன் பண்ணாமா வித் யூ ஆர்ஜே சஞ்சய். ஓகே, நம்ம இப்போ வந்துட்டு கேம் நோக்கி போக வேண்டிய நேரமும் வந்தாச்சு. என்ன கேம் ஆட போகிறோம் சஞ்சய் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியுது. ஒன்றுமே இல்லை, அதாவது நான் ஒரு வார்த்தை சொல்வேன், அந்த வார்த்தை பொருள் தரக்கூடிய இன்னொரு வார்த்தையை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதுதான் வந்து உங்களுக்கான டாஸ்க். அழைக்க வேண்டிய எண்கள் 298-6-00-38 மற்றும் 295-2-055-54. முன்னிணைப்பாக 044 அப்படின்ற இணைப்பை வந்து சேர்த்துக்கொள்ள மறக்காதீங்க. நிகழ்ச்சியுடைய முதல் காலர் நோக்கி போகலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
2: ஐயா வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா.
2: வணக்கம் கேவி ஜெயசீலன், கொடமாண்டப்பட்டி.
1: கொடமாண்டப்பட்டி கேவி ஜெயசீலன். ஓகே, ரெடியா இருக்கீங்களா கேமுக்கு? அதாவது இப்ப நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அந்த வார்த்தை பொருள் தரக்கூடிய இன்னொரு வார்த்தையை நீங்க கண்டுபிடிக்கணும்.
2: சரிங்க.
1: ஓகே. அகம்.
2: அகம். உள்ளம்.
1: உள்ளம். ஓகே, சரியான பதில் ஒன்னு கொடுத்துருக்கீங்க, வெரி குட். அடுத்து நிகழ்ச்சியில கலந்துட்டு உங்களுடைய கருத்தை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் ரெயின்போ. ஹேமாமா, கேமுக்கு ரெடியா இருக்கீங்களா?
2: சொல்லுங்க சார்.
1: இப்போ நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அந்த வார்த்தை பொருள் தரக்கூடிய இன்னொரு வார்த்தையை நீங்க கண்டுபிடிக்கணும்.
2: ஓகே சார்.
1: ஓகே, அகம் அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் சொல்லியிருந்தேன், அதுக்கு உள்ளம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னொரு அர்த்தம் என்ன?
2: உள்ளேன்னு அர்த்தம் சார். அகம்னா உள்ளேன்னு கூட அர்த்தம்.
1: ஓகே, சூப்பரா கண்டுபிடிச்சிங்க. உங்களுக்கும் கொடமாண்டப்பட்டி கேவி ஜெயசீலன் ரெண்டு பேருக்குமே வந்து அப்ளாஸ்
2: சொல்லுங்க சார்.

0: அது சொல்லிடலாம். ஆனா நீங்க ஒரு வார்த்தைக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சதுனால உங்களுக்கு அப்ளாஸ் கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஆன்சர் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
1: நன்றி சார்.
0: வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்.
0: விவிஎஸ் கண்ணன் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன்.
0: ஓகே சார், கேம் ரெடியா இருக்கீங்களா? ஓகே, நான் ஒரு வார்த்தையை சொல்லுவேன், அந்த வார்த்தை பொருள் தரக்கூடிய இன்னொரு வார்த்தையை நீங்க கண்டுபிடிக்கணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து நிலவு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னா நீங்க சந்திரன், திங்கள் அப்படின்னு சொல்லணும். இப்ப புரியுதா? மதி. ஆ சூப்பர், நீங்களே வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கீங்க. இருந்தாலும் இந்த வார்த்தையை நான் போன வார்த்தையை நான் பயன்படுத்தினதுனால மறுபடியும் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்த மாட்டேன். அரவம் அப்படின்ற சொல்லுக்கு நீங்க என்ன பதில் வேற சொல் வச்சிருக்கீங்க? அரவம். இருந்தாலும் முயற்சி பண்ணிருக்கீங்க, அதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
0: நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பதில் சொன்னீங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம். நல்லா இருக்கேன் ரமா ரவி அம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்.
0: கேம் என்னன்னு புரிஞ்சதா? அரவம் கேட்டிருக்கேன், அதுக்கு நீங்க என்ன பதில் கொண்டு வந்திருக்கீங்க?
3: பாம்புன்னு சொல்லலாம்.
0: உங்களுக்கு என்னோட அப்ளாஸ் சொல்றேன். பாம்பு என்பது அரவத்துக்கு
3: சொல்லலாமா?
0: ஒன்னு சொன்னா போதும், ஒன்னு சொன்னா அடுத்த நேருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும்ல. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
4: சென்னை பூந்தமல்லி கலைசாமி. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் கலைசாமி சார், எப்படி இருக்கீங்க? உங்களுடைய குரல்லயே வந்து ஒரு நல்ல உற்சாகம் தெரியுது.
4: சொல்லுங்க சார். தெரிஞ்சா சொல்லுவோம், இல்லன்னா இல்ல. அந்த நேரத்துல வழிவரும்.
0: ஓகே, ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சீங்கன்னா நான் ஒரு வார்த்தை நான் சொல்லுவேன், அந்த வார்த்தை பொருள் தரக்கூடிய இன்னொரு வார்த்தையை நீங்க கண்டுபிடிக்கணும். தயாரா இருக்கீங்களா?
4: ஆமா சார்.
0: ஓகே, ஆற்றல்.
4: ஆற்றலா?
0: ஆற்றல்.
4: சக்தி.
0: சக்தி. ஓகே, அது கண்டுபிடிச்சீங்க, அதுக்கு வாழ்த்துக்கள்.
4: திறமை.
0: திறமை. ஓகே, பரவாயில்ல, ரெண்டு ஆன்சர் சொல்லிருக்கீங்க. நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் ரெயின்போ.
5: மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
5: ராயப்பேட்டை வெங்கட் சார்.
0: ராயப்பேட்டை வெங்கட். ஓகே, ஆற்றல் அப்படின்றதுக்கு திறமை
5: சார. அரவத்துக்கு இறைச்சல் அப்படி கூட ஒரு வார்த்தை மீனிங்.
0: இறைச்சல். ஓகே, இது நல்லா இருக்குது. பதில் சொன்னதுக்கு வாழ்த்துக்கள். இறைச்சல் ஒரு வார்த்தையும் சரியான வார்த்தை தான். நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
5: நன்றி சார்.
0: வணக்கம் ரெயின்போ.
6: ஹலோ. மாலை வணக்கம் சார்.
0: மாலை வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
6: ரங்கராஜன். தியாகராய நகர். எப்படி இருக்கீங்க?
0: ரங்கராஜன் ஃப்ரம் தியாகராய நகர். நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கேன் சார்.
0: ஓகே, கேம் என்னன்னு புரிஞ்சுதா? பயன்படுத்திருக்காங்க. வேற ஏதாவது வார்த்தை இருக்கா?
6: திறன்.
0: ஓகே, திறமை திறன் எல்லாம் ஒரே அர்த்தம் தான். இருந்தாலும் நீங்க முயற்சி பண்ணிருக்கீங்க, அதுக்கு என்னோட பாராட்டுகள். நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
6: நன்றி.
0: வணக்கம் ரெயின்போ.
7: ஹலோ.
0: ஹலோ.
7: அன்பான அன்பருக்கு இனிய மாலை வணக்கம் சார். மதுரையில இருந்து உங்கள் அன்பு தோழன் ஆண்டனி.
0: அன்பு தோழன் ஆண்டனி அவர்களுக்கு இனிய மாலை வணக்கம். மதுரையில இருக்கீங்க?
7: மாலை வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்ல ஆன்சர் பண்றோமா பண்ணல, நல்ல என்கரேஜ்மெண்டா நடத்துறீங்க, அதுக்காக நன்றி. நல்ல சுறுசுறுப்பாகவும் விறுவிறுப்பாகவும் இருக்கு.
0: சுறுசுறுப்பும் விறுவிறுப்புக்கும் பஞ்சமே இருக்காது நம்ம ரெயின்போல. நேயர்களை வந்து பாராட்டுறது கலையாய கடமை இல்லையா?
7: கண்டிப்பா கண்டிப்பா.
0: ஓகே, நீங்க கேம் ரெடியா இருக்கீங்களா?
7: முயற்சி பண்றீங்க, கொஞ்சம் எளிமையா கேளுங்க.
0: ஓகே, ஆவி.
7: என்ன சார்
0: ஆவி? இந்த சொல் நான் சொன்னேன்னா அதுக்கு இணையான வேற சொல், அந்த பொருள் தரக்கூடிய வேற சொல்ல நீங்க சொல்லணும்.
7: ஆவியா சார்?
0: ஆவி.
7: ஆவினா புகை மண்டலம் இருக்கு.
0: புகைன்னு வார்த்தை வந்து ஓகே, வேற ஒரு சில வார்த்தைகள் இருக்கு.

0: ஆவினா மூச்சுன்னு சொல்லல, மூச்சுன்னு சொல்லாம ஆவி, ஆவினா ஒரு ஜீவனை குறிக்கும், ஆவி
1: ஜீவன். இதுக்காக உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள்.
0: ஜீவன் ஜீவன்
1: நிகழ்ச்சிகள் கலந்துகிட்டு பதில சூப்பரா சொன்ன உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள்.
0: நன்றி சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ.
1: வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க? பெரும்பாக்கம் வனஜா. ஓகே, கேம்க்கு ரெடியா இருக்கீங்களா? ஓகே, ஆவி அப்படின்ற ஒரு சொல்லுக்கு ஜீவன் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க, வேற என்ன அர்த்தம் இருக்கு, வேற ஏதாவது சொல்லிருக்கா? உயிர், ஜீவன் எல்லாம் வந்து கரெக்ட் தான். பரவாயில்ல, நீங்க இன்னொரு சொல்ல கண்டுபிடிச்சிருக்கீங்க, அதுக்கு என்னோட வாழ்த்து. வேற சில சொற்களும் இருக்கு, நீங்க அதை முயற்சி பண்ணலாம், நம்ம அடுத்த நேருக்கு வாய்ப்பும் கொடுக்கலாம். நேயர்கள், உங்களுடைய பதில வந்து பதிவு பண்ணணும்னா நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் போன் எடுத்து டயல் பண்ணுங்க 298600038 மற்றும் 295205554 முன்னிணைப்பாக 044 அப்படின்ற எண்ணை வந்து சேர்த்துக்கொள்ள மறக்காதீங்க. நிகழ்ச்சியில ஒரு சிறு விளம்பர இடைவேளை, இடைவேளைக்கு அப்புறம் திருமலை திரைப்படத்துல இருந்து ஒரு அழகான பாடல் வந்துகிட்டே இருக்கு. ஸ்டேட் யூனிட் 101.4, இங்க எல்லாமே சம்மதுல.
2: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் தான் இருக்கீங்க. நேரம் 4:22 ஆகிட்டு இருக்கிற இந்த வேளையில் ஒரு பிரேக் முடிச்சுட்டு பாட்டு பிளே பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. திருமலை திரைப்படத்திலேருந்து யார் பாடியிருக்காங்கன்றதை நான் சொல்லிடுறேன். திப்பு மற்றும் கார்த்திக் இருவரோட குரலில், வைரமுத்தோட வரிகளில், வித்யாசாகர் அவர்களோட இசையில் வந்துக்கிட்டே இருக்கு. ஸ்டேட் யூனிட் ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே செம்ம தூளு.

0: சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்க இந்த நிகழ்ச்சி ஃபன் பண்ணலாமா வித் யூ ஆர்ஜே சஞ்சய். 4:27 ஆகிட்டு இருக்கிற இந்த வேலையில் வந்துட்டு ஒரு அழகான கேமை நம்ம கொண்டு வந்திருந்தோம் இல்லையா. அதாவது நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அந்த வார்த்தை பொருள் தரக்கூடிய இன்னொரு வார்த்தையை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து இந்த நாளுக்கான கேம். அழைக்க வேண்டிய எண்கள் 298-6-00-38 மற்றும் 295-2-0-5-5-4 முன்னிணைப்பாக 0-4-4 சேர்த்துக்கொள்ள மறக்காதீங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த நேர் நோக்கி போகலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: உஷா சிவமணி ஃப்ரம் மடிப்பாக்கம்.
0: உஷா ஃப்ரம் மடிப்பாக்கம்.
1: எஸ்.
0: ஓகே. உஷா ஃப்ரம் மடிப்பாக்கம், ரெடியா இருக்கீங்களா கேமுக்கு? ஓகே. ஆரம், இந்த சொல்லுக்கு நீங்க வேற அர்த்தம் தரக்கூடிய, அதாவது அதே அர்த்தம் தரக்கூடிய வேற சொல்ல நீங்க சொல்லணும்.
1: ஆரம்னா மாலை, மாலைக்கு ஆரம் சொல்வாங்க.
0: மாலை. ஓகே. அதுக்காக ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு பாராட்டு கொடுத்துடலாமே.
1: ஓகே.
0: நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
1: Thank you.
0: வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ. வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா. யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் திருப்பாச்சூர்ல இருந்து எட்டே பிரசவ பேச. நல்லா இருக்கீங்களா?
0: எந்த ஊர்ல இருந்து?
2: திருப்பாச்சூர்.
0: திருப்பாச்சூர்ல இருந்து யாரு?
2: எட்டே பிரசவா.
0: எட்டயபுரம் சிவா. ஓகே. கேம் ரெடியா இருக்கீங்களா?
2: அதான் உங்ககிட்ட இப்பதான் பேசுறேன். அதனால தான் உங்களுக்கு என் பேர் தெரியல
0: உங்களுக்கு. எனக்கு நீங்க முதல் நேயர் இல்லையா?
2: மணிமாலை.
0: ஆனா எல்லாமே மாலையில முடியுது. வேற ஏதாவது சொல்லு. அணிகலன். ஓகே. உங்களுக்காக நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
2: நன்றி. நன்றி.
0: வணக்கம் ரெயின்போ.
1: கலா பேசுறேன் சார்.
0: கலாமா, எப்படி இருக்கீங்க?

0: ஹாய் ஸ்னேகிதியில மீட் பண்ணது, இப்ப மறுபடியும் மீட் பண்றோம் இல்லையா?
1: அந்த நிதிஷ் மந்திரி நான் கழிச்சா இப்ப கட்சி ட்ரை பண்ணாச்சு சார் பேசினோம் சார்.
0: ஓகே, ரொம்ப ஈஸியா சொல்றேன். ஆவி, ஆவிக்கு உயிரன் ஜீவன் ரெண்டு பதில் சொல்லிருக்காங்க. வேற பொருள் தரக்கூடிய சொல் ஏதாவது இருக்கா?
1: ஆவி வந்து ஆவரி,
0: ஆவரி இல்லங்க, ஆவின்னு ஒரு சொல் சொல்லிருக்கேன். அது பொருள் தரக்கூடிய இன்னொரு சொல்ல நீங்க சொல்லணும். நம்ம வீட்டுல ஆவி பிடிப்பாங்களே, எதுக்கு?
1: நீராவின்னு
0: ஒரு சொல்லு இருக்கு, அது மறந்துட்டீங்களே. பூவரசம் பூ பூத்தாச்சுன்னு பாடிக்கிட்டே இருப்பீங்களா? நானே உங்களுக்கு எடுத்து கொடுத்தேன். இருந்தாலும் நீங்க வந்து முயற்சி பண்ணிருக்கீங்க, அதுக்காக என்னோட பாராட்டுக்கள். நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நிகழ்ச்சிக்கு இடையில ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக், பிரேக்குக்கு அப்புறம் வந்து இந்த கேம் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸ்டே டியூன் வித் ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுல.
2: மோடி ஹர் பரிவார் கோ கர் மே பிஜ்லி பனாகர் வஹி பிஜ்லி பேச்கர் கமாய் கா ஏக் ஓர் சாதன் தேனா சாஹ்தா.
3: பிரதமர் எல்லா வீடுகளும் மின்சாரம் தயாரிக்கணும்னு விரும்புகிறார். அதை வித்து சம்பாதிக்கவும் சொல்கிறார். பிரதமர் தொடங்கிய இந்த சூரிய புரட்சியின் மாற்றம் இப்போது தெரிய தொடங்கியுள்ளது. இந்தியாவின் 30 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் தங்கள் வீட்டு மாடியில் சோலார் பேனல் பொருத்தியுள்ளன. நீங்களும் இந்த எரிசக்தி புரட்சியில் இணையுங்கள். இப்போதே PM சூரியகர் .gov.in

0: भारत अभियान
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते। टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जीत और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: நான்கு மணி 32 நிமிடம் ஆகிட்டு இருக்கிற வேலையில ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஃபன் பண்ணலாமா வித் யூ ஆர்ஜே சஞ்சய். பாருங்களேன், நீராவின்னு சொன்ன உடனே எனக்கு டக்குன்னு அந்த ரயில் வண்டியோடைய பாடல்கள் தான் ரொம்ப நல்லா ஞாபகம் வருது. அதில் எஸ்பெஷலி ராதிகா சரத்குமார் வந்து அழகாக நடிச்சிருப்பாங்க. பூவரசம் பூ பூத்தாச்சுன்னு சொன்ன உடனே அவங்களோட மனசில் ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வந்ததை நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்படிதான் சந்தோஷமா இருக்கிறதுக்கானதா இந்த ஷோ ஃபன் பண்ணலாமா. அடுத்த நேரம் நோக்கி போக வேண்டிய நேரமும் வந்தாச்சு. வணக்கம் ரெயின்போ. வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். நம்ம வணக்கம் வணக்கம்னு கிட்டத்தட்ட ஒரு 7 வாட்டி சொல்லியிருக்கேன், யாராவது வரமாட்டாங்களான்னு பார்த்தா வந்துட்டாங்க. யாரு, எங்க இருந்து பேசுறீங்க?
4: மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம், கே சுப்பிரமணியன்.
3: சி சிவசுப்பிரமணியன் சார். ஓகே, கேமுக்கு ரெடியா இருக்கீங்களா? ஓகே, நான் ஒரு சொல் சொல்லுவேன், அதாவது ஒரு வார்த்தை சொல்லுவேன், அந்த வார்த்தை பொருள் தரக்கூடிய இன்னொரு சொல்ல நீங்க கண்டுபிடிக்கணும். ரெடியா இருக்கீங்களா? ஓகே. வேங்கை வேங்கை வேங்கை
4: வேங்கையா?
3: ம்,
4: வேங்கைன்னா விலங்கு.
3: விலங்கு, அது என்ன விலங்கு சொல்லுங்க. அந்த விலங்குன்னு சொல்லிட்டீங்க, என்ன விலங்குன்னு
4: சொல்லணுமே. வனவிலங்கு தானே?
3: வனவிலங்கு தான், நம்ம நாட்டில் இருக்கிற முக்கியமான விலங்குகள்ல ஒண்ணுதான்.
4: ஆமா சார்.
3: அதுக்கு கூட கோடு கோடா இருக்கும் உடம்புல.
4: சிறுத்தையா?
3: சிறுத்தையா, சரியான பதில் இல்லையே. பரவாயில்ல, முயற்சி பண்ணிருக்கீங்க. கோடு கோடா இருக்கும்.

0: புலியா?
1: புலிதான் சரியான பதில். வேங்கைக்கு புலிதான் வந்து சரியான பதில். அடுத்து நேர் நோக்கி போக வேண்டிய நேரமும் வந்தாச்சு. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
2: நன்றி நன்றி.
1: வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம், நான் சந்திரசேகர்,
1: வேலூர் மாவட்டம் காட்பாடியில இருந்து. கரெக்டா?
3: எஸ் எஸ். எப்படி இருக்கீங்க சஞ்சய் ப்ரோ?
1: நான் நல்லா இருக்கேன்,
3: ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ப்ரோ.
1: ஓகே, வேங்கை அப்படின்ற சொல்லுக்கு புலி அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்க வேற ஏதாவது சொல் கொண்டு வந்திருக்கீங்களா? அதே அர்த்தம் தரக்கூடிய வேற சொல்லா இருக்கணும்.
3: வேங்கைன்னா எனக்கு புலி அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் தெரியும். வேற ஏதாவது க்வெஸ்சன் மாத்தி கேக்குறீங்களா? இஃப் யூ டோன்ட் மைண்ட்.
1: ஓகே, அடுத்து பார். பார் அப்படின்ற சொல்லுக்கு என்ன பொருள் வரும்?
3: ரெண்டு தெரியும், பார்னா உலகம், இன்னொன்னு புவி.
1: புவி உலகம் ரெண்டுமே ஒண்ணுதான். இருந்தாலும் பரவாயில்ல, கண்டுபிடிச்சதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
3: Thank you bro, bye
1: bye. பாருங்களேன், புவி பார் அப்படின்னு சொன்ன

0: புவி உலகம் ரெண்டுமே ஒண்ணுதான், இருந்தாலும் பரவாயில்ல, கண்டுபிடிச்சதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
1: Thank you bro, bye
0: bye. பாருங்களேன், புவி பார் அப்படின்னு சொன்ன உடனே உலகம்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
2: கார்த்திக் வெஸ்ட் மாம்பலம்.
0: கார்த்திக் ஃப்ரம் வெஸ்ட் மாம்பலம், ரெடியா இருக்கீங்களா கேமுக்கு? ஓகே, அழகு அப்படின்ற சொல்லுக்கு நீங்க வேற என்ன சொல் கொண்டு வந்திருக்கீங்க?
2: அழகுனா
0: ஒரே ஒரு சொல் தான், ஒரே ஒரு சொல் நீங்க கண்டுபிடிக்கணும், அதாவது அந்த அர்த்தம் தரக்கூடிய வேற ஒரு சொல் நீங்க சொல்லணும்.
2: எனக்கு தெரியல சார்.
0: பரவாயில்ல, முயற்சி பண்ணதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: நான் ராமநாதபுரம் சாத்தான்குடியில இருந்து முருகன்.
0: சாத்தான்குடி முருகன், ரெடியா இருக்கீங்களா கேமுக்கு?
3: சார் கேம் சொல்லிடுவோம், சொல்லுங்க சார ஃபர்ஸ்ட்.
0: ஓகே, கேமை சொல்லிடுவோம். அதாவது நான் ஒரு வார்த்தையை சொல்லுவேன், அந்த வார்த்தை பொருள் தரக்கூடிய இன்னொரு வார்த்தையை நீங்க கண்டுபிடிக்கணும். அழகுன்ற சொல்லுக்கு வேற என்ன சொல் நீங்க கொடுப்பீங்க? பியூட்டிஃபுல், அது ஆங்கில சொல், நான் கேக்குறது தமிழ் சொல், தமிழ் சொல் கண்டுபிடிக்கணும். முயற்சி பண்றீங்க, பரவாயில்ல, அதுக்கான என்னோட வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம். திருப்பத்தூர் மாவட்டம் ஜெயராம் பேசுறேன்.
0: திருப்பத்தூர் மாவட்டம்,
4: திருப்பத்தூர் மாவட்டம் மூக்குளூர் ஜெயராமன்.
0: ஜெயராமன் சார், ஓகே, கேமுக்கு ரெடியா இருக்கீங்களா? அழகு அப்படின்ற ஒரு சொல்ல நான் சொன்னேன், அது அர்த்தம் தரக்கூடிய வேற சொல்ல நீங்க சொல்லணும். சங்க காலத்துல இருந்து ஆரம்பிச்சு நம்ம காலம் வரைக்குமே வந்து நிறைய சொற்கள் இருக்கு அழகுக்கு. பரவாயில்ல, முயற்சி பண்றீங்க, அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பரவாயில்ல, அழகு அப்படின்ற சொல்லுக்கு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து நேரம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. நம்மளும் தொடர்ந்து நேரம் எடுக்கலாம் ஒரு பாடலுக்கு அப்புறம். பாடலுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு கேமை கண்டினியூ பண்ண வேண்டிய நேரமும் வந்தாச்சு. காக்க காக்க திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான சாங், இந்த ஈவினிங் டைமுக்கு ஏத்த மாதிரி ஒரு அழகான சாங்னு கூட சொல்லலாம். ஸ்டே டியூன் இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதூளு.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.

0: 4:42 ஆகிட்டிருக்கிற வேலையில் எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஃபன் பண்ணலாமா வித் யூ ஆர்ஜே சஞ்சய். இந்த இதமான மாலை நேரத்தில் வந்து ஒரு சூப்பரான கேம் தான் கொண்டு வந்திருக்கோம். அதாவது வார்த்தை விளையாட்டு. நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அந்த வார்த்தை பொருள் தரக்கூடிய இன்னொரு வார்த்தையை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து நம்ம விளையாடிட்டு இருக்கோம். 4:43 ஆகிட்டு இருக்கிற இந்த வேலையில் நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த காலர் நோக்கி போகலாம். வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ,
0: யாருங்கிறது பேசுறீங்க?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்,
1: நான் ராமாபுரத்துல இருந்து நாகராஜன் பேசுறேன்.
0: நாகராஜன் சார், கேம்க்கு ரெடியா இருக்கீங்களா?
1: இருக்கேன் சார்.
0: ஓகே, பார் அப்படின்றதுக்கு உலகம் அப்படின்ற ஒரு அர்த்தத்தை கொடுத்துருக்காங்க. புவின்னு கூட சொல்லியிருக்காங்க. இன்னொரு அர்த்தம் இருக்கு, அது என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம்.
1: உலகம்.
0: உலகம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னொரு அர்த்தம் என்ன?
1: பார்.
0: பார்,
1: வையகம்.
0: வையகம், ஓகே. இல்ல, அது ஒரு செயல்.
1: வேற சொல்லல கண்டுபிடிக்கணும்.
0: பரவாயில்ல, அழகு அப்படின்ற சொல்லுக்கு நீங்க வேற
1: ஏதாவது
0: மெருகு. பரவாயில்ல, முயற்சி பண்ணிருக்கீங்க, அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஆனா நான் எதிர்பார்த்த பதில் வரல, இருந்தாலும் நீங்க முயற்சி பண்ணிருக்கீங்க, அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கணும் இல்லையா? நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
2: திருவேட்டூர் பத்மாவதி. நல்லா இருக்கேன் சார்.
0: நான் நல்லா இருக்கேன் பத்மாவதி அம்மா. கேம்க்கு ரெடியா இருக்கீங்களா?
2: சொல்லு சார்.
0: ஓகே, அழகு. இந்த சொல்லுக்கு வேற சொல்ல நீங்க கண்டுபிடிக்கணும். அதாவது அதே பொருள் தரணும்,

0: ஆனா வேற சொல்லா இருக்கணும்.
1: சொல்லு சார் பாப்போம். தெரிஞ்சா சொல்றேன்.
0: அழகு
1: அழகு அழகுக்கு வந்து என்ன சொல்லணுமா?
0: அழகு அப்படின்ற ஒரு சொல் நான் சொல்லியிருக்கேன். அது பொருள் வந்து ஒரு அர்த்தத்தை குடிக்கும் இல்லையா. அதே அர்த்தத்தை சொல்லக்கூடிய வேற ஒரு வேர்டை நீங்க சொல்லணும். எனக்கு வேற ஒரு சொற்களை நீங்க சொல்லணும். நீங்க நான் இப்ப நான் நிலவுன்ற வார்த்தையை சொன்னேன். நிலவுனா என்ன? வானத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கோள், துணைக்கோள்னு கூட சொல்லலாம். பூமியை சுத்தி சுத்தி வரும். அதே நிலவை பார்த்து நம்ம வேற என்னென்ன சொல்லுவோம்? சந்திரன் சொல்லுவோம், மதியன் சொல்லுவோம். அது மாதிரி நான் இப்ப அழகுன்ற ஒரு சொல் சொல்லியிருக்கேன் இல்லையா. அந்த அழகுன்ற சொல்லுக்கு பொருள் தரக்கூடிய இன்னொரு சொற்களை நீங்க கண்டுபிடிக்கணும். முகம். ஓகே, முகம்ன்றது ஒரு உறுப்பு. பரவாயில்ல, அழகுக்கு முகம்ன்றீங்க, இருந்தாலும் முயற்சி பண்ணிருக்கீங்க. வேற ஏதாவது சொல்லு இருக்கா? நான் எதிர்பார்த்த சொல்லி இல்லை, இருந்தாலும் அது வந்து ஒப்பனை மேக்கப்னு சொல்லுவாங்க, அது கிடையாது. இருந்தாலும் பரவாயில்ல, முயற்சி பண்ணிருக்கீங்க, அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாரங்கிறது பேசுறீங்க?
2: நான் முகப்பேர்ல இருந்து பிரமிளா பேசுறேன் சார்.
0: முகப்பேர்ல இருந்து பிரமிளா. ஓகே, ரெடியா இருக்கீங்களா கேமுக்கு?
2: அதுல வந்து அழகு சொல்றேன். அழகுனா வனப்பு.
0: வனப்பு பாருங்க, நான் இப்பதான் இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன்.
2: பார் சொன்னீங்களா சார்? பாருன்னா கண்ணை பாக்குறது, அதுதானே சொன்னீங்க?
0: கரெக்டா சொன்னீங்க. பாருங்க, ரெண்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டாங்க பிரமிளா அவர்கள். நிகழ்ச்சியில கலந்துகிட்டு ஆன்சர் சொன்னதுக்கு என்னோட
2: வாழ்த்துக்கள். அழகுக்கு இன்னொரு சொற்களே இருக்கு.
0: பரவாயில்ல, அது இன்னொரு நேர் வந்து கண்டுபிடிச்சா இன்னும் சூப்பரா இருக்கும். நீங்க ஏற்கனவே ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கீங்க இல்லையா, அதுக்காக நம்ம இன்னொரு நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்.
2: நன்றி.
0: நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
2: நன்றி.
0: வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம். வாழ்க வாழ்வோம். மடிப்பாக்கம் கோபாலன். சேமாக்கல
0: நல்லா இருக்கேன். மடிப்பாக்கம் கோபாலன் அவர்கள், ரெடியா இருக்கீங்களா கேமுக்கு?
3: உங்கள்கிட்ட முத முறை பேச யாரும் தெரியாதீங்க, பரவாயில்ல.
0: முதல் முறை பேசினாலும் சரி, நீங்க தொடர்ந்து பேசினாலும் சரி, தொடர்ந்து ரெயின்போ கேளுங்க. வேப்ப மரம் இல்ல, வேங்கை மரம்னு ஒரு மரம் இருக்கு. இருந்தாலும் நீங்க வந்து முயற்சி பண்ணிருக்கீங்க, அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அழகு அப்படின்ற சொல்லுக்கு மிளிரதுன்னு கூட சொல்லலாம். வனப்புன்னு ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்காங்க.
3: ஆமா ஆமா,
0: நீங்க மிளிரதுன்னு சொல்லிருக்கீங்க. வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் ரெயின்போ. ஊரப்பாக்கத்துல இருந்து யாரு? ஊரப்பாக்கம் சுந்தரேசன். நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க வேற ஏதோ சொல்ல வந்தீங்களே, அது என்னது? சுந்தரம். அது வட சொல்ல இருந்தாலும் பரவாயில்ல, சுந்தரம்ன்ற வார்த்தையும் பயன்படுத்துறாங்க. ஓகே, நீங்க ரெண்டு ஆன்சர் சொல்லிருக்கீங்க, அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் ரெயின்போ.
4: ஹலோ
0: ஹலோ
4: ஹலோ
0: ஹலோ,
4: ஹரிராம். ஹரிஹரன் பெங்களூர்.
0: ஹரிராம் ஃப்ரம் பெங்களூர்.
4: ஹரிஹரன் ஃப்ரம் பெங்களூர்.
0: ஹரிஹரன் ஃப்ரம் பெங்களூர். ஓகே, பெங்களூர்ல இருந்து ஒருத்தங்க வந்திருக்காங்க. ஓகே, கேமுக்கு ரெடியா இருக்கீங்களா?
4: சொல்லுங்க.
0: ஓகே, நான் இப்போ ஒரு வார்த்தையை சொல்லுவேன், அந்த வார்த்தை பொருள் தரக்கூடிய இன்னொரு வார்த்தையை நீங்க கண்டுபிடிக்கணும்.
4: நீங்க சொல்லுங்க, என்ன வார்த்தை?
0: அழகு.
4: அழகு
0: அழகு அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் சொல்லியிருக்கேன், அது பொருள் தரக்கூடிய இன்னொரு வார்த்தையை சொன்னோம். உங்களுக்கு கேம் புரிஞ்சுதாங்க? ஹலோ. அதாவது இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நிலவு அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் சொன்னேன்னா, அது பொருள் தரக்கூடிய இன்னொரு வார்த்தை சந்திரன், மதி, இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி நீங்க கண்டுபிடிக்கணும், ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்கணும். இப்ப அழகு அப்படின்ற ஒரு சொல்லுக்கு ரதி ஒரு பேர் தான். இருந்தாலும் முயற்சி பண்ணிருக்கீங்க, அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் ரெயின்போ.
5: ஹலோ
0: ஹலோ, யாருங்கிறது பேசுறீங்க?
5: வணக்கம், பொன்னேரி ஜெகநேல இருந்து கலீல் அகமது பேசுறேன்.
0: கலீல் அகமது சார், கேம் ரெடியா இருக்கீங்களா?
5: கேம் ரெடியா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா?
0: நான் நல்லா இருக்கேன் சார். அழகு அப்படின்ற சொல்லுக்கு வனப்பு, சுந்தரம்,
5: வனம்,
0: ரதி,
5: எழில் ஒரு சொல்லு இருக்கு.

0: எழில் பாருங்க, நான் இதை தான் எதிர்பார்த்தேன். நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க.
1: ஆமா, நிறைய நிறைய சொற்கள் இருக்கு, ஆனா நீங்க விதவிதமா கொண்டு வரீங்க, இது ஒரு விளையாட்டு நல்லதா இருக்கு.
0: நன்றி, நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு
1: நன்றி. நன்றி.
0: வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
2: அண்ணாநகர்ல இருந்து மாலினி தேவி பேசுறேன்.
0: மாலினி தேவி, ரெடியா இருக்கீங்களா கேமுக்கு?
2: அதுல கவின் அப்படியே சொல்லலாம்.
0: கவின் எதுக்கு சொல்லலாம்?
2: அழகுக்கு.
0: அழகுக்கு கவின் சொல்லலாம், பரவாயில்ல. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி, அழகா சொல்லிருக்கீங்க. பாருங்க, அழகு அப்படின்ற ஒரு சொல் வந்துட்டு எத்தனை வார்த்தைகள் இருக்கு பாத்தீங்களா?
2: ஆமா, நிறைய இருக்கு. நம்ம பாடல்கள் எல்லாம் கேட்போம்.
0: அதான் சொன்னேனே, சங்க காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் எல்லா காலத்திலயும் இந்த அழகுன்ற சொல்லுக்கு எவ்வளவு விதவிதமான அர்த்தங்கள்லாம் வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அவங்களையும் பாராட்டுறோம், நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சதுனால உங்களையும் நாங்க பாராட்டுறோம்.
2: நன்றி, நன்றி.
0: வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க? நீங்க பேசுறது கேட்கவே இல்லையே, யாருங்கிறது பேசுறீங்க?
3: வணப்பு சொல்லியாச்சு
0: உங்களுக்காக இன்னொரு சொல் வேணா சொல்லட்டா?
3: சொல்லுங்க சார்.
0: ஆழி.
3: ஆழினா அழகா சார்? அழகா சார்.
0: ஆழி அப்படின்னு நான் சொல்றேன், அது அர்த்தம் தரக்கூடிய வேற சொல்ல நீங்க சொல்லணும்.
4: வணக்கம்,
0: யாருங்கிறது பேசுறீங்க?
4: தாம்பரம் முடிச்சூர்ல இருந்து சுஜாதா ஸ்ரீராம் பேசுறேன்.
0: சுஜாதா ஸ்ரீராம் அவர்களே, கேமுக்கு ரெடியா இருக்கீங்களா?
4: சொல்லுங்க.
0: ஓகே, இப்போ வந்துட்டு என்னன்னா, நான் ஒரு வார்த்தையை சொல்லுவேன், அந்த வார்த்தை பொருள் தரக்கூடிய இன்னொரு வார்த்தையை நீங்க கண்டுபிடிக்கணும். உங்களுக்காக என்னோட பாராட்டுகள். வடிவுன்ற பதில் வந்து கரெக்டா சொல்லிருக்கீங்க, அழகுக்கு. நிகழ்ச்சியில கலந்துகிட்டு உங்களோட பதில பதிவு பண்ணதுக்கு வாழ்த்துக்கள்.
4: தேங்க்யூ, தேங்க்யூ சஞ்சய்.
0: பாருங்களேன், அழகுக்கு வந்து எத்தனை பேர் வந்து எத்தனை விதமான ஆன்சர் கொண்டு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அடுத்த நேயருக்கு போகலாம். வணக்கம்.
5: ஹேமலதா, கள்ளக்குறிச்சியில இருந்து பேசுறேங்க சார். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
5: சூப்பரா இருக்கேங்க சார். லேசான தாரல் மழை, தூறல் மழையோட.
0: லேசான சாரல் மழை, தூறல் மழை, என்னென்ன மழை? ஆக மொத்தம் மழை பெய்யுது.
5: ஆமாங்க சார்.
0: ஓகே, அடுத்து என்ன கேம், ரெடியா இருக்கீங்களா கேமுக்கு?
5: சொல்லுங்க சார்.
0: ஓகே, நான் ஒரு வார்த்தையை சொல்லுவேன், அந்த வார்த்தை தரக்கூடிய இன்னொரு வார்த்தையை நீங்க கண்டுபிடிக்கணும். அந்த வார்த்தை ஒரு பொருள் தரும், அது தரக்கூடிய இன்னொரு வார்த்தையை நீங்க கண்டுபிடிக்கணும். ரெடியா இருக்கீங்களா? ஓகே. ஆழி. ஆழிக்கு கடல் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க, நீங்க என்ன கொண்டு வருவீங்க?
5: ஆழி, ஆழி மழை கண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. மழைக்கும் ஒரு பேர் இருக்குங்க சார்.
0: முயற்சி பண்ணிருக்கீங்க, ஆழி மழை அது கடல்ல இருந்து வரக்கூடியது, பரவாயில்ல, நீங்க முயற்சி பண்ணிருக்கீங்க.
5: ஆழி.
0: இன்னொன்னு இருக்குது, அது வந்து கையில போட்டுப்பாங்க, ஒண்ணு
5: காப்பு மாதிரியா?
0: காப்பு இல்ல, கையில போடுவாங்க.
5: கையில வளையல்.
0: வளையல் வேற.
5: மோதிரம்.
0: நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைய பேர் நிறைய ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் கேட்கும் பொழுது உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு என்லைட்மெண்டா இருக்கும், ஒரு ஞானம் கிடைத்த மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிறைய

இந்த சொல்லுக்கு இப்படி ஒரு வேர்டு இருக்கா? பா நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. மீண்டும் உங்களை இன்னொரு நாள் இன்னொரு நேரத்தில் இன்னொரு நிகழ்ச்சியில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோ ஆர்ஜே சஞ்சய். நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடல் வேதம் திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்குது. யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீராம் பார்த்தசாரதி அண்ட் அனுபமா இருவரோட குரல்களில், பா விஜயோட வரிகளில், வித்யாசாகர் அவர்களோட இசையில் வந்துகிட்டே இருக்கு. ஸ்டே டியூன், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சம்முதுளே.

0: நேரம் மாலை 5 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. பொதுத் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சிஜேபி பிரதிநிதிகளுக்கும் மத்திய அரசுக்கும் இடையேயான பேச்சுவார்த்தை நாளை புதுதில்லியில் மீண்டும் நடைபெறும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். மண்வள அட்டை திட்டத்தின் கீழ் 25 கோடிக்கும் மேற்பட்ட அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 2 லட்சம் அங்கன்வாடி மையங்கள் 2ஆம் கட்ட ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் மேம்படுத்தப்பட உள்ளதாக மத்திய இணையமைச்சர் திருமதி சாவித்ரி தாக்கூர் கூறியுள்ளார். சீம கருவேல மரங்களை அகற்ற தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு விண்ணப்பித்த 24 மணி நேரத்திற்குள் அனுமதி வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. மாணவர்கள் கல்வியுடன் நல்லொழுக்கத்தையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் நகர்ப்புற வளர்ச்சி அடுத்த 21 ஆண்டுகளுக்குள் 50% தாண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். முக்கிய பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் முதலமைச்சர் திரு விஜய் தொடர்ந்து மௌனம் காப்பதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழக காவல்துறையினர் விசாரணை நடவடிக்கைகளின் போது தொடர்ந்து அத்துமீறல்களில் ஈடுபடுவதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை மீட்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த ஒராண்டிற்குள் 1.5 லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்குவதற்கான அறிவிப்பை தாவேக அரசு பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியிட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. சீனாவின் ஆங்ஷுவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சைன்யம் வெள்ளிப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் நீச்சல் பிரிவில் இந்தியாவின் கார்த்திக் புடிகினா மற்றும் அலி இமாம் இறுதி சுற்றுக்கும், 50 மீட்டர் பிரிவில் நடராஜ் அரையிறுதிக்கும் முன்னேறியுள்ளனர். சிங்கப்பூர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஓம் சேம்பால், சந்தேஷ் ரவிக்குமார் மற்றும் ரத்திகா சீலன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் கிரிக்கெட் பிரிவில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் நேரடியாக காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளன. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: வணக்கம் நேர்களே, இன்றைய ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் திரைப்பட இயக்குனர் ஜே பி தென்பதியன் அவர்களுடனான நேர்காணல். உடன் உரையாடுபவர் விமல்குமார் அவர்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஆர்ஜே விமல்குமார் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. நேயர்களே, இன்றைய ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில நாம சந்திக்கக்கூடிய விருந்தினர் அங்கீகாரம் படத்தோட இயக்குனர் ஜே பி தென்பாதியான்.
2: அங்கீகாரம் திரைப்படம் ஒரு விளையாட்டு வீரர் வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய சவால்கள், தன்னுடைய பொருளாதார சிக்கல்கள்ல இருந்து தன்னுடைய காமன்வெல்த் கனவை நோக்கி எப்படி பயணப்படுறார் அப்படிங்கறத மைய கருத்தா வச்சிருந்த ஒரு பதிவு. அந்த படத்தோட இயக்குனர் ஜே பி தென்பாதியான் நம்ம கூட இருக்கிறாரு. வணக்கம் சார்.
3: வணக்கம். வணக்கம்.
2: முதல் படம் விளையாட்டு வீரரோட வாழ்க்கை, நிறைய காட்சிகள் வந்து ட்ரூ ஈவெண்ட்ஸ் அப்படிங்கறத பேஸ் பண்ணி போயிருக்கு. தேர்வு செய்ய காரணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். முதல் படம் நான் வந்து இந்த மாதிரி போயிட்டேன்னா ஏபிசி ஆடியன்ஸ புடிச்சிருவேன், அடுத்த அடுத்த ஒரு ஸ்கேல், இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு செட் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா நான் சேலஞ்சை ஃபேஸ் பண்றேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்குல்ல, அதை பத்தி சொல்லுங்க.
3: எல்லாருக்குமான கதை தான் அது. இது வந்து ஆரம்பித்த இடம் கூட அந்த விளையாட்டு வீரர்களை வந்து கண்டுக்கப்படாமல் இருக்கிறதுனால அந்த ஆதங்கம் தான் இந்த கதை.

0: நாடெங்கிலுமே வந்து நீங்கள் ஸ்போர்ட்ஸில் சாதித்தவங்க சாதிக்க இருக்கிறவங்களுடைய நிலைமை என்னங்கிறது தான் அந்த கதை பேசியிருக்கோம். அப்படி இருக்கிறப்ப வந்து இந்த கதையை வந்து ஒரு விளையாட்டு வீரர் வந்து பார்த்தாருன்னா, ஓ நம்மளுக்காக ஒரு படம் வந்திருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருந்தோம். அப்படி உருவாக்கப்பட்டது அந்த கதை.
1: ஒரு கதையின் மையமாக இருக்கிற ஒருத்தரை மாற்றங்களுக்கு உட்படுத்துறதுங்கிற ஒரு இடம் இருக்குது. அவருடைய உடல் மாற்றம் அப்படிங்கிறது அங்கே காஃப்மஸில் பிளட் வரும்போது நம்மளுக்கு கண்ணுக்குள்ளே ஒரு மாதிரி ஆகுது. தன்னைத்தானே வருத்தி கொள்ளுதல், சிரத்தை எடுத்துக்கொள்ளுதல் அப்படிங்கிறதுல இந்த கேஸ்டிங்கில் நீங்கள் எவ்வளோ தீர்மானமாக இருந்தீங்க? ஏன்னா கோர்ட்டு செட்டு பட்ஜெட் இவ்வளோ இது அப்படிங்கும்போது ஒரு சில இடங்களுக்கு பட்ஜெட் அதிகமாகும்போது ஒரு சில இடங்களில் பேலன்ஸ் பண்ண வேண்டிய, காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய இடங்கள் இருக்கும். அப்போது கேஸ்டிங் கால் அது எப்படி இருந்தது?
0: என்னன்னா, நாங்கள் படத்தில் நடித்த எல்லாருமே நம்ம ஆடிஷன் பண்ணி தான் பண்ணது. அது இதில் ஹீரோ வந்து உள்ள வரும்போது எங்களுக்கு கொஞ்சம் சின்ன பயம் இருந்துச்சு எல்லாருக்குமே, அவருக்கு உள்பட எல்லாருக்குமே. ஸோ அதனால் எல்லாமே ஃபஸ்ட்டிலே டெஸ்ட் பண்ணிட்டோம் எல்லாத்தையுமே. உடம்பு ரெடி பண்ணுறதுக்கும் வந்து அவருக்கு அதுக்கான டைம் எடுத்துக்கிட்டாரு. அப்படி உள்ளே வந்தது தான் அது. நடிகர்கள்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப சவாலாக இதில் ஒருத்தங்களை கொண்டு வரணும்னு நினச்சது பார்த்தீங்கன்னா, விஜய் வெங்கடேஷ் அவங்க தான் அந்த அட்வொகேட் ஜென்ரல் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அவங்கள உள்ளே கொண்டு வரதான் எனக்கு ரொம்ப பெரிய சவாலாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் கிடையாது, அது இல்லாமல் அவங்க வந்து வேர்ல்டு வைடு வந்து கேன்சர் என்ஜிஓவில் ஒர்க் பண்ணுறவங்க. அப்படியெல்லாம் இருக்கும்போது எனக்கு வந்து அவங்க நான் பண்ணலை பண்ணலைன்னு சொல்லும்போது தான் அவங்கள பண்ண வைக்கணுங்கிற இடத்துக்குள்ளே போனது. அவங்கள உள்ளே கொண்டு வரதான் எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. எனக்கும் இங்கே வந்து ஷூட்டிங் கொஞ்சம் வேறு வேறு சிக்கல்னால தள்ளி தள்ளி போயிட்டுருக்கிறனால அந்த நேரத்தை அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு அது வரைக்கும் காத்திருந்து அவங்கள அப்படி தான் அதுக்குள்ளே வர வச்சது. ரெண்டாவது, அவங்களுக்கு வந்து தமிழ் வந்து அவ்வளோவா வராது. வேறு பேசுவாங்க, நான் எழுதின டைலாக்ஸுக்குள்ளே வர்றதுக்கு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் சிக்கல் இருந்துச்சு. அப்புறம் அது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எல்லாம் கொண்டுட்டு வந்தது, அவங்க அந்த படத்துக்கு வந்தது வந்து ஒரு பெரிய பலம்.
1: படத்துடைய வசனங்கள், குறிப்பாக கோர்ட்டில் இருக்கிற எத்தனையோ வசனங்களை திரும்ப திரும்ப சொல்லலாம். விளையாட்டும் கல்வியும் வாழ்க்கையை மாற்றும்,
0: அதுக்கு இருக்கிற ஒரே
1: ஒரே ஆயுதம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடம் இருக்கும். அதே போல ஓன் தலைமுறையிலேயே நீ முன்னேறிடணும் அப்படின்னு அம்மா சொல்ற இடம், இப்படி நிறைய இடங்கள்ல நம்ம சாதாரணமா காட்சியை பார்த்துட்டு போ, ஆனா அந்த வசனம் கண்ணார்னு காதுல ஒண்ணு பண்ணிட்டு போகும், என்ன போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்கும். இந்த வசனங்கள் இலக்கியமா இல்ல அனுபவமா இல்ல வாழ்வியல் தேடலா, அது எப்படி உங்களுக்கு லாபகமா வந்தது?
0: இல்ல, நான் வந்து 9வது வரைக்கும் தான் நான் படிச்சிருக்கிறேன். வாழ்க்கை அனுபவம் தான் அதிகம். 29 வருஷமா தனியாக தான் இந்த சமூகத்து கூட இருக்கிறேன். அப்படி வந்த அனுபவங்கள், வாசிப்பு கொஞ்சம், அதெல்லாம் சேர்ந்தது தான். அது இல்லாமல் வசனம் முக்கியத்துவம் பெறுறதுக்கு காரணம் நான் என்னவா பார்க்குறேன் அப்படின்னா, என்ன இருக்குதோ அதை தான் நான் வசனமாக மாற்றிருக்கிறேன். நான் ஒன்றும் தனியாக போயிட்டு வேற ஒரு உலகத்தில் இயங்கி அதை நான் எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதணும்னெல்லாம் பண்ணலை. இந்த சமூகத்தில் நான் கேட்டது, நான் பார்த்தது, எனக்கு சொல்லப்பட்டது, அதை தான் நான் வசனங்களாக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறேன்னு நம்புகிறேன். அது தான் இருக்குது படத்துலையும். அந்த அம்மா டைலாக் வந்து பர்சனலாக எனக்குன்னு எழுதிக்கிட்ட டைலாக் தான் அது. எனக்கு ஒரு கட்டத்தில் வந்து என்ன ஒரு வாழ்க்கை, ஒரு விவசாய குடும்பம், அப்படியே இருக்கிறோம் அப்படிங்கிறோம், எதுவுமே இல்லையே, தொன்று தொட்டு அது வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கும்போது, அப்ப என் தலைமுறையில இந்த வாழ்க்கையை நான் மாத்தணும்னு விருப்பப்படுறேன். அப்படி எழுதப்பட்டது தான் அது. அது வந்து வைக்கலாமா, தப்பா இருக்குமா, சரியா இருக்குமான்னு சிவா தான் தம்பி, அவன் தான் கோடைரக்டர், எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி கடைசியா ஃபைனலா வச்சா அதை வந்து படத்துடைய தீமா தான் அது மாறணுங்கிறது முடிவு பண்ணி அப்படி வச்சது தான் அது. அதனால தான் ஹீரோ வந்து எங்கெல்லாம் தவுண்டு போகிறானோ அங்கெல்லாம் அது ரீகால் ஆகிட்டே இருக்கும். உன் தலைமுறையிலே உன் வாழ்க்கை மாறணுங்கிறது, அதுதான் வந்து ஹீரோ வந்து திரும்ப திரும்ப எழுந்து நிற்கிறதுக்கான ஒரு ஊன்றுகோலாகவும் இருக்கும் படத்தில் அந்த வசனம் அது. அதே போல் மற்ற வசனங்கள் எல்லாமே வந்து சமூகத்தோட பிரதிபலிப்பு தான். நான் எதுவும் பெருசாக தனியாக சிந்திச்சு நான் ஒன்றும் உருவாக்கலை, சமூகத்தோட பிரதிபலிப்பு தான்.
1: லொகேஷன் அப்படிங்கிறது ஒரு படத்தில் கேமரா வைக்கிறதுக்காவது அங்கே இடம் இருக்கா அப்படின்னு ஒரு டெக்னீஷியன்ஸ் கேட்குற ஒரு இடம் இருக்கும். இந்த குறுகலான வீடு, கழிவறை வசதி இல்லாத நெருக்கடி, துப்புரவு பணியாளர்களோட நைட் டியூட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம், சூப்பர்வைசரோட மனநிலை, அந்த நெருக்கடிக்கு மத்தியில் ஒரு பெரிய ரக்கை அடக்கி வச்சிருக்கிற ஒரு பறவையோட கனவு மாதிரி ஒரு இது இருக்கு. மாட்டான்குப்பம் பகுதி, அதை நீங்கள் ஷூட்டுக்கு தேர்வு செய்கிறதுக்கான காரணம், அடுத்து அங்கே உங்களுக்கு இருந்த சவால்கள், அண்ட் இந்த இடம் தான் எனக்கு அப்படின்னு தீர்மானமாக முடிவெடுத்தது எப்படி?
0: இந்த பிரச்சனை இருக்குது. நம்ம ஷூட்டிங்கான எக்யூப்மெண்ட் வைக்கிறதுக்கு கொஞ்சம் வசதிகள் வேணும். அதுக்காக வந்து கொஞ்சம் அந்த இருக்கிற இடத்தையே செட்டு மாதிரி மாற்றி கொஞ்சம் இடம் வச்சு தான் பண்ணுவாங்க வழக்கமாக சினிமாவில். ஏன்னா நான் காட்சிப்படுத்தும் போது அதற்கு என்னென்ன தேவை இருக்குதோ அதுதான் முக்கியமாக ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. ஏன்னா விஷுவல் அப்போ தான் நல்லாயிருக்குன்ட்டு. எனக்கு என்னென்னா, எனக்கு அதுவே சிக்கல். எனக்கு அப்படி வச்சு அதை நான் ரொம்ப சொகுசாக காட்டுறதுல வந்து அப்போ வந்து அது சொகுசாக இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ உள்ளதை உள்ளபடியே காட்டணும் அப்படிங்கிறதுனால தான் அந்த இடத்த சூஸ் பண்ணுது. மாட்டாங்குப்பம் சூஸ் பண்ணதுக்கு காரணம் வந்து, மாட்டாங்குப்பத்துக்குள்ளே வந்து விளையாட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்குங்கிறது எனக்கு அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும்.

0: மாட்டான்குப்பத்தை நான் சூஸ் பண்ணது காரணம் ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு டாப் ஆங்கிளில் ஷாட் வச்சோம்னா ஒரே ஃப்ரேமில் நீதிமன்றம். ஏன்னா அப்போ நீதிமன்றம் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தான் வாங்கி வச்சுருந்தோம் பர்மிஷனு. சேப்பாக் ஸ்டேடியம், நீதிமன்றம், ஹீரோவுடைய வீடு, அப்புறம் ஹீரோவுடைய ரன்னிங் கிரவுண்டு, அப்புறம் அந்த பீச், எல்லாமே ஒரு ஃப்ரேமில் வரணுங்கிறதுக்காக வேண்டி அப்படி சூஸ் பண்ணது. அப்புறம் வந்து குதிரை கூட வந்து ஹீரோவுக்கு வந்து வேற ஒரு போர்ஷன் ஒன்று எழுதியிருந்தேன், குதிரை முருகன் ஒரு கேரக்டர் வச்சு அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு பெரிய இது வச்சுருந்தேன். அதெல்லாம் எனக்கு அங்கே கிடைச்சதுனால அப்படி வச்சுருந்தது. அந்த குதிரை முருகங்கிறது ஒரு உண்மையான ஒரு கதாபாத்திரம் இருக்கார், அவர் இதை வச்சு தான் அது இது பண்ணது. மாட்டாங்குப்பத்தில் ஷூட் பண்ணும்போது சவால்கள்னு எனக்கு எதுவுமே கிடையாது. எனக்கு ஒரு விஷயமே எனக்கு வந்து இங்கே பெரிய முரணாக இருக்கும், அது நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம், நாங்கள் ரொம்ப அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம்னு இல்லையே, என் வேலை தானே. அந்த வேலையை நான் செய்யும்போது அப்புறம் மற்ற எல்லா வேலையும் அவங்கவுங்களுக்கு அப்படி தானே இருக்கும். அப்புறம் என் ப்ரொஃபஷன் அதான் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதுக்கு எல்லாமே உட்பட்டு தான் நான் இருக்கணும். அது அதேமாரி நான் ரொம்ப ரசித்து ஷூட் பண்ண இடம் வந்து மாட்டாங்குப்பம். கண்டிப்பாக இன்னொரு படம் அந்த ஏரியாவில் நான் பண்ணுவேன்.
1: வாழ்த்துக்கள். நேர்களே, அங்கீகாரம் பட இயக்குனர் ஜே பி தென்பாதியான் அவர் கூட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.

0: நேர்களே, அங்கீகாரம் பட இயக்குனர் ஜே பி தென்பாதியான் அவர் கூட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம்.
1: படத்தோட ஆரம்ப காட்சியில ஹியூமன் வேஸ்ட் அந்த கார்ல இருந்து அவங்க போட்டு போறதும், சாப்பாடு இவங்க குழம்பு ஊத்தும் போதும் அம்மாவுக்கு அது பிடிக்காது இல்ல அப்படின்ட்டு நான் அந்த நிறம் ஒண்ணு பண்ணும், அதாவது துப்புரவு பணியாளர்களுக்கு உளவியல் ரீதியா உணவுல இருக்க நிறம் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம். தான் தொழிலும் வீட்டுக்குள்ள அது வேணாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையும். ஒரு இடத்துல பையன் வந்து கால் அடிபட்டப்போ நீ அவ்வளவு தூரம் போக முடியாது உடல் உபாதை இயற்கை இது கழிக்கிறதுக்கு, வீட்டுக்குள்ளே இரு, என் புள்ள தானடா நீ, ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் பண்றேன் அப்படிங்கிற ஒரு இடம். இந்த ரெண்டு இடங்கள் பத்தி சொல்லுங்களேன்.
2: ஃபர்ஸ்ட் காட்சி நீங்க சொன்னது வந்து தவிர்க்கப்பட்டவர்கள்னு ஒரு புத்தகம் இருக்குது, பாஷா சிங் எழுதினது. அந்த புத்தகத்தில் படிக்கும்போது அந்த தாக்கத்தில் நம்மளாம் அந்த சமூகத்தில் தான் வாழ்கிறோமா அப்படின்னு, அதில் இருக்கிற காட்சி தான் அது, வேற எதுவுமே நான் ஒன்றும் பெருசாலாம் இது பண்ண கிடையாது. அந்த மக்களை வந்து ஒரு பாஷா சிங் அவர் போய் பேட்டி எடுக்கும்போது அவங்க கேட்கும்போது எங்களுக்கு வந்து மஞ்சள் நிற உணவு வந்து சாப்பிட்றதே எங்களுக்கு சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது வந்து எனக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். எனக்கு வந்து என்ன, நம்ம ஒரு வாழ்கிற சமூகத்தில் இவ்வளோ நவீனம்ங்கிறோம், இவ்வளோ டெக்னாலஜி அது இதுங்கிறோம், என்னென்னமோ சொல்கிறோம், அதுலேருந்து வந்த காட்சி தான் அது. அதேமாதிரி வீட்டில் வந்து வச்சுக்கிற காட்சி வந்து இயல்பு அது தான், அங்கே இருக்கிற இடத்துக்குள்ள அவங்க என்ன பண்ண முடியுமோ அது தானே, அப்படி இருக்கிறது தான் அது. அது அம்மாவுடைய ஆதங்கம் தான், மகனை வந்து எப்படியாவது இந்த தலைமுறையில் மாற்றணும்னு நினைக்கிற ஆதங்கத்தினால எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகிறது ரெடியாக இருக்கிறவங்க அவங்க, அப்படி உருவாக்கப்பட்ட காட்சி தான் அது.
1: பொருளாதார பிரச்சனைகள் ஒரு வீரருக்கு கனவுக்கு எவ்வளவு தடையா இருக்கு?
2: ஆக்சுவலா விளையாட்டு வீரர்கள்னே இல்ல, நீங்க எல்லா இடத்துலயுமே வந்து பொருளாதாரம் ஒரு பெரிய ரோல் பண்ணும். நான் அதனாலதான் இந்த படத்துல வந்து விளையாட்டுல வந்து சாதி மத பிரச்சனைகள்லாம் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இருக்குது. நான் வந்து ஒரு விளையாட்டு வீரனுக்கான பொருளாதாரத்துக்கும் அவன் சந்திக்கிற சவால்களை பண்ணணும்னு ஆசைப்பட்டது காரணமும் அதுதான். ஏன்னா நான் போய் சந்திச்ச விளையாட்டு வீரர்கள் எல்லாருக்கிட்டையுமே வந்து பொருளாதாரம் வந்து அவனுடைய திறமையை வந்து மட்டுப்படுத்திக்கிட்டே இருக்குது. ஒரு இடத்துக்கு போட்டிக்கு போகணுன்னாலும் பொருளாதாரம் இல்லை, ஒரு நல்ல நியூட்ரிஷன் எடுத்து சாப்பிட்னாலும் பொருளாதாரம் இல்லை. அதே போல அவனுடைய கனவை வந்து ஒரு பொருளாதாரம் நிர்ணயிக்கிறத வந்து நான் ரொம்ப தப்பா பாக்குறேன்னா, எனக்கு வந்து அதுல உடன்பாடே கிடையாது. விளையாட்டுத்துறை இல்லாம எல்லா துறையிலயும் இருக்கிற மனிதர்களுக்குமே அது உண்டு. அப்படி இருக்கிறப்ப வந்து ஒருத்தன் வந்து உலக அளவுல ஜெயிக்கணுங்கிற எல்லா வல்லமையோட இருக்கிற ஒருத்தனுக்கு வந்து ஒரு

0: பொருளாதாரம் வந்து அவனை மட்டுப்படுத்துறதை வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா ஒரு மினிமமாக ஒரு நல்ல ஒரு குறைந்தபட்சம் பால் முட்டை சாப்பிடணுனாலே வந்து அவங்களுக்கு மாதம் வந்து ஒரு மினிமம் 5000 8000 ஆகுது. அதுக்கே இல்லாத எவ்வளவோ விளையாட்டு வீரர்களை நான் சந்திச்சுட்டு வந்திருக்கிறேன். அதெல்லாம் வந்து கவனிக்கப்படாமல் இருக்கிறது தான் பெரிய ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் இப்போ நான் இருக்கிற உதவி இயக்குனர், நான் வந்து கொஞ்சம் ஃப்ரீடமாக நான் கதை எழுதணும் அப்படின்னா எனக்கு முதல்ல வாடகை பிரச்சனை இருக்கக்கூடாது. அப்புறம் ரெண்டாவது 3 வேளை சோறு எனக்கு ரெடியாக இருக்கணும். நான் எழுதிக்கிட்டு இருக்கும்போதே வாடகை வீட்டு ஓனர் வந்து கேட்பாரு, என்ன சொல்லணும், ஐயோ நைட்டு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணணும்னு யோசிச்சா எழுத முடியாது இல்லை. அதே மாதிரி தான் அவங்களுக்கும். இது வந்து நான் ரெண்டு டிபார்ட்மெண்ட் சொல்கிறேன், விளையாட்டு வீரர்களையும் உதவி இயக்குனரையும் நான் சொல்கிறேன், இது எல்லாருக்குமே பொருந்தும்.
1: 4 மணி நேரம் இருந்தது எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எந்தெந்த போர்ஷன் வந்து ட்ரிம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இடம் இருந்தது. படத்துக்குள்ள பூர்வகுடிகளோட வெளியேற்றம், தூய்மை பணியாளர்களோட நெருக்கடி, விளையாட்டில் பெண்களுக்கு இருக்கிற பாதுகாப்பு குறித்த சிக்கல்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இதுக்குள்ள நான் இதை அணுக போகிறேன், இதை தவிர்க்க போகிறேன், இது வந்து இந்த கதையோட பின்னி இருக்கிறதுனால இதை வைக்க போகிறேன் அப்படிங்கிற இடங்கள் இருக்குது. எதெல்லாம் நான் வைக்கலாம், எதெல்லாம் நான் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு இருக்கும்ல தரவுகள் மூலமாக, அதை எப்படி பிரிச்சுக்கிட்டீங்க?
0: நான் இல்லை, எந்த கிரியேட்டருமே வந்து எல்லாத்தையுமே வைக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. பட் நேரம் அந்த டியூரேஷன் எல்லாமே பார்ப்பாங்க. இதில் ஒரு போர்ஷன் வந்து ஒரு கேம் ஆடுற ஒரு போர்ஷன் சொல்லிட்டு குதிரை முருகன் இதுக்கு வச்சுருப்பேன். ஒரு பெரிய போர்ஷன் அது. அவனுக்கு ஒரு மனைவி, கிரிக்கெட்டில் வந்து அனுமதிக்கப்படாத ஒரு விளையாட்டு வீரன் வந்து அட்லீஸ்ட் கிரிக்கெட்டில் இருக்கிற ஆன்லைன் கேம்னாச்சும் விளையாடும்னு சொல்லி தான் வாழ்க்கையே மாய்ச்சிக்கிற மாதிரி ஒரு கதாபாத்திரம் உருவாக்கி வச்சுருந்தேன். அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட். அது நடந்துகிட்டு இருக்கும்போது சட்டமாகவே வந்து அந்த ஆன்லைன் கேம் எல்லாம் தடை பண்ணுறேன்னு சொன்னோன்னா எனக்கு அந்த போர்ஷன் வைக்க முடியலை. ஆனால் நிறைய பேர் வைக்க சொன்னாங்க, நான் அதை ரொம்ப திட்டமிட்டு வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏன் வைக்க மாட்டேன்னு சொன்னேன்னா, சட்டம் போட்டதுக்கு அப்புறம் நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா அப்போ இது பொய்யிங்கிற இடத்துக்கு வந்துட்டுன்னா நான் கதையில் பேசியிருக்கிற மற்ற உண்மைகளும் பொய்யாயிடுமோங்கிற பயம் எனக்கு இருந்துச்சு. அதனால் சரி, அது ஒரு தனியாக ஒரு போர்ஷனாகவே பண்ணக்கூடிய கதை தான் அது. அதனால் நான் அதை எடுத்துக்கிட்டேன். அது மட்டும் என்னால் கொஞ்சம் சங்கடத்தோடு நான் எடுத்த போர்ஷன் அது. மற்றபடி மேக்ஸிமம் எல்லாமே வந்து உள்ளே வந்துருச்சு. அப்புறம் 4 மணி நேரம் ஃபுட்டேஜ் அப்படிங்கிறது வந்து டயலாக் ஓரியன்டு கோர்ட் போர்ஷன் போகும்போது அது வரதான் செய்யும். அது அப்படி வந்தது தான் அது. ஸ்டார்ட் பண்ணி படத்தில் இருக்கிற எசன்ஸில் பெருசாக எதுவுமே மாறாமல் வந்துருச்சு. எல்லாமே வந்துருச்சு.
1: படத்தோட முதல் பாதியில் நம்ம கவனிக்கும் போது ஒரு பிளேயரோட லைஃப்பில் இவ்வளோ ஏரியாஸ் இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்து வீடு, கிரவுண்டு, அந்த ஸ்போர்ட்ஸ் அகாடமி அங்கே போய் அவங்க தன்னோட பேர் லிஸ்ட்ல இருக்கா, அடுத்து சக தோழர்கள், ராஜஸ்தான் பயணம், ஈவெண்ட்டுக்கு அவங்க போகும்போது ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு தன்னைத்தானே எவ்வளோ மோட்டிவேட் பண்ணிக்கிறாங்க அவங்களோட கோச், இவ்வளோ இடங்கள் நம்ம வந்து ஒரு விளையாட்டு வீரரோட வாழ்க்கையில இருக்கிறத கவனிக்கலையோ அப்படிங்கிற ஒரு இடம். செகண்ட் ஹாஃப் நம்ம போகும்போது கோர்ட்டுக்குள்ள இருக்கிற ஒரு இடம், அந்த கோர்ட்டுக்குள்ள இருக்கிற இடத்துல ரொம்ப நேரம் இதுக்குள்ள இருக்கமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஆடியன்ஸ்க்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நீங்க ஒரு டிஸ்கஷன்ல இருந்திருப்பீங்க, அதை பத்தி சொல்லுங்க.
0: ஆக்சுவலாக இந்த கதை வந்து ஃபர்ஸ்ட் ஓகேயானதே வந்து இந்த ரெண்டு ஜானர் உள்ளே இருக்கும். அது ஒன்று வந்து விளையாட்டு, இன்னொன்று நீதிமன்றம். அந்த ஜானர் பெருசாக எனக்கு தெரிஞ்சு வந்தது இல்லைன்னு நினைக்கிறேன். நான் கோர்ட்டுக்குள்ளே போகும்போது ஒரு பெரிய சவால் இருந்துச்சு. என்னென்னா கோர்ட்டுக்குள்ளே வந்து வழக்கமான நீதிமன்ற திரைக்கதை போல் நான் வந்து பயங்கரமான ஆர்கியூமெண்ட் பேட்டர்ன் நான் போகக்கூடாதுன்னு ஃபர்ஸ்டே முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா கோர்ட்டில் அப்படி இருக்காது, சினிமாவுக்கு வேண்டி மாற்றி பண்ணுவாங்க. ஆனால் அதே சமயத்தில் சுவாரஸ்யம் குறையக்கூடாது. ரெண்டாவது, கோர்ட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து டயலாக் மட்டும்தான் பேச முடியும், வேறு எதுவும் பண்ணவும் முடியாது. ஸோ இப்போ இதை என்ன பண்ணுங்கும் போது தான் வந்து என்னென்னா, சரி ஓகே, ஒரு சொல்லப்படாத மக்களுக்கு தெரியாத இன்ஃபர்மேஷனை கொண்டுட்டு வந்து வச்சோம் அப்படின்னா அது வந்து தாங்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் எல்லா போர்ஷனுமே ரீரைட் பண்ணேன், கோர்ட்டு மட்டும் நான் ரீரைட் பண்ணவே இல்லை. ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்னோ அதுதான். அதில் வந்து சில ஹியரிங்ஸ் எடுத்துட்டேன், மற்றபடி கோர்ட் போர்ஷன் வந்து நான் ரீகரெக்ஷன் பண்ணவே இல்லை. கோர்ட் போர்ஷன் வந்து எனக்கு வந்து பெரிய பலமாக இருந்துச்சு. அது ஏன்னா நான் ஷூட் பண்ணதுலேயே ரொம்ப ரசித்து ஷூட் பண்ணது ரெண்டே இடம் தான், ஒன்று கோர்ட்டு இன்னொன்று ஏரியா, அவ்வளவுதான். அது ரெண்டும் தான் நான் வந்து ரொம்ப நெகிழ்ச்சியோடு ஷூட் பண்ணேன் ரெண்டு போர்ஷன். அது ரெண்டுமே எனக்கு வந்து படத்துக்கு வந்து பெரிய பலம். நீதிமன்றத்தில் இருக்கிற வசனங்கள் எல்லாமே வந்து தரவுகள் அடிப்படையில் உருவானது தான் அது. இதுவும் வந்து நம்ம வந்து பொய் சொல்லலை. அதில் இருக்கிற ஹீரோ வந்து கொடுக்குற டாக்குமெண்ட்ஸு, அப்புறம் ஆப்போசிட்டில் அந்த அட்வொகேட் ஜென்ரல் கொடுக்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இருக்கிறது தான், இருக்கிற செய்தியை தான் எடுத்து கொடுத்தோம். நாங்கள் பொய்யா எதுவும் சொல்லலை, அப்படி தான் நீதிமன்ற காட்சி இருந்துச்சு. அது வந்து என்னை காப்பாத்தி விட்டுச்சு.
1: நேர்களே, அங்கீகாரம் பட இயக்குனர் JP தென்பாதியான் அவர் கூட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.

0: கொடுமாறு இங்க எல்லாமே சமதோலு.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரர். எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
2: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: கண்ணா, நேத்தைய அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா 4 புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல 2 ஃப்ரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? 0. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
3: நேர்களே, அங்கீகாரம் பட இயக்குனர் JP தென்பாதியான் அவர் கூட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம்.
4: இயக்குனர் JP தென்பாதியான் அங்கீகாரத்தின் மூலமா அடையாளப்படுத்தப்பட்டார். எங்களுக்கு தெரியாத அவருடைய ஒர்க்கு படத்துக்கு முன்னாடி என்னவா இருந்தது?
5: நான் வந்து அதான் சொல்லனேன், நான் வந்து 9வது படிச்சுட்டு ஊரை விட்டு திமிர்ல ஓடின பையன். அப்படி இருக்கிறப்ப வந்து நான் நிறைய வேலை பார்த்துருக்குறேன்ண்ணா. எனக்கு நிறைய அதான் வாழ்வு அனுபவம் கொஞ்சம் அதிகம் தான். 29 வருஷமா வந்து அதான் தனியா இருக்கணும்னு முன்னாடி சொன்னல, அது வந்து இதுதான் தனியா இருக்குன்னு சொன்னது, இப்படி சொன்னது தான், வீட்டை விட்டு தனியா இருக்கிறேன்னு சொன்னது. இங்கே திருப்பூர்ல சாயப்பட்டறை அங்கே ஆரம்பிச்சது என் வாழ்க்கை. சென்னை வந்து செக்யூரிட்டியா இருந்திருக்கிறேன். உதவி இயக்குனராகவே இன்னும் 3-4 டைரக்டர்லாம் வேலை செஞ்சிருக்கிறேன். நிறைய சினிமா பிரபலங்கள் வீட்டில் செக்யூரிட்டியாக இருந்திருக்கிறேன். அப்படி இருந்து வந்தது தான். அப்புறம் அதே மாதிரி சினிமாவை நான் சூஸ் பண்ணது கூட வந்து எனக்கு ஒரு பெரிய பேஷன்லாம் கிடையாது. சினிமாவுக்கும் எனக்கு எந்த தொடர்புமே இல்லை. நான் வந்து சும்மா சரி போவோம் சினிமாவுக்குன்னு வந்த ஆள் தானோ. எனக்கு வந்து சினிமா வந்து இப்போ என்கிட்ட ஒர்க் பண்ணுற டீம், என் டீம், ஏடி டீம் எல்லாருமே வந்து பேஷனைட்டு ப்ரொஃபஷனலாக சினிமா படித்த பசங்க. அவங்க வந்து சினிமாவை வந்து ஒரு பயங்கரமாக அதுக்கு தான் வரணும் அப்போ லைஃபே அது தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற பசங்க. எனக்கு அப்படி எதுவுமே கிடையாது. அட்வொகேட் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், பிஸ்னஸ் மேன் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், ரெண்டும் நடக்கலை. சரி ஓகே இதில் போவோம் அப்படின்ட்டு அப்படி வந்தது தான் அது.
4: ரெண்டையும் இந்த கதையில் பண்ணிட்டேங்க.
5: ஆமாம். அதுக்கப்புறமும் சினிமாக்குள்ளே வந்து நான் சந்தித்த சினிமா நபர்கள் எல்லாம் ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருந்ததுனால திருப்பி வெளியேறிடுவேன். அதுக்கப்புறம் திருப்பி எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சில கான்ட்ராக்ட் ஒர்க் எல்லாம் எடுத்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் திடீர்னு திருப்பி ஒரு வேற வேற சம்பவங்கள் நடந்ததுக்கப்புறம் அப்புறமா ரஞ்சித் அண்ணங்கிட்ட போய் சேர்ந்ததுக்கப்புறம் தான் சரி இதுக்கப்புறம் நம்ம சினிமாவை விட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி முடிவெடுத்தது தான். நான் இன்னைக்கு சினிமாவில் இருக்கிறதுக்கு காரணம் இயக்குனர் ரஞ்சித் ஒரு பெரிய காரணம்.
4: காலா படம் உங்களுக்கு கொடுத்த அனுபவம் என்ன?
5: காலா படம் கொடுத்த அனுபவம் தான் அங்கீகாரம்னு நான் சொல்லுவேன். காலா படத்தில் வந்து எனக்கு வந்து பயங்கர சுதந்திரம். ஒரு உதவி இயக்குனராக வந்து இதை தான் பண்ணணும், அதை தான் பண்ணக்கூடாது அப்படின்லாம் நிறைய இருக்கும். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அங்கே எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். அந்த ரஞ்சித் அண்ணன் டீமே அப்படி தான் இருக்கும். அப்படி நான் காலாவில் ஹேண்ட்லிங் பண்ணது தான் இந்த படத்தை எடுக்கிறதுக்கான தைரியத்தை கொடுத்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படத்துலேயும் வந்து க்ரௌடு போர்ஸ் நிறைய இருக்கும்.
4: வெப் தொடர் உங்களுக்கு என்ன அனுபவம் கொடுத்து?
5: என் மனைவியை கொடுத்துச்சு. அங்கே அவங்கள அங்கே சந்திச்சு தான் கல்யாணம் பண்ணது. ஸோ அதனால் வாழ்க்கையில் மறக்க முடியாது.
4: நம்ம ஒரு நபராக கேமரா இல்லாத இடத்துல இருக்கிறதும் ஒரு டைரக்டராக சேரில் உட்கார்ந்துருக்கும் போதும் பெரிய பொறுப்பு நம்ம தலைமையில் இருக்கும். நம்மளுடைய வேலை சார்ந்து இருக்கிற ஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குல்ல, அதை டைரக்டராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
5: அது ஆக்சுவலாக எதிரில் இருக்கிறவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியாது. நம்மளுக்கு வந்து சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். இவ்வளோ ஃபுட்டேஜ் எடுக்கணும், இன்னைக்கு உள்ளதை முடிக்கணும், பர்மிஷன் இருக்குது அது லொக்கேஷனுக்கு. அப்படி இருக்கும்போது ப்ரெஷர் தான் கோபமாக மாறுதுன்னு நான் நம்புகிறேன். ஆனால் அதுக்கடி நான் நியாயப்படுத்தலை. நான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும்னு நான் விருப்பப்படுவேன். ஏன்னா வேறு வழி கிடையாது எனக்கு. நான் ஒரு புது டைரக்டரு, நான் எடுத்தாகணும் முடிச்சாகணும் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் எங்கள் டைரக்டர் ரஞ்சித் அண்ணன் வந்து ஸ்பாட்டில் கோவப்பட்டெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவர்கிட்டேருந்து எடுத்துக்கணும் அப்படின்னா அதை எடுத்துக்கணும்னு நினப்பேன், அது மட்டும் வராது. அவர் பயங்கர அமைதியாக இருப்பார், கோபமே வராது அவருக்கு. அவர் கோவப்பட மாட்டார். அவர் அதிகபட்சமே திட்டினா கூட ஏ என்னடா இது அப்படின்னு கேட்பார்.

0: அவ்வளவுதான் அழிஞ்சு அப்படி கிடையாது. இதுதான் இந்த விஷயங்கள் தான் நம்மளுக்கு வந்து இத்தனை நாளில் முடிக்கணும், இது இது பண்ணணும் அப்படிங்கிற ப்ரெஷர் தான்.
1: அங்கீகாரம் பார்த்துட்டு இயக்குனர் பாரஞ்சித் என்ன சொன்னார்?
0: அவருக்கு படம் பிடிச்சிருந்துச்சு, சில குறைகள் இருக்குடா ஆனால் நல்லா இருக்குடா, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிற, ரொம்ப முக்கியமான கண்டன்டா, நல்லா பேசியிருக்கிற இருந்துச்சு. கோர் போர்ஷன் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, எனக்கு அது ரொம்ப பெரிய சந்தோஷம் எனக்கு.
1: அவரு படத்தை பத்தி பேசும்போது உங்களுக்கு ஃபீலிங்
0: ஆமா இருக்கும்ல,
1: ததும்ப நின்ன மாதிரி ஒரு
0: ஆமா இருக்கும்ல. ஏன்னா நான் இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கையே வந்து அவர்கிட்ட இருந்து வந்தது தான். அது நான் இன்னைக்கு டைரக்டர் ஆனதும் நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறது எல்லாமே வந்து ரஞ்சித் அண்ணனுடைய அக்கறைப்படுதல் தான். அப்படி இருக்கிறப்ப வந்து ஒரு வேலை செஞ்சிட்டோம், ரெண்டாவது இந்த கதை நான் உருவாக்குனதை பத்தி எதுவுமே அவருக்கு நான் சொல்லலை, எதுவுமே இது பண்ணலை. அது ரெண்டு காரணம் இருக்குது. ஒன்று என்னன்னா, அவரை சுற்றி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க படம் பண்ணுறதுக்கு. அப்போ போய் நம்ம ஒரு சின்ன இதுக்காக கூட நம்ம போய் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே தெளிவாக இருந்தேன். வெளியில் ஒரு படம் பண்ணியிருக்கிறோம், அது அவரை எந்த அளவுக்கு இது பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு இருக்கிற எல்லா மாணவனுக்கும் உள்ளது தான் அது. அவர் அந்த ஆற தழுவும் போது அந்த ஸ்பரிசம் வந்து அது எமோஷனல்.

0: ஆமா இருக்கும்ல,
1: உணர்வு ததும்ப நின்ன மாதிரி ஒரு
0: ஆமா
1: வீடியோ
0: இருக்கும்ல.
1: பாருங்க.
0: ஏன்னா நான் இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கையே வந்து அவர்கிட்ட இருந்து வந்தது தான். அது நான் இன்னைக்கு டைரக்டர் ஆனதும் நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறது எல்லாமே வந்து ரஞ்சித் அண்ணனுடைய அக்கறைப்படுதல் தான். அப்படி இருக்கிறப்ப வந்து ஒரு வேலை செஞ்சிட்டோம். ரெண்டாவது, இந்த கதை நான் உருவாக்குனதை பத்தி எதுவுமே அவருக்கு நான் சொல்லலை, எதுவுமே இது பண்ணலை. அது ரெண்டு காரணம் இருக்குது. ஒண்ணு என்னன்னா, அவரை சுத்தி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க படம் பண்றதுக்கு. அப்ப போய் நம்ம ஒரு சின்ன இதுக்காக கூட நம்ம போய் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே தெளிவா இருந்தேன். வெளியில ஒரு படம் பண்ணியிருக்கிறோம், அது அவரை எந்த அளவுக்கு இது பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு இருக்கிற எல்லா மாணவனுக்கும் உள்ளது தான் அது. அவர் அந்த ஆற தழுவும் போது அந்த ஸ்பரிசம் வந்து அது ஒரு எமோஷனா மாறிடுச்சு.
1: ஒவ்வொரு இயக்குநர்கள் கதைக்காக கதாபாத்திரங்களை ஆடிஷன்ல தேர்வு செஞ்சுட்டு படத்துல வந்து அவங்களுக்கான கேரக்டரை கொடுப்பாங்க. இது சாதாரணமா சகஜமா நடக்கும். ஆனா சில கிரியேட்டர்ஸ்ட தெரியும், அவங்களோட கடந்த கால ப்ராஜெக்ட்ஸோ கடந்த கால போராட்டங்களே பார்த்து இவங்களுக்கு நாம ஏதாவது ஒன்று பண்ணணும், இல்லை இவங்களை நம்ம தியேட்டர் பிளேல பார்த்தோம், இல்லை இவங்களை நம்ம காலா ஷூட்ல பார்த்தோம், அப்பவே நிறைய திறமை ஆனா வாய்ப்பு இல்லாம போராடுறாங்க இப்படின்னு ஒரு சிலர் இருக்கலாம். அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பொது உடைமையில ஒரு சுயநலமா ஒரு பார்வை இருக்கலாம். இந்த படத்துல மேற்கு தொடர்ச்சி மலை ஆண்டனி அவருடைய ஒரு ரோல் அது ஒண்ணு பண்ணுச்சு. அப்புறம் தங்கமயிலு அப்படிங்கிற இசபெல்லா அவங்களோட ரோல் வந்து ஒண்ணு பண்ணுச்சு. அப்புறம் விளையாட்டும் கல்வியும் தான் நமக்கான ஒரு இடம்,
0: ஜானகி,
1: ஆண்டனி ஜானகி சொல்ற இடம். இப்படி அங்கங்க கதாபாத்திரங்கள் பார்க்கும்போது டைரக்டர் எங்களை அந்த படத்திலே கவனிச்சாரு. இதுல கூப்பிடுவாரு எதிர்பார்க்கவே இல்லை, ஆனா கூப்பிட்டாருன்ட்டுன்னு. இதை ஒவ்வொரு கலைஞர்களும் படம் முடிஞ்சு அந்த ஒரு ப்ரெஸ் ஷோ இல்ல ப்ரமோஷன் ஷோல பேசும்போது அதை கவனிக்க முடிஞ்சது. இவங்களை ஏத்தி விடணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்குல்ல, அதை பத்தி சொல்லுங்க.
0: இல்ல, அவங்க ஜானகி வந்து ப்ரொஃபஷனலா நடிப்பு பயிற்சி எல்லாமே எடுத்து இருக்கிற ஒருத்தங்க. அவங்க வந்து இந்த கேரக்டருக்கு வந்து கோச் கேரக்டர் ஆப்ஷன் வரும்போது முதல்ல நம்மளை சுத்தி யார் இருக்கிறா, நம்ம யார் கூட எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கிறோம் அப்படின்னு ஒன்று தேடுவோம். அப்படி தான் அவங்க அது உள்ளே வந்தாங்க. எசபெல்லா உள்ளே வந்தது வந்து சிவா தான் ஆடிஷன் பண்ணோம். நாங்கள் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி இந்த கேரக்டரு எங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல முடியாமல் போயிடுச்சு, அவங்களுக்கு ஏதோ ஹெல்த் இஷ்யூன்னு நினைக்கிறேன். இப்போ நாளைக்கு பூஜை இருக்கிறது ஒரே ஒரு பகல் அவ்வளோதான் இருக்குது. அதில் இது பண்ணால் சரி இவங்க கொஞ்சம் பரவாயில்ல. எனக்கு என்னன்னா ஒரு கான்ஃபிடன்ட் என்னன்னா, எனக்கு கேமரா பயம் இல்லாமல் இருந்தால் போதும், என்னால் நான் நடிப்பு வாங்கிடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு எப்போவுமே உண்டு. அப்படி இருக்கும்போது இவங்களை கேட்டால் அவங்க பார்த்தா திடீர்னு வேற ஊரில் இருக்கிறாங்க. இப்போ ஒரே இரவு காலையில் பூஜை, முத நாள் வேற அவங்களுக்கு இது இருக்குது. என்னென்னா கோர்ட் வந்து ரெண்டு கோர்ட்டாக இருக்கும், அதனால் வந்து நம்மளால் மாற்ற முடியாது. இந்த ஷெட்யூல இந்த ரெண்டு நாள் ஷூட்டு முடிச்சுட்டு தான் கோர்ட்டே திருப்பி மாற்றணும், படத்தில் ரெண்டு கோர்ட் வரும். அப்படி இருக்கிறப்ப வந்து அவங்க வந்தாகணும்னு நிறைய சிக்கல். சரி வர வச்சோம், வந்து அந்த பிள்ளைங்க நல்லா பண்ணாங்க. அப்படி வந்தது தான் அது. இந்த படத்துலயே வந்து அப்படி பார்க்க போனால் நான் இன்னொரு வாய்ப்பு தரணும் அப்படின்னா குதிரமுருகன் கேரக்டர் பண்ணது. அந்த கேரக்டர் வந்து எனக்கு ஆடிஷன் வரும்போது வந்து ஏற்கனவே சீரியலில் பார்த்த முகம். அப்படி இருக்கிறப்ப எனக்கு வந்து ஆடிஷன் பண்ணினப்ப எல்லாரோடையும் ஒரு சக கலைஞனாக வந்து ஆடிஷன் பண்ணிட்டு போகும்போது தான் நான் சொன்னேன் இந்த பையனுக்கு அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி எழுதப்பட்டது தான் அந்த பெரிய ரோல். அந்த ரோல் வந்து படத்தில் வைக்க முடியாமல் போயிடுச்சு. அதனால தான் அடுத்த படத்தில் அந்த கேரக்டருக்கு நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டது.
1: நேர்களே, அங்கீகாரம் பட இயக்குனர் ஜே பி தென்பாதியான் அவர் கூட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.

0: நேர்களே, அங்கீகாரம் பட இயக்குனர் ஜே பி தென்பாதியான் அவர் கூட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம்.
1: பண பிரச்சனைகள், மன பிரச்சனைகள், கஷ்டங்கள், புறக்கணிப்புகள், அவமானங்கள் எல்லாருக்குமே இருக்கும். நீங்க அதை எப்படி ஓவர் கம் பண்ணீங்க?
2: ஓவர் கம் பண்ண முடியாது, எப்படி பண்ணுவீங்க? அது மாறாது, இல்ல அது அப்படியே இருக்கும். நம்ம ஒரு பெரிய உழைப்பு ஒன்று கொடுக்குறோம், அந்த உழைப்பு வந்து அந்த அங்கீகாரத்தை நோக்கி போகலை அப்படின்னா அது மன உளைச்சல் தானே. அது வந்து சரியான இடத்துக்கு போயிடுங்கிறதுனால தான் நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த மன உளைச்சல், பொருளாதார பிரச்சனை எல்லாம் வந்து சகிச்சுக்கிட்டு நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அது அந்த இடத்தை நோக்கி நகர்ந்தே ஆகணும், நகர்த்தணும்.
1: உங்களுடைய போராட்ட குணமும் உங்களோட வசனங்களும் ஒரே கோட்டில் பயணிக்கிறதா புரிஞ்சிக்க முடியுது. அதாவது வாழ்க்கையில இவ்வளோ விஷயங்களை கோத்ரூ பண்ணவங்களால தான் இந்த அளவுக்கு டெப்தாக எழுத முடியணும். உங்களோட எழுத்தையும் உங்களோட போராட்ட குணத்தையும் பற்றி சொல்லுங்க.
2: என்னுடைய வாழ்வு அனுபவம் தான், நான் நிறைய வேலை பார்த்துருக்குறேன். ஒரு நாள் நானும் என் மனைவியும் உட்காந்து லிஸ்ட் போடும்போது ஒரு 23-24 வேலை நான் பார்த்துருக்குறேன்னா, அப்படி இருக்கும்போது அங்கே சந்திக்கிற மனிதர்கள் தான் நான் வந்து என்றைக்குமே வந்து மக்கள்கிட்ட நீ போ, மக்கள் உனக்கு கற்று தருவாங்க, அதுக்கப்புறம் நீ மக்களுக்கு போய் சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸ் தான் எனக்கு வந்து, நான் சந்தித்த மனிதர்கள் எனக்கு கொடுக்குற அனுபவங்கள் தான் வந்து என்னோட எழுத்தாக மாறுதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கு வந்து கற்பனையில் ஒரு கதையை உருவாக்குறதுங்கிறது எனக்கு வராது. நான் வந்து சந்தித்த நபர்கள் சொல்கிறது, நான் பார்க்குற விஷயம், அங்கேருந்து தான் எனக்கு வந்து கதைகள் உருவாகும், எனக்கு அப்படி தான் வரும். அதுதான் அந்த எழுத்து. போராட்ட குணம் வாழ்க்கைங்கிறது எல்லாருக்கும் இருக்குது தானே, நான் மட்டும் இல்லைல்ல, என்ன மாதிரி எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. அந்த தாக்கம் தான் அந்த மினிஸ்டர் ஒரு டைலாக் சொல்லுவார், நாட்டில் நீ மட்டுமாப்பா ஓடுற, நாடே ஓடுதுங்கிற டைலாக் வந்து அப்படி வச்சது தான். அந்த நாடே ஓடுதுங்கிறது வந்து நாடே, ஆமா காலையில இருந்துச்சு பாக்குறோம், இப்ப அவ்வளவு பேர் வாழ்க்கையை நோக்கி தானே ஓடுறாங்க, எல்லாமே போராட்டம் தானே, நான் சம்பாதிக்க தானே எடுக்கிறேன் அப்படிங்கும் போது அது வந்து இதுதான் போராட்டம் எல்லாருக்கும் இருக்குது. அதுல வந்து இந்த விளையாட்டு வீரர்களோட போராட்டத்தை பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அப்படிதான்
1: ஒரு ப்ராஜெக்ட் நடக்கும்போதே அடுத்து ரெண்டு கால் ஷீட் போட்டு இன்னொரு ப்ராஜெக்ட்ல இயங்கிட்டு இருக்கிறவங்களும் இருப்பாங்க. உங்களோட வாழ்க்கையில என்னன்னா, விளையாட்டு சார்ந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் உங்களுடைய சோசியல் மீடியா மூலமாகவோ உங்களோட ஒரு பார்வை அதுல இருக்கிறத, உங்களுடைய பங்களிப்பு பிரசன்ட்ல அங்க போய் இருக்கிறத கவனிக்க முடியுது. இது உங்களை எந்த அளவுக்கு உள்ள இழுத்துட்டு போயிருக்கு? ஒரு டைம்ல நான் அடுத்த ப்ராஜெக்ட் போகும்போது நான் இதுக்கு அடுத்து இன்னொரு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. ஆனா அந்த விளையாட்டு வீரர்களுக்கும் உங்களுக்குமான உறவுங்கிறது காலத்துக்கும் தொடர போற அளவுல வந்து உளவியலா உள்ள ஒரு படி அதிகமா உள்ள போயிடுச்சா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பார்வை இருக்குது. இதுக்கு என்ன பதில்?
2: ஆமா, கரெக்ட் தான். அது எனக்கு வந்து, நான் வந்து விளையாட்டு சார்ந்து இயங்க தான் போறேன். எனக்கு கொஞ்சம் பொருளாதாரங்கள்லாம் எனக்கு நான் நினைக்கிற அளவுக்கு என்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் விளையாட்டுல கொஞ்சம் இறங்கி என்னால முடிஞ்ச வேலைகள் செய்யணுங்கிறது ஆசையை வந்து, ஆசை கூட இல்லை, அது ஒரு பொறுப்பா தான் நான் பாக்குறேன். இந்த கதை எனக்கு அது கொடுத்துருக்குது. ஏன்னா நான் என்னை விடன்னு சொல்றது வந்து என்னன்னா, இப்ப எனக்கு ஏதாவது ஒரு திறமை இருக்குன்னு மதிப்பிடுவாங்கல்ல, அதை விட பல திறமைகள் உள்ள பல விளையாட்டு வீரர்கள் நான் சந்திச்சிருக்கிறேன். அவங்களுடைய தேவைகள் எல்லாமே வந்து மிக குறைந்த தேவையா இருக்குது. இங்கேருந்து ஒரு ஊருக்கு போட்டிக்கு போறதுக்கு பணம் வேணும், ஒரு நைட்டு தங்குறதுக்கு பணம் வேணும், ஒரு சின்ன ஷூ வாங்கணும், ஒரு சின்ன அந்த ஒர்க் அவுட் பண்ற எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும், இப்படி தான் இருக்குது. இது நம்மளால ஓரளவுக்கு சாத்தியப்படுத்த முடியுமான்னு கேட்டால் சாத்தியப்படுத்தலாம்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. சில விளையாட்டு வீரர்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு ஐடியா இருக்குது தான்.
1: அங்கீகாரம் பார்த்துட்டு உங்கள் நட்பு வட்டத்தில் கிடைச்ச கிரீட்டிங்ஸ் என்னவா இருந்தது?
2: எல்லாருக்கும் படம் பிடிச்சிருந்துச்சு. எனக்கு

0: ஆச்சரியம்னா படத்துக்கு யாருமே நெகட்டிவாக எதுவுமே சொல்லவே இல்லை. படத்தில் சின்ன சின்ன குறைகள் இருக்கிறத சுட்டி காட்டினாங்க, அது எல்லாமே நான் அடுத்து சரி பண்ணிக்கிறதுக்கு. படத்தை வந்து ப்ராப்பர் ப்ரொமோஷன் பண்ணலை, அது வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அதை ப்ராப்பராக பண்ணி இந்த படத்தை தியேட்டரில் ஹோல்ட் பண்ணியிருந்தோம்னா படம் பெரிய ஹிட். ஓவர் கான்ஃபிடென்டோ திமிரோ அப்படி சொல்லலை. இந்த படத்துக்கு எனக்கு கிடைச்ச பாராட்டு விமர்சனம் அதெல்லாம் இருக்குல்ல, அது வந்து எனக்கு அவ்வளோ நம்பிக்கை கொடுத்துச்சு. ஏன்னா படம் வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு, முக்கியமாக லேடிஸுக்கு குழந்தைங்களுக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்குது. அப்படி இருக்கிற படம் எப்படி ஓடாமல் இருக்காதுல்ல? உங்களுக்கு பெண்களுக்கு ஒரு படம் பிடிச்சிச்சுன்னா அந்த படம் ஓடாமல் இருக்க வாய்ப்பே இல்லைல்ல. அதுதானே தமிழ் சினிமாவுடைய காலங்காலமாக இருக்கிற பேட்டர்னே அதுதானே. அப்படி இருக்கிறப்ப வந்து நான் எதிர்பார்க்காத விஷயம் நடந்துச்சு எனக்கு, அது பெண்கள் குழந்தைகள் எல்லாருக்கும் படம் பிடிச்சிருந்துச்சு.
1: ஒரு இயக்குனர் நம்மளை வந்து ஃபிலிம் பை ஜேபி தன்பாதியான் பார்த்துட்டாங்க, அந்த சந்தோஷம் எப்படி இருக்கு?
0: நான் வந்து இன்னும் இதுக்கப்புறம் எத்தனை படங்கள் நான் பண்ணாலும் அங்கீகாரத்துக்கான உழைப்பு வந்து நான் ரொம்ப நெருக்கமாக உழைச்சது. அது அங்கீகாரம் வந்து கண்டிப்பாக இந்த விளையாட்டு வீரர்கள் மத்தியில் என்றைக்குமே பேசு பொருளாக இருக்கிற படம், அதை வந்து யாராலையும் மாற்ற முடியாது. அது வந்து எனக்கு வந்து நான் வந்து காலரை தூக்கிவிட்டே சொல்லலாம். அது விளையாட்டு வீரர்களுக்கு வந்து ரொம்ப நெருக்கமாக, அவங்க வந்து ரொம்ப கனெக்ட் ஆகி ரொம்ப நெகிழ்ந்து அழுது சிரித்து கொண்டாடி அப்படி பார்த்த படம். அந்த வகையில் அப்படி ஒரு படம் பண்ணது வந்து எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி தான். அது வந்து நான் பெருமையாகவும் நினச்சிக்கிறேன். வழக்கமாக சில கதைகள் எழுதும்போது இந்த கதையில் வந்து நம்மளுக்கு எந்த விதமான வேலையும் இல்லை அப்படின்னு நினச்சி நான் கதை
1: வாழ்த்துக்கள் சார். வானொலி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அங்கீகாரத்தை போன்று இன்னும் தொடர்ந்து நிறைய படைப்புகள் உங்கள்ட்ட இருந்து எதிர்பார்ப்புகளா இருக்குது, தொடர்ந்து அது மாதிரி படைப்புகள் வெளிவர கேட்டுக்கிறோம். வாழ்த்துக்கள் சார்.
0: நன்றி.

0: நேரம் மாலை 6 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் அவர்களின் வருவாயை அதிகரிக்க உதவியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பொதுத் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்ட திருத்த

மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சிஜேபி பிரதிநிதிகளுக்கும் மத்திய அரசுக்கும் இடையேயான பேச்சுவார்த்தை நாளை புதுதில்லியில் மீண்டும் நடைபெறும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். மண்வள அட்டை திட்டத்தின் கீழ் 25 கோடிக்கும் மேற்பட்ட அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 2 லட்சம் அங்கன்வாடி மையங்கள் 2ம் கட்ட ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் மேம்படுத்தப்பட உள்ளதாக மத்திய இணையமைச்சர் திருமதி சாவித்ரி தாக்கூர் கூறியுள்ளார். சீம கருவேல மரங்களை அகற்ற தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு விண்ணப்பித்த 24 மணி நேரத்திற்குள் அனுமதி வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. மாணவர்கள் கல்வியுடன் நல்லொழுக்கத்தையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் நகர்ப்புற வளர்ச்சி அடுத்த 21 ஆண்டுகளுக்குள் 50% தாண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். முக்கிய பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் கேள்விக்கு பதிலளிக்காமல் முதலமைச்சர் திரு விஜய் தொடர்ந்து மௌனம் காப்பதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழக காவல்துறையினர் விசாரணை நடவடிக்கைகளின் போது தொடர்ந்து அத்துமீறல்களில் ஈடுபடுவதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை மீட்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த ஓராண்டுக்குள் 1.5 லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்குவதற்கான அறிவிப்பை தவேக அரசு பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியிட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. சீனாவின் ஹாங்ஸூவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சைன்யம் வெள்ளிப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் நீச்சல் பிரிவில் இந்தியாவின் கார்த்திக் புடிகினா மற்றும் அலி இமாம் இறுதிச் சுற்றுக்கும், 50 மீட்டர் பிரிவில் நட்ராஜ் அரையிறுதிக்கும் முன்னேறியுள்ளனர். சிங்கப்பூர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஓம் சிம்வால், சந்தேஷ் ரவிக்குமார் மற்றும் ரத்திகா சீலன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் கிரிக்கெட் பிரிவில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் நேரடியாக காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஏழு மணி ஒரு நிமிடம் ஆயாச்சு. எஃப்எம்

ரெயின்போ 101.4 கேட்கும் நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ். ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். உங்கள் விருப்ப பாடல் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும். சரி, நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். சென்னை ரெயின்போ 101.4 என்ற முகநூல் பக்கத்தில் உங்கள் விருப்ப பாடல் மற்றும் அந்த பாடல் இடம்பெறக்கூடிய திரைப்படத்தின் பெயரை தெளிவாக அனுப்புங்க. அடுத்தபடியாக நிகழ்ச்சியில் பாடல் வந்துகிட்டே இருக்கு. ராஜேஷ் பெரியார் இருந்து விருப்ப பாடலாக கேட்கக்கூடிய பாடல் உழவன் திரைப்படத்திலிருந்து பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதாப்பு என்ற பாடல் கேட்டு இணைந்திருங்களே. ரெயின்போ 101.4

ஏழு மணி 12 நிமிடம் ஆயாச்சு. அப்புறம் ரெயின்போ 1.4 கேட்டுகிட்டே இருக்கும், பல அழகான பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டே இருக்கும். அந்த வகையில் உங்கள் விருப்ப பாடல்களை சென்னை ஃப்ரம் ரெயின்போ 101.4 இந்த முகநூல் பக்கத்தில் உங்கள் விருப்ப பாடல் மற்றும் அந்த பாடல் இடம்பெறக்கூடிய திரைப்படத்தின் பேரை எங்களுக்கு தெளிவானுப்புங்க. அடுத்தபடியாக நிகழ்ச்சியில் பாடல் படையப்பா திரைப்படத்திலிருந்து மின்சார கண்ணா என்ற பாடல் வந்துகிட்டே இருக்கு. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க சென்ட்ரல்லிருந்து திலீப்ராஜ் அவர்கள். கேட்டு இணைந்திருங்க ரெயின்போ 101.4.

7:15 ஆயிட்டே இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டே இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. சுப்பிரமணியபுரம் திரைப்படத்திலிருந்து மதுரை குழுங்க குழுங்க என்ற பாடல், பெங்களூருக்கு பணத்தம் டி ராமு அவர்களுக்காக.

22 நிமிடமாயாச்ச ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல் திருமழிசை அஸ்வினி நாகராஜ் அவர்களுக்காக மெஹந்தி சர்க்கஸ் திரைப்படத்திலிருந்து கோடி அருவி கொட்டுதே என்ற பாடல்.

34 நிமிடமாயாச்சு. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுகிட்டே இருக்கும். பல அழகான பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டே இருக்கும். உங்கள் விருப்ப பாடலும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும் சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா சென்னை ஃப்ரம் ரெயின்போ 101.4 அப்படின்ற முகநூல் பக்கத்தில் உங்கள் விருப்ப பாடல் மற்றும் அந்த பாடல் இடம்பெறக்கூடிய திரைப்படத்தின் பேர் எங்களுக்கு தெளிவாக அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தோம். அடுத்தபடியாக பாடல் மயிலை பட்டாபி அவர்களுக்காக உன்னாலே உன்னாலே திரைப்படத்திலிருந்து ஜூன் போனால் ஜூலை காற்றே என்ற பாடல்.

7:40 ஆயாச்சு. ரொம்ப அழகான பாடல் கேட்டு ரசிச்சோம். தொடர்ந்து அடுத்தபடியாக பாடல் வந்துகிட்டே இருக்கு. தெகுடி திரைப்படத்திலிருந்து விண்மீன் விதைகள் என்ற பாடல் ராமகிருஷ்ணன் குழம்பங்குண்டாலிருந்து கேட்டிருக்காங்க. இந்த பாடலை கேட்டு இணைந்திருங்கள்.

45 நிமிடம் ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்டு இருக்கீங்க. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல் வந்துகிட்டே இருக்கு. பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன் அவர்களுக்காக ஜெமினி திரைப்படத்திலிருந்து.

0: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
1: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலை

0: குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
1: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
0: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
1: வீதி நாடகம்,
0: நாட்டிய நாடகம்,
1: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
0: மாயாஜாலம்,
1: புராணக் கதைகள்,
0: பொம்மலாட்டம்,
1: தோல்பாவை கூத்து
0: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
1: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
0: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
1: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்,
0: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
1: தொடர்புக்கு
0: இயக்குனர், தகவல் தொடர்பு பணியகம், அறையின் 301, இரண்டாவது தளம், சூச்சனா பவன், எண் 4-1, சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600005,
1: தொலைபேசி எண் 044-2951-5449.
0: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள் தமிழ்நாடு, புதுச்சேரியைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு
1: 30
0: அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு
1: 5
2: நிறைவு பாடல் பொக்கிஷம் திரைப்படத்திலிருந்து விஜய் தேசுதாஸ் மற்றும் சின்மி அவர்களுடைய குரலில் நிலா நீ வானம் காற்று என்ற பாடல். இந்த பாடலை விருப்ப பாடலாக கேட்டு மகிழ்பவர் அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவர்கள். இந்த பாடலுடன் நானும் கிளம்புறேன். மீண்டும் 9 மணிக்கு ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன்.

0: வெளியில் மனிதன் வேறு, நாம் காதலினும் பெருமழையில் நனைந்து கொண்டிருக்கிறோம்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
2: நேரம் 8 மணி. தொடர்வது செய்தி அறிக்கை.
3: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பொது மற்றும் போட்டித் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் வரைவு சட்ட திருத்த மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இது தொடர்பான வழக்குகளை விசாரணை செய்வதற்கு விரைவு நீதிமன்றங்களை ஏற்படுத்துவதற்கும் கடுமையான தண்டனைகளை விதிப்பதற்கு வகை செய்வதற்கான அம்சங்களும் இந்த வரைவு மசோதாவில் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, மாணவர்களின் நலனை பாதுகாப்பதற்காக மத்திய அரசு முக்கியமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். இது தொடர்பாக கொண்டுவரப்பட உள்ள வரைவு மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இத்தொடர்பான விவாதத்தில் பங்கேற்காமல் அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவித்தால் எதிர்க்கட்சிகள் மக்களின் கோபத்தை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் திரு கிரண் ரிஜிஜு கூறினார். தேர்வு முறைகளில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் தொடர்பாக சிஜேபி பிரதிநிதிகளுடன் மத்திய அமைச்சர்கள் திரு ஜே நட்டா, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோர் இன்று புதுதில்லியில் பேச்சு நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு நட்டா, 3 முக்கிய கோரிக்கைகளை சிஜேபி பிரதிநிதிகள் முன்வைத்துள்ளதாக கூறினார். வினாத்தாள் முறைகேடுகளை தடுப்பதற்கு

ஏதுவாக சில சீர்திருத்தங்களை அவர்கள் பரிந்துரைத்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இப்பிரச்சினை தொடர்பாக சிஜேபி பிரதிநிதிகளுடன் நாளை மீண்டும் பேச்சு நடத்த உள்ளதாகவும் திரு ஜே பி நட்டா கூறினார். இதற்கிடையே இந்த பேச்சுகளின் போது தங்களின் முக்கிய மூன்று கோரிக்கைகளில் இரண்டை மத்திய அரசு கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டிருப்பதாக சிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு அசுதோஷ் ரங்கா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். தமிழகத்தின் நகர்ப்புற வளர்ச்சி அடுத்த 21 ஆண்டுகளுக்குள் 50% தாண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மாநிலத்தின் நகர்ப்புற வளர்ச்சி தற்போது 38% உள்ளது என்று குறிப்பிட்டார். சிங்கப்பூருக்கு இணையான வளர்ச்சியை தமிழகத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்ற இலக்கோடு தவேக அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்குமார் தெரிவித்தார். தமிழகத்தில் பள்ளி மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு குமார் கூறியுள்ளார். திருவள்ளூரில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். அரசு துறைகளின் செயல்பாடுகள் மற்றும் திட்டப்பணிகளுக்கு ஒதுக்கப்படும் நிதி முறையாக செலவிடப்படுகிறதா என்பதை கண்காணிப்பதற்கு தனி குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழக காவல்துறையினர் விசாரணை நடவடிக்கைகளின் போது தொடர்ந்து அத்துமீறல்களில் ஈடுபடுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடியில் காவல்துறை விசாரணையின் போது உயிரிழந்தவரின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்த பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். சம்பந்தப்பட்ட காவலர்கள் தண்டிக்கப்பட வேண்டுமென்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தினார். ஆந்திர மாநில காவல்துறை மற்றும் மீன்வளத்துறையால் பரிந்துரை செய்யப்பட்ட காசிமேடு மீனவர்களின் 7 விசைப்படகுகளை விடுவிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆந்திர அரசால் கடந்த மாதம் 17ஆம் தேதி இந்த விசைப்படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து மீனவர்கள் பலமுறை அரசிடம் முறையிட்ட போதிலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு இப்பிரச்சினையில் முதலமைச்சர் உடனடியாக தலையிட்டு விசைப்படகுகளை மீட்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். தமிழகத்தில் அடுத்த ஓராண்டில் 1.5 லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்குவதற்கான அறிவிப்பை தவேக அரசு வெளியிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் பணி நியமனங்களுக்கான புதிய அறிவிப்பு எதுவும் வெளியிடப்படாததை சுட்டிக்காட்டியுள்ளார். அண்டை மாநிலமான கர்நாடகாவில் அரசு துறைகளில் காலியாக உள்ள 72,000 மேற்பட்ட பணியிடங்களை 6 மாதங்களுக்குள் நிரப்ப வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் அறிவுறுத்தியிருப்பதாக கூறியுள்ளார். இதன் அடிப்படையில் தமிழக அரசும் செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் நீச்சல் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீஹரி நடராஜ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் தகுதிச் சுற்றில் 5வது இடத்தை பெற்றதன் மூலம் அவர் அரையிறுதிக்கு முன்னேறினார். பாரா நீச்சல் பிரிவில் கார்த்திக் மற்றும் அலி இமாம் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சைன்யம் வெள்ளிப்பதக்கம் வென்றார். சீனாவின் ஹாங்ஸோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 9:01 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்க இருக்கும் நிகழ்ச்சி
2: ரெயின்போ ராகங்கள்.
1: ரெயின்போ ரகங்கள் நிகழ்ச்சியில் புதல் பாடல் வாமனன் திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய இசைகள், பிரீத்தி மற்றும் டிஜே ஏர்ல் அவர்கள் பாடியிருக்காங்க நாமுத்துக்குமார் அவர்களுடைய வரிகளில்.

9:06 ஆச்சு. எஃப்எம் ரெயின்போல ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் தான் அழகான பாடல்கள் கேட்டுட்டே இருக்கும். கொஞ்சம் வயவான பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியாக சுரா திரைப்படத்திலிருந்து தஞ்சாவூர் ஜில்லாக்காரி என்ற பாடல் வந்துகிட்டே இருக்கு. நாமத்துக்குமார் அவர்களுடைய வரிகளில், மணிஷர்மா அவர்களுடைய இசையில் ஹேமச்சந்திரா மற்றும் சைந்தவி பாடியிருக்காங்க.

9:12 ஆயாச்சு. கேட்டுட்டே இருக்கோம் பல அழகான பெப்பி நம்பர் சாங்ஸ் ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில். அடுத்தபடியாக வந்துகிட்டே இருக்கு ஆடுகளம் திரைப்பட்டிலேருந்து. ஐயையோ நெஞ்சு அலறுதடி அப்படின்னு சொல்லிட்டு காதல் மட்டும் கிடையாதுங்க, எக்ஸாமா இருக்கட்டும் இல்லை நம்ம

நம்மளை பற்றி யாராவது பேசுகிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சதுனாலே வந்து நம்ம நெஞ்சம் அப்படி தானே பதறோம். அப்படிதான் ஸ்நேகன் அவர்களோட வரிகளில் ஜிவி பிரகாஷ் குமார் அவர்களுடைய இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பிபி சரண் மற்றும் பிரசாந்தினி அவர்கள் பாடியிருக்காங்க. ஒரு சூப்பரான சாங்.

19:18 நிமிடம் ஆயாச்சு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுகிட்டே இருக்கோம். அடுத்தபடியாக பாடல் வந்துகிட்டே இருக்கு. படிக்காதவன் திரைப்படத்திலிருந்து ராங்கி ரங்கம்மா என்ற பாடல், பா விஜய் அவர்களுடைய வரிகளில், மணிஷர்மா அவர்களுடைய இசையில், உதித் நாராயணன் மற்றும் மாலதி அவர்களுடைய குரல்களில்.

ஒன்பது மணி 23 நிமிடமாயாச்சும் ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் தான் பாடல்கள் கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த பாடல் பற்றி பேசணும் அப்படின்னா வந்து இந்த 90s கிட்ஸ் எல்லாருக்குமே வந்து இது ரொம்பவே ஃபேவரட்டான சாங் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். காலையில் ஸ்கூலுக்கு கிளம்புறப்ப வந்து ஏதாவது ஒரு சேனலில் இந்த பாட்டு கேட்டுட்டா இந்த பாடலை வந்து அப்படியே பாடிட்டே போகக்கூடிய சூழல்கள், சைக்கிளில் போகும்போது பாடிட்டே போகக்கூடிய மனநிலை இந்த மாதிரியெல்லாம் வந்து இருந்துகிட்டே இருந்திருக்கும். குறிப்பாக இதோடைய விஷுவல்ஸ் ரொம்ப ரேரான ஒரு விஷுவல்ஸ் வரை பார்க்கறதுலேயே வந்து டிஃப்ரெண்ட்டாக அந்த டைமில் வந்து வந்த ஒரு விஷுவல்ஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்திலேருந்து அழகாய் போக்குதே என்ற பாடல் பிரசனா மற்றும் ஜானகி அவர்களுடைய குரலில், கலைக்குமார் அவர்களுடைய வரிகளில், விஜய் ஆண்டனி அவர்களுடைய இசையில்.

9:29 நிமிடம் அழகான பாடல் நினைத்தாலே இணைக்கும் திரைப்படத்திலிருந்து பார்த்தோம். நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. குட்டி இத்திரைப்படத்திலிருந்து யாரோ என் நெஞ்சை தீண்டியது என்ற பாடல், மற்றும் அதைத் தொடர்ந்து மாசிலாமணி இத்திரைப்படத்திலிருந்து சிக்கு சிக்கு பூம் பூம் என்ற இரண்டு பாடல்கள்.

9:39 நம்மிடம் ஆயிற்றுக்கு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல் குரு நாலு திரைப்படத்திலிருந்து செல்லமே செல்லமே என்ற பாடல், உதித் நாராயணன் அவர்களுடைய குரலில் அழகான பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

9:44 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல் எங்கள் ஆசான் திரைப்படத்திலிருந்து சொல்லித்தரவா என்ற பாடல் விஜயசுதாஸ் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் அவர்களுடைய குரலில்.

9:54 நிமிடமாய ஆச்சு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் அயன் திரைப்படத்திலிருந்து விழிமூடி யோசித்தாள் என்ற பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைத்திருங்கள். இது ஃப்ரம் ரெயின்போ 101.4.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:01. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்க இருக்கும் நிகழ்ச்சி

0: ரெயின்போ ரிவைண்ட்.
1: ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1960s மற்றும் 1970s வெளியான திரைப்படங்களிலிருந்து பல அழகான பழைய பாடல்களை கேட்க காத்திருக்கும். அந்த வகையில் அடுத்தபடியாக நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வீர அபிமன்யு திரைப்படத்திலிருந்து கல்யாண கோலமி என்ற பாடல் மற்றும் வாழ்க்கை படகு திரைப்படத்திலிருந்து நேற்று வரை என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடல்கள் உங்களுக்காக.

10:09 கூடிய இந்த நேரம் எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்ருக்கோம். ரெயின்போ ரீவை நிகழ்ச்சி. அடுத்தபடியாக பாடல்கள் வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்திலிருந்து மனம் என்னும் மேடையிலே என்ற பாடல் மற்றும் திருவிளையாடல் திரைப்படத்திலிருந்து நீலச்சேலை என்ற இரண்டு பாடல்கள்.

10:16 ரெயின்போ ரீவை நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல்கள். தாயின் கருணை திரைப்படத்திலிருந்து நேற்று நடந்தது என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடல் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்களுடைய குரலில். அதைத் தொடர்ந்து பூவாத்தலையா திரைப்படத்திலிருந்து பூவாத்தலையா என்றே ஆரம்பிக்கக்கூடிய இரண்டு பாடல்கள் கேட்டு மகிழலாம்.

நினைப்பார்கள் நடப்பார்கள் வழி ஒன்றுதான், உடுப்பார்கள் கிழிப்பார்கள் உடை ஒன்றுதான், நினைப்பார்கள் நடப்பார்கள் வழி ஒன்றுதான், அழைப்பார்கள் பழிப்பார்கள் மனம் ஒன்றுதான், அழைப்பார்கள்

குடி பாடலுக்கும் விதை ஒன்றுதான், ஓம் என்ற நாதத்தின் அருள் ஒன்றுதான், ஒரு கோடி பாடலுக்கும் விதை ஒன்றுதான்.

10:27 ஆயாச்சு. ரெயின்போ ரீமை நிகழ்ச்சியில் 60-70களில் வெளியான திரைப்படங்களிலிருந்து பல அழகான பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்தபடியாக பாடல் பூமாலை திரைப்படத்திலிருந்து உலகமே எதிர்த்தாலும் என்ற பாடல் மற்றும் பெண்கள் வீட்டின் கண்கள் திரைப்படத்திலிருந்து யார் பெத்த பிள்ளை என்ற இரண்டு பாடல்கள்.

கண்ணே வாடா, கண்மணி வாடா, பொன்னே வாடா, பொன்மணி வாடா, புன்னகை புரியும் கண்ணா வாடா, புல்லாங்குழலின் மன்னா வாடா, அழகே வாடா, அருகே வாடா, அன்பே வாடா.

10:40 நிமிடம் ரெயின்போ ரீவை நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல்கள். பணம் படைத்தவன் திரைப்படத்திலிருந்து தன்னுயிர் பிரிவதை அப்படின்ற பாடல் மற்றும் நீ என்ற திரைப்படத்தில் அடடா என்ன அழகு என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடல்கள்.

பத்து மணி நேரத்துக்கு கன்னித்தாய் மற்றும் கார்த்திகை தீபம் திரைப்படங்களிலிருந்து பாடல்கள்.

பத்து மணி 55 நிமிடமாயாச்சு. ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் இதய கமலம் திரைப்படத்திலிருந்து நீ போகும் இடமெல்லாம் என்ற பாடல். இந்த நிறைவு பாடலுடன் நானும் கிளம்புறேன். மீண்டும் இன்னொரு அழகான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி மீனா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

வணக்கம் வணக்கம் வணக்கம். 11:35 ஆகுது. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியை. நிகழ்ச்சியில் உங்களுக்காக நிறைய பாடல்கள் அணிவகுத்து வர காத்திருக்கிறது. அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை மட்டும் நாம் தெரிஞ்சுக்கிட்டு நிகழ்ச்சிக்குள்ளே பயணத்தை தொடங்கலாம். வாழ்க்கையில் எல்லாருக்குமே பிரச்சனைகள் வரும், துன்பங்கள் வரும். ஆனால் அந்த பிரச்சனைக்காகவும் துன்பத்திற்காகவும் அப்படியே உடைஞ்சி போய் ஒரே இடத்துல உட்காந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அடுத்த நகர்வு அடுத்தவங்களுக்கு கேளிக்கையாக இருந்துடும். அதனால் உங்களுக்கு கிடைத்த எல்லா விஷயத்தையும் அனுபவமாக மாற்றிக்கங்க. அது அவமானமாக இருந்தாலும் சரி, தோல்வியாக இருந்தாலும் சரி, ஏமாற்றமாக இருந்தாலும் சரி, அதை எல்லாத்தையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி உங்களுடைய பயணத்தை தொடங்குங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை வெற்றி பெற்றதாக இருக்கும். ஸோ உங்கள் எல்லாருடைய வாழ்க்கை பயணமும் வெற்றி பயணமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிட்டு இப்போ மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய பயணத்தை தொடங்கலாம். நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக வைரமுத்தோட வரிகளில், பரத்வாஜோட இசையில், சேரனுடைய இயக்கத்தில் SBB இணைந்து பாட வராரு. கேட்கலாம் வாங்க, காதல் மன்னன் திரைப்படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக.

நேரம் 11:08:35. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். பனிமலர் விழி வழி பாவை சொல்வாள் கேட்காத செய்திகள், தினசரி அவள் வர ஏங்கும் இந்த நாள் காட்டும்

செய்திகள். என் மீதுதான் அன்பையே பொன்மாரியாய் தூவுவாள், என் நெஞ்சையே பூ என தன் கூந்தலில் சூடுவாள். நாள்தோறும் ஆராதனை செய்கின்ற தேவியே, என் மூச்சிலே வாழ்கிறாள் என் ஜீவன் மேவியே. நாளும் சிங்கார தேரை நான் கூட, எவனவன் வாசலை அடைப்பது இடையினில் திரையினை விரிப்பது, எவனவன் தடைகளை விதிப்பது இளைய நிலவினை தடுப்பது, என் இதய கோவிலில் கதவில்லை கதவில்லை. மனநிலை சரியில்லை என்று பாசங்கள் காட்டுவாள், மருத்துவன் ஒருத்தனும் ஆற்றிடாத காயங்கள் ஆற்றுவாள். பூம்பாவையின் சேவைகள் பொன் ஏட்டிலே ஏறுமே, பூலோகமே போற்றியே பூபாலமாய்ப்பாடுமே. ஒரு நாள் அவள் வராவிடில் என் பார்வை தூங்கிடாது, நான் வாழவே வான் நீங்கியே முன் தோன்றும் தேவமாது. ஆடை மேலாடும் பூவை நான் காண வழிவிடு வழிவிடு என் தேவி வருகிறாள். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக பாட்டு பாடவா திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம் வாங்க. இந்த பாடலை நமக்காக பாடியிருக்கிறது இளையராஜா மற்றும் எஸ்பிபி. வாலியோட வரிகளில் இளையராஜாவோட இசையில் கேட்கலாம் இந்த பாடலை.

0: வணக்கம், நான் உங்கள் பாடலாசிரியர் அப்பாராஜா பேசுகிறேன். விவித் பாரதி தமிழ் பண்பலையின் 102.3 எனக்குள் நான் நிகழ்ச்சியில் நாளைக்கு இரவு 8:05 என்னுடைய பல்வேறு அனுபவங்களை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். மறக்காமல் கேளுங்க. நான் தொட நீ மறைவது என்ன ஒரு பாட்டு நான் சந்தோஷ் தயாநிதி இசையில் சோனி மியூசிக்கில் வந்துச்சு. அது ஏன் ஏன் என்னே அந்த குவஸ்டின் போகும். அது பிரிவில் உழலக்கூடிய ஒரு பெண்ணை பற்றி எழுதின பாட்டு அது. அது வந்து ரொம்ப நல்ல இலக்கியத்தரமாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் நான் எழுதின சில அரசியல் பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு காதலை விட அரசியலை தாங்கி வரக்கூடிய பாடல்கள், மார்க்சிய சித்தாந்தம், தமிழ் தேசியம், பொதுவுடைமை தத்துவம், இந்த மாதிரியான கருத்துக்களை உள்ளடக்கி வர்ற நான் எழுதின பாடல்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: இணைந்திருங்கள் வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

நேரம் 11:16. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்காக, ஆடியாம் ஒரு கோடியாம் மணி தீபங்கள், ஆடியும் துதி பாடியும் ஒளி ஏற்றுங்கள், திங்கள் சூடிடும் தேவன் கோயிலில் எங்கள் பாடலை பாடுங்கள், என்றும் வாழ்ந்திடும் தென்றல் போலவே எங்கள் காதலை வாழ்த்துங்கள், நாள்தோறும் ஆனந்தம் தேரோடும் நம் வாழ்விலே. அன்னையாம் ஒரு தந்தையாம் அது காதல்தான், ஆதலால் உயிர் காதலின் மணி பிள்ளை நாம், அப்பர் சுந்தரர் ஐயன் காதலில் ஆண்டாள் கொண்டதும் காதல்தான், காதல் வேறல்ல தெய்வம் வேறல்ல எங்கள் தெய்வமும் காதல்தான், காதல் வானிலே பாடும் தேன்நிலா. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக, வாலியோட வரிகளில் இளையராஜாவோட இசையில் எஸ்பிபி மற்றும் பிரீத்தி உத்தம் சிங் இணைந்து பாட வராங்க, ராசையா திரைப்படத்திலிருந்து கேட்கலாம் வாங்க.

ஐம்பது நொடியாகுது. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வைரமுத்தோட வரிகளில், பாலபாரதியோடைய இசையில், எஸ்பிபியோட குரலில் கேட்கலாம். அமராவதி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க இருக்கிறது.

நேரம் 11:29. நிகழ்ச்சியில் நம்மளுடைய நேயர்களும் இணைய ஆரம்பிச்சிருக்காங்க. மதுரையிலிருந்து சோ சண்முக சுந்தரம் இனிய இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. சர்வராஜன்பேட்டை தினா ரமேஷ் இனிய இரவு வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டம் கொங்கராயக்குறிச்சியிலிருந்து கதீர் மீரான் சாஹிப் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. சாந்தி ரமேஷ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க, வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. முதல் பாடல் சூப்பர் அப்படின்னு சொல்லி ராசமோகன் ஹரிச்சந்திரன் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாக்கி வரும் பாடல்களை கேட்டுக்கொண்டு மகிழ்ச்சி அடைந்து வருகிறேன் அப்படின்னு சொல்லி புரசேவகத்திலிருந்து சவுந்தரராஜன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. காற்றின் வழியே வந்து காதுகளில் தேன் வார்த்து கவலைகள் மறக்கடிக்கும் கானம் இது. 102.3 FM-இல் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு என் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வீரவழியிலிருந்து SR பாலாஜி நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. இரவு இன்று மனம் வணக்கும், வரவு நன்று மனம் இருக்கும், மனசு மயங்கும் நிகழ்வு சிறக்கும், புதுசு உணர்ச்சி இதில் பிறக்கும், சுவை பாடல்கள் இனிக்க வகுக்கும், அவை மனதில் இன்பம் சுரக்கும், துவக்க கீதம் கேட்க நானாக இல்லை, துள்ளல் நாதம் மகிழ்ச்சியின் எல்லை. நன்றி ஃபேஸ்புக் வீரராகவன், மாதவரத்துலேருந்து தனக்கே உரிய பாணியில் அழகாக ஒரு கவிதையை எழுதி கொடுத்துருக்காரு, ரொம்ப நன்றி. பொன்னேரியிலேருந்து கலீல் அகமது நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கத்துலேருந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ரங்கராஜன் சார், ஒவ்வொரு பாடல்களுக்கிடையே நீங்கள் சொல்லும் கருத்துக்கள் அற்புதம் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கிறாரு. அன்பு சகோதரிக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லி அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, இவங்க ரெண்டு பேரும் நமக்காக தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. முரளிதரன் விழுப்புரத்துலேருந்து பாடல்கள் இனிமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. காதல் வானிலே பாடல் அருமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திருமணிசிலேருந்து அஸ்வினி நாகராஜ் அவங்களும் வந்து மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் வந்து இணைந்திருக்கிறது ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இன்னும் தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்காக அடுத்தடுத்து பாடல்கள் வர காத்திருக்கிறது. நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். நான் நினைத்து வந்த தேன் கனவு, அது வாழ்வில் ரொம்ப தூரம், ஏன் எனக்கு இந்த வீண்மயக்கம் என்று நீரில் சொல்லும் நேரம். நான் நினைத்து வந்த தேன் கனவு, அது வாழ்வில் ரொம்ப தூரம், ஏன் எனக்கு இந்த வீண்மயக்கம் என்று நீரில் சொல்லும் நேரம். பொத்தி வச்ச நெஞ்சை விட்டுத்தான் நல்ல முத்து ஒன்று வெளியாச்சு, புத்தி கெட்ட சின்ன பிள்ளைக்கு ஒரு உண்மை என்று தெளிவாச்சு. வானில் 100 வர்ணங்களே, நிறம் மாறும் எண்ணங்களே சிவந்து வரும். நான் நினைப்பதொன்று நேர் நடப்பதென்று வாழ்வில் கண்ட பாடம், பல திறத்தினாலே இருக்குதென்று காலம் சொன்ன பாடம். நாம் நினைப்பதொன்று நேர் நடப்பதென்று வாழ்வில் கண்ட பாடம், பல் நிறத்திலே கல் இருக்குதென்று காலம் சொன்ன பாடம். புண்ணியங்கள் செய்திருக்கணும் நம் கண்மணியை மணந்திடவே, மின்னல் ஒன்று மண்ணில் வந்ததே பல மன்னவரும் மயங்கிடவே, பூவே தினம் பூச்சூடியே 100 நீ வாழ்கவே, புதிய நிலாவே ஒரு இனிய கண்ணாவே, மாலைகள் நெஞ்சை தொட்டு தாளாட்ட, மாணிக்க வைரம் உன்னை சீராட்ட, 1000 மாயங்களும் நான் பார்த்தேன் என் கண்ணில் தவழ்ந்து வரும் புதிய நிலாவே. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக பேண்ட் மாஸ்டர் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:38 43 மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு பாடலும் உங்களுடைய மனசுக்கு ரொம்ப நெருக்கத்தையும் ஏதோ சில நினைவு

நினைவுகளையும் மறுபடியும் ஞாபகப்படுத்திருக்கும் அப்படின்ற நினைவுகளோடு நிகழ்ச்சிகளை நம்ம பயணம் செய்யலாம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக, வானம் தாளாட்ட மேகம் நீராட்ட வளரும் வெள்ளி நிலவே, வாழ்வில் நீ காணும் சுகங்கள் நூறாக வேண்டிடும் தங்க சிலையே, தாயின் மடி சேரும் கன்று போல நாளும் வளர்ப்பேன் என் மார்பிலே, செய் உன் முகம் பார்க்க துன்பம் தீரும் காலம் கனியாகும் தேவியே, சிறு கிளி போல் பேசும்

சேய் உன் முகம் பார்க்க துன்பம் தீரும் காலம் கனியாகும் தேவியே. சிறு கிளி போல் பேசும் பேச்சில் என்னை மறந்தேன் தானம்மா. என்னன் வாழ்க்கையில் அர்த்தம் சொன்ன பூக்களின் வண்ணம் கொண்டு பிறந்த மகளே. கனவில் நினைவாக நினைவில் கனவாக கலந்தாள் காதல் தேவி. உறவின் பலனாக கடலில் அமுதாக பிறந்தாய் நீயும் கனியே. காண கிடைக்காத பிள்ளை வரகமே, கண்ணில் ஜொலிக்கின்ற வைரமே. கோடி கொடுத்தாலும் உன்னை போல் செல்வம் கிடைக்காது வாழ்விலே. புள்ளிமானே தூங்கும் மயிலே, என்னை மறந்தேன் நானம்மா. வாழ்ந்து நான் வாழ்ந்தது கொஞ்சம் அந்த வாசத்தில் வந்துவிட்டு உயிரில் கலந்தாய் என் உயிரே. உன் பூவிழி குறுநகை அதில் ஆயிரம் கவிதை. என் வாழ்க்கையின் அர்த்தம் சொன்ன பூக்களின் வண்ணம் கொண்டு பிறந்த என் மகளே மகளே. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக சின்ன கண்ணம்மா திரைப்படத்திலேருந்து வர காத்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து திருமூர்த்தி படத்திலேருந்தும் பாடல் வர காத்திருக்கிறது. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

பதினோரு மணி 11:45 மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். வெண்பருத்தி நூலெடுத்து வாய்விடுச்சு பூவெடுத்து நான் அணிந்திட தொடுத்து வச்ச நளினமான மாலை இது. சென்னிமலை தேனெடுத்து செங்கரும்பின் சார் எடுத்து நீ பருகிட கலந்து வச்ச நெருக்கமான வேலை இது. ராசாத்தி உடம்பிருக்கும் ரவிக்க துணி நானாக அன்னாடம் சூடிக்கொள்ள ஆசை வச்சா ஆகாதா? ஆத்தாடி மறைஞ்சிருக்கும் அழகையெல்லாம் நீ பார்த்தா எம்மானோ ரெக்க கட்டி எட்டு திக்கும் போகாதா? அடி சீனி சக்கரையே, எட்டி நீயும் நிற்கிறியே, நான் ஏங்கி ஏங்கி பார்க்குறப்போ ராங்கு பண்ணுதியே. கல்லழகர் வைகையில் கால் பதிக்கும் வேலையில் பால் நிலவில் படுத்துக்கிட்டு பருவராகம் பாடணுமே. சொக்கனுக்கு பக்கத்தில் சோடி என்று வந்தவளே நூல் புடவையில் ஒளிஞ்சிக்கிட்டு நினச்சிட்டாலும் போடணுமே. ஆனாலும் உனக்கு ரொம்ப அவசரம்தான் மாமா, ஒன்றாக கூடும் பொழுது ஊர் முழுக்க பார்க்காதா? பார்த்தாலும் தவறு இல்லை பனி உறங்கும் ரோசாவே, முன்னால் சேர்த்து வச்ச மூக்கில் தான் வேர்க்காதே. என்னை வாட்டை எண்ணறியே, கையை கோத்து பின்னறியே, உன் பாட்டு பாடி பலவிதமாக சேட்டை பண்ணறியே. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக எஸ்பிபி மற்றும் ஜானகி இணைந்து பாட வராங்க. வாலியோட வரிகளில், தேவாவோட இசையில், திருமூர்த்தி படத்திலிருந்து அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ.

நேரம் 11:53 ஆயிடுச்சு. நிகழ்ச்சிகளும் இப்போ தான் நுழைஞ்ச மாதிரி இருந்தது. எவ்வளவு வேகமாக காலம் ஓடிட்டுருக்குது பார்த்தீங்களா? எஸ், காலமும் மழையும் யாருக்காகவும் காத்திருக்காது, அது அதனுடைய வேலையை செய்து கொண்டே இருக்கும். நாம் நம்மளுடைய வேலையை இப்போ செய்யலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக திருமணம் சேர்ந்து அஸ்வினி நாகராஜ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்களா? முரளிதரன் விழுப்புரத்தில் இணைந்திருக்கிறாரு. அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி புத்தம் புது மலரை பாடலை கேட்டு ரசித்து மகிழ்ந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவதாஸ் பூங்குடுத்து கொடுத்துருக்காரு. கௌசல்யா மேடம், குட் ஈவினிங், உங்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல்கள் அனைத்தும் அருமை அப்படின்னு சொல்லிட்டு. சிவகுமார் ஷெஃபீல்டு இங்கிலாண்டிலிருந்து நம்மளுடைய நிகழ்ச்சியில் இணைந்து பாடல்களை கேட்டுருக்காரு. ரொம்ப நன்றி சார். கடலூர் மாவட்டம் சர்வராஜன்பேட்டிலேருந்து திருஞானம், தினா ரமேஷ், சாந்தி, ஞானசாரதி, பவித்ரா இவங்க இணைந்திருக்கிறாங்க. பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில் ஒழித்த எந்தன் வாழ்க்கையின் அர்த்தம் சொன்ன பாடல்கள் வரை அனைத்து பாடல்களுமே மனதை தொட்ட பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் பாடல்கள் அனைத்தும் அருமை, ஒரு மணி நேரம் போனதே தெரியவில்லை, வாழ்த்துக்கள் சொல்லிட்டு திருமழிசிலிருந்து அஸ்வினி நாகராஜ்.

ஆச்சு நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. நாம் நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய நிறைவு பாடல் இதுதான். நான் விரும்பும் மாப்பிள்ளைக்கு நாள் கணக்காக காத்திருக்கேன், நான் விரும்பும் மாப்பிள்ளைக்கு நாள் கணக்காக காத்திருக்கேன், வந்தாயே நீயும் வாசலை தேடி, கண்டேனே நானும் எனக்கு ஒரு ஜோடி, நீ தொடத்தானே நான் பிறந்தேன், நாளொரு வண்ணம் நான் வளர்ந்தேன், வானவில்லை விலை கொடுத்து வாங்கிடத்தான் காசு இருக்கு, வானவில்லை விலை கொடுத்து வாங்கிடத்தான் காசு இருக்கு, என் கூட உன் போல் ஓவிய பாவை இல்லாமல் போனால் நான் ஒரு ஏழை, என்னாலும் நான் உந்தன் சுத்து இஷ்டம் போல அள்ளிக்கிட்டு, மேலும் மேலும் என்னை தொட்டு மேலம் போல என்னை தட்டு, நான் அதுக்காக காத்திருந்தேன், நீ வரும் பாதையை பார்த்திருந்தேன். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் உங்களுக்காக எந்த படத்துலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன மாப்பிளை திரைப்படத்துலேருந்து ஒழிக்க இருக்கிறது பாடலை. நமக்காக பாடினவங்க மனோ மற்றும் ஜானகி, வாலியோட வரிகள் இளையராஜாவோட இசையில், சந்தன பாரதியோட இயக்கத்தில். இதோ அந்த பாடல் உங்களுக்காக.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நூற்றி 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: காற்றின் மொழி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

many

0: அந்த பாட்டு
1: அதுவா ரேடியோ கிராம் பாடுதுன்னு நினைக்கிறேன். சந்தர்ப்பம் தெரியாம வேலைக்காரனுக்கு இதே மாதிரி ஒரு பாட்டை போட்டு தான் போட்டுருக்கேன். நான் போய் நிறுத்திட்டு வந்துட்டேன்.
0: வேண்டாம் அந்த பாட்டு.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

தக்கும்முக்கு தாழம் போட்டுக்கிட்டு சம்மா நெல்லு கூத்து புஷ். சந்தம் தக்கும்முக்கு டுண்டும் போட்டு கொட்டி சந்தம் மெட்டு கட்டு புஷ். குஞ்சம் வச்சு பட்டு சேலை கட்டு, மஞ்சள் வச்சு நல்ல மாலை கட்டு. டுண்டும் தக்கும்முக்கு தாழம் போட்டுக்கிட்டு

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
1: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
1: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
0: வீதி நாடகம்,
1: நாட்டிய நாடகம்,
0: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
1: மாயாஜாலம்,
0: புராண கதைகள்,
1: பொம்மலாட்டம்,
0: தோல்பாவை கூத்து
1: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
1: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
0: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்
1: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
0: தொடர்புக்கு
1: இயக்குனர், தகவல் தொடர்பு பணியகம், அறையெண் 301, இரண்டாவது தளம், சூச்சனா பவன், எண் 4-1, சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600005,
0: தொலைபேசி எண் 0442951514449.
1: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள் தமிழ்நாடு, புதுச்சேரியைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு
0: 30 தேதி,
1: அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு
0: 5 தேதி.
2: நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் 4:01 6 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொங்கும் மங்களம். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக எம்எஸ் சுப்புலட்சுமியின் குரலில் பாடல் ஒலிக்க இருக்கிறது.

நேரம் 4:04. திரை இசையில் பக்தி பாடல்களில் அடுத்து நாம் கேட்கவிருப்பது வீணை கொடியுடைய வேந்தனே என தொடங்கும் பாடல். சம்பூர்ண ராமாயணம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. திருச்சி லோகநாதன், சிசி ஜெயராமன் குரலில் பாடல் ஒலிக்க இருக்கிறது. பாடலுக்கு இசை கே.வி. மகாதேவன்.

0: காலங்களை குறித்து பாடும் ராகங்களை கேட்க பிரியப்படுகிறோம். தயவு செய்து பதிலும் இசை ரூபமாகவே வர விரும்புகிறோம். காலையில் பாடும் ராகம் என்னவோ?
1: உச்சிவேளிராகம்
0: மாலையில் பாடும் ராகம்
2: குணங்களை குறிக்கும் ராகங்களை கேட்க விரும்புகிறோம். இரக்கம் பற்றிய ராகம் என்னவோ?
1: பாதனி பமகம பதனி ததப மகரி கமகரி பமகனி நாமரி.
2: மகிழ்ச்சிக்குரிய ராகம்
1: ததம பனி பமகம பனி தரிதிதரிதி தபபனி பமகம தன்யாசி.
2: யுத்த ராகம்
3: பாக்களை ஏற்ற பாடும் ராகங்களை கேட்க பிரியப்படுகிறோம் அப்பா. வெண்பா பாடுவது எந்த ராகத்தில் இருக்க வேண்டும்?
1: சரிகமபதரிசங்கராபரணம்
2: அகவர் பாட
1: தாரித மகரி மக நிறி தோடி
2: தாழிசைக்கு
1: மானிதானி மாத பாமகரி நிறி கல்யாணி.
4: சுவாமி கைலிநாதனை தங்கள் கானத்தால் கவர்ந்த ராகம்

0: நேரம் 4:10 தொடர்வது பொங்கும் மங்கலம்.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில்
2: பன்ருட்டி பி.ஜி. சரவணன் அவர்கள் வாசித்துள்ள நாகசுரை இசை இடம்பெறுகிறது. பாண்டிச்சேரி கே. பாலமுரளி கிருஷ்ணன் அவர்கள் தபில். நிகழ்ச்சி அம்போருக என்ற ஜி. என். பாலசுப்ரமணியம் இயற்றிய வர்ணத்துடன் தொடங்குகிறது. ரஞ்சனி ராகம் ஆதித்தாளம்.

பன்ருட்டி பிஜி சரவணன் அவர்கள் வாசித்துள்ள நாகஸ்ரீ இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. பாண்டிச்சேரி கே பாலமுரளி கிருஷ்ணன் அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் இனி மகாலட்சுமி என்ற பாபநாசம் சிவன் கீர்த்தனை இடம்பெறுகிறது. ராகம் சங்கராபரணம், மிஸ்ர சாப்பு தாளம்.

0: பொங்கும்மங்கலம் நிகழ்ச்சியில்
1: இதுவரை பன்ருட்டி பி ஜி சரவணன் அவர்கள் வாசித்துள்ள நாகசுர இசை கேட்டீர்கள். பாண்டிச்சேரி கே பாலமுரளி கிருஷ்ணன் அவர்கள் தவில்.

வணக்கம் நேர்களே, நேரம் 5:30. 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் முதலாவதாக தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து எம் எஸ் சுப்புலட்சுமியின் குரலில் ஸ்ரீ வெங்கடேச சுப்ரபாதம் ஒலிக்க கேட்கலாம்.

ஸ்ரீ வெங்கடேச சரணௌ சரணம் ப்ரபத்யே பார்த்தாய தஸ்ஸ சாரதினா த்வயைவ யௌதர்ஷிதௌ ஸ்வசரணௌ சரணம் வ்ரஜேதி பூயோபி மஹ்யமிகதௌ.

நேரம் 5:21:48. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தென்னிசை பாடல் தொகுப்பிலிருந்து MS சுப்புலட்சுமியின் குரலில் விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்கலாம்.